நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையம் இன்று சக வருடம் 1948 ஆஷாட மாதம் 2ஆம் தேதி 2026ஆம் வருடம் ஜூன் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நிலையத்தில் நேரம் 5:56. 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது காரைக்கால் வானொலியின் இன்றைய காலை ஒலிபரப்பில் நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றன.

ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையம் நேர்கள் இனி கேட்கலாம். குரல் ஓசை. கோளில் பொறியின் குணமிலவே ஏன் குணத்தான் தாளை வணங்கா தலை. கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில் அமைந்த இந்த குறட்பாவிற்கான பொருள் மு வரதராசனார் அவர்களின் உரையிலிருந்து. கேட்காத செவி, பார்க்காத கண் முதலியன போல் எண் குணங்களை கொண்ட கடவுளின் திருவடிகளை வணங்காதவரின் தலைகள் பயனற்றவைகளாகும். கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. குறளோசை கேட்டீர்கள். இனி தொடர்வது நிகழ்ச்சி குறிப்புகள். இன்று நமது நிலையம் பண்பலை 100.3 வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. அறிவிக்கப்படும் நிகழ்ச்சி குறிப்புகளை தொடர்ந்து காலை 6:05 காங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு, 6:40 மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை அறிவியல் கல்லூரியின் இன்சொல் அமுது, வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மின்சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள், 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் ரேபின் பசுந்தளிர், பங்கேற்கும் சிறுமி ஆர் சௌமியா, 7:00 காரைக்கால் PSR டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம் விளம்பரதார நிகழ்ச்சி, 7:25 சைபாலின் தகவல் நேரம், 7:30 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் காலை காம்போ, 8:00 துள்ளி வரும் பாட்டு, முதலில் மயிலாடுதுறை ARC நடஜ செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி, 8:05 துள்ளி வரும் பாட்டு, 8:30

0: கிங் பனியன் சன் பிரேவ்ஸின் துள்ளி வரும் பாட்டு. 9 மணிக்கு பாயிண்ட் பாயிண்ட் முதலில் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய்வாள். குழந்தைகள் வளர்ச்சியில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்து சந்தேகங்களுக்கு விளக்கம் தரவிருக்கிறார் தஞ்சாவூர் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் வல்லுநர் டாக்டர் ஆர் சந்தோஷ் அவர்கள். 9:05 பாயிண்ட் பாயிண்ட் தொடரும். 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும். 9:35 பாயிண்ட் பாயிண்ட் தொடரும். 9:45 12 ஆண்டு சர்வதேச யோகா ஆண்டு சிறப்பு நிகழ்ச்சி. வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு தொடர் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமான தூக்கத்திற்கான யோக முறைகள் குறித்து யோக ஆசிரியர் சி பிரபு அவர்களுடன் நேர்முகம். படைப்பு ஆகாஷ்வாணி உதகமண்டலம். 10 மணிக்கு சிந்தனை அரங்கம். வாசிப்பும் நேசிப்பும் என்ற தலைப்பில் நேர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 11 மணிக்கு வணக்கம் தோழி, 12 மணிக்கு எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமுநகை மாளிகையின் பசுந்தளிர், பங்கேற்கும் சிறுமி ஆர் சௌமியா, 12:55 பன்னிசை, 1 மணிக்கு தேன்மழை, 1:55 மெல்லிசை, 2 மணிக்கு லஞ்ச் பிரேக். முதலில் நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டரின் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. 2:55 லஞ்ச் பிரேக்கில் அனுபவம் அற்புதம். மயிலாடுதுறை மாவட்டம் ஓய்வு பெற்ற அரசு மாவட்ட மேலாளர் சங்கரன் மந்தலிய சுசீலா அவர்கள் பங்கு பெறும் நேரலை. 3 மணிக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் லைக் ஷேர் கமெண்ட். 3:30 எல்எஸ்சி தொடரும். 4 மணிக்கு ஊரும் உறவும். திருவாரூர் மாவட்டம் ஆண்டிப்பாளையத்திலிருந்து நேர்கள் மத்தியில் நேரலையாக உள்ள அவரை கேட்கலாம். 4:30 வைக்கிங் பனியன் சன் பிரேப்ஸின் ஊரும் உறவும். மாலை 5 மணிக்கு சீர்காழி பரஞ்சோதி ஜுவலரின் வாங்க பேசலாம் விளம்பரதார நிகழ்ச்சி. 5:15 அலையோசை, 5:30 விளக்கேற்றும் வேலை, 6 மணிக்கு பன்னிசை, 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமது வழங்கவிருக்கிறார் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மின் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய்வாள். மகளிருக்கான உடல்நல பிரச்சனைகள் குறித்து சித்த மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கவிருக்கிறார் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் உதவி சித்த மருத்துவ அதிகாரி டாக்டர் பி சத்யமீரா அவர்கள். 6:45 இசைத்தூரியை, 7 மணிக்கு பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டு தொடர். 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர்கள் அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் காரைக்கால் மாதூர் வேளாண் அறிவியல் நிலைய சார்பில் நல்லெழுந்தூர் சமுதாய கூடத்தில் நடைபெற்ற நிகழ்வுகள் குறித்த வானொலி தொகுப்பு. 8 மணிக்கு நலம் நல்கும் யோகா, மனநல நல்வாழ்விற்கான யோகா மற்றும் தியானம். காரைக்கால் பெருந்தலைவர் காமராஜர் கல்வியியல் கல்லூரியில் இம்மாதம் 18 அன்று நடைபெற்ற சர்வதேச யோகா தின சிறப்பு நிகழ்ச்சியில் சில பகுதிகள். நிகழ்ச்சியில் பங்கேற்றவர் திருவாரூர் மாவட்டம் நன்னிலமட்டம் நெடுங்குளம் தமிழ் பல்கலைக்கழக முன்னாள் யோக பேராசிரியர் டி பிரேமானந்த் அவர்கள். 8:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காற்றில் வரும் கானம். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை, காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் என் சொல்லும்போது வழங்குவோர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மின்சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள். 10 மணிக்கு இரவு மலரும். 11 மணிக்கு காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும். இதுவரை இன்று நமது நிலையம் பண்பலை 100.3 வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். இனி தொடரவிருக்கிறது காலை மணி 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து. தொடர்ந்து இணைத்தாலும் நல்லவை கேட்க நிகழ்ச்சி சென்னையிலிருந்து.
1: ஆகாஷ்வாணி தி நியூஸ் ரெட் பை சுபத்ரா ராமச்சந்திரன். Prime Minister Narendra Modi has said the principle of nation first has been driving force behind India's transformation into a fast-growing, credible and reliable global power. Addressing a summit organized by a private media house in New Delhi, Prime Minister said the country's achievements over the past decade were rooted in trust, stability and a commitment to the larger global good. Referring to his recent participation in the G7 summit, Mr. Modi said world leaders recognize India's unwavering commitment to putting national interests first, a philosophy that continues to shape the country's policies and development agenda. Highlighting the government's 12 years in office, Prime Minister said initiatives such as Swachh Bharat, Make in India, promotion of Khadi and support for local products succeeded because citizens embrace the spirit of nation building. Mr. Modi said nearly 25 crore people had moved out of poverty in recent years, leading to the emergence of a large neo-middle class and boosting economic activity. He stressed that empowering the poor and the middle class remained a key priority, citing affordable housing initiatives, tax reforms, health

0: நேரம் காலை 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள்.
2: இவ்வுலகத்திலே வாழ்கின்ற பொழுது இறக்க உணர்வோடு ஈகை குணத்தோடு வாழ வேண்டும். அன்பு சுரக்க வேண்டும் இதயத்திலே. தற்காலத்திலே பார்த்தால் மூளை திறன் வளர்ந்திருக்கிறது, அறிவு பெருகியிருக்கிறது, ஆனால் இதயம் தேய்ந்து கொண்டே வருகிறது. இதயத்திலே இரக்கமில்லை. இரக்கம் இருந்தால்தானே அடுத்தவருக்கு ஈகின்ற தன்மை வரும். ஒரு தாய் தகப்பனுக்கு குழந்தை இல்லாமல் இருந்த கடைசியாக ஒரு குழந்தை பிறந்தான். நல்லா வளர்த்தார், படிக்க வச்சார், வளர்ந்த பிறகு திருமணத்தையும் பண்ணி வச்சார். அந்த மருமகள் நல்ல தலைவாடு இலை போட்டு அறுசுவை உணவோடு பரிமாறினார். காலம் செல்ல செல்ல இவருக்கு நோய் பற்றியது. லொக்கு லொக்கு என்று இரும ஆரம்பித்தார். உடனே அந்த தலைவி, உங்கள் தந்தையார் எப்பொழுதும் இருமிக் கொண்டிருக்கிறார், எனக்கு பிடிக்கவில்லை, ஆகவே வெளியிலே இருக்க சொல்லுங்கள் என்று சொல்லி கட்டாயப்படுத்தி விட்டாள். உடனே பிள்ளை தந்தை இடத்துல சொன்னான், அப்பா உங்களுக்கோ நோய் வந்து விட்டது, எப்பொழுதும் இருமிக் கொண்டிருக்கிறீர்கள், ஆகவே நீங்கள் வெளியிலேயே இருங்க என்று சொல்லி திண்ணையிலே கொண்டு வந்து விட்டுட்டான். தவமிருந்து பெற்ற பிள்ளை வளர்ந்து திருமணம் முடித்து வைத்தோம், இப்படி திண்ணையில் கொண்டு வந்து விட்டு விட்டானே, கடும் குளிர் என்ன செய்வது என்று கலங்கினார். காலம் செல்ல ஒரு பெயர குழந்தை பிறந்தான். அவன் வளர்ந்தான்.

நல்ல வாழை இலையில அன்னமிட்ட அந்த மருமகள் பிறகு மண்சட்டியிலே கொண்டு வந்து போட்டார். ஆறி போன சோறும் ஊசி போன காயும் கிடங்கும். விதி என்று நினைத்துக் கொண்டு அப்படியே சிரித்துக் கொண்டே அவர் வந்து காலத்தை போக்கினார். இந்த குழந்தை பிறந்தார் இல்லையா, பெயரன், பெயரை உடையதால் பெயரன், தாத்தாவின் பெயரை பேர பிள்ளைகளுக்கு வைப்பதனாலே தான் பெயரன் பெயர்த்தி என்று பொருள். எல்லோரும் பேரன் பேத்தி என்கிறார்கள், அது அல்ல. அவ என்ன பண்ணான், தாத்தா சாப்பிட்ட அந்த எச்சில் களம் இருக்கு இல்லையா, மண்கலத்தை எங்க கீழே போட்டு உடைச்சிருவாரு, அவருக்கு கை நடுக்குது, வயசாகி போச்சு, கழுவி கழுவி கொண்டு போய் கவுத்து வச்சான். அவருக்கு ஏற்பட்ட அந்த மன மகிழ்ச்சி பட்ட துன்பமெல்லாம் மறைஞ்சு போச்சு. தவமிருந்து பெற்ற பிள்ளை வெளியில் தள்ளினான், ஆனால் நம்முடைய பெயரப்பிள்ளையோ நாம் உண்ட எச்சில் கலத்தை கழுவி வைக்கிறதே என்று மனமுகிழ்ந்து போனார். ஒரு நாள் தாய் பார்த்துட்டான், அடா பயலை எப்படி இந்த காரியத்தை செய்கிறாய், இங்கே வாருங்கள் என்று சொல்லி கணவனை அழைத்து இந்த கொடுமையை பாருங்கள்னு சொல்லி இவன் அந்த எச்சில் சட்டியை கழுவி வைக்கிறான் என்று சொல்ல, ஏன் கழுவினாய் என்று பெற்றோர்கள் அதட்ட அந்த பிள்ளை என்ன சொன்னான் தெரியுமா, அப்பா தாத்தாவை பாருங்கள், வயதாகிவிட்டது, கண் பஞ்சடைந்து விட்டது, கை கால்கள் நடுக்குகின்றது, அவர் உணவை உண்டுவிட்டு அந்த மண்டலத்தை கழுவுகின்ற பொழுது எங்கே கீழே போட்டு உடைத்து விடுவாரோ என்று எண்ணித்தான், நான் அதை கழுவி வைத்தேன் என்று சொன்னான். ஏண்டா அதை போய் கழுவுன, அது உடைஞ்ச உனக்கு நான் அப்படின்னு பெற்றோர்கள் கேட்டார்கள். அப்பதான் சொன்னான், அப்பா அம்மா எப்படி தாத்தா இருக்கிறாரோ அதை போல நீங்களும் ஒரு காலத்தில் இந்த உலகத்தில் கிழவன் கிழவியாக வருவீர்கள் அல்லவா, அப்பொழுது இந்த திண்ணையில் உங்களை உட்கார வைத்து இந்த மஞ்சட்டியில் சோறு போட வேண்டும் என்று எண்ணித்தான், எங்கே தாத்தா உடைத்து விடுவாரோ என்று எண்ணி அதை பத்திரமாக நான் கழுவி வைத்தேன் என்று சொன்னான். இதுல என்ன தெரிகிறது என்றால், அந்த பேர பிள்ளையிடத்திலே தாத்தாவிடம் அன்பு தெரிகிறது, ஆனால் பெற்றோர்களுக்கு அந்த அன்பு இருக்க வேண்டும். பட்டினத்தார் வந்து திருவோடு கூட கிடையாது, கையில வாங்கி சாப்பிட்டார். ஆயிரக்கணக்கான மரக்கலங்கள் அவருக்கு எல்லாவற்றையும் தானம் கொடுத்து விட்டு அப்படி நடந்து போயிட்டு இருக்கார். ஒரு மாளிகை திண்ணையிலே அதன் உடமையாளர் படுத்திருக்கார், தொந்தி சரிய படுத்திருக்கார். அப்போ வத்தின உடலோட பசி தாங்க முடியாம ஐயா பசிக்குதேன்னு கேட்டார். உடனே அந்த மாளிகை வாசி சி போ போ போ என்று விரட்டி அடித்தார். பட்டினத்தார் அப்பதான் சொல்றார், ஏ மானுடா, பாலும் நெய்யும் உண்டு நீ இந்த உடலை வளர்த்து வைத்திருக்கிறாயே, இந்த உடலை பார்த்து தெருவிலே போகின்ற நாய் நரிகள் எல்லாம் நீ மாண்ட பிறகு உன் உடலை இடுகாட்டுக்கு கொண்டு வருவார்கள், அப்பொழுது நாங்கள் தானடா உன்னுடைய உடலை கூறு போட்டு உண்ணப் போகின்றோம், இதயத்தில் இரக்கத்தை வளர்த்துக்கொள் என்று கருத்திலே ஒரு பாடலை பாடி செல்வார். இந்த உலகம் இருக்கிறதே நித்திய வாழ்க்கை அல்லது போய் மாறிக்கொண்டே இருக்கும், உலக வாழ்க்கை நமக்கு நிரந்தரமானதல்ல. இருப்பது போய்

0: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
1: இது பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி நிலையம். நேரம் 6:15. நேர்கள் இனி கேட்கலாம். ஆன்மீக மலர்களேன் பக்தி மாலை. கனிவாய் புலரும் காலை வேளையில் கருணாகர பெருமானை வணங்கி சீத்திருக்கிறார் கே ஜே ஜேஸ்தாஸ்.

திருச்செந்தூரில் சஷ்டியில் நின்றருள்வான், சுருதியில் ஓடி வருவான், திருச்செந்தூரில் சஷ்டி.

மலர்ந்து மனம் வீசியது. பக்தி மாலை. மீண்டும் பக்தி பாடல்களை இன்று மாலை உலாவரவிருக்கும் விளக்கேற்றும் வேளை நிகழ்ச்சியில் கேட்டு மகிழலாம். இது பண்பலை 100.3 காரை

0: கல்வானொலி நிலையம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
0: அன்பார்ந்த உழவர் நண்பர்களே, இன்று ஸ்ரீ பராபவ ஆண்டு ஆணி மாதம் 9 நாள் செவ்வாய்க்கிழமை. இனி வருவது காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார் ஓஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால்.
4: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
5: ஓஎன்ஜிசி நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
6: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
7: அப்போ ஓஎன்ஜிசி நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
4: ஓஎன்ஜிசி என்றும் மக்கள் பணியில்.
0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
8: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ். ஒரு கிலோ தங்கம் வழங்கிய உங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸில் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என அனைவருக்கும் கோடைக்காலத்தை குளுகுளுவென கொண்டாடிட டெய்லி குளிர்விக்கும் லைட் அண்ட் வெயிட் ஆடைகள், ட்ரெண்டான சம்மர் கலெக்ஷன், ஸ்கூல் காட்டன் ஆடைகள் என அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
4: உழவர்களுக்கு
9: ரேவதிக்கா, ரேவதிக்கா.
10: சுபாவா? வா சுபா, என்ன இந்த நேரத்துக்கு?
9: சும்மாதாக்கா. ஆமா, எங்க உங்க ஆசை தங்கச்சி? இங்கேயும் இல்லையா?
10: யார கேக்குற? பூங்குடியவா?
9: இல்லையா பின்ன?
10: என்ன சுபா, ஏதோ வருத்தத்தோட வந்திருக்க, அது மட்டும் நல்லா புரியுது.
9: பின்ன இருக்காதா?
10: ஏன் இருக்குது?
9: அந்த பூங்கொடி சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தையே மறைச்சா அப்புறம் கோவம் வராதா?
10: என்ன சுபா சொல்ற, என்னத்த மறைச்சது பூங்கொடி?
9: அவங்க வீட்டுல ஒரு மாசத்துக்கு முன்னாடியே வான்கோழி வாங்கி வளர்த்துட்டு இருக்காங்களாம். உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா?
10: தெரியுமே சுபா, என்கிட்டதான் ஒரு நாள் இத பத்தி சொல்லிச்சே பூங்கொடி.
9: ஓ, அப்ப உங்க ஆசை தங்கச்சியே தான். அப்ப என்கிட்டதான் ரெண்டு பேரும் சொல்லல போல இருக்கு.
10: என்ன சுபா, நீ ஏதாவது ஒரு அலமளப்புல சொல்லாம விட்டுருக்கலாம். இத ஒரு செய்தியா நீ வருத்தப்படுவியா கேட்டுக்கிட்டு?
9: இல்லக்கா, சொல்லி இருந்தா வான்கோழிய பத்தி எனக்கும் சில விஷயங்கள் தெரியும். நானும் அவங்கள்ட்ட சொல்லி இருந்திருப்பேன்.
10: அட, உனக்கு தெரியுன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருந்தாலே பூங்கொடி அன்னைக்கு கேட்டப்போ உன்கிட்ட கேட்க சொல்லியிருந்திருப்பனே.
9: அப்படி என்னக்கா கேட்டுச்சு பூங்கொடி?
10: இது மாதிரி வான்கோழி வாங்கியிருக்கோங்கக்கா, எனக்கு அதை பத்தி ரொம்ப ஐடியாலாம் இல்ல, உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டுச்சு. எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒன்னு ரெண்ட சொன்னேன், மத்தபடி மொத்தமா எனக்கு எப்படி சுபா தெரியும்?
9: சரி, அவங்க வீட்டுல என்ன ரகம் தான் வாங்கியிருக்காங்க வான்கோழியில?
10: என்ன சுபா சொல்ற, வான்கோழில வகையெல்லாமா இருக்குது?
9: ஆமாக்கா, வெள்ளை வகைன்னு ஒண்ணு இருக்கு, நந்தன வகைன்னு ஒண்ணு இருக்கு.
10: என்ன வாங்கியிருக்காங்கன்னு தெரியலையே.
9: சரி, அதுதான் தெரியல. அவங்க முட்டைக்காக வளர்க்கறாங்களா இல்ல இறைச்சிக்காக வளர்க்கறாங்களா?
10: அதுவும் தெரியல சுபா. எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து கறிக்காக தான் இருக்கும் சுபா.
9: கறிக்காகனா 3-5 கிலோ வந்த உடனே விற்பனை செஞ்சிடலாம்க்கா. அதே வான்கோழிய முட்டைக்காக வளர்த்தாங்கன்னா 80-90 முட்டை தாராளமா கிடைக்கும்.
10: அப்படியா சுபா? அப்ப அதுல குஞ்சுகளை கூட உற்பத்தி பண்ணிக்க முடியும், அப்படித்தானே?
9: தாராளமாக்கா.
10: ஏன் சுபா, இந்த வான்கோழிகளை நம்ம சாதாரணமா வெப்பத்துக்காக பல்பெல்லாம் வைப்பாங்கல்ல, இத மாதிரி அவைக்கணும்?
9: கண்டிப்பாக்கா. 100 வான்கோழி குஞ்சுகளுக்கு 100 வால்ட் பல்பு அப்படிங்கிற விகிதத்துல வெப்பம் கொடுக்கணும்.
10: அப்புறம் இந்த தீவனம் மத்த மத்த விஷயங்கள்லாம் வரிசையில சொல்ல.
9: இப்போ பூங்கொடி வீட்டு வான்கோழி எந்த சைஸ்ல இருக்குன்னு எனக்கு தெரியல. இதே வான்கோழி குஞ்சா இருந்துச்சுன்னா ஸ்டார்டர் தீவனத்தை 1 மாசத்துக்கு வெளியில வாங்கிதான் தரணும். இதே வளர்ந்த கோழியா இருந்துச்சுன்னா அந்த தீவனத்துல 50% தானியம், 30% தவிடு, 15% புண்ணாக்கு, தேவையான அளவு கருவாடு, தாது உப்பு கலவை, இது எல்லாம் சேர்ந்த மாதிரி அரைச்சு குடுக்கறது ரொம்ப நல்லது. 1 நாளைக்கு 100 கிராம் அப்படிங்கிற விதத்துல குடுக்கலாம். அது மட்டும் இல்லாம திறந்த வெளியில வளர்த்தாங்கன்னா அதுங்களே இந்த புழு, பூச்சி, ஈ, புல்லு இதெல்லாம் சாப்பிட்டு சூப்பரா வளரும்.
10: ஏன் சுபா, வான்கோழிங்க பொதுவா நல்லா ஸ்ட்ராங்கா தானே இருக்கும், அதுங்களுக்கு நோயெல்லாம் வராதுல்ல?
9: அப்படிதான் பல பேரு நினைக்கிறோம். அதுங்களுக்கும் சில நோய் வரும், அம்மை நோய், வெள்ளை கழிச்சல், கோழி காலரா.

0: மாதிரிலாம் வரும். அதுக்கு முன்னெச்சரிக்கையா தடுப்பூசி போட்டா இந்த பிரச்சனைகள்ல இருந்து காப்பாத்திக்கலாம்.
1: ஏன் சுப்பா, இந்த வான்கோழி குஞ்சு எவ்வளவு விலை போவோம்?
0: ஒரு மாச குஞ்சுனா 100 to 120 வரைக்கும் போவும்க்கா. இதே நல்லா வளர்ந்த கோழினா 500 to 1000 rupees வரைக்கும் போவும்.
1: அப்ப நல்ல லாபகரமான தொழில் தான் போல இருக்கு இந்த வான்கோழி வளர்ப்பு. பூங்குடி வீட்டுல நல்ல தொழில தான் கையில எடுத்திருக்காங்க.
0: சரி சரி, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், நீங்க வேணா பூங்குடி கிட்ட சொல்லிக்கங்க.
2: கேட்டது உழவர்களுக்கு.
3: உலா வந்தது காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
3: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
4: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ்.
5: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
6: மகனே, இந்த வீடு 3 generations பாத்துருக்கு.
5: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
7: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
3: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3.
5: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
6: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
7: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
3: நேர்கள் இனி கேட்கலாம். மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை அறிவியல் கல்லூரியின் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை அறிவியல் கல்லூரி.
8: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
9: பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில்
9: BSc பயோடெக்னாலஜி,
8: BSc விஷுவல் கம்யூனிகேஷன், BSc ஹோம் சயின்ஸ், நியூட்ரிஷன், ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டயட்டெடிக்ஸ்
9: போன்ற பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டுச் சர்க்கரை.
10: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
2: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை
11: ரசாயனம் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை. தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை
2: முதல் தரமான கரும்பிலிருந்து சாறு எடுக்கப்பட்டு சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை. தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை
11: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
2: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
3: இந்நிகழ்ச்சியினை மேலும் இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடிய பூமெக்ஸ்.
12: Best and Briefs.
13: இன்சொல் அமுது வழங்குகிறார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
14: அனைவருக்கும் வணக்கம். தொண்டை நாட்டில் சேக்கிழார் மரபில் வந்தவர்கள் சேது மன்னனிடத்தில் ஆலோசகராக பணியாற்றினார்கள். அவருக்கு 2 மகன்கள். மூத்தவன் பெயர் அருண்மொழி தேவன், இளையவன் பாலராவாயர். இல்லறமாகிய நல்லறம் நடத்தியவர் 2 மகன்களுக்கும் கல்வி கற்பித்தார். மூத்த மகன் அருண்மொழி தேவன் மதிநுட்பம் உடையவனாக திகழ்ந்தான். ஒரு நாள் சோழ மன்னன் தன்னிடம் பணியாற்றும் அருண்மொழி தேவனின் தந்தையை பார்த்து 3 கேள்விகளை கேட்கிறார். அந்த 3 கேள்விகள், முதல் கேள்வி, உலகினும் பெரியது எது? 2வது கேள்வி, மலையினும் பெரியது எது? 3வது கேள்வி, கடலினும் பெரியது என்பதுதான் அந்த வினாக்கள். அந்த 3 கேள்விகளையும் இரவெல்லாம் யோசிக்கின்றான், நூல்களையெல்லாம் புரட்டுகின்றான், விடை தெரியவில்லை. அரசனுக்கு என்ன சொல்வது என்று வாடிய முகத்தோடு அரண்மனைக்கு செல்கின்றார். தந்தையின் வாடிய முகத்தை மூத்த மகன் அருண்மொழித்தேவன் காண்கிறான். ஏன் தங்கள் முகம் வாடியுள்ளது என்று வினவுகின்றான். மகனே, மன்னர் 3 கேள்விகள் கேட்டார். உலகினும் பெரியது எது, மலையினும் பெரியது எது, கடலினும் பெரியது எது என்பது அந்த 3 கேள்விகள். தக்க விடை கூறவில்லை என்றால் மன்னர் தண்டிப்பார் என்றான் தந்தை. இதற்காகவா இவ்வளவு வாட்டமும் யோசனையும்? கவலையை விடுங்கள், நான் விடையெழுது தருகிறேன் என்றான் மகன். ஓர் ஓலையை எடுத்து கொண்டு வந்து தந்தையிடம் கொடுத்தான் அருண்மொழித்தேவன். அதில் இந்த 3 வினாக்களுக்கும் விடைகள் எழுதப்பட்டிருந்தன. காலத்தினால் செய்த நன்றி செறிதனினும் ஞாலத்தின் மானப்பெரிது, நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம்,

0: மலையினும் மானப்பெரிது. பயந்தூக்கார் செய்த உதவி நயந்தூக்கின் நன்மை கடலின் பெரிது. மூன்று வினாக்களுக்கும் தகுந்த விடைகளை திருக்குறளிலிருந்து தேர்ந்தெடுத்த மகனின் அறிவு திறமையை எண்ணி அளவிலா மகிழ்ச்சியடைந்தார். அந்த ஓலையை சோழ மன்னன் அனபாயனிடம் தந்தார். மன்னர் பெருமான் அந்த ஓலையை உற்று நோக்கினார். அந்த கையெழுத்து அவருடையது இல்லை என்பதை தெரிந்து கொண்டார். இது யாருடைய எழுத்து என்று கேட்டார். மன்னர் பெருமானே, தாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு விடை தெரியாமல் விழித்தேன். என் மூத்த மகன் அருண்மொழி தேவன் இவ்விடையை எழுதி கொடுத்தான் என்றார். சோழ மன்னன் வியப்படைந்து அருண்மொழி தேவனை வரவழைத்து அவனை தன் அரசின் முதல் மந்திரியாக நியமித்தார். அவர்தான் சேர்க்கிறார், நுண்ணிய நூல்வள கற்பினம் தன் உண்மை அறிவே மிகும். நன்றி.
1: இன்சொல் அமுது வழங்கினார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை நீடூர் டீன் கலை அறிவியல் கல்லூரியின் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் மயிலாடுதுறை நீடூர் டீன் கலை அறிவியல் கல்லூரி.
3: நீடூர் டீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
4: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பிஏ இங்கிலீஷ், பிபிஏ,
4: பிசிஏ, பிகாம், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி மேக்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
5: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
2: இந்நிகழ்ச்சியினை மேலும் இணைந்து வழங்கியோர் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கக்கூடிய பூமேக்ஸ்.
1: தெவிட்டாத தெல்லமுதாய் தமிழோசை.
6: நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தே.
7: தெய்வீக ராகங்களாய் தமிழ் இசை.
1: தமிழ் மணக்கும் பாடல்களாய் திருமுறை.
7: செவி இனிக்கும் நாள்தோறும் இருமுறை.
1: காரைக்கால் பண்பலையில் ஒவ்வொரு நாளும் பிற்பகல் 12:55
7: மாலை 6
1: இன்னிசையாய் உலாவரும்
2: நீங்கள் இன்னும் சில நொடிகளில் தொடரவிருக்கிறது. காலை 6:45 மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். மக்களை மையமாக கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு கடந்த 12 ஆண்டுகளில் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உயிரி எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு சட்டக்கல்லூரிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள் மற்றும் வட தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மக்களை மையமாக கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு கடந்த 12 ஆண்டுகளில் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தனியார் ஊடக நிறுவனம் சார்பில் புதுதில்லியில் நடைபெற்ற உச்சிமாநாட்டில் பேசிய அவர், நாட்டின் வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளித்து மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை எடுத்துரைத்தார். நாட்டில் 25 கோடிக்கும் அதிகமானோர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது மிகப்பெரிய சாதனை என்று அவர் கூறினார். வறுமை ஒழிப்பு என்பது வளர்ச்சி மற்றும் சமூக முன்னேற்றத்திற்கான உந்து சக்தியாக திகழ்கிறது என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். உயிரி எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிக்க

0: நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தேசிய உயிரி எரிசக்தி திட்டம் தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் நேற்று அவர் பங்கேற்றார். உயிரி எரிசக்தி பயன்பாடு அதிகரிப்பதன் மூலம் எல்பிஜி மற்றும் புதைப்படிவ எரிபொருட்களை சார்ந்திருக்கும் நிலையை குறைக்க உதவும் என்று அவர் கூறினார். உயிரி எரிசக்தி திட்டம் ஆண்டுதோறும் 59 லட்சம் கிலோ எல்பிஜி நுகர்வை குறைக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இத்திட்டம் எரிசக்தி பாதுகாப்பை வலுப்படுத்துவதுடன் விவசாயிகளின் வருமானத்தையும் அதிகரிக்கும் என்று திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறினார். தமிழகத்தில் அரசு சட்டக்கல்லூரிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். நடப்பு கல்வியாண்டில் சட்டக்கல்லூரி மாணவர் சேர்க்கையில் தரவரிசையில் முன்னணி இடம் பிடித்தவர்களுக்கு சேர்க்கை ஆணைகளை சென்னையில் நேற்று அவர் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சென்னையில் மகளிருக்கான சட்டக்கல்லூரி தொடங்கப்படும் என்று தெரிவித்தார்.
1: நம்மளுடைய சட்டக்கல்லூரி அனைத்தையும் மேம்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு அவங்களுக்கு தேவையான அனைத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வசதிகள் அனைத்தையும் செய்து கொடுத்து இந்த சட்டக்கல்லூரியிலே

0: இடம் பிடித்தவர்களுக்கு செயற்கை ஆணைகளை சென்னையில் நேற்று அவர் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், சென்னையில் மகளிருக்கான சட்டக்கல்லூரி தொடங்கப்படும் என்று தெரிவித்தார்.
1: நம்மளுடைய சட்டக்கல்லூரி அனைத்தையும் மேம்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு அவங்களுக்கு தேவையான அனைத்து இன்ஃபிராஸ்ட்ரக்சர் வசதிகள் அனைத்தும் செய்து கொடுத்து இந்த சட்டக்கல்லூரிகளை அனைத்து உலகத்தரம் வாய்ந்த சட்டக்கல்லூரியாக மாற்றி மாணவர்களுக்கு மிக சிறந்த ஒரு கல்வியை கொடுப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் வேலை செய்து வருவோம். சென்னையில பெண்களுக்கான ஒரு புது சட்டக்கல்லூரி உலகம் தரம் வாய்ந்த அனைத்து வசதிகளுடன் நல்ல ஒரு கரிக்குலமோட வந்து ஒரு சட்டக்கல்லூரி துவங்கிறதுக்கான பணிகளையும் துவங்கியிருக்கிறோம். விரைவாக அனைத்து பணிகளையும் முடித்து அறிவிப்புகள் வெளியிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்து வருகிறோம்.
0: சென்னையில் உள்ள குடிமைப்பணி தேர்வு பயிற்சி மையத்தை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு சரத்குமார் கூறியுள்ளார். முதன்மை தேர்வுக்கான பயிற்சியை இந்த மையத்தில் நேற்று அவர் தொடங்கி வைத்தார். தமிழக மாணவர்கள் அதிக அளவில் குடிமைப்பணி தேர்வுகளில் தேர்ச்சி பெறும் வகையில் பயிற்சிகள் மேம்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள அரசு ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மாநிலத்தில் சுமார் 18,000 ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளதை அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்று ஆயிரக்கணக்கானோர் காத்திருக்கும் சூழ்நிலையில் இந்த பணியிடங்களை நிரப்ப அரசுக்கு எந்த சிக்கலும் இல்லை என்று திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க சீமை கருவேல மரங்களை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு அருகே இது தொடர்பான நிகழ்ச்சியில் பங்கேற்றபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த மரங்களால் ராமநாதபுரம் மாவட்டம் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த மரங்களை வளர்த்துள்ள பகுதியில் விவசாயம் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு வைகோ கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாடு முழுவதும் வரும் 28ஆம் தேதி போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் இம்முகாமிற்காக விரிவான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: போலியோ சொட்டு மருந்து முகாம் வருகின்ற 28/6/2026 ஞாயிற்றுக்கிழமை என்று நாடு முழுவதும் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் 1,08,343 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இப்பணிக்காக கிராம பகுதியில் 964 முகாம்கள், நகராட்சி பகுதியில் 20 முகாம்கள் என மொத்தம் 984 முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளது. பெருமளவில் மக்கள் கூடும் இடங்களான பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள், சந்தைகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் சுங்கச்சாவடி போன்ற இடங்களில் சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட உள்ளது. அரசு வழங்கும் போலியோ சொட்டு மருந்து முற்றிலும் பாதுகாப்பானது. எனவே மாவட்டத்தில் உள்ள பொதுமக்கள், குறிப்பாக தாய்மார்கள், பிறந்த குழந்தை முதல் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் ஏற்கனவே போலியோ சொட்டு மருந்து கொடுத்திருந்தாலும் மீண்டும் 28/6/2026 அன்று இந்த சிறப்பு முகாம்களில் அளிக்கப்படும் போலியோ சொட்டு மருந்து வழங்கி போலியோ இல்லா சமுதாயத்தை உருவாக்க ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
0: கோவையில் உள்ள மத்திய கரும்பு நிறுவனத்தின் சார்பில் தமிழக கேரள எல்லைப்பகுதியில் பழங்குடியினருக்கான மேம்பாட்டு முகாம் நடைபெற்றது. இதில் 50 மேற்பட்டோர் பங்கேற்று பயனடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: கோயம்புத்தூரில் உள்ள மத்திய கரும்பு இனப்பெருக்க நிறுவனம் சார்பில் பழங்குடியினருக்கான மேம்பாட்டு செயல் திட்டத்தின் கீழ் கோவை கேரள எல்லைப்பகுதியான பாலக்காடு மாவட்டத்தில் உள்ள மேல சுற்றரா பகுதியில் பழங்குடியினருக்கான விழிப்புணர்வு முகாம் நடத்தப்பட்டது. மேலும் இந்நிகழ்வில் பழங்குடியினருக்கான வெள்ளம் சார்ந்த தொழில் வாய்ப்புகள், ஊட்டச்சத்து தோட்டம் அமைத்தல், பழங்குடியின பெண்களுக்கான சுகாதார குறிப்புகள், இயற்கை முறையில் சிறுதானிய சாகுபடி மற்றும் சமச்சீர் உரமிடல் ஆகிய தலைப்புகளில் விளக்க உரைகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் 50 மேற்பட்ட பழங்குடியினர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன்.
0: தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள் மற்றும் வட தமிழகத்தின் சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம்

0: அளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு நேரத்தில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று மாலை கனமழை பெய்தது. சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்தது. திருவண்ணாமலை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் ஆலங்கட்டி மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பகலில் வெயில் வாட்டி வைத்த நிலையில் மாலை நேரங்களில் மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று மாலை வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. அதைத் தொடர்ந்து திடீரென ஆரணி டவுன், ஆரணி கொசப்பாளையம், சைதாப்பேட்டை, அருணகிரி சத்திரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களான இரும்பேடு, சேவூர், புதுப்பாளையம், அம்மாப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. இந்த கனமழையின் போது ஆலங்கட்டி மழையும் பெய்தது. இதனால் வெப்பத்தால் அவதிப்பட்ட வந்த மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவண்ணாமலை என் ரவிச்சந்திரன்.
0: இருவரிச் செய்திகள். ரஷ்யாவின் மேற்கு பகுதியில் மின்னணு சாதனங்கள் உற்பத்தி தொழிற்சாலை மீது யுக்ரைன் நடத்திய தாக்குதலில் 5 பேர் உயிரிழந்ததாக ரஷ்யா கூறியுள்ளது. நாடு முழுவதும் கரீஃப் பருவத்தில் பயிர் சாகுபடி பரப்பளவு கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தை ஒப்பிடுகையில் 2% அதிகரித்துள்ளதாக வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உயரதிகாரிகள் பங்கேற்கும் பல்வேறு நாடுகளுடன் மேற்கொள்ளப்படும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் குறித்து 2 நாள் தேசிய கருத்தரங்கம் புதுதில்லியில் நேற்று தொடங்கியது. 7 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் பங்கேற்கும் ஊராட்சி நிர்வாகம் குறித்த மண்டல பயிலரங்கு ஸ்ரீநகரில் பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் சார்பில் இன்று நடைபெறுகிறது. நாடு முழுவதும் உடல் உறுப்பு தானம் செய்வதற்காக தாமாக முன்வந்து பதிவு செய்துள்ளோரின் எண்ணிக்கை 500,000 என்ற மைல்கல்லை எட்டியுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சர்வதேச ஒலிம்பிக் தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி சென்னையில் மாநில விளையாட்டுத்துறை சார்பில் அது தொடர்பான நிகழ்ச்சி இன்று நடைபெறுகிறது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. லண்டனில் 7 மணிக்கு இப்போட்டி தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களை மையமாக கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு கடந்த 12 ஆண்டுகளில் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உயிரி எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு சட்டக்கல்லூரிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள் மற்றும் வட

0: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 6:55.
1: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
2: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
3: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
0: நேர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ், கும்பகோணம், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ, கலர் லேபிங். துளிர்த்து எழுகிறது பசுந்தளி. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால்.
4: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கு பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க, கமர்ஷியல் டிரேடர்ஸ், நீலா தெற்கு வீதி, நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட், நாகூர் மார்க்கெட் வீதி, காரைக்கால். கமர்ஷியல் டிரேடர்ஸ்.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ, கலர் லேப்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப். போட்டோ பிரிண்டிங், லேசர் வுட் என்கார்விங், கீச்செயின், கிளாஸ், ஃபோம் போர்டு, அக்ரலிக் போன்ற எண்ணற்ற மீடியாவில் யூவி மிஷின் பிரிண்ட் செய்து தரப்படும். 88 வருட பாரம்பரியம் மிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
6: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தளி, இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தளி நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
7: வணக்கம் பாப்பா.
8: வணக்கம் அக்கா.
7: உங்க பேர் என்ன?
8: ஆர் சௌமியா.
7: சௌமியா, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
8: நெடுங்காடுல இருந்து.
7: எந்த ஸ்கூல்ல என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
8: நான் அரசு தொடக்கப்பள்ளி செருமாவிலங்க ஸ்கூல்ல இருந்து 5வது வகுப்பு படிக்கிறேன்.
7: சரிப்பா, இன்னைக்கு நேர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
8: கதை
7: சொல்லுங்களேன் பாப்போம்.

0: ஒரு கிராமத்துல ஒரு ஆடும் ஆட்டுக்குட்டிகளும் இருந்துச்சான். அன்னைக்குன்னு பார்த்து ஆடு வீட்டுல சாப்பாடே இல்லையாம். அதனால அது சாப்பாடு எடுக்க பக்கத்து கிராமத்துக்கு போக போனச்சான். அப்ப ஆட்டுக்குட்டி கிட்ட சொல்லிட்டு போனச்சான், பசங்களா நான் அடுத்த கிராமத்துக்கு சாப்பாடு எடுத்துக்க போறேன், நீங்க பத்திரமா இருங்க. ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஓனாய் இருக்குல்ல அதுங்களை கண்ணு வச்சுட்டே இருக்கு, அதுங்க சாப்பிட்டுரும், நீங்க பத்திரமா நான் வந்தா மட்டும் கதுவா தருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனச்சான். அவங்க அம்மா குரல்ல பேசுனச்சான், இங்க அம்மா இல்ல நீ ஓனாய் தானே அப்படின்னு சொன்னனே அது ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து நல்லா ட்ரை பண்ணிட்டு இருந்துச்சான் அவங்க அம்மா குரல்ல. அதுக்கப்புறம் திருப்பி அந்த கதவு பின்னாடி நின்னு, பசங்களா அம்மா வந்திருக்க கதுவா தருங்க அப்படின்னு சொன்ன, எங்க அம்மா கால் வெள்ளை கலரா இருக்கும், உன் கால் வேற கலர்ல இருக்கு, நாங்க கதவை திறக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னேன்னு வேற கிராமத்துக்கு போய் கால வெள்ளை கலர் பெயிண்ட் அடிச்சு வந்துச்சு. திருப்பி அந்த கதவு பின்னாடி நின்னு சொன்னிச்சான், பசங்களா அம்மா வந்திருக்க கதவை தருங்க அப்படின்னு சொன்னேன்னு அது அம்மான்னு நினைச்சு கதவை திறந்துச்சான். பார்த்தா ஓனாயா எல்லா ஆட்டுக்குட்டிலும் சாப்பிட்டுட்டான். அது ஒரு ஓரமா போய் உட்காந்து அழுதுட்டு இருந்துச்சான். அப்பதோ ஒரு சத்தம் கேட்டுச்சான், அம்மா நாங்க இருக்க என்ன இழுங்க வெளில வர முடியல அப்படின்னு சொன்னேன்னு ஆட்டு வந்து கடிகாரத்துக்கு நாட்டு போய் நின்று நீ இழுத்துச்சான் ஆட்டுக்குட்டிய வெளில சொன்னிச்சான். எல்லா கதையும் இது மாதிரி நடந்துச்சுமான்னு கத்திரிக்கோலை அந்த ஆட்டுக்குட்டி எடுத்துட்டு சொல்லி அந்த கத்திரிக்கோலால அந்த ஓனாய் வயிறை கிழிச்சிச்சான். கிழிச்சு ஆட்டுக்குட்டி எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்குள்ள எல்லா ஆட்டுக்குட்டியும் கல் எடுத்துட்டு வர சொன்னிச்சான். கல் எடுத்து அது வயிற்றுக்குள்ள போட்டு அவங்க அம்மா தச்சுட்டாங்களாம். தச்ச உடனே அந்த ஓனாய் தண்ணி ஏஞ்சிச்சான். ஏஞ்சோடனே தண்ணி தாகம் எடுக்குதுன்னு போயிட்டு கிணத்தடிக்கிட்டே இருந்துச்சான். அதுக்கப்புறம் அது கால் தவறி கணத்தில் விழுந்துடுச்சான். அத ஜன்னல் வழியா அவங்க அம்மாவும் ஆட்டுக்குட்டியிலும் பார்த்து சிரிச்சிட்டு இருந்துச்சா.
1: சுப்ரசன் நீங்க பாப்பா நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா, படிச்சு பெரிய ஆன பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
0: டீச்சர்.
1: சரிங்க பாப்பா, நீங்க வருங்காலத்துல சிறந்த ஆசிரியர் ஆகிறதுக்கு காரைக்கால் பொம்மை சார் பக்கம் வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ.
2: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.
3: நீங்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மளிகை பொருட்கள் ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால், இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
3: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் டவுன் ஹால் ரோட் கும்பகோணம்.
6: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 7 மணி. நேர்கள் இனி கேட்டு மகிழலாம்.
7: இளங்காலையில் பனிச்சாரலோடு உங்கள் நெஞ்சை வருட வருகிறது காரைக்கால் பிஎஸ்ஆர் டைம்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம்.
8: அனைத்தும் தரமாக குறைந்த விலையில் கிடைக்கும்.
9: இது நம்ம ஹவுஸ் ஆஃப் ஜான்சன் ஷோரூம் காரைக்கால்.
10: வணக்கம் நேயர்களே, அதிகாலை வானில் வெளிச்சம் கண்டேன், அழகான வானத்தில் பறவைகள் பறக்க கண்டேன். அன்பான நண்பர்கள் உள்ளத்தில் நல்ல நட்பு கொண்டு தங்கமான நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அன்பென்ற வார்த்தைக்கு 1000 அர்த்தங்கள் இருப்பினும் நான் கண்ட அன்பின் அர்த்தம்

0: தங்கமான நேரம்
1: PSR Tiles and Granite, Johnson's Tiles நிறுவனத்தின் மொத்த நேரடி விற்பனையாளர். Wall Tiles, Floor Tiles, Granite, Bathroom Fittings என குறைந்த விலையில் வாங்க PSR Tiles Park, காரைக்கால் மற்றும் புதிய பேருந்து நிலையம் தஞ்சாவூர்.
2: மௌனம் என்ற வார்த்தையின் அர்த்தம் தெரியாதவள் தான் நான். ஆனால் இன்று மௌனமாய் நிற்கிறேன் உன் முன்னால், காதல் சொல்ல தெரியாமல்.

0: தங்கமான நேரம்
1: PSR Tiles and Granite Johnson's Tiles நிறுவனத்தின் மொத்த நேரடி விற்பனையாளர். Wall Tiles, Floor Tiles, Granite, Bathroom Fittings என குறைந்த விலையில் வாங்க PSR Tiles Park, காரைக்கால் மற்றும் புதிய பேருந்து நிலையம் தஞ்சாவூர்.
2: காதல் நெஞ்சங்களில் ஆசை ராகங்கள் கீதம் இசைக்கிறதோ

0: தங்கமான நேரம்
1: ஜான்சன் ஸ்டைல்ஸ் நிறுவனத்தின் மொத்த நேரடி விற்பனையாளர். குறைந்த விலையில் வாங்க PSR டைல்ஸ் பார் காரைக்கால்.
2: தன் கல்யாண கனவுகளை எண்ணி காத்திருக்கும் ஒரு பாவையின் வரிகள் இதோ.

சரி நண்பர்களே, இந்த நாள் இனிதே அமைய வாழ்த்துக்களோடு மற்றும் ஒரு தங்கமான நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கீர்த்திகா பன்னீர்செல்வம். நன்றி, வணக்கம்.

நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்தது காரைக்கால் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க் ஜான்சன் டைல்ஸின் மொத்த விற்பனையாளர் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க் அம்மாச்சத்திரம் பழைய பெருந்தலையம் காரைக்கால்.

0: ஐஎஸ்ஆர் டைம்ஸ் அண்ட் கிரானைட் அம்மாள் சத்திரம் காரைக்கால் பழைய பேருந்து நிலையம் காரைக்கால். நிகழ்ச்சி தயாரிப்பு எல்ஜி ராசையன். படைப்பு வெங்கடேசா மீடியா விஷன்.
1: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் தொடரவிருக்கிறது தமிழில் செய்திகள். செவிமடுக்க இசை கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இரண்டாம் கட்டமாக நடைபெறும் விழாவில் 65 பேருக்கு பத்ம விருதுகளை இன்று வழங்குகிறார். வேகமாக வளர்ந்து வரும் நம்பகமான பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்துள்ளதென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக பல்வேறு சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். இருதரப்பு உறவுகள் குறித்து சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யீயுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் பேச்சு நடத்தியுள்ளார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இரண்டாம் கட்டமாக நடைபெறும் விழாவில் 65 பேருக்கு பத்ம விருதுகளை இன்று வழங்குகிறார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று மாலை இதற்கான நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இதில் 2 பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகளையும், 7 பேருக்கு பத்ம பூஷன் விருதுகளையும், 56 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகளையும் குடியரசுத் தலைவர் வழங்கவுள்ளார். நடிகர் மம்முட்டி, கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா, டென்னிஸ் வீரர் விஜய் அமிர்தராஜ் உள்ளிட்டோருக்கு இன்று பத்ம விருதுகள் வழங்கப்படுகின்றன. இந்த ஆண்டு 131 பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டன. இதில் கடந்த மாதம் 25 தேதி நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதற்கட்டமாக 66 பேருக்கு பத்ம விருதுகள் வழங்கப்பட்டன. வேகமாக வளர்ந்து வரும் நம்பகமான பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்துள்ளதென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தனியார் ஊடக நிறுவனத்தின் சார்பில் புதுதில்லியில் நடைபெற்ற உச்சிமாநாட்டில் பேசிய அவர், 140 கோடி மக்களின் எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்யும் வகையில் அரசு செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். வளர்ச்சியை நோக்கியே அரசின் கொள்கைகளும் செயல் திட்டங்களும் அமைந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்பதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக அவர் தெரிவித்தார். பழங்குடியினர் மேம்பாட்டுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த பல ஆண்டுகளாக நீடித்து வந்த மாவோயிஸ்ட் வன்முறைக்கு முடிவு கட்டப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நக்சல் பாதித்த பகுதிகளில்

0: முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இப்பகுதிகளில் 12,000 கிலோமீட்டர் நீளத்திற்கு சாலை கட்டமைப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் 9,500 கைபேசி கோபுரங்கள் நிறுவப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்கட்டமைப்பு வலுப்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். நாட்டில் மெட்ரோ ரயில் சேவைகள் நகர்ப்புற போக்குவரத்தை எளிதாக்கியுள்ளதாக அவர் தெரிவித்தார். வந்தே பாரத், நமோ பாரத் மற்றும் அம்ரித் பாரத் ரயில்கள் நாட்டின் ரயில் போக்குவரத்து இணைப்பை வலுப்படுத்தியுள்ளதாக அவர் கூறினார். உயர்தரமான சுகாதார சேவைகள் அனைவருக்கும் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சவாலான சூழலுக்கு மத்தியிலும் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். இளையோர், தொழில்துறையினர் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் தேசத்தின் முன்னேற்றத்தில் முழுமையான பங்கெடுப்பை வழங்க வேண்டுமென்று திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார். தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தை கூட்டமைப்பின் சார்பில் ஏல நடைமுறைகளுக்காக உருவாக்கப்பட்டுள்ள நாஃபெக்ஸ் என்ற இணையதளத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்நிகழ்ச்சியின் போது விவசாயிகளுக்கு பயனளிக்கும் வகையில் கூட்டுறவுத்துறையின் சார்பில் செயல்படுத்தப்படும் பல்வேறு திட்டங்களையும் அவர் தொடங்கி வைக்க உள்ளார். இந்நிகழ்ச்சியில் வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் உள்ளிட்டோரும் பங்கேற்கின்றனர். சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக பல்வேறு சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற சுற்றுலா தொழில்துறையினருடனான ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். போட்டித்தன்மை வாய்ந்த சுற்றுலா சூழலை உருவாக்க அரசு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக அவர் கூறினார். எளிமையான அனுமதி நடைமுறைகளின் மூலம் முதலீடுகளை எளிதாக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுடன் மத்திய அரசு ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாக திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இருதரப்பு உறவுகள் குறித்து சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யீயுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் பேச்சு நடத்தியுள்ளார். பிரிக்ஸ் தேசிய பாதுகாப்பு ஆலோசனைக் கூட்டத்திற்கு இடையே இந்த சந்திப்பு நடைபெற்றதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. எல்லைப்பகுதியில் நிலவும் சூழல் உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து சீன அமைச்சருடன் திரு அஜித் தோவல் ஆலோசனை மேற்கொண்டார். எத்தியோப்பியா, ஈரான், பிரேசில் ஆகிய நாடுகளின் உயரதிகாரிகளுடனும் திரு அஜித் தோவல் பேச்சு நடத்தினார். விவசாயிகள், நுகர்வோர் ஆகிய இருதரப்பினரின் நலன்களையும் கருத்தில் கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். வெங்காய இருப்பு தொடர்பாக புதுதில்லியில் நேற்று அவர் ஆய்வுக் கூட்டத்தை நடத்தினார். இதில் போதுமான இருப்பை உறுதி செய்தல், நுகர்வோர் நலன்களை பாதுகாத்தல் ஆகியவை குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக சமூக வலைதளத்தில் அவர் கூறியுள்ளார். முன்கூட்டியே மேற்கொள்ளப்படும் விரிவான திட்டமிடல் மூலம் விவசாயிகள் நலன் பாதுகாக்கப்படுவதுடன் விலை நிலைத்தன்மையும் உறுதி செய்யப்படும் என்று திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்தார். கத்தாரில் ஞாயிற்றுக்கிழமை இரவு எரிவாயு தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 12 இந்தியர்கள் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இந்த துயர சம்பவத்தில் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இரங்கல் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட இந்தியர்களின் குடும்பங்களுக்கு உரிய உதவிகள் வழங்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். அங்குள்ள இந்திய தூதரகம் கத்தார் அரசு அதிகாரிகளுடன் தொடர்ந்து தொடர்பில் இருந்து வருவதாகவும் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அரசு நிர்வாகத்தில் தொழில்நுட்பத்தின் பங்களிப்பு மக்கள் சேவைகளை எளிமையாக்கியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் பணியாளர் நலத்துறை சார்பில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர் டிஜிட்டல் நடைமுறைகள் வெளிப்படைத்தன்மையை அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் மத்திய தொழிலக பாதுகாப்பு படை முக்கிய பங்கு வகிப்பதாக உள்துறை இணையமைச்சர் திரு பண்டி சஞ்சய் குமார் கூறியுள்ளார். புதுதில்லி

0: இந்த படையின் புதிய தலைமையகத்திற்கான கட்டுமான பணிகளை நேற்று தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த படை வீரர்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் கட்டணமில்லா மருத்துவ சிகிச்சை வசதி இவர்களுக்கு வழங்கப்படுவதாகவும் திரு பண்டி சஞ்சய்குமார் தெரிவித்தார். ஆதார் செயலியை பதிவிறக்கம் செய்துள்ளவர்களின் எண்ணிக்கை 3 கோடியை தாண்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த செயலியை குறுகிய காலத்திற்குள் 3 கோடியே 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பதிவிறக்கம் செய்துள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த செயலி வாயிலாக 40 லட்சம் பேர் தங்களது கைபேசி எண்ணின் மாற்றத்தை பதிவு செய்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 8 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இந்த செயலி வாயிலாக முகவரி மாற்றங்களை மேற்கொண்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா மொரோக்கோ இடையிலான தீவிரவாத தடுப்பு கூட்டு செயல் திட்ட குழு கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. வெளியுறவுத்துறை இணைச் செயலாளர் திரு வினோத் பாடே, மொரோக்கோ தேசிய காவல்துறை தலைமை இயக்குநர் திரு ஹிஷம் பாலி ஆகியோர் இக்கூட்டத்திற்கு தலைமை வகித்தனர். தீவிரவாத ஒழிப்பில் ஒத்துழைப்பை அதிகரிக்கவும் சிறந்த நடைமுறைகளை பகிர்ந்து கொள்ளவும் இக்கூட்டத்தில் முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. லக்னோவில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 15 அதிகரித்துள்ளது. இதனிடையே இந்த விபத்து தொடர்பாக 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர்களில் 4 பேர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத்தின் உத்தரவின் அடிப்படையில் மின்வாரியம், லக்னோ மேம்பாட்டு ஆணையம் ஆகியவற்றைச் சேர்ந்த 4 அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இதில் இந்தியாவின் லக்ஷயா சென், தன்வி ஷர்மா, ஸ்ரீகாந்த் உள்ளிட்ட முன்னணி வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். விமானப்படை சார்பில் நடைபெறும் அர்ஜுன் சிங் நினைவு ஹாக்கி போட்டி பெங்களூருவில் இன்று தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 2 கட்டமாக நடைபெறும் விழாவில் 65 பேருக்கு பத்ம விருதுகளை இன்று வழங்குகிறார். வேகமாக வளர்ந்து வரும் நம்பகமான பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக பல்வேறு சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். இருதரப்பு உறவுகள் குறித்து சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங்கியுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் பேச்சு நடத்தியுள்ளார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. தொடர்ந்து செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: வங்கக்கடல் உரை இசையலையில் நின்று இது சங்கத்தமிழ் பாடும் காரை பண்பலை 100.3 நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ். நேரம் 7:25.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
5: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
4: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
6: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
7: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.

0: வாரியம், நாகை மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
1: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ், மகிட்டா, டிவால்ட், ஆர்கே டைல்ஸ் கட்டர், வெல்டிங் மிஷின், செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர், சுந்தரம் பவர் டூல்ஸ், ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில், காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
2: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
3: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
2: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
4: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: நேர்கள் எனிகேட்டு மகிழலாம். சைபாலின் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
6: முகத்தில் பருவா சைபால், சொரியா தெரிஞ்சோ சைபால், இதயில் படையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
5: சைபால்
7: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் உங்கள்

0: கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் கொசுக்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவார்.
1: உங்கள் கடை காரைக்கால்
2: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
3: ஒரு பெரியவர் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார், நீ ஒரு ஆளா ரெண்டு ஆளா அப்படின்னார். இப்படி கேட்டதும் அந்த பெரியவர் பேர்லேயும் எனக்கு சந்தேகம் வந்துட்டுது, அவர் இப்போ நிதானத்தில் தான் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு. பார்க்குறதெல்லாம் ரெண்டு ரெண்டாக தெரிஞ்சால் அது சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயந்தானே, அதனால் சந்தேகப்பட்டேன். இருந்தாலும் பெரியவர் மறுபடியும் கேட்டார், நீ ஒருத்தனா ரெண்டு பேரா அப்படின்னு. நான் ஒரு ஆள் தான் அப்படின்னேன். இல்லை, இப்படி தான் நாம் எல்லோரும் நினச்சிட்ருக்குறோம், ஆனால் நாம் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் மூணு பேர் இருக்கிறோம் அப்படின்னார். தலையை பிச்சுக்கலாம் போல் இருந்தது. இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்காமல் எப்படிங்க அது அப்படின்னு கேட்டேன். நம்மளை பற்றி நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோமே அது ஒரு விதம், நம்மளை பற்றி அடுத்தவங்க நினைக்கிறாங்களே அது இன்னொரு விதம், நம்மளை பற்றி நமக்கும் தெரியாமல் அடுத்தவங்களுக்கும் தெரியாமல் இருக்கிறது ஒரு விதம் அப்படின்னு அதுக்கு விளக்கம் கொடுத்தார். அதை பற்றி விவரமாக சொல்லணும்னா, என்னை பற்றி எப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறனோ அது ஒரு மனுஷன், என்னை பற்றி நீங்கள் எப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ அது ஒரு மனுஷன், இதை தவிர எனக்கும் தெரியாமல் உங்களுக்கும் தெரியாமல் எனக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான். ஆக ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் மூணு மனுஷன் இருக்கிறான் அப்படிங்கிறத இந்த பெரியவருடைய அபிப்பிராயம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பெரியவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளை பற்றியே நமக்கு தெரியாத உண்மைகள் நாலு விதம்ங்கிறார். அது என்னென்னா, நமக்கும் தெரியும் மற்றவங்களுக்கும் தெரியும் இது ஒரு விதம், நமக்கு தெரியும் மற்றவங்களுக்கு தெரியாது இது ரெண்டாவது விதம், நமக்கு தெரியாது மற்றவங்களுக்கு தெரியும் இது மூணாவது விதம், நமக்கும் தெரியாது மற்றவங்களுக்கும் தெரியாது. இது கொஞ்சம் குழப்பமாக தெரியும் ஒரே அடியாக சொன்னால். இதை கொஞ்சம் நல்லா புரிச்சுக்கிட்டா கருத்து வேறுபாடு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, மனித நேயம் வளரும் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க. அது எப்படின்னா, முதல் விஷயத்தை எடுத்துக்குவோமே, இப்போ நமக்கும் தெரியும் அடுத்தவங்களுக்கும் தெரியும். இப்போ உதாரணத்துக்கு நான் கொஞ்சம் குள்ளம்னு வச்சுக்கங்களேன், இது நமக்கும் தெரியும் அடுத்தவங்களுக்கும் தெரியும், ரெண்டு பேருக்கும் தெரிஞ்ச உண்மை இது, அதனால் என்னை பற்றி யாராவது அந்த ஆள் அவ்வளோ உயரம் கிடையாது அப்படின்னு சொன்னால் அதை வந்து தப்பாக எடுத்துக்கக்கூடாது. ரெண்டாவது விஷயம், நமக்கு தெரியும் அடுத்தவங்களுக்கு தெரியாது. இப்போ ஒருத்தருக்கு பரிசு கிடைக்குது, அதை பார்த்து நான் பொறாமப்படுறேன், இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்காமல் முகத்தில் சிரிப்பை வரவழைச்சிக்கிட்டு அவரை பாராட்டுறேன். இது வந்து எனக்கு தெரியும் அடுத்தவங்களுக்கு தெரியாது, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிறது இந்த ரகம். மூணாவது விஷயம் என்னென்னா, நமக்கு தெரியாது மற்றவங்களுக்கு தெரியும். இப்போ கோபப்படுறது இதுக்கு ஒரு உதாரணம். நமக்கு தெரியாத ஒரு குறையை அடுத்தவங்க சுட்டி காட்டுறப்போ நமக்கு கோபம் வருது. நாலாவது விஷயம் என்னென்னா, நமக்கும் தெரியாது மற்றவங்களுக்கும் தெரியாது. ஒருத்தன் எரிஞ்சு விழுறான், அவனுக்கு பிபி ரத்த அழுத்தம் அதனால் அப்படி விழுறான், அவனுக்கு அது இருக்குங்கிறது அவனுக்கும் தெரியாது அடுத்தவனுக்கும் தெரியாது, இதனால் அடுத்தவனும் பதிலுக்கு இவன் மேலே கோவப்படுறான். அதனால் நாம் வந்து மனித நேயத்தோடு வாழணும்னா நம்மளையும் புரிஞ்சுக்கணும் அடுத்தவங்களையும் புரிஞ்சுக்கணும், பகுத்து அறியணும், அதுதான் பகுத்தறிவு. அதனால் இது கொஞ்சம் நுணுக்கமாக சிந்திக்க வேண்டிய ஒரு கருத்து. இந்த தகவலை கேட்டுவிட்டு நம்மளால ஒருத்தன் சொன்னான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம்தான் சார், அந்த நாலாவது விஷயம் சொன்னீங்களே அதை சரியாக புரிஞ்சுக்காததுனால தான் எனக்கும் என்னுடைய சிநேகிதனுக்கும் நேற்றுக்கு பெரிய சண்டையாக போட்டுது அப்படின்னா. என்னடா விஷயம்னு கேட்டோம். ஒரு 100 ரூபா பணம் அதை யார் எடுத்துக்கிறதுங்கிறதுல எங்களுக்குள்ள தகராறு அப்படின்னா. இதில் என்னப்பா தகராறு, பணம் யாருடையதோ அவங்க எடுத்துக்க வேண்டியது தானே அப்படின்னோம். அது யாருடையதுங்கிறது எனக்கும் தெரியாது அவனுக்கும் தெரியாது, அதனால தான் சார் தகராறு அப்படிங்கிறான்.
0: நேர்கள் இதுவரை கேட்டது சைபாலியின் தகவல் நேரம். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நிகழ்ச்சி நமது நிலைய ஒளி களஞ்சியத்திலிருந்து ஒளியேறியது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் சைபால், அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
4: முகத்தில்
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
6: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கி ஒரு காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
7: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
8: காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிகல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
0: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் கொசுக்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்
1: உங்கள் கடை காரைக்கால்.
2: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
9: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
10: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
9: 140

0: புருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை தரமான தங்கம் கைராசி.
1: ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் கோலாகல திறப்பு விழா பிப்ரவரி 6 முதல் பஜனை மடம் தெரு மாயவரம்.
0: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: செவியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உணர்வலையாய் நின்று நம்மை இணைத்திருக்கிறது காரைக்கால் பண்பலை 100.3.

0: சுற்றி தொடரும் வானொலியில் பற்றி படரும் இசையலையாய் இனிக்க இணைகிறது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காலை காம்போ. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: வெற்றி என்பது கொடுத்து பெறுவது அல்ல, முயன்று அடைவது. இன்றைய நற்காலையின் இந்த நற்சிந்தனையோடு இன்றைய காலை நிகழ்ச்சிகளில் உங்களோடு நான் காமேஸ்வரம், எம் கே அன்பழகன்.

வான்கதவு திறந்து முகமலர்ந்த கதிரவனின் வெண்கதிர்கள், தேனுரிஞ்ச பறந்த தும்பிகளின் ரீங்கார கானங்கள், கட்டவிந்த முட்டுக்களில் மலர்கள் விரித்த இதழ்கள், தொட்டு தொட்டு கூடி குளவி பட்டன சிறகசைத்த பறவைகள், புல்லினங்களில் சிரிக்கும் மெல்லிசை பனித்துளிகள், துல்லிய இசைத்துளிகள் இழைந்தோடும் வானலைகள், விண்மகள் கூந்தலுக்குள் சூடும் மலர்களாய் குடிபுகும் வெண்முகில்கள், மண்மகள் விழிவியக்க விரைந்தோடும் கருமுகில்கள், புலர்ந்த இந்த இளங்காலை பொழுதின் இனிய விடியலில் மனம் கனிந்த இலக்குகளின் விரைந்த முயற்சியில் வணக்கத்தோடும் வாழ்த்துக்களோடும் இணையும் காரைக்கால் பண்பலையின் காலை காம்போ நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் நேர்களே.

இளங்காலையின் இனிய பொழுதில் நம்ம இணைத்திருக்கிறது காரைக்கால் பண்பலை 100.3 காலை காம்போ. நாளை 24 பிற்பகல் 4 முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர்களுக்கான சிறப்பு குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அவர்களின் தலைமையில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்ட அரங்கில் நடைபெற உள்ளது. முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர்கள் தங்களது குறைகளை மனுக்கள் மூலம் அளித்திடலாம். மனுக்களுடன் முன்னாள் படை வீரர் அடையாள அட்டையின் நகலினை இணைத்திட வேண்டும். மேற்படி கூட்டத்தில் முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர்கள் கலந்து கொண்டு பயனடையுமாறு திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளார். காரைக்கால் மேல்நிலைக் கல்வி துணை இயக்குநர் அலுவலகத்திடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. காரைக்கால் பகுதியில் உள்ள அரசினர் மேல்நிலைப் பள்ளிகளில் 11 வகுப்பிற்கான CBSE கலந்தாய்வு. 2026-2027 கல்வியாண்டில் காரைக்கால் பகுதியில் உள்ள அரசினர் மேல்நிலைப் பள்ளிகளில் 11 CBSE சேர்க்கைக்காக விண்ணப்பித்து இடம் கிடைக்கப்படாதவர்களுக்கும் இதுவரை எந்தவொரு பள்ளியிலும் சேராத மாணவ மாணவியருக்கும் குடியிருப்பு சான்றிதழ் இல்லாத பிற மாநிலத்தைச் சேர்ந்த மாணவ மாணவியருக்கும் கலந்தாய்வு நடத்தி 11 சேர்க்கை ஆணை வழங்கப்பட உள்ளது. அரசு பள்ளிகளில் 11 சேர்வதற்காக மாணவ மாணவியர் தங்களது இணையதள மதிப்பெண் சான்றிதழ் ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட் மற்றும் மாற்றுச் சான்றிதழ் டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட் ஆகியவற்றுடன் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி தலத்தெரு காரைக்கால் என்ற முகவரிக்கு

0: நேரில் வந்து கலந்தாய்வில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இதுவரை விண்ணப்பிக்காத மாணவ மாணவியர் துணை இயக்குனர் மேல்நிலை கல்வி அலுவலகத்தில் 22/6/2026 முதல் விண்ணப்பத்தை பெற்று இன்று வரை விண்ணப்பிக்குமாறு, அதாவது இன்று 23ஆம் தேதி வரை விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 499 மதிப்பெண் முதல் 300 வரை மதிப்பெண் பெற்றவர்கள் காலை 9:30 மணிக்கும், 299 முதல் 175 மதிப்பெண் வரை பெற்றவர்கள் காலை 11:30 மணிக்கும், 499 முதல் 175 மதிப்பெண் வரை குடியிருப்பு சான்றிதழ் இல்லாதவர்கள் மதியம் 2:30 மணிக்கும், 25/6/2026 அதாவது நாளை மறுநாள் 25/6/2026 அன்று காரைக்கால் மேல்நிலை கல்வி துணை இயக்குனர் அலுவலகத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என அறிவுறுத்தப்படுகிறது.
1: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல் புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
0: இப்பொழுது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 44249486458, விண்ணப்பங்களுக்கு மின் அஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. இதமான இனிய காலை பொழுதில் நம்ம இணைத்திருக்கிறது காரைக்கால் பண்பலை 100.3 காலை காம்போ.

0: பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் காலை காம்போ நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கிறோம். நேர்களே,
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட்டை தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
3: கோபால் பல் பொடி
4: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
0: இதமான இனிய காலை பொழுதில் நம்ம இணைத்திருக்கும் காரைக்கால் பண்பலை 100.3 காலை காம்போ நிகழ்ச்சி தொடர்கிறது. சேவை செய்திகள். கடலூர் மாவட்டம் ஆலப்பாக்கம் அருள்மிகு ஹரிகரபுத்திர அய்யனார், வேம்படி மாரியம்மன், புனிதவள்ளி அம்பாள் சமேத, அருள்மிகு ஸ்ரீ புஜேந்தேஸ்வரர் சுவாமி ஆலய வருடாபிஷேக வலம்புரி சங்காபிஷேக விழாவில் இன்று காலை 9 மணிக்கு 108 வலம்புரி சங்காபிஷேகம் மற்றும் கலச அபிஷேகம். நாகப்பட்டினம் தெற்கு பால்பண்ணை சேரி அருள்மிகு பாலசுப்பிரமணியர் ஆலய மகா கும்பாபிஷேக பெருஞ்சாந்தி விழாவில் இன்று மாலை 5 மணிக்கு அங்குரார்ப்பணம், முதற்கால யாக சாலை பூஜைகள், தீபாராதனை. கேட்டது சேவை செய்திகள். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் நாகப்பட்டினம், திருக்குவளை மற்றும் செம்போடை அரசு தொழிற் பயிற்சி நிலையங்களிலும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் 50 விழுக்காடு அரசு ஒதுக்கீட்டு இடங்களில் மாணவர்கள் சேர்ந்து பயிற்சி பெற 30/6/2026 வரை நேரடி சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இந்த நேரடி சேர்க்கைக்கு வரும்பொழுது கைபேசி, இமெயில் ஐடி, ஆதார் எண், மதிப்பெண் சான்றிதழ், மாற்றுச் சான்றிதழ், சாதிச் சான்றிதழ் மற்றும் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் ஆகியவற்றை எடுத்து வர வேண்டும். விண்ணப்ப கட்டணம் மற்றும் சேர்க்கை கட்டணம் ஓராண்டு பிரிவு 235 ரூபாயும், இரண்டாண்டு பிரிவு 245 ரூபாயும் செலுத்த வேண்டும். பயிற்சியில் சேரும் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா சைக்கிள், சீருடை, பாடநூல், வரைபட கருவி, காலனி, பஸ் பாஸ், மாதாந்திர உதவித்தொகை 750 ரூபாயும் வழங்கப்படும். மேலும் அரசு பள்ளிகளில் பயின்ற பெண் மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் 1000 ரூபாயும், ஆண் மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் 1000 ரூபாயும் உதவித்தொகையாக வழங்கப்படும். பயிற்சி முடித்த பின் கேம்பஸ் இன்டர்வியூ மூலம் வேலை பெற்றுத்தரப்படும். மேலும் தகவலுக்கு 8527226 4635251 இந்த எண்களில் உதவி இயக்குனர், மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகம் நாகப்பட்டினம் அவர்களை தொடர்பு கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது காரைக்கால் மாவட்டம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு, காரைக்கால் மாவட்டத்தில் நடப்பாண்டில் சுமார் 1200 ஹெக்டேர் பரப்பில் பருத்தி சாகுபடி செய்யப்பட்டு தற்போது பருத்தி அறுவடை நடைபெற்று வருகிறது. பருத்திக்கு உரிய விலை கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் காரைக்காலில் இயங்கி வரும் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் 27/6/2026 முதல் வாரந்தோறும் சனிக்கிழமை மாலை 6 மணியளவில் பருத்தி மறைமுக ஏலம் நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதே சமயம் வெளியூர் மற்றும் உள்ளூர் பருத்தி வியாபாரிகள் ஏலத்தில் கலந்து கொள்ள உள்ளனர். விவசாயிகள் தங்கள் அறுவடை செய்துள்ள பருத்தியை காரைக்கால் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விற்பனை செய்து பலனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.

0: மறைமுக இலத்தில் பங்கு பெற்று பலனடைய விரும்பும் விவசாயிகள் அதிகபட்ச விலையை பெற வெடித்து நன்கு மலர்ந்த பருத்தியை மட்டும் செடியிலிருந்து அறுவடை செய்ய வேண்டும். 3 அல்லது 4 நாட்களுக்கு மட்டும் ஒரு முறை பருத்தியை அறுவடை செய்ய வேண்டும். காலை நேரத்தில் அறுவடை செய்து காய்ந்த இலை சருகுகள் தூசி நோய் தாக்கப்பட்ட பருத்தி முதலியவற்றை தனியாக பிரித்தெடுக்க வேண்டும். அறுவடை செய்த பருத்தியை காற்றோட்டமான அருகில் மணல் பரப்பிய தரையில் உலர்த்தவும் சேமிக்கவும் வேண்டும். அறுவடை செய்த பஞ்சினை நேரடியாக வெயிலில் உலர்த்தக்கூடாது. ஏலத்திற்கு பருத்தியை எடுத்து வரும்போது நல்ல பருத்தியை தனியாகவும் பூச்சி தாக்கிய மற்றும் கொட்டு பருத்தியை தனியாகவும் கொண்டு வருவதால் நல்ல பருத்திக்கு நல்ல விலை கிடைக்கும். பருத்தியை 80 கிலோவுக்கு மிகாமல் சணல் சாக்கு தட்டுகளில் மட்டும் கொண்டு வரவும் முக்கியமாக யூரியா மற்றும் பாலிப்பைகளை தவிர்க்கவும். இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி காரைக்கால் மாவட்ட விவசாயிகள் தங்கள் பருத்தியினை நல்ல விலைக்கு விற்று பயனடைமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: ஊர் பெயர் மற்றும் விலாசம் தெரியாத சுமார் 60 வயது மதிக்கத்தக்க ஆண் நபர் கடந்த 16/6/2026 அன்று அம்பகரத்தூர் ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவில் தென்புறம் சுற்றுச்சுவர் அருகில் உள்ள சாக்கடை கால்வாயில் குடிபோதையில் தடுமாறி விழுந்தவர் சாக்கடை கால்வாய் தண்ணீரில் மூழ்கி இறந்திருக்கிறார். அவரது பிரேதம் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை சபக்கிடங்கில் வைக்கப்பட்டுள்ளது. இறந்து போனவர் பற்றிய விவரம், உயரம் சுமார் 5.5 அடி, மாநிறம் மெலிந்த திரேகம், கருப்பு மற்றும் வெள்ளை நிற தலைமுடி, மீசை மற்றும் லேசான தாடியுடன் காணப்பட்டார். இடது விலா மற்றும் முதுகில் கருப்பு மச்சம் காணப்பட்டது. இறப்பின் போது சாம்பல் நிற முழுக்கை சட்டை, சிவப்பு நிற பனியன், நீல நிறம் கட்டம் போட்ட கைலி, பச்சை மற்றும் மஞ்சள் நிற பெல்ட் அணிந்து இருந்தார். இவரை பற்றிய தகவல் தெரிந்தால் தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் திருநள்ளார் காவல் நிலையம் 43682-3364-5, அம்பகரத்தூர் புறக்காவல் நிலையம் 43682-2511, திருநள்ளார் காவல் நிலைய ஆய்வாளர் எண் 9488-7533, அம்பகரத்தூர் புறக்காவல் நிலைய உதவி ஆய்வாளர் எண் 9842-48-4193, காவல்துறை கட்டுப்பாட்டு அறை எண் 43682-2231. இனிக்கும் இசை வசந்தமாய் நம்மை இணைத்திருக்கிறது காரைக்கால் பண்பலை 100.3 காலை காம்பு. அடுத்து வரவிருக்கிற தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியினை அடுத்து 8:05 உங்கள் மனம் விரும்பிய பாடல்களை ஒளிபரப்ப காரைக்கால் பண்பலை ஒளிபரப்பு கூடத்தில் காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் சகோதரி மீனாட்சி கேசவேல்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது. காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காலை காம்பு இந்நிகழ்ச்சியினை வழங்கி ஒரு இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி. நேரம் 8:30.
3: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம், 916 ஹால்மார்க் தங்க நகைகள்
4: அனைத்தையும் வாங்கிட
3: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ், அண்ணா சாலை, திருவாரூர்.

0: தொலைபேசி தொட்டு நீங்கள் விரும்பிய பாட்டு மனம் விரும்பி கேட்டு இணையும் இது துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியின் தொடக்கமாக
1: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
2: நேயர்களுக்கு வணக்கம். நம்ம பேசக்கூடிய வார்த்தைக்கு சக்தி இருக்கு. சோ நம்ம வார்த்தைகளை ரொம்ப கவனமா பேசணும், வார்த்தைகளை சரியா கையாளணும். ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் சக்தியான ஒரு விஷயமா மாறுது. அதாவது என்ன கேட்டீங்கன்னா, ஒரு வீட்டுல வந்து ஒரு சின்ன பையன் இருந்தான். அந்த சின்ன பையனை அவங்க அப்பா வந்து சின்ன வயசுல இருந்தே சொல்லிட்டு இருந்தாரு, நீ ஃபியூச்சர்ல வந்து ஒரு டாக்டர் வருவ அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு. அந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப கேட்டு கேட்டு கேட்டு ஃபியூச்சர்ல அவன் டாக்டராகவே வந்துட்டான். ஏன்னா நம்ம சின்ன வயசுல இருந்து எதெல்லாம் காதுல வாங்குறோமோ

0: அதுக்குதான் சொல்லுவாங்க, சின்ன குழந்தைய கொஞ்சம் பொழுது என் ராசாவே, தங்கமே, என் வைரமே, அப்ப முத முத கேட்கிற வார்த்தை கூட உயர்ந்ததா இருக்கணும் அப்படிங்கறது வந்து அம்மா எல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைய கொஞ்சம் போது அப்படிதான் கொஞ்சுவாங்க. ரொம்ப சாதாரண வார்த்தையோ அது மாதிரி தரம் இல்லாத வார்த்தையோ யாருமே பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த வார்த்தைக்கு ஒரு பவர் இருக்கு. ஒருத்தர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கொடிய நோயால பாதிக்கப்பட்டாரு. அவரை பாக்கிறதுக்கு வந்து அந்த சமய குரு வந்தாரு. வீட்டுக்கு வந்தோடனே அவரை பாக்குறாரு, ரொம்ப வாடிய உடலோட ரொம்ப மனசு சோர்வா அவர் இருக்காரு. அப்ப அவர் சொல்றாரு, நீங்க வந்து உங்களுக்கு வந்து இருக்கிற நோய், இந்த கொடிய நோய் உங்களை விட்டு போயிடும், நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்களுக்காக இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக மன உருகி ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கிறாரு. அப்ப வந்து என்ன கேட்டீங்கன்னா, நிச்சயமா உங்களுடைய நோய் குணமாயிடும், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பும் போது அங்க இருந்த ஒருத்தர் சொன்னாரு, அவரை பார்த்து நீங்க சொல்லிட்டா தெரியப்படுமா அப்படின்னு ரொம்ப நக்கலா சிரிச்சாரு. அப்ப அவர் சொன்னாரு, அவரை பார்த்து நீ சரியான ஒரு முட்டாள், நீ ஒரு மூடன், நீ ஒரு மூர்க்கன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரொம்ப ஒரு கோபமா திட்டினாரு. திட்டினோட என்ன எப்படி பார்த்தது நீ முட்டாள்னு சொன்னீங்க, மூடன் சொன்னீங்க அப்படின்னோடனே, அப்ப அந்த பெரியவர் சொன்னாரு, நான் சொன்ன வார்த்தைக்கு பவர் இல்லைன்னு சொன்னீங்க, நான் உன்னை முட்டாள் மூடன் சொன்ன வார்த்தை தானே சொன்னேன், நீ ஏன் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்ட அப்படின்னு கேட்கும் பொழுது, நான் முட்டாளு மூடன் நீங்க சொன்னதை வந்து பழிச்சிருச்சா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஆக்ரோஷப்படுறான். அப்ப அவர் சொல்றாரு, என் வார்த்தைக்கு தான் சக்தி இல்லைன்னு நீ சொல்லியப்பா, அப்ப இது பழிக்காது தானே அப்படின்றாரு. அப்பதான் உணர்றான், அப்ப வார்த்தைகளுடைய சக்தி மிக பவரானது. அந்த பவரை வந்து நம்ம வந்து உணரணும். நம்ம எங்க போனாலுமே சரி, நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் பாசிட்டிவா இருக்கணும், மத்தவங்களை பாராட்டுறதா இருக்கணும், மத்தவங்களுக்கு ஆறுதல் சொல்றதா இருக்கணும். யாருமே வந்து திட்டத்துக்கோ அவங்கள மனசை கஷ்டப்படுத்துறதுக்கோ நம்ம வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க. வெளிநாட்டில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆராய்ச்சியில் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல நூறு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க, நல்லதை நினைங்க, நல்லதை பேசுங்க. முன்னோர்கள் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க, நம்ம எண்ணமும் செயலும் நல்லா இருக்கும் பொழுது நம்ம நினைச்சது எல்லாமே சக்சஸ் ஆகும். அப்ப நம்மளுடைய எண்ணம், செயல், சொல் எல்லாமே பாத்தீங்கன்னா பிற உயிர்களுக்கு துன்பம் இல்லாம இருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வார்த்தைகளை ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கட்டும், குழந்தைங்களா இருக்கட்டும், ஒர்க் பண்ற இடமா இருக்கட்டும், சொசைட்டியா இருக்கட்டும், நீங்க முடிஞ்சா நல்லதை பேசுங்க, இல்லாட்டி பேசாமலே இருந்துருங்க, அது தவறே கிடையாது. ஆனா நம்ம வார்த்தைகளை அதிகமா பயன்படுத்தாம குறைச்சலா பயன்படுத்தணும். சில ஞானிகள் பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க பேசவே மாட்டாங்க, மௌன விரதமா இருப்பாங்க. ஆனா ஒரு வார்த்தை பேசுனாங்க அப்படின்னா அந்த வார்த்தைக்கு வந்து அவ்வளவு பவர். அவங்க வாயிலிருந்து ஏதாவது ஒரு வார்த்தை கிடைக்காதா, ஒரு பிளெஸிங்ஸ் கிடைக்காதான்னு நாள் கணக்கில் ஏங்குற பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க. அப்ப வந்து என்ன கேட்டீங்கன்னா, சில பெரிய குருகள்லாம் பாத்தீங்கன்னா சில நாள் மௌன விரதம் இருப்பாங்க. நம்மளுடைய பேச்சை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னாலே நம்ம வார்த்தைகளுடைய பவர் கூடிடும். அதே நேரத்தில் சில வார்த்தைகளை திரும்ப திரும்ப உங்க மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருங்க. அந்த மனசுக்குள்ள நீங்களே அதை ஜபம் பண்ற மாதிரி சொல்லிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த வார்த்தைகள் ஒரு பெரிய சக்தியா உங்களுக்கே மாறிடுவது. ஸோ அப்ப வார்த்தைகள் தான் வாழ வைக்கிறது. வாழ்த்துக்கள், நன்றி.
1: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகில் கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
3: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.1. நேரம் 8:06.

பண்பலையோடு இணைந்த நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம். துள்ளி வரும் பாட்டு நேயர்களின் மனம் தொட்ட பாடல் விரல் தொட்ட அழைப்பில் அழை

0: வேண்டிய எண்கள் 0436 8 இந்த இணைப்பெண்ணோடு 231 2 3 1 2 9 9 4 8 0 2 9 9 5 8 0 95 66 42 72 31 இந்த எண்ணிலும் அழைக்கலாம்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

நேர்களே காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம காரை பண்பலை 100.3 அப்படின்ற வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க.

0: காரைக்கால் பண்பலை 100.3 துளி வரும் பாட்டு நிகழ்ச்சியோட நாம இணைந்திருக்கின்றோம். நம்ம நிகழ்ச்சியில வரப்போற முதல் நேயர் அவங்களுக்கான பாடல் என்ன கேட்கலாமா? வருக வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன் வேதாரண்ய வட்டம் தேத்தாவுடி வடக்கு செல்வ பாரதி.
0: சொல்லுங்க செல்வ பாரதி சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: தங்கலான் படத்திலிருந்து மினிக்கு மினிங்க என்ற பாடல் மேடம்.
0: சரிங்க, உங்களுக்காக பாடல் வரும், கேட்டு ரசிக்கலாம். விளம்பரத்தை தொடர்ந்து.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேரில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
5: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 மயிலாடுதுறை தீன் ஆர்ட்ஸ் மற்றும் சயின்ஸ் காலேஜ் வழங்கும் இன்சொல் அமுது.
6: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
7: பல பாடப்பிரிவுகள்.

0: மன்னார்குடி ஆவணி பர்னிச்சர் நேரம் 8:15. தேவர் திம்பத்திப்போவின் ஒரு பிரம்மாண்ட உதயம். சொந்த தயாரிப்பு பர்னிச்சர்களை வாங்க ஆவணி பர்னிச்சர் ஃபின்லே விளையாட்டு மைதான வருகில் மன்னார்குடி. துளிவரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக அடுத்த இணை வரும் நேயர் வருக. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: சுகில் அம்மாவட்டில நடராஜன் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நலமா இருக்கேன் சார். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு கொம்பன் பார்த்தல மேடம், கருப்பு நிறைய மேடம்.
0: நன்றிங்க, உங்களுக்காக பாடல் வரும் கேட்கலாம். நேர்களை, துள்ளி வருப்பாட்டு நிகழ்ச்சியோட நாம் இணைந்திருக்கின்றோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில என்னங்க இன்னும் போஸ்டர் போடலையா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கறீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஒரு ஜிகே கேட்கணும் இல்லைங்களா, பொது அறிவு வினா. அப்படி என்ன கேட்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தப்ப, இப்போ பார்த்தீங்கன்னா விமன் T20 வேர்ல்ட் கப் கிரிக்கெட் நடந்துட்டுருக்கு. சரி, அது தொடர்பாக ஒரு கேள்வி கேட்கலாம் அப்படின்னு யோசிச்சப்ப, அதே சமயம் இன்னொரு பக்கத்தில் ஃபிஃபா கால்பந்து போட்டியும் நடந்துட்டுருக்கு இல்லைங்களா. சரி, அதை மட்டும் விட்டுட்டு கேள்வி கேட்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது, ரெண்டுத்தையும் சேர்ந்தாப்பில் ஒரு கேள்வி கேட்போமே அப்படின்னு கன நேரத்தில் உதிச்சது ஞானோதயம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கேள்வி உதிச்சதுங்க. அது என்னவா இருக்கும் அப்படின்னு தோணுது உங்களுக்கு. அப்போ நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்துக்கு போய் விசிட் பண்ணுங்க. இப்போ நான் அந்த கேள்விக்கான போஸ்டர், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கான போஸ்டர்ல அந்த கேள்வியே கேட்க போறேன். அது என்னன்னு கேட்டுட்டு அதுக்கான பதிலை உடனடியாக நீங்க நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அந்த கேள்வி என்னவா இருக்கும் போங்க, உடனே காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்துல போய் பாருங்க.

0: நேர்களே, நாளை காலை 6:40 பூமெக்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது. பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
1: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.

0: அபிப்பேரிச்சை நேரம் 8:20. அபிப்பேரிச்சை ஒரு இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபிப்பேரிச்சை. அனைவருக்கும் ஏற்றது கேட்டு வாங்குங்கள் அபிப்பேரிச்சை.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நிக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
2: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
1: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
4: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
5: ஒரே கிளிக்லயா அற்புதம்
6: மாத்திக்கிட்டீங்க.
7: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க, RBI சொல்கிறது.
8: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: துளி வரும் பாட்டு நிகழ்ச்சியோட இணைவரும் நேயர் வருக, வணக்கம்.
11: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன், யார் பேசுறீங்க சார்?
11: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் செந்தில் கண்ணன், பேரளம்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
11: கோட் படத்துல இருந்து ஸ்பார்க்.
0: சரி,
11: எல்லாருக்கும் பாடணும், வாய்ப்பு
0: கண்டிப்பா எல்லாருக்காவும் பாடல் வரும் கேட்கலாம். நேயர்களே, நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் போய் இன்னைக்கு நிகழ்ச்சிக்கான போஸ்டர்ல என்ன பொது அறிவு வினா கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாத்துட்டீங்களா? அப்படியே கேள்வி என்னன்னு சொல்லிடலாமா? மகளிர் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலும் மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியிலும் விளையாடிய வீராங்கனை யார்? எப்படி ரெண்டுத்தையும் ஒன்னா கொண்டுட்டு வந்துட்டோமா? மகளிர் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலும் மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியிலும் விளையாடிய வீராங்கனை யார்? உங்களுக்கு பதில் தெரியுமா? நம்ம காரைக்கால் பண்பலை புகடூல் பக்கத்தில் இன்னைக்கு துளி வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக போட்டிருக்கக்கூடிய அந்த போஸ்டரில் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய பதில்களை உங்களுடைய ஊர் பெயரோட பதிவு பண்ணுங்க. பாடலுக்கு பிறகு நாம மீண்டும் இணையலாம்.
12: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கின காரை எலக்ட்ரிக்கல்ஸ், காரைக்கால்.

0: துளி விரும்பாட்டு நிகழ்ச்சியோட நாம் இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில் இணைவரும் நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: மேட்டுப்பாளையம் நவீன்குமரன்.
0: நவீன்குமரன், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: கடைக்குட்டி சிங்கத்திலிருந்து ஒரு பாடல்.
0: சரி, என்ன படிக்கிறீங்க நவீன்குமரன்?
1: ஆறாம் வகுப்பு.
0: ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டீங்களா? பாடல் கேட்டுட்டு அப்படியே ஜாலியா ஸ்கூல் போக போறீங்க. சரி, உங்களுக்காக பாடல் வரும், கேட்கலாம். நன்றி.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நேர்களே, நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கார எலக்ட்ரிக்கல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை மாலை 5 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும். நாளை மாலை 5:15 திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ் வழங்கும் தங்கமானவர்கள். நாளை காலை 8 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நினைவிருக்கட்டும் நேர்களே, நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் ஊரும் உணவும்.

திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, நேரம் 8:30. 916 KDM ஹால்மார்க் தங்கும் பூக்கும் நந்தவனம். மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். துளிவரும் பாட்டு நிகழ்ச்சியோட நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் இணைவரும் நேயர் வருக வணக்கம். சொல்லுங்க செந்தில் சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? உங்களுக்கா பாடல் வரும் கேட்கலாம். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கு. பண்பலையோடு இணைந்த நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வைக்கிங் பனினன் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் வைக்கிங் பனினன் பிரீப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: நேரிலே இன்றைய பொது அறிவு வினா என்னன்னு கேட்டிருந்தோம் இல்லைங்களா. மகளிர் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலும் மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியிலும் விளையாடிய வீராங்கனை யார்? பாடலுக்கு பிறகு நம்ம விடையை தெரிந்து கொள்ளலாம்.

0: அட போட
1: வேணா கழட்டிட்டோம் இந்த ஆட்டம்லாம்.
2: இந்த மாதிரி பாட்டுலாம் போட்டோம். துளி வரும் பாட்டு நிகழ்ச்சியோட நாம் இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில் இணை வரும் நேயர் வருக வணக்கம்.
3: காலை வணக்கம்மா.
2: காலை வணக்கம். யார் பேசுறீங்க?
3: பேப்பர் மன்னலூர் சரணா கமலேஷ்.
2: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
3: கூலி படத்துல இருந்து மோனிகா பாடல்மா.
2: சரிங்க, கண்டிப்பா மோனிகா பாடல் கேட்கலாம். நன்றி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். இன்றைய பொது அறிவு விழாவுக்கான விடையை தெரிந்து கொள்ளும் நேரம் இது. மகளிர் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலும் மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியிலும் விளையாடிய வீராங்கனை யார் அப்படின்ற கேள்விக்கான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2024 நடைபெற்ற ஒரு போட்டியில் தீப்தி சர்மா அப்படின்ற ஒரு பிளேயர் வீசின 19வது ஓவரில் ஒரு பெரிய சிக்ஸர் அடித்து அங்கே காட்சிக்காக வைக்கப்பட்டிருந்த ஒரு காரோட பின்புற கண்ணாடியை உடைச்சி எல்லாரையுமே ஒரு ஆச்சரியத்தில் வீழ்த்திருப்பாங்க ஒருத்தவங்க. அவங்க வேறு யாரும் இல்லைங்க, ஆஸ்திரேலியாவை சேர்ந்த எலிஸ் பெரி அப்படின்றவங்க தான் அந்த கார் கண்ணாடியை உடைச்சி ஒரு மிகப்பெரிய சாதனையை படைத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். எல்லாரையுமே அந்த தருணத்தில் வந்து அவங்க ஆச்சரியத்தில் மூழ்கடிச்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க தாங்க மகளிர் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலையும் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியிலையும் விளையாடிய ஒரு வீராங்கனை. இதுவரை பெண்கள் கால்பந்து உலகக்கோப்பை மற்றும் பெண்கள் கிரிக்கெட் உலகக்கோப்பை ஆகிய இரண்டிலும் விளையாடிய வீராங்கனை ஆஸ்திரேலியாவை சேர்ந்த எலிஸ் பெரி அவர்கள்தான். அவர் தனது 16 வயதிலேயே ஆஸ்திரேலியாவின் கிரிக்கெட் மற்றும் கால்பந்து ஆகிய இரண்டு தேசிய அணிகளுக்கும் அறிமுகமானி 2009 மற்றும் அதற்கு பிந்தைய ICC மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரிலையும் விளையாடி பல கோப்பைகளை வென்றிருக்காங்க. 2011 ஜெர்மனில் நடைபெற்ற மகளிர் உலகக்கோப்பையில் ஸ்வீடன் நாட்டுக்கு எதிராக ஒரு கோல் அடித்து சாதனையை படைத்தாங்க. இவங்க எலிஸ் பெரி அவர்கள் வந்து 2 ODI உலகக்கோப்பைகளையும் 6 T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியும் வென்று சாதனை படைத்த ஒரு பெண்மணியாக இருக்காங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கேம் விளையாடுறதுக்கே நாக்கு தள்ளுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஆனால் இவங்களை பாருங்கள், ஒன்றும் இல்லைங்க 2 கேமும் அதுவும் சும்மா விளையாடலைங்க, உலகக்கோப்பை வரைக்கும் போய் சாதனை படைச்சிருக்காங்கன்னா அது பெரிய விஷயம் இல்லைங்களா.
1: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 BE diploma applications க்கு visit sumangalasteel.in.

நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உலகணிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேர்களின் நினைவிற்கு, நேர்களே, இன்று காலை 9 மணிக்கு நலமாய் வாழ நிகழ்ச்சியில குழந்தைகள் வளர்ச்சியில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் தஞ்சாவூர் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவ வல்லுநர் டாக்டர் ஆர். சந்தோஷ்குமார் அவர்கள்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்த நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் இணை வரும் நேயர் வருக வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம் சித்ரா மணக்குடி.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் மயல் பாடல் என்னடி செஞ்சேன் என்னடி செஞ்சேன் அந்த பாடல் கொடுங்க.
0: சரிங்க, உங்களுக்காக பாடல் வரும். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததுக்கு.

0: இன்னைக்கு பொதறிவு வினாவுக்கான விடையை வந்து நிறைய நேயர்கள் வந்து நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க இல்லைங்களா. அதில் யாரெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலாவதி ராஜ் மோகன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, எலிஸ்பெரி அப்படின்ற ஒரு சரியான விடையை சொல்லியிருக்காங்க. பேரளம் க சந்தோஷ்குமார் அவங்களும் சொல்லியிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசன் அவர்கள், அடுத்து ரவிக்குமரன் தானிக்கோட்டகம் தெற்கிலிருந்து, ஜெகபிரசாதிக் நாகூர், அன்னப்பன்பேட்டை எஸ் ஜோதி, பெருஞ்சேரி ஜார்ஜ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அவங்களை தொடர்ந்து பூவம் குபேர் அவங்க சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் சார் அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்களை தொடர்ந்து காரைக்கால் எஸ் பிரகாஷ் அவங்க சொல்லியிருக்காங்க. வடக்கு பால்பண்ணைச்சேரி செந்தல்குமார் அவங்க சரியான விடையை சொல்லியிருக்காங்க. ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி அவங்க சொல்லியிருக்காங்க. திருவாரூர் கொடிக்கால் பழையம் சாகுல் ஹமீது ராஜா அவர்கள் சொல்லியிருக்காங்க. காரைக்கால் தலத்தெரு பத்மாவதி ஸ்ரீதர் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பூலுவபாளையம் ஆனந்த முருகன் இந்த ஐடியிலேருந்து சரியான விடையை சொல்லியிருக்காங்க. ராஜேந்திரன் மணக்குடியிலிருந்து அவங்களை தொடர்ந்து எலிஸ்பெரி அப்படின்ற விடை யார் சொல்லியிருக்காங்கன்னா அம்மாப்பேட்டை வைத்தியநாதன் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆண்டிமடம் கார்த்திகேயன் சொல்லியிருக்காங்க. மேலக்கூட்டுச்சேரி ஷெர்லின் மெஸ்ஸி லாரன் மெஸ்ஸி ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி மாதிரி அந்த விடையை சொல்லியிருக்காங்க அவங்க. இப்போதைக்கு படிச்சுட்டு இருந்தோம்னா நமக்கு நேரம் போயிட்டே இருக்கும் இல்லைங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா மீனாட்சி குழந்தையப்பன் காட்டுமன்னார் கோயிலேருந்து அவங்களும் பெரிய விடையை சொல்லியிருக்காங்க. கம்பர் கபிலன் பாரி தலைங்காயிரிலேருந்து, அரியலூர்லேருந்து யார் வீரதுரை அவங்க அந்த ஐடியிலேருந்து சொல்லியிருக்காங்க. குவைத்திலேருந்து திட்டச்சேரியே நிசான் ஹலீம் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா காரைக்கால் என்பி ஸ்ரீதர் மாஸ் நகர்லேருந்து, அடுத்து கலிலாத்தூர் பரமசிவம் அவங்க சொல்லியிருக்காங்க. இரவஞ்சேரி சாகுல் ஹமீது அவர்கள் வினாவிற்கு விடை அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கவி பிரதாப ராமபுரம் கவியரசன் பிரியா யோகநாயகி அனல்யா அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்களை தொடர்ந்து அடுத்து யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா வினோத்குமார் திருமலை ராயன்பட்டினம் அங்கேருந்து சொல்லியிருக்காங்க. ஆண்டிமடம் சுதீஷ் சுபைத்தா, அடுத்து நாகை பாபு, புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணி பாலன் அவர்கள் வந்து பதிலில் ரொம்ப அழகாக பெருசாக சொல்லியிருக்காங்க. திருப்பவனம் அலைமேலு மங்கை சத்யபாமா இவங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நன்னிலம் அம்பலவாணன் அப்படி சொல்லியிருக்காங்க. புவனகிரி சுமதி பாபு இவங்களை தொடர்ந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மதுரை சு சண்முக சுந்தரம் இப்படி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. மீண்டும் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் நேரம் 8:45.
1: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, இன்னும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.

0: நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 தொல்லிவரும் பாட்டு நிகழ்ச்சியுடன் நாம் இணைந்திருக்கின்றோம். இன்று காலை 10 மணிக்கு சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சி வாசிப்பும் நேசிப்பும் என்ற தலைப்பில் உலாவரவிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த பாடலுக்கான நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் என்று உங்கள் அன்புடன் பூண்டத்தம்பலம் பேச முருகன்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு வீரசிவாஜி படத்திலிருந்து
2: இன்று
0: பிற்பகல் 2:05 லஞ்ச் பிரேக்கில் அனுபவம் அற்புதம். மயிலாடுதுறை மாவட்டம் ஓய்வு பெற்ற அரசு மாவட்ட மேலாளர் சங்கரன் பந்தல் எஸ் சுசீலா அவர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி இடம்பெறும். இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உறவும் திருவாரூர் மாவட்டம் ஆண்டிப்பாளையத்திலிருந்து நேரலையாக உலாவரவிருக்கிறது. இன்றைய பொது அறிவு வினாவிற்காக அடுத்து யாரெல்லாம் சரியான பதிலை சொல்லியிருக்காங்க கமெண்ட் செக்ஷனில் பார்க்கலாம். அப்படின்னு பார்த்தா காரைக்கால் அக்கறை வட்டம் உஷா அவர்கள் சொல்லியிருக்காங்க. அவரிக்காடு வித்யா வீரமணி பாபு முல்லைக்காட்டிலிருந்து, அடுத்து சோமசுந்தரம் சிவபுரியிலிருந்து, திருமூலஸ்தானம் வீரசுந்தரி அவங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லியம் ரவி அவங்க சொல்லியிருக்காங்க. காரைக்கால் நளினி அவங்க சொல்லியிருக்காங்க. கைலாசபுரத்திலிருந்து ரவி அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து கும்பகோணம் செந்தில்நாதன், ஜெயா விவேகானந்தன், தொடர்ந்து அடுத்து கும்பகோணம் ஜெயஸ்ரீ, அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கடலூர் துறைமுகம் சுரேஷ், அடுத்து ஸ்ரீதேவி முனிராஜ் தர்மபுரியிலிருந்து, வைத்தீஸ்வரன் கோயில் தமிழ் தாமரைச்செல்வி அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நாகராஜன் மேட்டுப்பாளையத்திலிருந்து, பழனிவேல் ஆயக்காரன்புலம், செந்தில்கண்ணன் பேரளம், புதுத்துறை செல்வகுமார், நாலுவேதபதி மோனிகா யாழினி, அடுத்து நம்ம மேலவடுதுறை சிவப்பு விஜயராகவன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆயக்கரன்புலன் பழனிவேல் ஏற்கனவே சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன், திரும்பவும் அனுப்பியிருக்காங்க. அடுத்து அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன்கோட்டை பாரிவள்ளல் க அவங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் நளினி சங்கர் டிஆர்பட்டினத்திலிருந்து, நெய்விளக்கு எம்எஸ் தூயமணி அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. சுகுமார் ராஜேந்திரன் கண்ணாரப்பாளையம் எந்த இடத்துலன்னு சொல்லியிருக்காங்க. கதிராமங்கலம் கணேசன் தங்கவேலு அவங்க சரியான விடையை சொல்லியிருக்காங்க. சிதம்பரம் ரமணி ராஜேஷ் அவர்களும் சரியான விடையை சொல்லியிருக்காங்க.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: துளிவரும் பாட்டு நிகழ்ச்சியோட நிறைவான பாடலுக்கான நேயர் வருக. வணக்கம்.
3: வங்கக்கடலோரம் தங்கத்தமிழ் பாடும் தங்கத்தமிழ் காரை பண்பலை 100.3 இனிய நற்காலை வணக்கம். மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திர பேசுறாங்க.
2: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
3: எனக்கு பாடல் வந்து எனக்கு மிகவும் பிடித்த பாடல், என் மகளுக்கு விஜய் ரூபினி தரிசினி இவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பாடல். மகாராஜா படத்தில் வரும் பாடல், தாயே தாயே என மகள் என வந்தார்.
2: இந்த பாடலை உங்களுக்காக பாடல் வரும், கேட்கலாம். நேர்களே, இன்றைய பொது அறிவு வினா, மகளிர் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலும் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியிலும் விளையாடிய வீராங்கனை யார் அப்படின்னு கேட்டிருந்தோம். ஆஸ்திரேலியாவை சேர்ந்த எலிஸ் பெரி அப்படின்ற வினாவுக்கான விடையை வந்து ரொம்ப அழகாக நிறைய நேயர்கள் சொல்லியிருந்தாங்க. நிறைவாக பார்த்தீங்கன்னா வாட்டார் மன்னார்குடியிலிருந்து வெங்கடேஷ் இவங்க வந்து தன்னோட பதிலை சொல்லியிருக்காங்க. இப்படி நிறைய நேயர்கள் இன்றைக்கி பதில் சொல்லியிருந்தாங்க. அனைத்து நேயர்களுக்கும் நன்றியை சொல்லி இன்றைய நிகழ்ச்சிக்கான நிறைவான பாடல் ஒலிக்க வருதுங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. காரை பண்பலை 100.3 வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க.
2: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 நாச்சியார் கோயில் வசன மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ். நேரம் 9 மணி.
3: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
4: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
3: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
5: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
6: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
5: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
7: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கரை திருவாரூர்.
8: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ற விதமான தங்கடகைகள் தங்கம் பூக்கும் நந்தவனம்.
7: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கரை திருவாரூர்.
9: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
10: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன.
9: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
10: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே?
11: என்னமா அங்க சத்தம்?
10: சமைச்சுகிட்டு இருக்க மாமா.
12: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.

0: அட்டப்பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: திருவாரூர் மெடிக்கல் சென்டரின் திருவாரூர் கேன்சர் சென்டர் புற்றுநோய்க்கு முழுமையான மும்முனை சிகிச்சை முறைகளான கதிர்வீச்சு, கீமோ தெரபி மற்றும் அறுவை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திருவாரூர் மெடிக்கல் சென்டர், ஜவுளிக்காரத்தெரு, திருவாரூர்.
2: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: காரைக்கால் டாக்டர் சக்திவேல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்,
6: மக்களின் அத்தியாவசிய தேவையறிந்து
5: இப்போது அதிநவீன வசதிகள் உள்ள லேமினர் ஃப்ளோ ஆபரேஷன் தியேட்டர், லேப்ரோஸ்கோபி, பிரசவ அறை,
6: சிசுக்களுக்கான என்ஐசியு பிரிவு, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை,
5: சிஎம், யூரோலஜி, வாஸ்குலர் சர்ஜரி, பல்மனாலஜி, இஎன்டி, குழந்தைகள் மருத்துவம், சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎண்டரோலஜி
6: மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை ஆகிய வசதிகளுடன் டாக்டர் சக்திவேல் மருத்துவமனை, காரைக்கால்.
7: நேர்கள் எணி கேட்கலாம் பாயிண்ட் டு பாயிண்ட். நிகழ்ச்சியின் தொடக்கமாக காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்ற பிரைசஸின் நலமாய்வாழ். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஜிஎல் மருத்துவமனை காரைக்கால்.
5: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை,
6: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
5: ஜிஎல் மருத்துவமனை
6: காரைக்கால்.
8: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
7: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் மெதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லிசாய் வாங்கிட அருண் என்டர்பிரைசஸ் ஜூப்ளி மார்க்கெட் திருவாரூர்.
9: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், புதுசாய் பெருசாய்.
10: அடுதா, தார்பாய், நாத்துபாய், நெல் சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சல்லிசாய் வாங்க
9: அருண் என்டர்பிரைசஸ், எல்லையம்மன் கோயில்.

0: தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில் திருவாரூர்.
1: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
2: நலமாய் வாழ. குழந்தைகள் வளர்ச்சியில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் தஞ்சாவூர் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவ வல்லுநர் டாக்டர் சந்தோஷ் ராஜகோபால் அவர்கள். டாக்டர், இந்த ஆட்டிசம் அப்படின்றத வந்து முழுமையா குணப்படுத்த முடியுமா?
3: இது ஒரு நோய் கிடையாது. ஸோ அதனால அவங்களுடைய திறனை இம்ப்ரூவ் பண்ணுறது, அவங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ணுறது தான் பண்ண முடியும். இப்போ ரொம்ப ஏழியராக ஆரம்பிச்சோம் அப்படின்னா, 2 வயசுல ஆரம்பிச்சோம், நமக்கு வயசு 2 வயசு 2.5 வயசுல ஆரம்பிச்சா அந்த நியூரோ டைவர்சிட்டியில அவங்க விஷயங்களை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் அவங்களுடைய உள்ளே இருக்கிற அவங்க இமோஷன்ஸை வெளிப்படுத்துறதுக்குமான ஹெல்ப் நமக்கு பண்ணலாம். நிறைய டைம்ல வந்து இந்த நம்ம நார்மல் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்துடலாம். ரொம்ப சிவியராக இருக்காங்க அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ ஒரு சர்டன் பர்சன்டேஜ் வந்து அடல்ட்டில், அதாவது பெரியவங்களான பிறகு அவங்களுக்கு அசிஸ்டன்ஸ் தேவைப்படலாம். அது எந்த மாதிரியான ஹெல்ப் அவங்களுக்கு தேவைப்படும், உதவி தேவைப்படும்னு இண்டிவிஜுவலில் பொறுத்து இருக்குது. ஸோ நிறைய டைம் வந்து 100% நார்மல் கொண்டு முடியுமான்னு கேட்டால் அது கொஞ்சம் கஷ்டம்தான். எல்லாரையும் கொண்டு முடியாது, நிறைய பேரை கொண்டு முடியும், பெரியவங்களாதுக்குள்ள இண்டிபெண்டாக வாழ முடியும். சர்டன் டெஃபினட் பர்சன்டேஜ்
2: அவங்க சர்வைவலுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண முடியும்.
3: ஆமாம், ஒரு சிலவருக்கு ஹெல்ப் தேவைப்படும் தான். அதில் வந்து நம்ம மாற்றம் கொண்டு வர வேண்டியது நம்ம சமூகத்துடைய பொறுப்பு தான். இப்போ இதுக்கு வேறுபட்ட ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ எபிலப்சின்னு சொல்கிறோம், ஃபிட்ஸ் வரக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க. நிறைய குழந்தைங்களுக்கு வந்து ஃப்ளாஷிங் லைட்ஸ் வந்து ஒரு பிரச்சனையாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் போகிறீங்க, இந்த காலத்தில் இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போனீங்கன்னா ஸ்டேஜில் வந்து அவ்வளோ லைட்டு அவ்வளோ சவுண்டாக இருக்கும், அது நிறைய குழந்தைங்க தூண்டிவிடும், அந்த குழந்தை ஃபிட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம சேனல் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தா ஃபஸ்ட்டு அந்த ஒரு நியூஸ் வர காமிக்கிறதுக்கு முன்னாடி கீழே வந்து ஃப்ளாஷிங் லைட்ஸ் அப்படின்னு வார்னிங் கொடுப்பாங்க. ஸோ தட் அந்த ஃபிட்ஸ் வரக்கூடிய குழந்தைங்க அது வந்து ஆஃப் பண்ணலாம், இல்லை அவங்க பேரண்ட்ஸுக்கு ஆஃப் பண்ணலாம், அடல்ட்னா அவங்களுக்கு ஆஃப் பண்ணலாம். அது வந்து என்னென்னா, அது ஒரு சமூகத்துடைய புரிதல் தான் அது. ஸோ அந்த புரிதலுக்கு நம்ம இன்னும் நகர்ந்து போக வேண்டியிருக்கு. ஸோ தட் சொசைட்டி பிகம்ஸ் ஈஸி ஃபார் எவ்ரிபடி டு நெகோஷியேட்.
2: ஓகே டாக்டர், அடுத்து வந்து இந்த ADHD அப்படின்னு சொல்கிறாங்க, அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர்.
3: ADHD அப்படிங்கிறது அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஷார்ட் ஃபார்ம். ஆங்கிலத்தில் வந்து அட்டென்ஷன் டெஃபிசிட், ஒரு விஷயத்தை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த கவனம் இல்லாமல் இருக்கிறது, அந்த கவனமில் இருக்கிறது ஒரு பிரச்சனை. ஹைப்பர் ஆக்டிவிட்டி இல்லைன்னா ரொம்ப சேட்டை பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து இந்த 2 சிம்டம்ஸ் இருக்கும். இதில் அட்டென்ஷன் டெஃபிசிட் அப்படின்னு பார்த்தா ஒரு சாதாரண குழந்தைக்கும் பெரியவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்படி சொல்ல போனோம்னா, நம்ம ஸ்கூலில் வந்து நம்ம பார்த்தோம்னா பீரியட் வந்து 45 மினிட்ஸ் இருக்கும் யூஸ்வலாக. இதே வந்து கொஞ்சம் காலேஜுக்கு போனாலும் 45 மினிட்ஸ் இருக்கும், இல்லை 1 ஹவர் இருக்கும். இதே வந்து நீங்கள் சின்ன கிளாஸில் இருக்கு, எல்கேஜியில் வந்து 45 நிமிஷம் உங்களால் வந்து உட்கார வைக்க முடியாது குழந்தைங்கள. ஸோ ஏஜை பொறுத்து வித்தியாசம் இருக்குது. அந்த ஏஜை பொறுத்து இருக்கிற அட்டென்ஷன் ஸ்பேனோட ரொம்ப கம்மியாக இருக்குது இவங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன் அப்படிங்கிறது. கவனம் ரொம்ப குறைவாக இருக்கும், ஒரு 5 நிமிஷம் கூட உட்கார முடியாது. ஏதாவது கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுத்து பண்ண வேண்டிய விஷயம்னா அது பண்ணுறதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க, விட்டுட்டு போவாங்க. அது ஒன்று. ஹைப்பர் ஆக்டிவிட்டினா இப்போ எல்லா குழந்தைகளும் சேட்டை பண்ணுவாங்க தான், அளவுக்கு மீறி அவங்க வயசுக்கு மீறி ரொம்ப சேட்டையாக இருக்கான், இங்கே பார்த்தாலும் குதிக்கிறது மேலே ஏறது, அது வந்து எகெயின் ஏஜ் டிபெண்டாக இருக்கும். இப்போ ஒரு 2 வயசு குழந்தை கண்ட்ரோலாக இருக்கிற மாதிரி அந்த கண்ட்ரோல் இல்லை ஒரு 10 வயசு குழந்தைக்கு, ஒரு 6 வயசு குழந்தை 5 வயசு குழந்தைய வந்து அமைதியாக உட்காந்துருக்கும். அந்த அமைதியை நம்ம போய் 2 வயசில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. 2 வயசு குழந்தைனா கொஞ்சம் அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் எப்போ வந்து, ஆமாம், அளவுக்கு மீறி எப்போ வருது அப்படின்னு நம்ம அது வந்து அப்சர்வேஷனில் தான் பண்ண முடியும்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. குழந்தைகள் வளர்ச்சியில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தந்தார் தஞ்சாவூர் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவ வல்லுநர் டாக்டர் சந்தோஷ் ராஜகோபால் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை நலமாய் வாழ நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
4: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய் வாழ கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஜிஎல் மருத்துவமனை காரைக்கால்.
5: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
6: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
5: ஜிஎல் மருத்துவமனை
6: காரைக்கால்.
7: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
4: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லிசாய் வாங்கிடு அருண் என்டர்பிரைசஸ் ஜூப்ளி மார்க்கெட் திருவாரூர். செவிதேடும் இசையலையில் ஒழிப்பதெல்லாம் தேனு, இது கவிபாடும் காரை பண்பலை 100.3.

0: பயணிக்க இணைகிறது. பாயிண்ட் டு பாயிண்ட். நேரிலே இன்றைய பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் நம்முடைய காரைக்கால் பண்பலினுடைய முகநூல் பக்கத்தில் ஒரு கேள்வியை நாம் விடுத்திருக்கோம். இயல்பாக வந்து எல்லோரும் சொல்ல கேள்விப்பட்ட ஒரு கேள்வியை தான் உங்ககிட்ட நம்ம வந்து இன்றைக்கு தந்திருக்கிறோம். நாங்கள்லாம் அந்த காலத்தில் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாலே பல பேர் தெரிச்சு பின்னங்கள் படறி தெரிக்க ஓடுற பல பேரை நம்ம பார்த்துருக்கோம்.
1: காரணம் என்ன
0: அப்படி என்ன அப்படின்னா, அந்த வார்த்தைகளை கேட்டு கேட்டு நமக்கு வந்து ஒரு மாதிரி ஆஹா ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நாங்கள்லாம் அந்த காலத்தில் அப்படின்னு அவங்க சொல்லும்போது என்ன தான் இருக்கும் அப்படின்னு ஒரு ஆய்வும் இருக்கு.
1: அவங்க அப்படி சொல்லும் போது அவங்களுக்குள்ள ஒரு சொல்ல முடியாத மறக்க முடியாத சில அனுபவங்கள் இருக்கும். இருக்கிறதுனால தான் அந்த வார்த்தை வெளிப்படுது. அது கேட்கறவங்களுக்கு எப்படி இருக்கும் இல்லையோ, அந்த வார்த்தையை சொல்றவங்களுக்கு தான் தெரியும் என்ன அர்த்தம் இருக்கு.
0: அதே மாதிரி இன்னொன்று என்னன்னா, நாங்கள்லாம் அந்த காலத்துல அப்படின்னு சொல்ல வந்துட்டாலே அவங்க என்ன சொல்ல வராங்கிறத நம்ம செவிமடுத்தோம்னாலே இன்றைக்கு இருக்கிற அந்த தலைமுறை இடைவெளி இருக்கு இல்லையா, அந்த தலைமுறை இடைவெளிக்கு ஒரு தொடர்பு ஒன்று ஏற்படும் அப்படிங்கிற வார்த்தை தான் அது. அப்படிங்கறதான் என்னுடைய கண்ணோட்டத்தில் நான் பார்க்குறேன். ஆனால் நம்முடைய நேர்களுடைய கண்ணோட்டத்தில் இந்த வார்த்தை என்ன மாதிரி அவங்க மனசுக்குள்ள நினச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறித்து இன்றைய காரைக்கால் பண்பலையினுடைய பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் காரைக்கால் பண்பலை அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் உங்களுடைய பின்னூட்டங்களை, அதாவது உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் என்ன நினச்சிங்க அப்படிங்கிறத பின்னூட்டங்களாக இடலாம். நிகழ்ச்சியை வந்து கேட்டு செவிமடுக்கிறதுக்கு இல்லத்தில் நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக அந்த பாயிண்ட்லேருந்து மீனாட்சி கேசவேலி, இந்த பாயிண்ட்லேருந்து நான் உங்கள் ஆர்ஜே எம் கே அன்பழகன். சரி, யாரெல்லாம் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். நம்முடைய நேர்கள் சும்மா சொல்லக்கூடாது, நம்ம வந்து அறிவித்த உடனேயே அவர்களுடைய விரல்கள் வந்து கைபேசியில் நர்த்தனமாடுது அப்படிங்கிற அளவுக்கு உடனடியாக அனுப்பியிருக்காங்க. மணக்குடி ராஜேந்திரன் என்ன அனுப்பியிருக்காரு அப்படின்னா, நாங்கள்லாம் அந்த காலத்தில் அப்படின்னு சொன்னால் எளிமையான வாழ்க்கை, கவலையற்ற சிறுவயது நாட்கள் மற்றும் மறக்க முடியாத நினைவுகள் மனதில் தோன்றும். அப்போது தொழில்நுட்ப வசதிகள் குறைவாக இருந்தாலும் கூட மனித உறவுகள் மிகவும் நெருக்கமாக இருந்தன. அந்த காலத்தின் சந்தோஷமும் அனுபவங்களையும் எப்பொழுதும் மனதில் ஒரு இனிய நினைவாகவே இருக்கும் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க.
1: ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, கலாவதி ராஜ்மோகன் அவங்க சொல்கிறாங்க, இருவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாங்கள் எல்லாம் அந்த காலத்தில் மின்னல் வெளிச்சத்தில் படித்து விட்டு மின்மினி பூச்சிகளை ரசித்தோம். ஒற்றை வானொலி பெட்டியின் முன்னே ஒட்டு மொத்தமாய் செய்தி கேட்டோம். கைபேசி இல்லாத காலத்திலே கடிதங்கள் சுமந்து வந்த புறாக்களை போல் வாழ்ந்து வந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து கும்பகோணம் செந்தில்நாதன் ஜெயா விவேகானந்தன், 5 பைசாவுக்கும் 3 கமர்கட்டு வாங்கி சாப்பிட்டது ஞாபகம் வருது சார் அப்படின்றார்.
1: ஐயாவுடைய அசோக் ராஜ் கனிமொழி, நாங்கள்லாம் அந்த காலத்தில் வாழ்ந்த வாழ்க்கை போல பசங்க யாருமே வாழ முடியாதுங்க, அவ்வளோ ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: இவங்க சொல்றதை போன நாங்கள்லாம் அந்த காலத்தில் அப்படி இருந்த அந்த வாழ்க்கையை இப்போ வாழ முடியாது அப்படின்னு இந்த கேள்வியை கேட்ட உடனே, இன்றைக்கு இருக்கிற இந்த தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு சொல்லுங்க தானே, நாங்கள்லாம் அந்த காலத்தில் கைபேசியை வச்சுட்டு என்ன பாடுபடுத்தணும் தெரியுமா அப்படின்னு அடுத்த தலைமுறைக்கு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு தலைமுறை இடைவெளியிலும் கூட ஒவ்வொரு நினைவுகள் வந்து அப்படியே இருக்கும். அதனால் அவங்க இந்த வார்த்தை என்பது எப்போவுமே இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறோம். நாங்கள்லாம் அந்த காலத்தில் அப்படின்னு ஒவ்வொரு தலைமுறையிலையும் சொல்லுவாங்க அப்படின்னு. அடுத்து யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, செந்தில் கண்ணன் பேரளத்திலிருந்து, நாங்கள்லாம் அந்த காலத்தில் செல்லு பார்க்காம படித்தோம், டிவி பார்க்கல, ஆனால் இப்போ குழந்தைங்க எல்லாம் செல்லு டிவி தான் பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு என்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கார்.
1: இளம் பிரயத்தில் பள்ளியில் படித்த நாட்கள் மனதிலே வளம் வருகிறது அப்படின்னு ஜெகபர் சாதிக் நாகூர்ல இருந்து சொல்றாங்க.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.

0: மாளிகைக்கு வாங்க.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
4: பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கிற இந்த இனிய நேரம் 9:14. எந்த நிமிடத்தில் நம்முடைய நேயர்கள் நாங்கள்லாம் அந்த காலத்தில் அப்படின்னா உங்கள் மனசுக்குள்ளே என்ன நினைப்பீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம விடுத்திருந்தோம். அந்த கேள்விக்கான பதிலை காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் பின்னூட்டங்களாக இட்டிருக்காங்க. நிறைய நேயர்கள் இனிமேலும் கூட பின்னூட்டங்களை இடலாம். அப்படி அவர்கள் இட்ட பின்னூட்டங்கள் வந்து முடிக்கு விட்ட குதிரை போல் தடிக்கு விழாமல் நம்முடைய கண்ணினிக்கு வந்து உட்காந்துருக்கு. யார் அனுப்பியிருக்காங்கன்னா பந்தநல்லூர் ரபேக்கா. நான் எங்கள் மாமா சித்தி ஒரு முறை சொன்னால் கேட்பேன், ஆனால் இப்போ என் அக்கா பொண்ணு எத்தனை முறை சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது, இதுதான் நினைவுக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
5: அந்த காலத்தில் நாங்கள் எல்லாம் கிட்டிப்பிள்ளி கபடி வாலிபால் விளையாடுறது அரட்டை அடிப்பது பழையது பச்சை மிளகாய் கடித்து சாப்பிடுறது தான் நினைவுக்கு வருதுன்னு ஷேக் அலாவுதீன் சொல்லியிருக்காங்க.
4: எந்த ஊருன்னு அவங்க அனுப்பலாம் இல்லையா. அடுத்தது யார் அனுப்பியிருக்காங்க, செம்மனார் கோவில் குணசேகர். நாங்கள்லாம் அந்த காலத்தில் என்று சொன்னாலே நினைவுக்கு வருது மஞ்சள் பையில் புத்தகங்களையும் தூக்குவாளியில் தயிர் சாதம் மற்றும் மாங்காய் ஊறுகாயும் எடுத்துக்கிட்டு 3 கிலோமீட்டருக்கு மேலே கூட்டமாக நடந்து போனது அந்த பள்ளிக்கு சென்ற அந்த நாட்கள் தான் அப்படின்னு. அப்போ அப்போயே தூக்குவாளியில் சாப்பிடலாம் எடுத்துகிட்டு
5: போயிருக்காங்க.
4: கண்டிப்பாக. ஆமாம்,
5: மேட்டுப்பாளையம் நாகராஜன் சொல்கிறாங்க, நாங்கள்லாம் அந்த காலத்தில் அப்படின்னு பெரியவங்க சொல்லும்போது அப்படி ஒரு இது இருந்துச்சா, எங்கள் காலத்தில் 100 ரூபாய்க்கு 1 பவுன் கொடுத்தாங்க, 1000 ரூபாய் கொண்டு போனால் ஒரு வண்டி நிறைய சாமான் வாங்கிட்டு வரலாம், 10,000 வச்சு கல்யாணத்தை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
4: அடுத்து ரவிச்சந்திரன் அனுப்பியிருக்கிறார், எங்கிருந்துன்னு மயிலாடுதுறை ரேவதி நகர் 5 ரவிச்சந்திரன். நாங்கள்லாம் அந்த காலம், ஆமாங்க, எங்கே போனாலும் நடந்து தான் போவோம் அல்லது சைக்கிளில் போவோம். இப்போது உள்ளது போல் வண்டி வாகனங்கள்லாம் கிடையாது, சாலையெல்லாம் ஈஸியாக கடக்கலாம். இப்போ கடப்பதற்கு 10 நிமிடம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது, ஏன்னா அந்தளவுக்கு வாகனங்கள் அதிகமாகிடுச்சு. அதுக்கப்புறம் குளத்தில் தான் வந்து நீராட செல்வோம், ஆனந்தமாக நீச்சல் அடித்து உடற்பயிற்சியும் செய்வோம். மனதில் ஒரு புத்துணர்ச்சி உண்டு. இயற்கை காற்று தென்றலாய் நம் மனதை வருடிவிட்டு செல்லும். குயிலின் ஓசை கிளியின் குரல் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த காலம் ஒரு பொண்ணான காலம் மீண்டும் வருமாங்க. இப்படி ஆரம்பித்த உடனே தான் நாங்கள்லாம் அந்த காலத்தில் உடனே ஓடுறாங்க திரும்ப. ஆமாம், நன்னிலம் சுப்பிரமணியன், இன்னைக்கு போல வசதி இல்லாட்டாலும் உறுதியான மனமும் கடின உழைப்பும் இருந்ததால் எதையும் அந்த காலத்தில் சாதிக்க முடிந்தது அப்படின்னு நினைச்சிருக்கிறாங்க. யார் அனுப்பியிருக்காங்க,
5: ரமணி ராஜேஷ் சிதம்பரத்திலிருந்து, நாங்கள்லாம் அந்த காலத்தில் கிராமத்து வாழ்க்கையில் வேப்பமர காற்றும் கதை பேசும் நண்பர்களும் கூடவே வானொலி பெட்டியும் வானொலியை கேட்க கூடியிருந்த நண்பர்களும் கூடவே அரட்டையும் யதார்த்தமான அந்த காலங்கள் இப்போது இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: 100.3 மெகாஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையில் காரைக்கால் வானொலி வழங்கி கொண்டிருக்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியோட இந்த இனி எப்பொழுது எல்லாம் இணைந்திருக்கிறோம் நேர்களே. நமது காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய்வாளர் செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்கிட அருண் என்டர்பிரைசஸ் ஜூப்ளி மார்க்கெட் திருவாரூர்
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும்
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
3: விபிஎன் கண் மருத்துவமனையும். தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதி விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர்
5: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஎஸ்சி காமாஜி ஜுவல்ஸின் இன்சொல் அமது
6: வீட்டு உபயோக பொருட்கள்
7: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க
8: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசெட்டின் உழவர் அரங்கம்
9: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம் ONGC.
0: நாளை பிற்பகல் 1:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி 100.3 MHz பண்பலை வரிசையில் காரைக்கால் வானொலி வழங்கி கொண்டிருக்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாங்கள்லாம் அந்த காலத்தில் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு, அப்படி ஒரு யாராவது உங்களுக்கு எதுக்க இருக்கவங்க சொன்னவங்க மனசு என்ன நினைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருந்தோம். அதுக்கான பின்னூட்டங்களை நம்முடைய நேயர்கள் நிறைய அனுப்பிட்டே இருக்காங்க. அடுத்தடுத்து என்ன பின்னூட்டங்கள் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னால,
10: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை
11: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
10: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
11: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
12: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
13: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
12: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
13: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
12: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
13: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
14: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
15: பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் நாங்களும் அந்த காலத்துலன்னு ஒரு கேள்வியை கேட்டாலும் கேட்டீங்க, எல்லாரும் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க. இருவருக்கும் இனிய காலை வணக்கம். அந்த காலம் தாங்க, அப்போது யாருக்கும் எந்த வியாதியும் இல்லை, குறிப்பாக சர்க்கரை வியாதி இல்லை, வீடுகளில் பெரிய திண்ணைகள் இருக்கும், இப்போ அதுவும் இல்லை அப்படின்னு நாகூர் யூசுப் மாலியம் சொல்கிறாங்க.
0: அடுத்தது மேல ஓடுதுறை சேப்பு விஜய ராகவன் என்ன அனுப்பியிருக்காரு அப்படின்னா, நாங்கள்லாம் அந்த காலத்தில் எப்படி இருந்தோம், மின்சாரம் இல்லாமல், அதிகமாக பேருந்து போக்குவரத்து இல்லாமல், பள்ளிக்கு 3-4 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று பள்ளிக்கூடத்தில் படித்தது, ஆம்புலன்ஸ் இல்லாத ஆரம்ப சுகாதார நிலையம் சென்றது, காரைக்காலுக்கு

0: ஆட்டு வண்டியில் சென்று சினிமா பார்த்தது அவ்வளவுதாங்க அப்படின்னு நினைப்பேன்.
1: இருவருக்கும் வணக்கம். நாங்களும் அந்த காலத்துல சைக்கிள் தாங்க ஸ்கூல் போவோம் அப்படின்னு நாகம்பாடி கௌதமி கருணாகரன் சொல்றாங்க.
0: காரைக்கால் நளினி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1980 இந்த வருஷத்துல ஒற்றுமையா விளையாடியது, அனைவரும் தெரு லைட்ல உட்காந்து எழுதி படிச்சுட்டு இருந்தது, அனைவரும் தெரு லைட் ஒத்த லைட்டில் உட்காந்து மற்றவர்களுக்கு கொடுத்து உண்ணுவது, அதெல்லாம் அருமையான விஷயங்க. அனைவரும் இணைந்து பள்ளிக்கு செல்வதை பேசிக்கிட்டே போவோம், அதெல்லாம் இப்போ நினச்சாலே மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போல்லாம் காணும், இப்போல்லாம் பசங்க விளையாடவே மாட்டேங்கிறாங்க, கைபேசியில் தான் இருக்காங்க. இப்போவும் எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் சின்ன பசங்களோட விளையாடுவேன், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அனுப்பியிருக்கிறாங்க. ஆனால் இந்த செய்தியை சொல்கிறதுக்காக காரைக்கால் நளினி யாருக்கிட்டையாவது போய் நாங்கள்லாம் அந்த காலத்தில் அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கணும்னு யோசிச்சு பாருங்க.
1: அது அவங்க கிட்டதான் கேட்கணும். அப்புறம் கடலூர் துறைமுகம் சுரேஷ் அவங்க சொல்றாங்க, நாங்களாம் அந்த காலத்துல ஸ்கூல் படிக்கும் பொழுது வீட்டுக்கு தெரியாம ஆத்துல குளிச்சுட்டு வீட்டுக்கு வந்து எங்க அப்பாவோட அடி வாங்குவோம் பாருங்க, எனக்கு அதுதாங்க நினைவுக்கு வருது. அடுத்த ரவுண்டு எங்க மாமா பெரியப்பாவிலும் அடி, இதுதான் எனக்கு நினைவுக்கு வருதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்தது பெருஞ்சேரி சார்ஜ் அவர் என்ன அனுப்பியிருக்கிறாரு அப்படின்னா, நான் பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து தீபாவளிக்கு 25 காசுக்கு ஒத்த வடி வாங்கி வெடிச்ச ஞாபகம் இன்னும் நினைப்பு இருக்குங்க அப்படின்னு நினைப்பிருக்கிறார்.
1: நாங்கள்லாம் அந்த காலத்துல எல்லாம் என்று வயதானவர்கள் சொல்ல நாம் கேட்டு இருப்போம், சொல்ல எடுத்தா நீண்டு கொண்டே போகும், ஆனா சுவாரஸ்யமா இருக்கும். வயதானவர்கள் சொல்லும் போது, இப்ப நாம் சொல்லும் போது, அந்த காலத்துல வார வாரம் எண்ணெய் தேய்த்து குளித்தோம், நடந்தே போய் ஆற்றில் குளித்தோம், காலையில் பழைய சோறு மோர் போட்டு சாப்பிட்டோம், இட்லியை பார்க்கணும் என்றால் தீபாவளி மற்றும் விசேஷங்கள் தான் இட்லியை பார்க்க முடியும். இந்த தாத்தா பாட்டி வீட்டுக்கு போவோம், அதுவும் நடந்து தான் போவோம், ஏன்னா ஒரு 3 கிலோமீட்டர் தான் இருக்கும், இன்னும் சொல்லணும்னா 1 மணி நேரம் ஆகுங்க, அதனால இத்தோட முடிச்சுக்கிறேங்க அப்படின்னு குழந்தையப்பன் காட்டு மன்னர் கோயில்லேருந்து சொல்லியிருக்காங்க.
0: இதுக்காக தாங்க நாங்கள் அந்த கேள்வியை கேட்டோம், நாங்கள்லாம் அந்த காலத்தில் நீங்கள் ஆரம்பித்தா இது மாதிரி நிறைய சொல்லுவீங்க,
1: இதுக்கு தாங்க நாங்கள் ஓடி போயிடுறோம்
0: அப்படின்னு இந்திய தலைமுறை அப்பா ஆரம்பிச்சிட்டாரா அப்படின்ட்டு திரும்பி போ ஓடிட்டு இருக்காங்க அப்படிங்கறது.
1: என்னதான் ஓடினாலும் அந்த காலம் அந்த காலம் தான்.
0: அது உண்மை. சில பேரை பாத்தீங்கன்னா, நான் அந்த காலத்தில் அப்படின்னு ஆரம்பித்த உடனேயே நாங்களும் அந்த காலத்தில் தான் அப்படின்னு மனசுக்குள்ளே இவங்களும் நினச்சிப்பாங்க.
1: இங்கே பாருங்கள், ஓ மை காட் செட் அண்ட் மூவ் ஃப்ரம் தேர் அப்படின்னு அன்புராணி சென்னையிலேருந்து சொல்லியிருக்காங்க.
0: அடுத்தது பார்த்தீங்கன்னா, காரைக்கால் தலத்திரு பத்மாவதி ஸ்ரீதர் அவங்க என்ன நினைப்பிருக்காங்க, நாங்கள்லாம் சிறு வயதில் விளையாடிய விளையாட்டுகள், உண்ட உணவுகள், 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பள்ளிக்கு சைக்கிளில் சென்றது, 6 குளம் போன்ற நீர்நிலைகளில் குளித்தது எல்லாம் நினைவுக்கு வருது, இந்த கால குழந்தைகளுக்கு இது போன்று கிடைப்பது அரிது அப்படின்னு நினைப்பிருக்காங்க.
1: அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, தெருவிளக்கில் படித்தேன், ஆற்றில் எதிர்நீச்சல் அடித்தேன், ஏன் வெறும் 5 பைசாவுக்கு கமர்கட் மிட்டாய் வாங்கி சாப்பிட்டேன், இதெல்லாம் அந்த கால நிகழ்வுகள், சுகமானது, அதை ஞாபகப்படுத்தி என் பண்பலைக்கு வாழ்த்துக்கள். அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன் கோட்டை பாரிவல்லல்.
0: நாங்கள்லாம் அந்த காலத்தில் கோடை விடுமுறை நாட்கள் சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு செல்வது, குளத்தில் ஆற்றில் நீராடி வருவது, நேரத்தோடு எழுந்திருப்பது, கோவில் திருவிழாவில் மணலில் படுத்து உறங்குவது, அண்ணன் உடைகளை தெரியாமல் உடுத்தி பார்ப்பது, இப்படியெல்லாம் நிறையா இருக்குங்க. உங்களுக்கு நேரம் போதாது வாசிக்க அப்படின்னு காரைக்கால் நிறவி நச்சுப்பிள்ளை அவங்க
1: தோட முடிச்சுக்குவோம்ப்பா. நாங்கள்லாம் அந்த காலத்தில் என்னை நினைக்கும் போது எனக்கு நினைவு வருது, டூரிங் பேக்கேஜில் 40 பைசாவுக்கு படம் பார்த்த அந்த ஞாபகம் அப்படின்னு அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்பு சிங்காரவேலு சார் சொல்கிறாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நாம் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது பாயிண்ட் டு பாயிண்ட்.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை ஊசி இல்லா வலி இல்லா தையல் இல்லா நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: ஊசி இல்லா வலி இல்லா தையல் இல்லா நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
2: விபிஎன் கண் மருத்துவமனை நீலா மேற்கு வீதி நாகப்பட்டினம்.
1: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
1: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி 121 பழைய நாகை சாலை திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
4: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
5: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
6: கோபால் பல் பொடி.
0: தேதியும் சேதியும். இன்று ஜூன் மாதம் 63 நாள். வரலாற்று ஏடுகளில் புரட்டிய சில நிகழ்வுகளின் தொகுப்பு.
7: ஜூன் 23 இன்று பன்னாட்டு கைப்பெண்கள் நாள் கடைபிடிக்கப்படுகிறது. உலகம் முழுவதும் கணவன்மார்களை இழந்து ஆதரவின்றி தவிக்கும் பெண்களின் நிலை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில்
8: ஜூன் 23 தேதியினை பன்னாட்டு கைம்பெண்கள் நாளாக ஐநா சபை அறிவித்துள்ளது. இந்த நாளில் உலகம் முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான கைம்பெண்கள் சந்தித்து வரும் பிரச்சனைகள் மற்றும் இன்னல்கள் குறித்து ஐநா கண்காணித்து தீர்வுக்கு வழிவகுக்கிறது. காபூன் நாட்டின் மறைந்த முன்னாள் அதிபர் ஓமர் பூன்கோ ஒடிம்பாவின் மனைவி சில்வையோ புன்கா ஒடிம்பாவின் கோரிக்கைப்படி ஐநாவின் பொது சபை கூட்டத்தில் மொத்தம் 195 பிரதிநிதிகளின் சார்பில் அமைக்கப்பட்ட 3வது குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.
0: சமூகத்திற்கான பொதுப்பணிகள் மதிப்பு ஒழுக்கம் வளர்ச்சி செயல்பாட்டில் பொதுப்பணியின் பங்களிப்பை கொண்டு வரும் பொருட்டு அதை வெளிக்கொணர்வதன் மூலம் பொதுப்பணியாளர்களின் பணிகளை பொதுத்துறையில்

0: அங்கீகரிப்பது மட்டுமல்லாமல் பொதுத்துறையில் பணியாற்ற இளைய வயதுடையவர்களை ஊக்குவிப்பதற்காகவும் இன்று ஐக்கிய நாடுகள் பொதுச் சேவை நாள் கடைபிடிக்கப்படுகிறது.
1: இன்று தேசிய நீரேற்ற தினம் கடைபிடிக்கப்படுகிறது. தேசிய நீரேற்ற தினம் என்பது தண்ணீர் என்ற ஒரு எளிய வானத்தின் சக்தியை பற்றியது. வியர்வை வழிந்தோட உங்கள் ஆற்றல் வேகமாக குறைந்து கொண்டே போகிறது எனில் ஒரு மிடரு குளிர்ச்சியான தண்ணீர் உங்களை உள்ளிருந்து குளிர்வித்து உடனடி நிவாரணம் அளிக்கும். உடலுக்கு நீர் சத்து எவ்வளவு அவசியம் என்பதை இந்த நாள் அனைவருக்கும் நினைவூட்டுகிறது. அது வெறும் சௌகரியத்திற்காக மட்டுமல்ல, உடலை அதன் சிறந்த செயல்திறனில் இயங்க வைப்பதற்கும் அவசியமானதாக இருக்கும். நீங்கள் தீவிரமான உடற்பயிற்சி செய்தாலும், அன்றாட பணிகளை கையாண்டாலும், அல்லது வெளிப்புற சூழலை ரசித்து திரவங்கள் உங்களை வலுவாக இயங்க வைக்கின்றது. உடல் வெப்பநிலையை சீராக்கவும் உணவை செரிக்கவும் தேவைப்படும் போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது ஒரு நல்ல பழக்கம் மட்டுமல்ல, அது விழிப்புடன் ஆற்றலுடன் அன்றைய தினத்தை கொண்டு வரும் எதற்கும் தயாராக இருப்பதற்கு அடித்தளமாக இருக்கும்.
0: 1894 இன்றைய நாளில் பாரிஸில் சர்வதேச ஒலிம்பிக் குழு உருவாக்கப்பட்டதை நினைவு கூறும் வகையில் ஒலிம்பிக் நாள் கடைபிடிக்க வேண்டிய கருத்தை 1948 சர்வதேச குழு ஏற்றுக்கொண்டதால் இன்றைய நாளில் உலக ஒலிம்பிக் நாள் கொண்டாடப்படுகிறது.
1: இன்று தேசிய கஞ்சி தினம் கொண்டாடப்படுகிறது. கஞ்சியை சிலர் மிகச்சிறந்த ஆறுதல் தரும் உணவாக கருதலாம். சூடாகவும் மென்மையாகவும் வயிறு நிரம்ப செய்வதாகவும் இருக்கும் கஞ்சி அதன் மிக அடிப்படையான வடிவத்தில் பலதரப்பட்ட மனித நாகரிகங்களில் வேரூன்றி உள்ளது. ஆசியாவிலிருந்து ஐரோப்பியா வழியாக அமெரிக்கா வரை கஞ்சி உலகெங்கிலும் உள்ள மக்களை சென்றடைந்து நிறைவடைய செய்கிறது அவர்தம் வாழ்க்கையை.
0: 2010 உலக தமிழ் செம்மொழி மாநாடு ஜூன் மாதம் 23 தொடங்கி 27 வரை 5 கோயம்புத்தூர் கொடிசியா வளாகத்தில் நடைபெற்றது. உலக தமிழாராய்ச்சி மாநாட்டுக்கு ஈடாக பேசப்பட்ட இந்த மாநாட்டில் தமிழ் இணைய மாநாடும் சேர்த்து நடத்தப்பட்டது.
1: பண்பலையில் நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கிய தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை.
2: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு, விபிஎன் கண் மருத்துவமனை.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
3: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
0: தொடர்ந்து பயணிக்கிறது பாயிண்ட் டு பாயிண்ட்.

0: இதே பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் நாங்கள்லாம் அந்த காலத்தில் அப்படின்னு கேள்வியை கேட்ட உடனேயே நம்முடைய நேர்கள் நிறைய பின்னூட்டங்களை காரைக்கால் பண்பலையினுடைய முகநூல் பக்கத்தில் விடுத்திருக்கிறாங்க. அன்பிற்கினிய நேர்களே, காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் காரைப்பண்பலை 100.3 என்ற நம்முடைய வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள். சரி, நாங்கெல்லாம் அந்த காலத்தில், சரி நீங்க எந்த காலத்தில்?
1: அந்த காலத்துல தான் இருக்கும். அந்த காலத்துல வாழ்க்கை என்பது வாழ்ந்து காட்டுவதாக இருந்தது. இந்த காலத்துல வாழ்க்கை என்பது ஓடிக்கொண்டே இருப்பதாக மாறி இருக்கிறது. விளையாட்டுகள், கிணறு, குதிப்பது, கூட்டாஞ்சோறு, குடும்ப வாழ்க்கை, நண்பர்களோடு சுற்றி தெரிந்தது, இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை, வாகனங்கள், தொலைக்காட்சி இல்லாத காலகட்டத்தில் வாழ்ந்த நிகழ்வுகள் அப்படின்னு நிறையவே சொல்லிக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேவனூர் ஜோதிலட்சுமி.
0: அடுத்து நாங்கள்லாம் அந்த காலத்தில் என்ன நினைக்கும் போது என்னுடைய நினைவுக்கு வருவது டூரிங் டாக்கிஸில் 40 பைசாவிற்கு படம் பார்த்த அந்த ஞாபகம், கீழக்குடியிருப்பு சிங்காரவேலு.
1: அடுத்து கல்லாத்தூர் பரமசிவம். நாங்களாம் அந்த காலத்தில் தெருவில் மணலில் விளையாடிய விளையாட்டுகள் பல பல மற்றும் எளிமையான வாழ்க்கை. ஆனால் இந்த காலகட்டத்தில் செல்போன் இருந்தாலே போதுங்க வாழ்க்கையை வாழ்றதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து அரசடிக்குப்பம் சரவணன். அந்த காலத்தில் என்று சொன்னவுடன் நஞ்சில்லா உணவு, சுத்தமான குடிநீர், சுத்தமான காற்று, கடலூர் மாவட்ட பகுதியில் குறிப்பாக நெய்வேலி பகுதியில் அட்ரிஷியன் ஊற்று மற்றும் உறவினர்களின் நெருக்கமான நட்பு பாசம், உறவினர் வீட்டில் ஒரு வாரம் தங்குவது போன்ற விடயங்கள் நினைவுக்கு வரும்போது அவையெல்லாம் மறைந்து விட்டது அப்படின்னு ஆதங்கத்தோடு வெளிப்படுத்தியிருக்கிறார்.
1: அடுத்து மேமாத்தூர் அமுதா சேகர். நாங்கள்லாம் அந்த காலத்தில் காலின் செருப்பு கூட இல்லாமல் எங்கள் ஊரையே வளம் வருவோம், மழையில் நனைவோம், வெயிலில் காய்வோம். ஆனால் இப்போது உள்ளவர்கள் வெயில் தெரியாது, மழை தெரியாது, பக்கத்து தெரு கூட தெரியாதுங்கன்னு சொல்லி

0: நேர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை மூலம் கணிந்த நல் வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சாதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணுமா? காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: நிம்மதியும் நிறைந்திருந்த ஒரு பொற்காலமும் இழந்த இளமை பருவத்தின் ஏக்கமும் தான் நினைவுக்கு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: பிள்ளைத்திருவாசல் ஆரோக்கியதாஸ் என்ன சொல்லியிருக்காங்க, செல்வமரி இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த காலத்துல எல்லாரும் ஒற்றுமையா சேர்ந்து சில்லிக்கோடு உப்பு கோடு கபடி, ஒரு குடம் தண்ணி ஊற்றி ஒரு உப்பு பூத்தது, தண்ணீரில் மூழ்கி கரையை கடப்பது, இப்படிப்பட்ட விளையாட்டுகள் விளையாடுவோம். அந்த கால நினைவுகள் இன்றும் மனதில் நிறைவாக உள்ளன அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. ஒரு குடம் தண்ணி ஊற்றி ஒரு உப்பு பூத்தது, தண்ணீரில் மூழ்கி கரையை கடக்கிறது, இந்த விளையாட்டெல்லாம் சரிதான். இப்போ தண்ணீரில் மூழ்கினா அடுத்த கடைக்கு போவோமா அப்படின்னு யோசிக்கணும்ல.
1: கண்டிப்பாக
0: ஒரு பக்கம் குளம் இல்லை, இல்லை அப்படியே இருந்தாலும் இல்லை, தண்ணி இல்லை, அப்படியே விளையாண்டாலும் பிள்ளைங்களுக்கு நீச்சல் தெரியல. இதெல்லாம் இன்னைக்கு பெரிய விடயமா இருக்குல்ல.
1: எல்லாரும் ஸ்விம்மிங் பூலில் போய் நீச்சல் கற்றுக்கிறாங்கல்ல. அந்த காலத்தில் நாங்கள் படிக்கும் பொழுது இருந்த சுதந்திரம், சனி ஞாயிறு ஆனால் விளையாட்டு, பள்ளி செல்ல நடந்து சென்றது, வாத்தியார் கொண்டு வரும் கம்பு அடிக்க பயந்தது, பரீட்சை முடிந்ததும் மதிப்பெண் கொடுக்கும் பொழுது ரவிக்குமரன் தானிக்கோட்டகத்திலிருந்து இந்த செய்தியை சொல்லியிருக்காங்க.
0: சின்னம்மா பெரியம்மா வீட்டுக்கு லீவுக்கு செல்வது, தாத்தா பாட்டி வீட்டுக்கு போவது, எல்லோரும் அம்பகரத்தூர் கோயில் திருவிழா காண போவது இனி ஒரு காலமும் வராது. குறிப்பாக அப்பா அம்மா சொல்வது கேட்டு நடப்போம். இப்போ அந்த அனுபவம் இல்லைங்க, உறவினரையே பார்ப்பதில்லைன்னு அனுப்பியிருக்கார் திருவாரூர் கேக்கரை குமார்.
1: அடுத்தது, என் அப்பா அப்படி அடிக்கடி சொல்லுவார், அவர் பட்ட கஷ்டத்தையும் அனுபவத்தையும் கேட்டு சில நேரம் என் கண்கள் கலங்கும் அப்படின்னு ஜெகமணிகண்டன் தேத்தாக்குடி வடக்கில் இருந்து சொல்லியிருக்காங்க.
0: புதுத்துறை செல்வகுமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, நிறைய இருக்குங்க ஓடி ஆடி விளையாட தெரிய மாட்டேங்குது, இப்போ எல்லாம் ஃபோனில் தான் விளையாடுறாங்க அப்படின்னு அவசர அவசரமாக டைப் பண்ணி அனுப்பிட்டு ஓடியிருப்பார் போல.
1: நாங்கள்லாம் அந்த காலத்தில் என்று சொன்னாலே பல ஆயிரம் வரிகள் இருக்குங்க அந்த ஒரு வார்த்தையில். அவங்க மனசை பொறுத்து தானே இருக்கும். நானெல்லாம் அப்படி இல்லை, பள்ளிக்கூடம் போயிட்டு ஈவினிங் வந்து வயலில் வேலை செய்வேன், எங்கள் அப்பா கூட சேர்ந்து மறுபடியும் காலையில் வந்து வயலில் வேலை செய்கிறவங்களுக்கு தண்ணி கொண்டு போவேன், டீ எடுத்து போவேன், அவ்வளோ சுறுசுறுப்பாக இருப்போம், வீட்டு வேலையும் செஞ்சுருப்போம், பள்ளிக்கூடம் போவோம், அவ்வளோ சூப்பராக சுறுசுறுப்பாக ஒரு வாழ்க்கை அப்படின்னு படம் கட்டக்கூடிய அனுசுயா சங்கர் சொல்கிறாங்க.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி வழங்கி கொண்டிருக்கும் பாயிண்ட் டு பாயிண்ட்ல, நாங்கள்லாம் அந்த காலத்துல அப்படின்னு கேட்ட உடனே நாகூர் அலோன்ஸ் ராஜ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்கள்லாம் அந்த காலத்துலனா ஒரு ஐஸ் வாங்கி 5 தும்போம், ஒரு கடலை மிட்டாய் வாங்கி சட்டையில் வச்சு கடிச்சு காக்கா கடிக்க சொல்லி பகிர்ந்து உண்டோம். அந்த காலத்தில் ஒரு ஜம் காலத்தில் 5 படுத்து சண்டை போட்டு சந்தோஷமா, ஜம் காலத்திலயா, இந்த ஜம்மையும் காலத்தையும் தனியாக பிரிச்சுட்டா, சரி ஒரே ஜம் காலத்தில் 5 படுத்து சண்டை போட்டு சந்தோஷமா உறங்குவோம். இன்று ஜமு காலம் இருக்கிறது, மெத்தை இருக்கிறது, படுத்து உறங்க சகோதரர்கள் இல்லையே என்ற இயக்கம் அப்படின்னு நினைப்பிருக்கேன்.
1: அப்ப பாத்தீங்கன்னா படுக்கும் பொழுது நான் தான் சென்டர்ல படுப்பேன்.
0: ஆமா,
1: ஏன் சொல்லுங்க, நிறைய கதைகள் கேட்போம், பேய் கதையெல்லாம் சொல்லுவாங்க, ஓரத்துல படுத்தா பேய் வந்து பிடிச்சிட்டு போயிடுமோன்ட்டு பயந்துட்டு நான் தான் சென்டர்ல படுப்பேன்
0: நண்பர்களோடு
1: என்பதே என் முதல் எண்ணம். பொதுவாக இந்த வார்த்தைகளை கேட்கும் போது நம் மனதுக்குள் தோன்றும் சில விஷயங்கள் அனுபவ பாடம், மூத்தவர்களின் கடந்த கால கஷ்டங்களும் அவர்கள் கடந்து வந்த பாதையும் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடங்கள் மிக ஆழமானவைன்னு கொடிக்கால் பாளையம் சாகுல் சமீதி ராஜா அவர்கள் சொல்லியிருக்காங்க.
0: நாங்கள்லாம் அந்த காலத்தில் என்ற அம்மாவோ பாட்டியோ அத்தையோ பெரியம்மாவோ இப்படி முதியோர்கள் சொல்லும் போது இவர்கள்லாம் எப்படி செயல்பட்டிருக்கிறார்கள், அவர்களின் தன்னடக்கத்துடன் கூடிய உயர்ந்த குணங்களும் குடும்பத்தையும் உறவுகளையும் எப்படி கட்டி காத்தார்கள் எனவும், இன்ப துன்பங்களை எப்படி கடந்து வந்தார்கள் எனவும் அதை உற்று கவனிப்பேன் என்று சொல்லும் பொழுது துளி கூட அலட்சியம் செய்ய மாட்டேன். அந்த சொற்கள் தான் நம்மை உயர்த்தும் ஏணிப்படிகள், வாழ்க்கையின் படிப்புகள். முற்றிய நெல்லிக்காய் முதியோர் சொல்லும் முன்னாடி கசக்கும் பின்னாடி இனிக்கும் என்பது போல் சொல்வார்கள் அல்லவா, அதை ஏன் நம்ம கசப்பாக எடுத்துக்கணும், நம்முடைய நன்மைக்குத்தானே சொல்கிறார்கள். இதைத்தான் நான் கடைபிடிப்பேன். சேத்தூர் சீத்தா கலிய பெருமாள் அவங்க அனுப்பியிருக்காங்க.
1: அதாவது பெரியவங்க பேசும்போது சொல்லுவாங்க, ஆனால் அது இந்த காலத்துக்கு செல்லுபடியாகவில்லை, இளைய தலைமுறையினர் கேட்கும் மனநிலையில் இல்லை என்றே எனக்கு தோன்றுகிறது அப்படின்னு பாபு முல்லைக்காட்டிலிருந்து சொல்கிறாங்க.
0: சிவபுரி சோமசுந்தரம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நல்ல நட்பு கிடைச்சது, இயல்பாக பேசுவது, விசுவாசமாக நடந்து கொள்வது இப்போது இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு.
1: அது ஒரு அழகிய நிலாக்காலம் என்பது போல் தான் தோன்றுகிறது. உண்மையாகவே கடந்து வந்த பின்புதான் அது நிலாக்காலமாக அல்லது வறண்ட

0: என்பது நமக்கு புரிகிறது. அந்த காலத்தில் இருந்த பொழுது எப்பொழுதும் தான் பெரியவர்களாகும் என்ற எண்ணத்தில் வாழ்ந்தோம், பெரியவர்களான பிறகு எப்பொழுது மீண்டும் சிறியவர்களாகுவோம் என்று தோன்றுகிறது அப்படின்னு புவனகிரி சுமதி பாபு சொல்றாங்க.
1: வைத்தீஸ்வரன் கோயில் தமிழ் தாமரை சொல்லி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த காலத்துல அப்படின்னா 90 காலகட்டத்துல ஒளியும் ஒளியும் தொலைக்காட்சியில் வெள்ளிக்கிழமை ஊர் மக்களே ஒன்று கூடும், ஞாயிற்றுக்கிழமை திறப்படும், அந்த ஒரு நாள் எப்போ வரும்னு காத்துக்கிட்டு சாயங்காலமே ஊர் மக்களே ஒன்று கூடி வாசலில் பார்த்து மகிழ்ந்த காலம், வீட்டில் உள்ளவர்களுக்கே பார்க்க இடம் இருக்காது, அதனால் வெளியில் கொண்டு போய் வச்சு கொண்டாந்து வச்சுருவோம். ஞாயிற்றுக்கிழமையில் அந்த காலமெல்லாம் திரும்ப வருமா? இப்போது எந்த பக்கம் திரும்பினாலும் நிறைய டிவி சேனல்கள் அதே போல் வானொலி ஒலிக்கும். எங்கள் வீட்டில் செய்தி அதன் பின் சிறுவர் சோலை இதை ஓடும்போது நான் ரேடியோ கேட்டு உள்ளுக்குள்ளே அந்த பக்கமாக இந்த பக்கம் திரும்பி பார்ப்பேன் அப்படின்னு நிறைய அவங்க அனுபவங்களை வந்து கொட்டி அள்ளி இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நமக்கு தான் படிக்க இப்போ நேரம் இல்லை.
0: ஆமாம்,
1: அடுத்தது யார் அனுப்பியிருக்காங்க?
0: அந்த காலத்தில் பெரியோர்கள் சொல்வதை கேட்டோம், இப்போ பிள்ளைகளோட பெரியோர்கள் பணிந்து போக வேண்டிய காலமாயிட்டு அப்படின்னு மயிலாடுதுறை மாவட்டம் திருவாலப்புத்தூர் கடக்கம் ஐங்கரன் தரணி அவங்க சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து திருபுவனம் லட்சுமி ரவி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள்லாம் அந்த காலத்தில் ஆற்றுப்பாளத்தை ஏறி குதிக்கிறது, கிணத்துக்குள்ளே இறங்கி மண் அள்ளுறது, அந்த காலம் இனி திரும்பி வராது, நினைவூட்டிய பண்பலைக்கு நன்றிகள் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க.
0: காரைக்கால் NP ஸ்ரீதர் மாஸ் நகர், பள்ளி பருவத்தில் நண்பர்களோடு சேர்ந்து படித்தது, கபடி வாலிபால் விளையாடியது, சைக்கிள் சென்றது, பஸ் காசில் பர்ஃபி வாங்கியது, மறக்க முடியாத நினைவுகள்னு சொல்கிறாங்க.
1: நேர்கள் எதுவரை கேட்டு மகிழ்ந்தது, பயணித்து விடைபெறுகிறது. பாயிண்ட் டு பாயிண்ட் நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 9:45.
2: ஆகாஷ்வாணி வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். யோகா சிறப்பு நிகழ்ச்சி தொடரில் இன்று ஆரோக்கியமான தூக்கத்திற்கான யோகா முறைகள் குறித்து யோகா ஆசிரியர் சி பிரபு அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். உடன் உரையாடுபவர் பி தேவிகா.

0: வணக்கம் சார்.
1: வணக்கம் மேடம்.
0: கண்டிப்பா தூக்கம் ரொம்ப அவசியம் இல்லையா? உணவு எத்தனை அவசியமோ அந்த அளவுக்கு நம்ம உடலுக்கு தூக்கம் அவசியம். அந்த தூக்கம் இல்லாம போச்சு அப்படின்னா அடுத்த நிமிஷம் வந்து என்ன மாதிரியான ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலை நமக்கு இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அமைதியான ஒரு தூக்கம் பாதி நோய்களை குறைச்சிடும் அப்படின்னு சொல்லலாம்.
1: கண்டிப்பா
0: பாதி மருந்தா கூட அது செயல்படும் சொல்லலாம் இல்லையா?
1: நிம்மதியான தூக்கம் அவங்க உடம்புக்கான எல்லா நோய்களையும் அது வந்து குணப்படுத்தக்கூடிய திறன் வாய்ந்தது. தூக்கம்ன்றது சரியான நேரத்தில் வரணும். இருட்டு இல்லைங்களா, அந்த இருட்டான நேரத்தில் வந்து நம்ம மூளையில் வந்துட்டு மெலட்டோனின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வந்து சுரக்கும். அதுக்கு இன்னொரு பேர் வந்து டார்க் ஹார்மோன்னு சொல்லுவாங்க. அந்த இருட்டான இதில் வந்து தான் அந்த வந்து மெலட்டோனின் அப்படின்ற ஹார்மோன் சுரக்கும். அது சுரக்கும் போது அந்த தூக்கம் வரக்கூடிய உணர்வை நம்மளுக்கு ஏற்படுத்தி அந்த டைமில் போய் நம்ம படுத்தோம்னாக்கா ஒரு முழுமையான தூக்கம் கிடைக்கும். கிடைச்சி உடம்பில் ஏதாச்சும் பகுதிகளில் நம்மளுக்கு பிரச்சனைகள் இருந்ததுன்னா அந்த தூக்கத்து மூலியமாகவே அது வந்து தானாக ஆட்டோ இம்யூன் சிஸ்டம் பூஸ்டப் ஆகி பாடியில் வந்து அந்த இம்யூன் சிஸ்டத்தை கூட்டி அதை வந்து அதை ரிப்பேர் செஞ்சு காலையில் எந்திரிக்கும் போது நம்மளுக்கு அது வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீலிங்கை வந்து கொடுக்கும். இதே வந்து அந்த தூக்கம் வர டைமில் நிறைய பேர் பண்ணுற தப்பு அதுதான். அந்த தூக்கம் வர டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா அப்போ போய் இந்த மொபைலை நோண்டுறது, லேப்டாப் நோண்டுறது, டிவியை பார்க்கறது, இந்த மாதிரி பண்ணும்போது அதுலேருந்து வெளிப்படுற அந்த ப்ளூ லைட்ஸ்னு சொல்லுவாங்க, இந்த ப்ளூ லைட் போய் நம்ம மூளையை எஃபெக்ட் பண்ணும். இது பண்ணும்போது அந்த மெலட்டோனின் அப்படின்ற ஹார்மோன் சுரக்கிறது வந்து தடைப்படுது, தடைப்பட்டு அதோட சுரப்பு விகிதம் வந்து கம்மியாகுது. இப்போது 30% அப்படின்போது அவங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த டைமில் மட்டும் தூங்குவாங்க, அதுக்கப்புறம் முழிப்பு வந்துடும், முழிப்பு வந்துட்டு அதுக்கப்புறம் தூக்கமே வராது. இதெல்லாம் என்ன காரணம்னாக்கா அதுதான் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் பண்ணுற நம்ம தப்புகள்.
0: இப்போ விலங்குகள் மனிதர்கள் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா ரெண்டு உயிரினங்களுக்குமான அந்த வாழ்வியல் முறையில் இப்போ விலங்குகள் பார்த்தீங்க அப்படின்னா பகலெல்லாம் தூங்கும், இரவில் வந்து அதோடைய வேட்டை உணவு தேடுற பழக்கம் அந்த மாதிரி அதுக்கு ஒரு இது இருக்கும். இப்போ மனிதர்கள் வந்து ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பகல் அப்படின்றது உழைக்கிறதுக்கான ஒரு நேரமாகவும் இரவு அப்படின்றது தூங்குறதுக்கான ஒரு நேரமாகவும் கடைபிடிக்கப்பட்ட காலம் இருந்தது. பட் இன்னைக்கு அப்படி இல்லை, இன்னைக்கு இரவு பகலாக உழைக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் தான் நம்ம மனிதர்கள் இருக்கோம். மனசையும் உடம்பையும் ஒருமுகப்படுத்தினா மட்டும்தான் அந்த தூக்கம்ன்றது நமக்கு கிடைக்கும். இதில் யோகாசனத்தில் ஏதாவது தீர்வு இருக்கா?
1: கண்டிப்பாக யோகாசனத்தில் தான் அதில் தீர்வுகளே இருக்குது. இதுக்கு வந்து மிலிட்ரி

ஸ்லீப்பிங் ஹேபிட் அப்படின்னு ஒரு இது இருக்குது. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்மி பர்சன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கனாக்கா, எந்த நேரத்தில் அவங்களுக்கு கால் ஃபார் வரும், எந்த நேரத்தில் எந்திரிக்கணும், இல்லை எந்த நேரத்தில் அவங்களுக்கு ரெஸ்ட் கிடைக்கும்னே சொல்ல முடியாது. அப்போ படுத்த நேரத்தில் தூங்கணும் அப்படின்னாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஃபஸ்ட்டு வந்து அவங்க முகப்பகுதி, முக இந்த தாடை, அப்புறமா கண், கண்ணம், இந்த நெத்தி, இந்த மசில்ஸை வந்து அவங்க வந்து ரிலாக்ஸ் பண்ணுவாங்க, முகப்பகுதியை ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. அப்புறமா அவங்க ஷோல்டரை ரிலாக்ஸ் பண்ணுவாங்க, பண்ணிவிட்டு அப்புறமா கால் பகுதியை ரிலாக்ஸ் பண்ணுவாங்க.

0: மசில்ஸை வந்து அவங்க வந்து ரிலாக்ஸ் பண்ணுவாங்க, முகப்பகுதியை ரிலாக்ஸ் பண்ணுவாங்க, அப்புறமா அவங்க ஷோல்டரை ரிலாக்ஸ் பண்ணுவாங்க, பண்ணிவிட்டு அப்புறமா கால் பகுதியை ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. இப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ரிவர்ஸில் ஒரு 10, 9, 8, 7, 6, 1, 5 அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணுறதுக்குள்ளேயே அவங்களுக்கு வந்து அந்த தூக்கம் வந்துடும். இதுதான் இமீடியட் ஸ்லீப்பிங் மெத்தட். இந்த பயிற்சி வந்து தூக்கம் வராமல் இருக்கிறவங்க வந்து ட்ரை பண்ணலாம். அதாவது நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த கால் சென்டர் இங்கெல்லாம் ஐடி ஃபீல்டெல்லாம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து நைட் ஒர்க் பண்ணுவாங்க, டே டைமில் தூக்கம் வராது. ஸோ அப்போ இவங்க வந்து போய் படுத்தோன்னெல்லாம் தூங்க மாட்டாங்க, அதுக்கு வேண்டி என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் ஃபோனை வச்சு பார்த்துட்ருப்பாங்க, இல்லாட்டி ஃபோனில் சாங்ஸ் கேட்பாங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. அதை விட்டுட்டு அவங்க போய் ஃபஸ்ட்டு அவங்க உடம்பை ஃபஸ்ட்டு நல்லா நீண்டு நிமிர்ந்து படுத்து உடம்பை ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ் பண்ணும். அதுக்கு பேரே வந்து நாங்கள் வந்து யோக நித்திரைன்னு சொல்லுவோம். கால் விரல்லிருந்து படிப்படியாக படிப்படியாக படிப்படியாக வந்து தலை வரைக்கும் ஒவ்வொரு இடத்தையாக நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே வர வர வர வர வர வர அந்த லாஸ்ட் ரிலாக்ஸேஷன் வர்றதுக்குள்ளேயே உங்களுக்கு அந்த தூக்கம், ஆழ்ந்த தூக்கம் வந்துடும்.
1: அதாவது மைண்ட்லேயே அதை பண்ணணும்.
0: ஆமாம் ஆமாம், அது மைண்டில் தான் பண்ணணும். இதுக்கு வந்து நல்லா மல்லாந்து தான் படுக்கணும், மேலே பார்த்த மாதிரி கை கால் எல்லா இதையும் வந்து தளர்வாக வச்சுட்டு படுத்துட்டு ஒவ்வொரு இடத்தையாக வந்து அவங்க மைண்ட்லேயே ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரணும். தளர்வு ஆக்கிட்டே வரும்போது லாஸ்ட்டில் அவங்க பாதி வர்றதுக்குள்ளேயே அவங்க தூக்கத்துக்கு போயிடுவாங்க. சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன் நம்மளுக்கு தூக்கம் வராதுன்னா மூளையை அதோடய எண்ண ஓட்டத்துக்கு அது ஓடிட்டுருக்கும். நம்ம படுத்திருப்போம், ஆனால் மூளை பாட்டுக்கு ஸ்பீடாக ஓடும். பல எண்ணங்கள் வந்து நீங்கள் அமைதியாக படுக்கிற நேரத்தில் தான் வரும். ஒரு வேலையை செய்யும்போது உங்களுக்கு பல எண்ணம் வராது, அந்த வேலை மேலே கவனம் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து நிறைய எண்ணங்கள் வந்து அந்த டைமில் வராது. நீங்கள் எப்போ அமைதியாக உட்காடுறீங்களோ, எப்போ அமைதியாக படுக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரை பற்றி இல்லாட்டி குழந்தைங்களை பற்றி நம்ம இனி அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒவ்வொரு எண்ண ஓட்டங்களும் அப்போ தான் உங்களை வந்து இது பண்ணும். இந்த மாதிரி எண்ணம் ஓடிட்டு இருக்கும்போது உங்களுக்கு சாதாரணமாகவே தூக்கம் வராது. அப்போ அந்த எண்ண ஓட்டத்தை நம்ம டைவெர்ட் பண்ணி மாற்றி என்ன பண்ணுறோம், நம்ம எண்ணத்துக்கு அதை கொண்டு வரும். அதாவது கான்ஷியஸோட உங்கள் விழிப்புணர்வோடு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என் கால் நுனிகள் வந்து இப்போ தளர்வடைகின்றன, அப்புறமா என்னோடய கணுக்கால்கள் தளர்வடைகின்றன அப்படின்னு ஒவ்வொன்றையும் நீங்கள் தளர்வாக்கிட்டு, அதாவது உங்கள் கான்ஷியஸ்லேயே நீங்கள் வந்து அந்த தளர்வடைச்சிட்டு மேலே வர்றதுக்குள்ளே என்ன ஆயிரும், மூளை ஆட்டோமேட்டிக்காக டயர்டாயிரும். ஒன்று நிலைநிறுத்தி நிலைநிறுத்தி அந்த கவனத்தை கொண்டு போகும்போதே உங்களோட மனசு என்ன ஆயிரும், அதுக்கு பக்குவம் அடைஞ்சிடும். பக்குவம் அடைஞ்சு அந்த மன ஒருமைப்பாட்டுக்கு அது உங்களை கொண்டு வந்துடும். அதுலேயும் இப்போ காலையில் நீங்கள் எழுந்து அந்த மூளைக்கு உத்வேகத்தையும் உணர்ச்சியும் கொடுக்குற மாதிரி இருக்கும்போது சூரியனை நீங்கள் நினச்சி இது பண்ணலாம். எனக்கா அது வெளிச்சம் அப்படின் போது வெளிச்சம் வந்து நம்மளுக்கு விழிப்புணர்வை தரக்கூடிய ஒரு விஷயம் இல்லைங்களா, அதனால அதை வச்சு இது பண்ணலாம். இப்போ நைட்டு நம்ம உறக்கத்துக்கு இது பண்ணும்போது நம்ம நிலாவை ஒரு குளிர்ந்த காற்று வர மாதிரியும், அந்த டார்க் பிளேஸில் வந்து ஒரு நிலா வந்து அப்படியே மங்களாக ஓடிட்டுருக்க மாதிரியும் இதை வந்து நீங்கள் இமேஜின் பண்ணிட்டு பண்ணும்போது உங்களுக்கு அந்த நைட் அட்மாஸ்பியர் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், உங்கள் மைண்டில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெலட்டோனின் அப்படின்ற ஹார்மோனை வந்து சர்க்குலேட் பண்ணும். அது பண்ணும்போது இயல்பாகவே உங்கள் கண்ணு சொக்கும், சொக்கிட்டு ஒரு தூக்க நிலைக்கு உங்களை வந்து அது அப்படியே அழைச்சி கொண்டு போய்.
1: இப்போ இன்னும் கூடுதலாக நமக்கு நேரம் இருக்குன்ற பட்சத்தில் நம்ம கடைபிடிக்கக்கூடிய யோகாசனங்கள் அதை சொல்லுங்கள்.
0: ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இரவுக்கான யோகாசனங்கள் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப செலக்டட் தான், அதாவது தூக்கத்துக்குன்னு நம்ம டே டைமில் தான் யோகாசனங்களை பயிற்சி பண்ணணும். காலையிலே நீங்கள் அந்த யோகாசனங்களை பயிற்சி பண்ணும்போது உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை காலையிலே அது வந்து கம்மி பண்ணி உங்கள் எண்ண ஓட்டத்தை சீராக்கிருச்சுன்னா இரவு வரும்போது அது உங்களை தூக்க நிலைக்கு கொண்டு போயிடும். அப்படியும் முடியல, எனக்கு ஈவினிங் தான் டைம் இருக்குது, ஈவினிங் தான் பண்ண முடியுது அப்படின்றவங்க வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னாக்கா சைல்டு போஸ் சொல்லுவோம், அதாவது பாலாசனம். பாலாசனம் எப்படின்னாக்கா மண்டி போட்டு உட்காந்து காலை மடக்கி அது மேலே வஜ்ராசனா போஸில் உட்காந்து முன்னாடி குமிஞ்சு உங்கள் உச்சந்தலையை கொண்டு போய் தரையில் கொஞ்சம் நேரம் வைக்கணும். கைகளை ரெண்டையும் பின்புறம் கொண்டு போய் கைகளை தளர்வாக விடணும். இந்த பொசிஷனில் என்ன ஆகும்னாக்கா உங்களோட உடம்பு வந்து மூணு மடிப்பாக மடக்கப்படும். எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, இந்த இஸ்லாமிய சகோதரர்கள் தொழுகை பண்ணுவாங்க இல்லைங்களா, காலை மடக்கி உட்காந்து முன்னாடி போய் குமிஞ்சு மேலே வருவாங்களே அந்த போஸை தான் நான் சொல்கிறேன். அதை நம்ம பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன ஆகுன்னா உடம்பானது மூன்று மடிப்பாக மடக்கி காலிலிருந்து இரத்த ஓட்டத்தை தலைக்கு கொண்டு வந்து தலையில் அந்த மூளைப்பகுதிக்கு வந்து அந்த ஒரு ரிலாக்ஸேஷன்

0: கொடுக்கும்போது உங்களுக்கு அப்படியே வந்து தூக்கம் வரும். அப்படி அது பண்ண முடியல அப்படின்றவங்க வந்து விபரீத கரணி அப்படின்ற ஒரு யோக நிலை இருக்குது. இந்த யோக நிலை என்னன்னாக்கா, செவரோரமாக உங்கள் ரெண்டு காலையும் தூக்கி வச்சுக்கணும். இடுப்பிலேருந்து கழுத்து வரைக்கும் நேர்கோட்டில் படுத்துட்டு கால்களை ரெண்டையும் செவரோரமாக தூக்கி வச்சு கொஞ்சம் நேரம் கண்ணை மூடிட்டு படுத்துட்டு இருக்கும்போது அந்த ரத்த ஓட்டம் அதே மாதிரி காலிலிருந்து இடுப்புக்கு வரும், இடுப்புலேருந்து நெஞ்சு பகுதி, நெஞ்சு பகுதியிலேருந்து தலைக்கு வரும்போது இதே மாதிரி மன அமைதி கிடச்சி தூக்கத்துக்கான நிலையை அது உருவாக்கும். இதே வந்து மூச்சு பயிற்சியில் சொல்லணுன்னாக்கா சந்திர பிராணயாமான்னு சொல்லுவோம். அதாவது இடது நாசி வழியாக மூச்சை இழுத்து வலது நாசி வழியாக விடணும், திருப்பி இடது நாசி வழியாகவே மூச்சை இழுத்து வலது நாசி வழியாக விடணும். அப்போ இந்த இடது நாசி வழியாக மூச்சை இழுக்கும்போது குளிர்ந்த காற்றை உள்ளே இழுக்கிற மாதிரியும், வலது நாசி வழியாக மூச்சை விடும்போது வெப்ப காற்றை வெளியே விடுற மாதிரியும், அதாவது உடம்பில் எக்ஸஸ் ஹீட் இருக்கும் இல்லைங்களா, அந்த உடல் உஷ்ணத்தை வெளியில் போகிற மாதிரியும் நீங்கள் கற்பனை பண்ணிவிட்டு அந்த மூச்சு பயிற்சி, சந்திர மூச்சு பயிற்சி நம்ம பண்ணும்போது இதே மாதிரி மனசு புத்தி எல்லாமே நம்மளுக்கு ஒரு குளிர்மையான ஒரு அந்த ப்ளசன்ட் ஃபீல் கொடுத்து உங்களுக்கு அந்த ஒரு தூக்கம் வர்றதுக்கான ஒரு நிலைமையை அது உருவாக்கும். அப்புறம் பிரம்மரி பிராணயாமான்னு ஒன்று இருக்குது. இது எப்படின்னா, ரெண்டு காதுகளையும் உங்கள் கையால் அடைச்சிட்டு உங்கள் மூக்கு வழியாக மூச்சை இழுத்துட்டு இப்போ வந்து அப்படின்ற இந்த ஒரு சவுண்டை நம்ம விடணும். அதாவது வண்டு தேனி இருக்கு இல்லைங்களா, தேனி பறந்து வரும்போது அந்த ஒரு ரீங்காரம் விட்டுட்டு வரும் இல்லைங்களா, அந்த ரீங்காரத்தை நீங்கள் வந்து அந்த சவுண்டு நீங்கள் வெளியே கொண்டு வரும்போது உங்கள் உடம்பு ஃபுல்லாக ஒரு வைப்ரேஷன் உருவாக்கும். இந்த வைப்ரேஷன் என்ன பண்ணுனா மூளையை வந்து சரியான நிலையில் அந்த வைப்ரேஷன் கொண்டு வந்து நிறுத்தி மன அமைதி கிடச்சி அதுலேயும் உங்களுக்கு தூக்கம் வரும். முத்திரைகளில் சொல்லணும் அப்படின்னா, முத்திரைகளில் வந்து தியான முத்திரை, கை கட்ட விரல் நுனியவையும் ஆள்காட்டி விரலோட நுனையையும் ஒன்று சேர்த்து மற்ற மூணு விரல்களையும் நீட்டி இந்த ரெண்டு கைகளையும் மேலே பார்த்த மாதிரி வச்சுட்டு கண்ணை மூடிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே தியான முறையில் அப்படியே உட்காந்து உங்கள் மூச்சை கவனிச்சிட்டே வரும்போது மன அமைதி அடைஞ்சு அதுலேயும் உங்களுக்கு இந்த தூக்கு நிலை வரும். ஆனால் இது எப்படி நம்ம சரிவர சிஸ்டமேட்டிக்காக பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு நான் சொன்ன ஆசனங்களை பயிற்சி பண்ணணும். ஏன்னா அஷ்டாங்க யோகாவில் அது ஒரு முறைப்படியே இருக்குது, ஆசனம் பிராணயாமம் தியானம் அப்படி தான் வரும். அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஆசனங்களை பயிற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த நான் சொன்ன மூச்சு பயிற்சிகளை பயிற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த முத்திரைகளை பிடிச்சி பயிற்சி பண்ணணும். இது மூணும், அதாவது நீங்கள் தூங்க போடுறதுக்கு ஒரு அரவருக்கு முன்னாடி பயிற்சி பண்ணிட்டு தூங்க போனீங்கனாக்கா உங்களுக்கு ஆழ்ந்த உறக்கம் கிடைக்கும், மன அமைதியாகும், காலையில் பார்க்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃபீல் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி முக்கியமாக உணவு பழக்கம், உணவு பழக்கம் என்னன்னா உங்களுக்கு அதாவது மாலை நேரத்தில் உண்ணக்கூடிய உணவு சாதாரண எளிமையான உணவாக இருக்கணும். பழ வகைகள், காய்கறிகள் இல்லாட்டினா தானிய வகையிலான உணவுகள், இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வயிறு ஃபுல் பண்ணாமல் ஒரு அரை வயிறான உணவு முறையை எடுத்து, அதுவும் நீங்கள் தூங்க போகிறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த உணவை எடுத்துக்கணும். இப்படி எடுக்கும்போது உங்களுக்கு எடுத்து இந்த பயிற்சிகளையும் பண்ணிட்டு வந்தால் நீங்கள் எந்த ஸ்லீப்பிங் டிசார்டரில் இருந்தாலும், அதாவது மருத்துவரிடம் போய் தூக்கத்துக்கான மருந்துகளை பெற்று நீங்கள் வந்து அந்த மருந்தை யூஸ் பண்ணி தூங்கிட்டுருக்கிறவங்களாக இருந்தாலுமே இந்த இதை சிஸ்டமேட்டிக்காக பண்ணும்போது நாள் படும்போது உங்களுக்கு அது வந்து தூக்கம் வந்து உங்களுக்கு இயல்பாக வர தொடங்கிடும்.
1: இன்றைய காலகட்டத்தில் பல வகையான ஸ்ட்ரெஸ், அது குழந்தைங்கள்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே ஃபேஸ் பண்ணுறாங்க. தூக்கம் வந்து கொஞ்சம் டிசார்டராக
0: இருந்துட்டு இருக்கு. ஆமாம்,
1: இதுவரைக்கும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் சொன்ன இந்த முறைகளை வந்து எல்லாருமே ஆரோக்கியமான தூக்கம் வேணும் அப்படின்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணணும், பண்ணாதான் நம்மளோட சமுதாயம் வந்து ஒரு சீரான நிலைக்கு கொண்டு செல்ல முடியும். இல்லைன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனைகளை நேர்கொண்டு அது மூலமா அது பின்னாடி ஓடுறதுக்கே எல்லாத்துக்கும் டைம் சரியாக இருக்கும். அப்போ அவங்கள ஃபஸ்ட்டு அவங்க உடம்பையும் மனசையும் பக்குவப்படுத்துறதுக்கான வழியை அவங்க பண்ணினாங்கன்னா அடுத்து பண்ணக்கூடிய அவங்களோட வேலை எதுவாக இருந்தாலும் அதை வந்து சரிவர செஞ்சு அவங்க வந்து அந்த இதில் வந்து முதன்மையாக வர்றதுக்கான வாய்ப்புகள் 100% உண்டு.
1: கண்டிப்பாக நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய பற்றாக்குறை, சிந்தனைகளில் இருக்கக்கூடிய பற்றாக்குறை, இது ரெண்டையுமே ஒரு நிறைவு செய்கிற ஒரு பொக்கிஷம் அப்படின்றது யோகா கலைக்கு
0: கண்டிப்பாக இருக்குது.
1: கண்டிப்பாக இதை கேட்ட நேயர்கள் இதன் மூலம் பயனடையட்டும் அப்படின்ற

0: ஒரு வேண்டுதலோட இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். நிகழ்ச்சியில் பங்கெடுத்த உங்களுக்கு நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
2: இதுவரை வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் இன்றைய யோகா சிறப்பு தொடர் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமான தூக்கத்திற்கான யோகா முறைகள் குறித்து யோகா ஆசிரியர் சி பிரபு அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் பி தேவிகா.

0: நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி உதகமண்டலம்.
1: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 10 மணி.

0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: நேர்கள் இனி கேட்கலாம் சிந்தனை அரங்கம். நித்தம் நித்தம் ஒரு புத்தம்புது தலைப்பினில் உலாபரம் காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் வாசிப்பும் நேசிப்பும் இந்த பொருண்மையில் நேர்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவிருக்கிறோம். நல்ல நல்ல கருத்துக்களோடு பேச ஆர்வத்தோடு காத்திருக்கிற அன்பு நேயர்கள், 4638 என்ற காரைக்கால் இணைப்பக எண்ணை தொட்டு 2312331 இந்த எண்ணிலும், 2994 இந்த எண்ணிலும், 2995 இந்த எண்ணிலும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். நம்முடைய காரைக்கால் பண்பலையின் முகநூல் பக்கமான காரைக்கால் பண்பலை என்கிற முகநூல் பக்கத்தில் உங்களுடைய கருத்துக்களை பின்னூட்டங்களாகவும் இடலாம் நேர்களை. வாசிப்பின் மகத்துவம் புரிந்தவர்களுக்கு அந்த வாசிப்பது என்பது தடைபடாது. அதே போன்று இந்த வாசிக்கிற பழக்கம் சிறு வயதிலிருந்தே உருவாக்கப்பட்டால் மட்டும்தான் அது தன்னுடைய ஆயுட்காலம் முழுக்க அந்த வாசிப்பின் நேசிப்பின் மகத்துவம் தெரியும். ஒரு மனிதன் வாழ்க்கையில் எதை நேசிக்கிறார்களோ இல்லையோ வாசிப்பதை நேசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வாசிப்பின் ஆழம் புரிந்து, அந்த வாசிப்பின் அர்த்தம் புரிந்து, அந்த வாசிப்பின் அடிப்படை புரிந்து, அந்த வாசிப்பதின் நோக்கம் புரிந்து, அந்த வாசிப்பதின் இலக்கை அறிந்து செயல்படுகிற ஒரு மிகப்பெரிய விடயம் நம்முடைய மனதுக்குள்ளே உருவாகும். ஆக இந்த வாசிப்பது என்பது கைபேசியில் வாசிப்பது சரியாகுமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டோம்னா நிச்சயமாக அந்த அளவிற்கு அது நம் மனதுக்குள்ளே ஊடாவதில்லை அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா, கைபேசியில் நாம் வாசிக்கிற பொழுது அது அந்த நேரத்தில் மகிழ்ச்சியை தருகிறதே ஒழிய அடுத்த நிமிடம் நம்முடைய மூளை அதை ஏற்று பதிவு செய்கிறதா என்பது குறைந்தபட்சம் அதிகமில்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது குறைந்தபட்சம் அதிகமில்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரத்தில் தன்னுடைய நூலகங்களிலேயோ அல்லது நம் வீட்டில் இருக்கிற புத்தகங்களையோ நாம் ஆழ்ந்து வாசிக்கிற பொழுது அந்த வாசிப்பின் மகத்துவம் நேசிப்பாக மாறி அது நம்முடைய வாழ்க்கையில் சுவாசிப்பதாகவே மாறிவிடுகிறது. ஆக அந்த வாசிப்பது என்பது ஒரு நாளில் ஒரு மணி நேரமாவது

0: நூல்களை வாசிக்கிற பழக்கம் எவர் ஒருவருக்கு இருக்கிறதோ அவருடைய இலக்கு என்பது எதிர்காலத்தில் தொட்டு விடுகிற தூரம்தான் என்று சொல்கிற அளவிற்கு அவருடைய வாழ்க்கை சரியாக்குகிறது என்கிற இந்த கருத்தோடு இன்றைய சிந்தனை அரங்கத்தில் இணைகிற நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம் ஐயா.
0: வணக்கம், பேசுங்க
1: ஐயா. வணக்கம் கூறுவது மணக்குடி ராஜேந்திரன்.
0: ராஜேந்திரன் ஐயா சொல்லுங்க.
1: அதாவது இன்றைக்கு அவசரமான உலகத்துல ஓடிட்டு இருக்கோம், ஆண் பெண் இருபாலரும் ஓடிட்டு இருக்கோம்.
0: ஆமா,
1: எதையோ ஒண்ணு தேடிட்டு இருக்கோம். அதே பாத்தீங்கன்னா மனித மனங்களும் குற்றங்கள் அதிகமாக பெருகி விட்டன. சுயநலங்களும் சுய புத்திகளும் மனித மிருக எண்ணங்களும் பெருகிவிட்டது. அப்ப நம்ம மனிதனாக வாழணும் அப்படின்னா வாசிக்கிற பழக்கத்தை சிறுவயதிலேருந்து நீங்க சொண்டு கொண்டு மாரி சிறுவயதிலேருந்து கொண்டு வரணும். அப்ப சிறுவயதிலேருந்து அதை கொண்டு வந்தோம்னா மனதில் கொண்டு வந்தோம்னு வச்சுங்களேன், நம்மளுடைய நல்ல பழக்க வழக்கங்கள் வரும், நமக்கு நம்மளும் நல்ல ஒழுக்கம் வரும், நல்ல பண்புகள் வரும், நல்ல அரசியல்கள் தர தூண்டும் நம்மள.
0: நிச்சயமா
1: அப்படி மகாத்மா காந்தி சொன்ன மாதிரி குற்றவாளிகள் பெருகிவிட்டார்கள் என்று சிறைச்சாலைக்கு பழக நிறைய நூலகங்களை ஏற்படுத்தணும். ஒரு ஒரு வீட்டிலையும் அதை ஏற்படுத்தணும். ஒரு வீட்டில ஒருவத்தை ஏற்படுத்தினால் முன்னேறி எப்படி செல்கிறதோ பின்னேறி அப்படிதான் வருங்கிறது நம்ம முன்னோர்கள் சொன்னது.
0: சரி,
1: அப்போ நாம் தாய் தந்தையர் அழகிய நாமும் வந்து என்ன பண்ணணும், நீங்க சொன்ன மாதிரி மினிமம் ஒரு மணி நேரம் படிக்கணும். இதையும் ஏதாவது இன்றைய காலத்தை வென்ற கவிஞர்களுக்காக காலத்தை கடந்த அறிவாளிகள் இருக்காங்க, இவ்வளவு நூல்கள் இருக்கு. அந்த நூல்களை எடுத்து நம்ம படிச்சோம்னு வச்சுங்களேன், அந்த சிந்தனைகள் நம்மளுடைய சிந்தனைகளை மாற்றும்.
0: சரிங்க,
1: நம்மளுடைய மன ஏன்னா மன அழுத்தத்துக்கு இன்னைக்கு ஆளாயிருக்கும்.
0: சரிங்க,
1: அந்த மன அழுத்தங்களையும் போக்கிக்கிறதுக்கு இந்த வாசிக்கிறது நேசிக்கிற பழக்கத்தை நாம் செய்திருந்தால் நம் பிள்ளைகள் கண்டிப்பாக செய்யும் என்பது என்னுடைய கருத்து ஐயா.
0: மிக்க மகிழ்ச்சி, நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்து ஒரு நேரி சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார். மோகன் அடியார் பாலு.
0: பேசுங்க
2: பாலு. நானும் ஒரு முன்னுரை விளக்கம் சொன்னீங்க, மிக்க நன்றி. நீங்க இளமையில வந்து பெரும்பாலும் நீங்க நூலகத்துலதான் நீங்க வந்து கழிச்சிருக்கிறீங்க, ஒரு உச்சரிப்பு அப்படி இருக்கு. நானே ஒரு பிள்ளையா தான் தெரியும், நீங்க என்ன 108 கணபதியை வந்து கட கட கடன்னு சொல்றீங்க.
0: அது நடந்து முடிந்த கதை, இந்த கதைக்கு வாங்க.
2: ஏன்னா அந்த மாதிரி வரமாட்டேன் நானே பேசுறது. 18 வச்சு வானவர நான் பேசுறது, அடுத்தது என்ன கல்வினை வச்சு பேசுறது, அந்த நான் பேசுறது கேட்டு வாயில கூடாங்களும் எனக்கு இருக்கு. ஏன்னா 4 பிள்ளைதான் இருக்கு.
0: சரி,
2: ஆனா அந்த சிந்தனையில வந்து 10 நான் நூலகத்துக்கு போனோம் சார். நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை கொடுக்குது. அதாவது இன்னொன்னு கூட நம்ம வந்து செய்தித்தாளை நம்ம வந்து புக்கை படிக்கிறப்ப வந்து நம்ம மூளையில நல்லது உடம்புக்கு நல்லது சார். ஆனா இப்ப உணவுத்துறை என்ன சொல்லிருக்காங்கன்னா அந்த பேப்பர்ல வந்து வடை பத்தி சாப்பிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து புற்றுநோய் வரும்ங்கிறாங்க.
0: ஆமா,
2: அதை தடை பண்ணிருக்காங்க. ஒரு அருமையான ஒரு வாசிப்பை நேசி போட்டு எம்கே அன்பழகன் ஐயாவுக்கு நன்றி.
0: மிக்க மகிழ்ச்சி, நன்றிங்க இணைப்பில் வந்த மைக்கு. அடுத்து ஒரு நிகரை சந்திக்கலாம். வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம்.
3: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் பாபுராஜா பகுதியிலிருந்து முகமது இக்பால்.
0: பேசுங்க இக்பால்.
3: வாசித்தலும் நேசித்தலும் கேட்டீங்க.
0: வாசிப்பும் நேசிப்பும்.
3: வாசிப்பும் நேசிப்பும். வாசிப்புங்கிறது இப்ப வர வர குறைஞ்சே போச்சுங்க சார். இந்த டெலிவிஷனு செல்போன் வந்ததுல இருந்து ரொம்ப பேரு இப்ப படிக்கிற பழக்கமே போயிடுச்சுங்கிறாங்க. செய்தித்தாள் கூட அந்த அளவுக்கு விற்பனை இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இந்த இது போனு டெலிவிஷன் வர்றதுக்கு வருகைக்கு பிறகு.
0: சரி,
3: அதனால மக்கள் ரொம்ப இதெல்லாம் போறாங்க. அது மாதிரி நிறைய லைப்ரரியில நிறைய திறக்கிறாங்க, ஊருக்கு ஊருக்கு திறக்கிறாங்க. ஆனா அந்த அளவுக்கு மக்கள் பயன்படுத்துறதா இல்ல.
0: சரி,
3: அந்த புத்தக கண்காட்சி கூட நடத்திட்டு தான் இருக்காங்க. ஒரு ஒரு மாவட்டம் தலைநகரத்திலயும் நம்ம காரைக்கால் எப்ப கூட நேரடி ஒளிபரப்பு பண்ணி செஞ்சுட்டு தான் இருக்கு.
0: வாசிப்பின் ஆழத்தை வந்து புரிய வைக்கவும் வாசிக்க வேண்டும் என்கிற விழிப்புணர்வை வந்து கொண்டு செல்வதற்காக தான் அந்த புத்தக திருவிழாக்கள்லாம் நடக்குது இல்லையா.
3: ஆமா, அதனால இப்ப இளம் தலைமைகள் தான் படிக்க ஆரம்பிச்சா நல்ல எதிர்காலம் கிடைக்கும். ஆனா மக்கள் வந்து படிக்கிறதுக்கே விரும்புறாங்க.
0: சரி,
3: டிவியில செல்லுல பாக்குறதோட புக்ல படிச்சாதான் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க.
0: இல்ல, நீங்க கைபேசியில் படிக்கிற பொழுது அதை திரும்ப தேடுவதற்கு நமக்கான சூழல் அமையுமான்னு தெரியாது. ஆனா அதுவே புத்தகங்களில் படிக்கிற பொழுது திரும்ப அதே புத்தகத்தை எடுத்து நாம் வாசிப்பதற்கான சூழல் மிக அருகில் உருவாகும் இல்லையா.
3: ஆமாங்க.
0: சரி,
3: நன்றி
0: நன்றி நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்து ஒரு கிரணிகளை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க.
4: காற்று மண்டலத்தை கைகண்ட மண்டலமாக காரை பண்பலையும்

0: கும்பன் ஆரம்பித்தையும் கொண்டு அறிவிப்பானது பெங்களூர்லேருந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்கம்.
1: சொல்லுங்க ஐயா. சொக்கலிங்கம் ஐயா.
0: வாசித்தலும் சுவாசித்தலும்.
1: வாசிப்பும் நேசிப்பும்.
0: வாசிப்பும் நேசிப்பும்.
1: ம்.
0: அதாவது நம்ம அடுத்தவர்கிட்ட மனித நேயத்தோட பழகிறது வந்து நேசிப்பின் தன்மை. அதுபோல நல்ல நூல்களை வாசிக்க வேண்டும்.
1: சரிங்க.
0: நல்ல நூல்களை வாசித்து அதன்படி நம் அறிவை மேம்படுத்த வேண்டும். அதனால எப்படி நல்ல காற்றை சுவாசிக்கிறோமோ அதுபோல் நல்ல நூல்களை நாம் வாசிக்க வேண்டும்.
1: சரி.
0: வாசித்தல் என்பது நம்மளுடைய அறிவை மேம்படுத்துவதற்கும் நம்ம நல்ல ஒழுக்கத்தை ஏற்படுத்தும். அதனால வாசித்தல் மிக அவசியம்.
1: சரி.
0: நேசித்தல் மனித நேயம். மனித நேயத்தோடு மற்றவர்களோட நம் பழகுவது நேசிக்கும் தன்மை இருக்க வேண்டும் ஐயா.
1: சரிங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா இணைப்பில் வந்தமைக்கு. நேர்களை, நமது காரைக்கால் பண்பலை 100.3 என்று இரவு 8 மணிக்கு நலம் நல்கும் யோகா. மனநல நல்வாழ்விற்கான யோகா மற்றும் தியானம் காரைக்கால் பெருந்தலைவர் காமராஜர் கல்வியியல் கல்லூரியில் இம்மாதம் 18ஆம் தேதி அன்று நடைபெற்ற சர்வதேச யோகா தின சிறப்பு நிகழ்ச்சியின் சில பகுதிகள். நிகழ்ச்சியில் பங்கேற்பவர் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம்பட்டம் நெடுங்குளம் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக முன்னாள் யோக பேராசிரியர் தி பிரேம் ஆனந்த் அவர்கள். நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெற காத்திருங்கள் இன்று 8 மணிக்கு.

0: காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் வாசிப்பும் நேசிப்பும் என்ற பொருண்மையில் நேயர்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த அளவிற்கு நம்முடைய பழக பழக பழக நம்முடைய நாக்கு என்பது ஒரு காலகட்டத்தில் நாம் எல்லா வார்த்தைகளையும் எல்லா சொற்களையும் சுழற்சி முறையில் சொன்னால் கூட அந்த நாக்கு நம்மை கேட்டு பழகிவிடுகிறதோ அதே போன்றுதான் நல்ல நூல்களை நாம் படிக்கிற பொழுது ஒவ்வொரு நூலிலிருந்தும் கிடைக்கிற அத்துணை நல் பழக்க வழக்கங்களையும் நம்முடைய மனது அப்படியே மனதுக்குள்ளே வைத்து தைத்து கொள்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். அதனால்தான் புத்தகங்களுக்கு நூல்கள் என்று பெயர் வைத்தார்கள். பிரிந்து கிடக்கிற துணியை எப்படி வந்து ஒரு ஊசி நூல் என்பது தைக்கிறதோ அதே போன்று நம் இறுகி கிடக்கிற மனங்களை தைக்கக்கூடிய சக்தி நூல்களுக்கு புத்தகங்களுக்கு இருக்கிறது. ஆக ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு சூழலில் நம்முடைய மனம் இறுக்கமாகிற பொழுதோ அல்லது மகிழ்ச்சியாக இருக்கிற பொழுதோ அல்லது ஏதோ ஒரு அழுத்தத்தில் இருக்கிற பொழுதோ கூட நாம் நமக்கு தேவையான நூல்களை தேடி சென்று படிக்கிற பொழுது நமக்கான அந்த விடை அதிலிருந்து கூட கிடைக்கலாம் அல்லவா? வாசிப்பும் நேசிப்பும் இணைகிற நேயர் யார் எங்கேருந்து பேசுகிறாங்க? வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. வேதாரண்யம் வட்டம் கருப்பம்புளம் தெற்கில் இருந்து சார் சிவகுமார்.
0: சிவகுமார் சொல்லுங்க.
1: நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோங்க, சொல்லுங்க.
1: அதாவது வாசிப்பும் நேசிப்பும், அதாவது வாசிக்கின்ற பழக்கம் வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த குழந்தைகளுக்கு கூட இல்லைங்கய்யா. அதாவது பெரியவங்க கூட வாசிக்கிற பழக்கமே இல்லை. அதாவது ஒரு துண்டு பேப்பர் கிடந்தாலும் அந்த பேப்பரை நம்ம வந்து எடுத்து அதுல என்ன எழுதியிருக்கு அப்படிங்கறத அத ஒரு முறை படித்தோம்னா அதுல இருந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு செய்தி கிடைக்கிறது. ஆக ஒரு எங்க கிடந்தாலும் ரோட்ல ஒரு பேப்பர் கிடந்தாலும் அதை எடுத்து அதுல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து வாசித்தோம்னா அதுல இருந்து சில கருத்துக்கள் நமக்கு கிடைக்கிறது, தெரியாத கருத்துக்கள் கூட அதுல கிடைக்கும்.
0: நிச்சயமா, நிச்சயமா.
1: ஆக இந்த லைப்ரரி ஒன்று இருக்கிறது. அந்த லைப்ரரியில
0: பாத்தீங்கன்னா
1: இலக்கிய புத்தகங்கள் பல புத்தகங்கள் எல்லாம் இருக்கிறது, புராண புத்தகங்கள் எல்லாம் இருக்கிறது. அதையெல்லாம் படித்தோமானால் நமக்கு வந்து நல்ல கருத்துக்கள் கிடைக்கிறது, நல்ல அறிவு ஆற்றல் கிடைக்கிறது. ஆக இந்த வாசிப்பு பழக்கம் என்பது மிக அற்புதமான பழக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க எனக்கு எழுத தெரியுங்க ஆனா வாசிக்க தெரியாது அப்படிம்பாங்க. சிலர பாத்தீங்கன்னா எனக்கு படிக்க தெரியும் எழுத தெரியாது அப்படிம்பாங்க. ஆக இரண்டையுமே நாம் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து வாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்முடைய அறிவாற்றல் மேம்படுகிறது, நம்முடைய உச்சரிப்பு என்பது மிக சரியாக இருக்கும்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: PSR தங்க மாளிகை,
3: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
4: நேர்களே, நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனையின் நலம் ஆய்வாளர். தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
5: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
4: நாளை 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
6: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
4: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் இன்சொல் அமுது. தார்பாய்கள் கிரீநெட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
6: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன்.

0: செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
1: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
2: பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் சிந்தனை அரங்கத்தில் நாம் இணைந்திருக்கிறோம். இன்றைய சிந்தனை அரங்கத்தில் வாசிப்பும் நேசிப்பும் இந்த பொருண்மையில் நேர்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். நேயர் அடுத்த நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
3: வணக்கம். உடையார் பழையம்
2: அஜிம் ஐயா பேசுங்க.
3: கோபம், மன சஞ்சலம், வெறுப்பு, வேதனை, விரக்தி இதெல்லாம் ஏற்படும் போது நான் அதிகமா விரும்புவது புத்தக வாசிப்பு தான் சார். அதுல இருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைக்கும். ஔவையார் சொல்லுவாங்க, நீரளவே ஆகுமாம் நீர் அம்பல், தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு.
2: அழகு, அழகு.
3: ஆமா, தண்ணியில இருக்கிற அள்ளி அந்த நீரினுடைய அளவுக்கு அந்த உயரம் சரியா இருக்கும். அந்த மாதிரி ஒருவனுடைய கூர்மையான அறிவு இருக்கு பாருங்க. அவன் எத்தனை புத்தகங்கள் வாசித்தானோ அந்த அளவுக்கு சமமா இருக்குங்கிறாரு அவ்வை முதாட்சி.
2: ஓஹோ,
3: வாசிப்பு பழக்கம் வந்து மனிதனை மனிதனாக்கும், மனதை எழுச்சி அடைய செய்யும், மன அமைதிக்கு உதவும், மன அழுத்தத்தை குறைக்கும், நம்மளுடைய நினைவாற்றலை மேம்படுத்தும்,
2: நிச்சயமா
3: அறிவை கூர்மையாக்கும், சொல் வளம் பெருக்கும்.
2: சரி,
3: இந்த வாசிப்பு தான் இன்னைக்கு இந்த சிந்தனை அரங்கத்துல பேச வச்சிருக்கு. பொழுதைய பயனுள்ளதா இருக்கிறது இந்த வாசிப்பு தான்.
2: சரி,
3: அத வந்து நம்ம வந்து வாசிக்கிறத வந்து நேசிக்க தயங்க கூடாது. நன்றிங்கய்யா.
2: மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்து வருகிற நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம். நெய்வேலி கிழக்கு ஒன்றியம் மரதடி இபம் சரணம்.
2: எந்த ஊருங்க?
4: நெய்வேலி கிழக்கு ஒன்றியம் மரசடி குப்பம் சரணம். நெய்வேலி பக்கத்துல
2: மரசடி குப்பம் இல்லையா?
4: அரசடி குப்பம்.
2: அரசடி குப்பம், அத சொல்லுங்க.
4: சரி, அந்த வாசிப்பை பத்தி 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஐயன் திருவள்ளுவர் சொல்லிட்டு போயிருக்காரு. இந்த குரல் எல்லாருக்கும் தெரிஞ்ச குரல் தான். கற்க கசலற கற்பவை கட்டப்பின் நிற்கு அறுக்க தக. இந்த குரல்ல ஒரு சிறப்பை வச்சுட்டு போயிருக்காரு. எப்படின்னா, அந்த குரல்ல எந்த ஒரு இடத்துக்கும் துணைக்கால்களும் இல்லை. துணைக்கால்களே இல்லாத குரல் இது. அது ஏன் துணைக்கால்கள் வைய அவரு அந்த திருக்குறள் வைக்கலன்னு பாத்தீங்கன்னா, அந்த கற்ற ஒரு அந்த வாசிப்பு கற்ற ஒருவருக்கு எந்த ஒரு துணையுமே தேவை இல்லையா. அதற்காக இந்த திருக்குறள்ல அதுக்கு துணைக்கால்கள் இல்லாம வடிவமைத்திருக்காரு அந்த காலத்திலேயே.
2: சரிங்க. அதே போன்று துணைக்கால்கள் அதிகமா உள்ள திருக்குறள் தெரியுமா?
4: அவங்களுக்கு நிறைய துணை இருக்க
2: வேண்டுமா?
4: அதற்காக அந்த அமைச்சிருக்காரு.
2: சரிங்க, மிக்க மகிழ்ச்சி. நன்றி இணைப்பில் வந்து மிக்க அடுத்து வருகிற நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
5: ஹலோ. வணக்கம்.
2: வணக்கம்.
5: காட்டுமன்னார் கோயில் இருந்து குளஞ்சியப்பன்
2: பேசுங்க. குளஞ்சியப்பன்,
5: வாசிப்பும் நேசிப்பும், அதாவது நகமும் சதையும் போல உடலும் உயிரும் போலதான். ஆனா நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க, இளம் வயதுல இருந்தே இந்த வாசிக்கும் பழக்கம் இருந்தா அவருக்கு வாழ்க்கையில ரொம்ப ஒரு வசந்தமான வாழ்க்கையா வருங்கிற போல சொன்னீங்க.
2: ஆமா.
5: ஆனா என்ன பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா, வயதாகிதான், அதாவது ஒரு நடுத்தர வயதுக்கு மேலதான் அந்த பழக்கம் வந்தது. ஆனா வயதாகி வந்தாலும் அது உடம்புல போய் வைப்ரேட் ஆயிடுச்சு. அது அதனுடைய ஆர்வம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பல வகையான செய்திகளை என்னால தெரிஞ்சுக்க முடியுது. இதிகாசங்கள், புராணங்கள், நாட்டு நடப்புகள், உலக செய்திகள் இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியுது. ஒரு புத்தகம் வாசிச்சேன். அப்ப அத வாசிக்கும் பாத்தீங்கன்னா, நம்ம வாவுஷ்டிய பத்தி தான். 40 வருஷம் தண்டனை பெற்ற ஒரே அந்த சுதந்திர போராட்டவர் அவர் தானா? அதுவும் கோயம்புத்தூர் அந்த சிறை தான் அவருக்கு பெரிய தாக்கத்தை உருவாக்கிருக்கு. அதாவது சிறை வார்டன் மிச்சல்ங்கிற ஒரு ஆளு பெரிய கொடூர காரணம். இந்த சாக்கு தைக்கிறாங்க பாருங்க, அந்த மிஷினை கையாலே சுத்த சொல்றாங்க. கையில ரத்தம் வந்ததை பார்த்துட்டு ஒருத்தர் போய் அதை ஆஃப் பண்றாரு, அவருக்கு சோறு கிடையாது. இவரு 1000 பேருக்கு தினமும் சோறு போட்டவருக்கு கூழு கொடுத்துருக்காங்க. ஆனா அவரு வந்து ஒரு நாள் உடல்நிலை சரியில்லை, எனக்கு அரிசி சோறு கொடுங்கறதுக்கு அந்த டெய்லி கொடுத்த கூலியும் கட் பண்றாங்க. இப்படி எல்லாம் ஒரு கஷ்டப்பட்ட அந்த அவருடைய இதை வாசித்ததுனால

0: அவருடைய வாழ்க்கையை நேசிக்க கொடுக்கும்.
1: இப்ப
0: ஒவ்வொரு இளைஞருக்கும் இந்த சுதந்திர போராட்டங்களின் அவருடைய வாழ்க்கையை நேசிச்சு நம்ம நாட்டுடைய வளர்ச்சிக்கு விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குங்கிறதாங்க என்னுடைய
1: கருத்து. சரி, மிக்க மகிழ்ச்சி, நன்றிங்க இணைப்பில் வந்த மிக்க அடுத்தவர்கள் நேரி சந்திக்கலாம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் சார். சிலம்பத்திலிருந்து சாமி பாய் பேசுறேன் சார்.
1: பேசுங்கம்மா.
2: வாசிக்கும் பழக்கம் சொல்லிருக்கீங்க சார்,
1: வாசிப்பும் நேசிப்பும் அப்படின்னு கொடுத்துருக்கணும்.
2: சரிங்க சார். பேப்பர்லாம் வருதுங்க சார், தினமலை பேப்பர் தினைக்கும் படிச்சுட்டு தான் சார் இருக்கேன்.
1: சரிங்க, இந்த வாசிக்கிற பழக்கம் எப்போ வந்துச்சுங்க உங்களுக்கு?
2: அது சின்ன வயசுல இருந்தே படிக்கிற காலத்துல இருந்தே படிப்பேங்க சார். டென்த் வரைக்கும் படிச்சேன், அப்புறம் படிச்சு வீட்டுல சின்ன பிள்ளைல படிக்கும்போது ஒரு பாடல் ஒண்ணு, தமிழ் புக்ல ஒரு பாடல் ஒண்ணு வரும் சார், பொய் சொல்ல மாட்டோம் பொய் சொல்ல மாட்டோம், சொல்லென்று சொன்னாலும் சோறு இல்லை என்றாலும் பொய் சொல்ல மாட்டோம், தப்பிதம் செய்தாலும் தண்டிக்க வந்தாலும் பொய் சொல்ல மாட்டோம், ஆயிரம் வந்தாலும் ஆயிரம் போனாலும் பொய் சொல்ல மாட்டோம் பொய் சொல்ல மாட்டோம், சொல்லென்று சொன்னாலும் சோறு இல்லை என்றாலும் பொய் சொல்ல மாட்டோம் பொய் சொல்ல மாட்டோம், தப்பீதம் செய்தாலும் தண்டிக்க வந்தாலும் பொய் சொல்ல மாட்டோம் பொய் சொல்ல மாட்டோம்.
1: சரி,
2: அப்படிங்கிற பாட்டை வந்து நான் படிப்பேன் சார். எங்க தாத்தா வந்து இன்னும் தடை சொல்லடி இன்னொரு தடை சொல்லடின்னு படிக்க வைப்பாங்க சார். அவங்க சொன்ன சொல்லதான் சார் நானும் இன்ன வரைக்கும் கடைபிடிச்சிட்டு வரேன் சார்.
1: சரி, ரொம்ப மகிழ்ச்சி, நன்றிமா இணைப்பில் வந்தமைக்கு.
2: நன்றி.
1: அடுத்து வருகிற நேயரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். ஆத்தூர் சரவணன் பேசுங்க.
3: காரைக்கால் எப்பவும் பேச வாசிக்கிறதால வந்து மனம் மகிழ்ச்சி ஆகுறது சார்.
1: காரைக்கால் எப்பவும் வாசிக்கிறீங்களா?
3: ஆமா சார், லைன் புடிச்சு பேசுறதுக்குள்ள ஒரு
1: வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இன்றைக்கு தலைப்பு வாசிப்போம் நேசிப்போம் அப்படின்னு கொடுத்துருக்குறோம். நீங்க என்ன சொல்றீங்க, நூல்களை எந்த எந்த வயதுல வாசிக்கலாம்?
3: படிக்கிறப்பெல்லாம் அந்த வாசிக்கிறதுலாம் கம்மியா சார். அது படிச்சு முடிச்ச ஒரு படம்
1: வாசிக்கிறதுக்கான நேரம் கிடைக்கல.
3: ஆனா ஒரு படம் சார், எனக்கு பழக்கம் எல்லாம் நிறைய வந்து வாசிக்கிறதுலாம் அதிகமா வந்துச்சு.
1: அதிகமா வந்துச்சு.
3: படிக்கும் போதெல்லாம் வரல சார்.
1: வரல வரல. சரி,
3: வரல சார்.
1: இப்ப எந்த மாதிரி நேரங்கள்ல, இப்ப என்ன இப்போல்லாம் எந்த மாதிரி நேரங்கள்ல வாசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க?
3: எனக்கு டெய்லி பேசணும்னு ஒரு ஆசை தான் இருக்கு சார். ஆனா நான் தொழிலாளி, ஒரு கூலி தொழிலாளி.
1: சரி,
3: நான் போனாதான் சாப்பிட்டாங்க இருக்கிறதால எனக்கு அந்த டைம் கிடைக்கல சார்.
1: சரி, வாசிக்கிறதுக்கான நேரம் இல்லை.
3: நேரம் இல்லை சார்.
1: சரி, மகிழ்ச்சி, நன்றிங்க இணைப்பில் வந்த மைக்கு. அடுத்து வருகிற நீங்க சந்திக்கலாம். வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம் ஐயா. நான் திருப்பூர் மாநகர் மன்னரை பாரப்பாளையத்திலிருந்து ஸ்ரீரங்கசாமி பேசுறேன் ஐயா.
1: பேசுங்க ஐயா.
4: வாசிப்பும் நேசிப்பும் பாடல் மேற்கொள் கடி சொல்லும் பாருங்க. புதிய தமிழ் அழகிய மொழி எனக்கு பாட்டு இருக்குங்க. அதுல தமிழே என்று நீ பாடம் சொல்லுவார்
1: வரீங்களா?
4: தமிழ்ல அப்படியே புத்தமா அடிச்சிருக்கோம், அதை நேசிக்கிறாங்க. தலைப்பு மயக்கத்துக்கு வந்துங்களா அவளுக்கு? தமிழே என்று நீ பாடு வாசிப்பு, அந்த வாசிப்பு ஒண்ணுங்க. நம்ம புத்தகங்கள் வாசிக்கிறத அந்த வாசிப்பு வந்து நம்ம அதுலயே ஒன்றி போயிடணுங்க.
1: சரி,
4: ஒரு புத்தகத்தை எடுத்தோம்னா வந்து மேலோட்டமா படிச்சிருப்பாரு. சில என்னோட கேட்டு சொல்றேன், நூலகத்துக்கு போற நூலகத்துக்கு போனா நூலகத்துக்கு என்ன புரிஞ்சு படிக்கணுங்க, புரிதல் இருக்கணும். இப்ப நான் ஒரு ஒரு ஒருத்தர் சொன்னார்னு ஒரு புக் ஒன்று படிச்சுங்க, ஒரு இதுங்க படிக்கும் போது எனக்கு போற அதே நினைவுல இன்னைக்கு ஒரு வரி படிப்பேங்க. அந்த அந்த வாழ்நாள் போற அந்த அந்த மத்த வியாபாரம் இருக்க இல்லையோ அந்த வரி யோசனைட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 மாசமா அதை பதிவு மனசுல
1: ஏத்திக்கிட்டேன்.
4: வாசிக்கணும், நேசிக்கணும். நேசிப்போ தொடவி கணவன் மனைவி ரெண்டு பேரும் நேசியத்தை எப்படி அந்த இல்லாரும் நல்லா இருக்குமாங்கிற மாதிரி நம்ம பேச்சாகட்டு அல்லது வந்து கற்கடாகட்டு அப்படி அந்த இதில் தான் வரேன் நினைக்கிறேங்க. அப்படிங்களா?
1: சரி, மிக்க மகிழ்ச்சி, நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு.
4: அப்படிதான் நினைக்கிறேன். நன்றி,
1: மகிழ்ச்சி, மகிழ்ச்சி.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: PSR தங்க மாளிகை,
8: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
7: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
8: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
1: வாசிப்பதும் வாசிப்பதை நேசிப்பதும் என்பது நம்முடைய உயிர் இருக்கிற வரை தமிழ் மூச்சை எந்த அளவிற்கு சுவாசிக்க

ோமோ அல்லது மூச்சுக்காற்றை உயிர்காற்றை எந்த அளவிற்கு சுவாசிக்கிறோமோ அதே போன்று வாசிப்பதையும் நேசிக்க கற்றுக்கொண்டோமானால் நம்முடைய வாழ்க்கையினுடைய இடர்பாடு நேரங்களில் நாம் கற்றவை கை கொடுக்கும் என்பது தான் உண்மை.

0: பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கிறோம். நேர்களே, நேர்களே, நமது காரைக்கால் பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணுமா? காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோபால் பல்பொடி.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 வாசிப்போம் நேசிப்போம் இந்த பொருண்மையில் நேர்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய காரைக்கால் பண்பலையினுடைய முகநூல் பக்கத்தில் தன்னுடைய பின்னூட்டங்களை இடலாம் அப்படின்னு நம்ம நேயர்கள்ட்ட வந்து அறிவிப்பை தந்திருந்தோம். அதை கேட்ட செவிமடுத்த நேரத்தில் நம்முடைய நேயர்கள் நிறைய பின்னூட்டங்களை இட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் மும்பை நடராஜன், வாசிப்பு என்பது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, அது மனிதனின் அறிவையும் சிந்தனையையும் மாற்றும் வலிமை பெற்றது. பள்ளியில் ஒரு வகுப்பில் ஆசிரியர் வரவில்லை என்றால்

0: ஒரு பாராவை மாணவர்கள் படிப்பார்கள். அறிஞர் அண்ணா சொன்னது, ஒரு நல்ல புத்தகம் ஒரு நல்ல நண்பருக்கு சமம். ஆக வாசிப்பை சுவாசத்திற்கு சமமாக பாவிப்போம் அப்படின்னு நினைப்பிருக்கார். அடுத்தது இரவஞ்சேரி கலாவதி ராஜமோகன், வாசிப்பும் வாசிப்பதை நேசிப்பதும் ஒரு அழகான தாரக மந்திரம். வீட்டிற்கு வெளிச்சம் சாளரத்தின் வழியே வருவது போல மனிதராகிய நம்முடைய அறிவுக்கு வெளிச்சம் வாசிக்கும் நூல் வழியே வருகிறது. வாசிக்காமல் யாருக்கும் அறிவு வளர்வதில்லை. இதை நேசித்து படித்தோமானால் நமக்கு முறிவு என்பது கிடையாது அப்படின்னு நினைப்பிருக்காங்க. திருமுகஸ்தானம் வீரசுந்தரி அப்படின்னு என்ன அனுப்பியிருக்காங்கன்னா, வாசிப்பை நேசி என்பது மனித மனதை செப்பனிட்டு அறிவை விரிவாக்கும் ஒரு உன்னதமான வாழ்வியல் மந்திரமாகும். இந்த வாசிப்பு என்பது ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்ற ஔவையாரின் வாக்கு மனித வாழ்வில் வாசிப்பு எவ்வளவு இன்றியமையாதது என்பதை உணர்த்துகிறது அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் எடுத்திருக்கிற வாசிப்பும் நேசிப்பும் தலைப்பு ரொம்ப அருமையானது சார். வாசிப்பு அப்படின்றது வெறும் பொழுதுபோக்கு கிடையாது, அது நமக்குள் ஒரு நல்ல மாற்றத்தை அமைதியை புதிய சிந்தனைகளை கொண்டு வர்ற ஒரு விடயம். நாம் ஒரு நல்ல புத்தகத்தை நேசித்து வாசிக்கும் போது அது நமக்கு ஒரு நல்ல நண்பர் மாதிரி வழிகாட்டுது. குறிப்பாக நம்ம அன்றாட வேலைகளுக்கு நடுவில் சுய சரிதைகளோ வாழ்வியல் சிந்தனைகள் கதைகளோ வாசிப்பது மனசுக்கு ரொம்ப புத்துணர்ச்சியையும் புதிய நம்பிக்கையையும் தருது. மயிலாடுதுறையிலிருந்து ராஜா தெரு குரு இவங்க அனுப்பியிருக்காங்க.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் சிந்தனை அரங்கத்தில் அடுத்து தன்னுடைய பின்னூட்டத்தை இட்டிருக்கிற நேயர், வாசிப்போம் நேசிப்போம் என்ற தலைப்பில், வாசிக்கும் பழக்கம் எனக்கு மிகவும் பிடிக்கும், ஆனால் நான் காலையில் வேலைக்கு போய் இரவு வீடு திரும்புவதால் புத்தகம் வாசிப்பதற்கு நேரமே கிடைக்கவில்லை என்பது வருத்தமாக இருக்கிறது அப்படின்னு கீழக்குடியிருப்பு சிங்காரவேலு அனுப்பியிருக்கிறார். வாசிப்பு என்பது அவரவருக்கு தானாக வர வேண்டிய ஒரு விடயம். எனக்கு புக்கு படிக்கிறது ரொம்ப பிடிக்கும், அது இப்போ இல்லை. சின்ன பிள்ளையாக இருந்தப்பவே நான் நல்லா படிப்பேன். எந்த ஒரு தாள் கீழே கிடந்தால் கூட எடுத்து அதில் உள்ள செய்தியை நான் படிச்சிடணும். எந்த புக் நியூஸ் பேப்பரோ எதுவாக இருந்தாலும் நான் படிச்சிருவேன். அதில் உள்ள பொருளையே நான் மனசில் வாங்கிப்பேன். பனங்காட்டாங்குடி அனுஷ்யா சங்கர் இவங்க அனுப்பியிருக்காங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ் அவங்க என்ன அனுப்பியிருக்காங்கன்னா, வாசிப்பும் நேசிப்பும். வாசிப்பு என்பது வெறும் எழுத்துக்களை கடந்து செல்வதல்ல, அது அறிவை விரிவுபடுத்தும் ஒரு அற்புதம். ஒவ்வொரு முறையும் நீங்கள் வாசிப்பதை நேசிக்க தொடங்கும் போது அதுவே உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தும். நல்ல புத்தகங்கள் சிந்தனையை தூண்டி புதிய வெளிச்சத்தை தரும் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. ஐயாவாடி அசோக்ராஜ் கனிமொழி அவங்க என்ன அனுப்பியிருக்காங்கன்னா, நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள்னு மட்டும் அனுப்பியிருக்கிறாங்க. அடுத்து காரைக்கால் நளினி, நாளுக்கு நாள் ஓடிக்கொண்டே தான் இருக்கிறோம். இப்போல்லாம் யாரையும் பார்த்து பேசுகிறதில்ல, சிரிக்கிறதில்ல, முக்கியமாக ஃபோனில் 2 பேசுவோம் அவ்வளோதான். நான் செய்தித்தாள்கள் வாங்கி தினமும் படிப்பேன். எழுத்து பிழை இல்லாமல் வர்றதுக்காக அனைத்தையும் கற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. சேத்தூர் சீதா கலியப்பெருமாள் அவங்க என்ன அனுப்பியிருக்காங்கன்னா, நமது அறிவை மேம்படுத்தும், வாழ்க்கையையும் உயர்பாதையில் கொண்டு செல்லும். ஆகியால் வாசிப்பவர்கள் வாசித்தாலும் தன்னால் வாசிக்க முடியாவிட்டாலும் கூட வாசிப்பவர்களை இடையூறுகள் படுத்தாமல் இருப்பதே சிறந்ததாகும் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்து மன்னார்குடி அண்ணாமலை அவங்க என்ன அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, வாசிப்பு என்பது மன அழுத்தத்தை குறைத்து உங்களை நீங்களே நேசிப்பதற்கான சிறந்த வழியாகும்னு அனுப்பியிருக்காங்க. நெய்விளக்கு தூயமணி, தினசரி நம் கிழித்து போடும் கேலண்டர் பேப்பரில் கூட ஒரு பழமொழி இருக்கும், அல்லது ஒரு மருத்துவ குறிப்பு இருக்கும். அதை அப்படியே தூக்கி போடாமல் அதில் உள்ள பழமொழியை படிக்க வேண்டும் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்தது ராமன் அப்படின்னுங்கிற அடையாளத்திலேருந்து, அடையாள பக்கத்திலேருந்து வந்திருக்கிறது, ப்ளீஸ்ன்னு மட்டும் போட்டிருக்காரு, என்ன சொல்ல வந்தாருன்னு தெரியலை. திருவாரூர் கொடிக்கால் பாளையம் சாகுல் ஹமீது ராஜா அவரு என்ன அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, வாசிப்பும் நேசிப்பும், வாசிப்பு அறிவை வளர்க்கும், நேசிப்பு மனித நேயத்தை வளர்க்கும். புத்தகங்களை வாசிப்பதால் உலகை அறிய முடியும், மனிதர்களை நேசிப்பதால் வாழ்க்கையை அறிய முடியும். வாசிப்பு சிந்தனையை செம்மைப்படுத்துகிறது, நேசிப்பு உறவுகளை செழுமைப்படுத்துகிறது. இவை இரண்டும் இணைந்தால் மனிதன் அறிவிலும் பண்பிலும் உயர்ந்தவராக மாறுவான். வாசிப்பை பழகுவோம், நேசிப்பை வளர்ப்போம், வாழ்க்கையை வளமாக்குவோம் அப்படின்னு ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க.

0: பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் வாசிப்போம் நேசிப்போம் என்ற பொருண்மையில் நேயர்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: காரைக்கால் பண்பலை என்கிற முகநூல் பக்கத்தில் தங்களுடைய பின்னூட்டங்களை எழுதலாம் என்று நம்முடைய நேயர்களுக்கு நாம் வந்து அறிவுறுத்தியிருந்தோம். அதனை செவிமடுத்து அனுப்பியிருக்கிற சிந்தனை கருத்துக்கள் யார் யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். தேவனூர் ஜோதி லட்சுமி, வாசிப்பும் நேசிப்பும் இருக்கும் இடத்தில் வாழ்க்கை ஒருபோதும் வெறுமையாக இருப்பதில்லை. ஒரு புத்தகம் என்பது ஆயிரக்கணக்கான மனிதர்களின் அனுபவங்களின் தொகுப்பாக இருக்கிறது. நாம் நேரில் செல்ல முடியாத இடங்கள், சந்திக்காத மனிதர்கள், கடக்காத காலங்கள், அறிவு சிந்தனைகள், இப்படி அனைத்தையும் வாசிப்பதன் மூலம் நம் கண்முன்னே கொண்டு வர முடியும். வாசிப்பு அறிவை தருகிறது, நேசிப்பு அந்த அறிவை தர்மத்தின் வழியில் பயன்படுத்தும் பண்பை தருகிறது. அறிவும் பண்பும் இணையும் இடமே ஒரு மனிதன் உண்மையான வளர்ச்சி பாதை. வாசிப்பு நம் அறிவை செதுக்கும் மொழி, நேசிப்பு நம் வாழ்வை அழகாக்கும் மொழி. புத்தகமோ பிறருடைய மனமோ எதுவாக இருந்தாலும் வாசிக்க தெரிந்தவர்களுக்குத்தான் அதன் அனுபவங்களையும் வழிகளையும் உணர முடியும். இந்த கருத்தை நான் நூலகத்தில் இருந்து கொண்டுதான் பதிவு செய்கிறேன் என்பதில் மற்றற்ற மகிழ்ச்சியை அனுப்பியிருக்காங்க. அடுத்து மன்னார்குடி வாட்டார் கலைவாணி வெங்கடேஷ், அவங்க என்ன அனுப்பியிருக்காங்கன்னா, வாசிப்பும் நேசிப்பும் என்பது நம் அறிவை மேம்படுத்தி நம் சிந்தனைகளை தெளிவுபடுத்தும் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. நளினி சங்கர் டிஆர் பட்டணத்திலிருந்து, வாசிப்பை நேசிப்பது என்பது, வாசிப்பு என்பது பொழுதுபோக்கு விடயம் மட்டுமல்ல, அது மனிதனின் அறிவையும் ஆற்றலையும் ஊக்குவிக்கும் அவையே. வாசிப்பது மிகவும் அவசியம் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. காட்டுமன்னார் கோயில் டீம் மடப்புறம் வேல்முருகன், வாசிப்பும் நேசிப்பும் 1985 9வது வகுப்பு படிக்கும்போது காட்டுமன்னார் கோயில் லைப்ரரியில் உறுப்பினராக இருந்தேன். நான்

கதை புக்கு காமிக்ஸ் புக் படிப்பேன். இன்று அரை நூற்றாண்டு கடந்தும் என்னிடம் ராமாயணம் ஓலைச்சுவடி போன்ற சில புக்கு வாங்கி வச்சிருக்கேன். நேரம் கிடைக்கும் போது ஒரு சில பக்கங்கள் படிப்பேன். கொஞ்சம் நேரம்தான் வாசிக்க முடிகிறது. எனது பிள்ளைகளுக்கும் வாசிக்கும் எண்ணம் குறைந்து விட்டது. எதை சொன்னாலும் புரிந்து கொள்ளும் எண்ணம் குழந்தைகளுக்கு இன்றைய சூழலில் இல்லை அப்படின்னு நினைப்பிருக்காங்க. டிஆர் பட்டினம் ரமேஷ் அவங்க என்ன நினைப்பிருக்காங்க அப்படின்னா, நவீன ஊடகங்கள் இல்லாத காலத்தில் வாசிக்கும் திறமையால் தான் பல ஆசிரியர்கள் பல அறிஞர்களை உருவாக்கி இருக்கிறார்கள். திருவள்ளுவரும் ஒவ்வொரு குறளையும் எழுதிய பின் வாசித்து தான் காட்டியிருக்கின்றார். நாமும் வாசிப்போம், வாசிப்பவரையும் நேசிப்போம். அதுவே நம்முடைய கற்றலுக்கு நாம் கொடுக்கின்ற மிகப்பெரிய மதிப்பாகும் சார் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்து, வாசிப்பது மிகவும் இன்றியமையாது. நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்கும் வாசிப்பு தேவையான நல்ல விடயங்களை கற்றுக் கொடுக்கும், அதை நேசிப்போம். பேரளம் செந்தில்கண்ணன் அனுப்பியிருக்கிறார். அண்ணப்பன்பேட்டை ஜோதி, வாசிப்பு என்பது அறிவை வளர்க்கும் ஒரு கருவி மட்டுமல்ல, அதுவே சக மனிதர்களையும் உலகையும் நேசிக்க கற்றுத்தரும் அற்புதமான கலை. ஒரு மனிதன் புத்தகங்களை நேசிக்க தொடங்குகிற பொழுது அவனுக்குள் அன்பும் பொறுமையும் ஆழ்ந்த சிந்தனை போன்ற நற்பண்புகள் மலர தொடங்குகின்றன அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்து, வாசிப்பு என்பது வெறும் எழுத்துக்கள் மட்டுமல்ல, அது ஒரு மனிதனின் கற்பனை திறனை விரிவுபடுத்தும், அறிவை வளர்க்கும், அற்புதமாக காணப்படும், நமக்கு பிடித்த எளிய கதைகள் உள்ள புத்தகங்களும் பிடித்த புத்தகங்களும் தினமும் 15 முதல் 30 நிமிடம் வரை வாசிக்க வேண்டும். வாசிப்பு என்பது ஒருவரின் வாழ்க்கை வளமாக்கும் ஒரு அரிய பொக்கிடம். இந்த உலகம் எப்பொழுதும் நேசிக்கும், நாம் புத்தகங்களை நேசிப்போம், வாசிப்பதை பழக்கமாக்கி வாழ்வில் உயர்வோம். நன்னிலம் அம்பலவாணன் இதை அனுப்பியிருக்காங்க. காட்டுமன்னார் கோயில் மீனாட்சி என்ன அனுப்பியிருக்காங்கன்னா, வாசிப்பும் நேசிப்பும் பிரிக்க முடியாதவை. நீங்கள் எதை நேசிக்கிறீர்களோ அதை பற்றிய வாசிப்பு உங்கள் அறிவை வளர்க்கும். வாசிக்கும் பழக்கம் இயற்கையிலேயே மனிதர்களை, இயற்கையை மற்றும் மொழியை நேசிக்கும் மனப்பக்குவத்தை உங்களுக்கு தரும். வாசிப்பு உங்கள் வாழ்க்கையை எவ்வாறு செழுமைப்படுத்துகிறது என்பதற்கான சில வழிகள்: அறிவு வளர்ச்சி, புதிய நூல்களை தேடி படிப்பதன் மூலம் உங்கள் சிந்தனைகளை திறன் விரிவடைகிறது. அமைதியும் மகிழ்ச்சியும் புத்தகங்களோடு செலவிடும் நேரம் பல மன அழுத்தத்தை குறைத்து தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். நேசிப்பு உணர்வு, சிறந்த வாசிப்பு சக மனிதர்களை புரிந்து கொள்ளவும் அவர்களை நேசிக்கவும் உதவும் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அவரைக்காடு வித்யா வீரமணி, வாசிப்பும் நேசிப்பும் ஓதுவது ஒழியேல் என்கிறார் ஒய்யார். இன்றைய அவசர யுகத்தில் வாசிப்பு குறைந்துவிட்டது. வாசிப்பு என்பது பொழுதுபோக்கு அல்ல, நமது சிந்தனையை செதுக்கும் அரிய கலை. சிறந்த புத்தகங்கள், சிறந்த நண்பர்கள் வாசிப்பு தன்மையை தரும் புதிய கோணத்தில் சிந்திக்க வைக்கும். அதனால் வாசிப்பும் நேசிப்போம்னு அனுப்பியிருக்காங்க. மாரியம்மாள் சிவா எங்கிருந்து அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னா, பேர் மட்டும்தான் அந்த அவங்களுடைய அடையாளத்தில் இருக்குது. மனசு அறிவு உள்ள மனிதருக்குள் இருக்கும் 3 உலகங்கள், ஆனால் அதை யாரும் புரிந்து கொள்வதில்லை. அதனால் குழப்பம், பயம், கோபம், துன்பம், வெறுமை ஏற்படுகிறது. ஆசை, பயம், கோபம், மகிழ்ச்சி, சோகம், கற்பனைவற்றின் மையம் மனம் எப்பொழுதும் எனக்கு இது வேண்டும், எனக்கு இது பிடிக்கவில்லை என்று பேசிக்கொண்டே இருக்கும். இவங்க வேறு ஏதோ சொல்ல வந்திருக்கிறாங்க. அதாவது தலைப்பு சம்பந்தமான ஒரு விடயம் இதில் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இருந்தாலும் உடல், மனம், அறிவு, உள்ளம், விழிப்புணர்வு ஆகிய 5 உலகத்தையும் சமநிலைப்படுத்தி வாழ்பவனே முழுமையான மனிதன். சிந்தனை, தேடல், தெளிவு, இம்மனம் இன்பத்தை தேடுகிறது, அறிவு உண்மையை தேடுகிறது, உள்ளம் நன்மையை தேடுகிறது. இதெல்லாம் தேடுவதற்கு நமக்கு என்ன வேணும்னா நல்ல நூல்கள் வேண்டும் அப்படின்னு அவங்க முடிக்கிறதுக்கு முன்னாடி நாமளே சொல்லி முடிச்சிடுறோம். அடுத்தது யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜ்முதீன், வாசிப்பும் நேசிப்பும் வாசிக்கும் பழக்கம் ஒருவரை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். புத்தகம் வாசிக்கும் பழக்கத்தால் வாழ்க்கையில் தன்னம்பிக்கை வளரும். சான்றோர்கள் எழுதிய புத்தக கருத்துக்கள், சிந்தனைகள் ஒருவரின் வாழ்க்கையை மாற்றியமைக்கும். துவண்டு கிடப்பவரையும் தூக்கி நிறுத்தக்கூடிய வாசிப்பு பழக்கம், வாசிப்பை நேசிப்போம், வளமான வாழ்க்கையை வாழ்வோம்னு நினைப்பிருக்காங்க. அமிர்தராயன் கோட்டை பாரி வள்ளல், அறிவிப்பாளருக்கு வணக்கம் மட்டும் சொல்லியிருக்கிறார். அவ்வளோதான். சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு படிப்பதில் ஆர்வத்தை உண்டாக்கிவிட்டால் போதும், கடைசி வரை அதிலிருந்து அவர்கள் மாறமாட்டார்கள். கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்பதை ஒவ்வொருவரும் நன்கு உணர்ந்து நேசித்து புத்தகங்களை வாசித்திட வேண்டும் அப்படின்னு சம்மனார் கோயில் திலகபதி அனுப்பியிருக்காங்க. நேர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. அடுத்து, மயிலாடுதுறை அஞ்சு ரவிச்சந்திரன் அவங்க என்ன அனுப்பியிருக்காங்க, வாசிப்போம் நேசிப்போம். எந்த ஒரு நூலையும் நாம் நேசித்து படித்தால் பல விடயங்களை அறிந்து கொள்ளலாம், தெரிந்து கொள்ளலாம், புரிந்து கொள்ளலாம், வாழ்வில் வளம் பெறலாம் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. பஞ்சநதி குளம் கோவி இளவரசன், வாசிப்பும் நேசிப்பும் எடுத்துக்காட்டாக முன்னாள் முதல்வர் பேரறிஞர் சி.என். அண்ணாதுரை அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனை இருக்கும்போது கூட வாசித்து கொண்டு தான் இருந்தார். எனக்கு வாசித்தல் மிகவும் பிடிக்கும், ஆனால் நேரம் கிடைக்கும்போது வாசிப்பேன். புத்தகங்கள் நிறைய படித்து மற்ற விடயங்களை தெரிந்து கொண்டால்

0: சிப்புகள் அதிகமாகும். நன்றி, வாழ்க வளமுடன் நட்பு அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. விருத்தாச்சலம் அரசக்குழி ஜான், படித்தால் வார்த்தைகள் புரியும், நேசித்தால் வாழ்க்கை உயரும், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. வாசிப்பை மனதில் வைத்து நேசிப்பது, நெஞ்சத்தில் வைத்தால் ஒரு பள்ளியில் பயிலும் மாணவன் நான் கற்று திருந்துவதற்கு தெய்வத்திற்கு மரியாதை அளிக்கும் வகையில் இருக்கும். பூந்தோட்டம் ஆட்டோ கார்த்திகேயன் இந்த பின்னூட்டங்களை எல்லாம் நேயர்கள் ரொம்ப அழகாக அனுப்பியிருக்கிறாங்க. நிறைய நேயர்கள் தங்களுடைய பின்னூட்டங்களை அனுப்பி இன்றைய சிந்தனை அரங்கத்தில் வந்து நல்ல கருத்துக்களை பகிர வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட நிறைய பின்னூட்டங்கள் நமக்கு வந்திருந்தாலும் கூட இருக்கிற நேரத்துக்குள்ளே நிறைய நம்ம வாசித்திருக்கிறோம் அப்படிங்கிற அந்த மன மகிழ்ச்சி நமக்கு நிறைய இருக்குது. அடுத்து இப்போ கூட நீங்கள் உங்களுடைய பின்னூட்டங்களை அனுப்பலாம் நேர்களே.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக

0: இப்போ கூட நீங்கள் உங்களுடைய பின்னூட்டங்களை அனுப்பலாம் நேர்களே.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் சிந்தனை அரங்கத்தில் தொலைபேசி வழியை இணைகிற அடுத்த நேயர் யார், எங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்
5: ஐயா. வணக்கம்.
0: பேசுங்க. நூறுஜிகா,
5: எனக்கு ஒரு தலைப்பு இன்னும் ஒரு தடவை சொல்லுங்களேன்.
0: வானொலி தொடர்ந்து கேக்குறீங்களாமா?
5: இல்ல சார், நான் கடையில இருக்கேன், கடையில் உள்ள வானொலி கொஞ்சம் ரிப்பேரா இருக்கு.
0: சரிங்க சரி. வாசிப்போம் நேசிப்போம் அப்படின்னு கொடுத்துருக்கோம்.
5: வாசிப்போம் நேசிப்போம், நல்லவர்களை நேசிப்போம். நல்ல வாக்கியங்களை படித்து வாசித்து நம்ம பயன்பெறுவோம்.
0: சரிங்க,
5: நன்றிங்க ஐயா,
0: மிக்க மகிழ்ச்சி. நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்து வருகிற நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
6: வணக்கம் சார். வாருங்க ராஜேஷ்.
0: பேசுங்கம்மா.
6: அந்த வாசிப்பில் வந்து நல்ல அறிவை தருவதோட இல்லாம நல்ல அனுபவத்தையும் தரும் சார். எனக்கு ரொம்ப அடிப்படையில இருந்து புத்தகம் வாசிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அது அந்த குடும்ப நாவல் இருக்கு சார், அதை வந்து வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சு ஒரு நாளைக்கும் அதை இந்த ஓய்வு கிடைக்கிறப்ப அதை நிறைய வாங்கி வச்சிருக்கேன், வெளியில போறப்பெல்லாம் வாங்கிட்டு வருவேன்.
0: சரிங்கம்மா.
6: அந்த படிக்கிறாங்கன்னா அந்த குடும்பத்துல உள்ள அது வந்து கதை தான், கதையா இருந்தா கூட விட்டு கொடுத்து போல ஒற்றுமை அந்த நிறையவே இருக்கும் சார். அதுல அந்த ஆர்வம் எனக்கு ரொம்ப முட்டா கொடுக்கும். அந்த படிக்க படிக்க
7: பகுத்தறியும் திறனை வாசிப்பு நமக்கு தருது. வாசிப்பு நல்ல எண்ணங்களை தந்து நல்ல செயல்கள் நமது செயல்களை நமது அறிவு வளர்ச்சிக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக தான் இருக்குது. அறிவை நமக்கு சுவாசிக்கவும் வைக்குது. பாரதிதாசன் சொல்றாரு சார், புத்தகம் காலத்தின் நெல் அப்படின்னு சொல்றாரு. அவ்வை வந்து அந்த காலத்திலேயே ஓதுவது ஒழியே உலகை வென்ற தலைவர்கள்லாம் தாங்கள் வாசித்த புத்தகங்களால இன்னைக்கும் நம்மோடு பயணிக்கிறார்கள். வாசிப்பு வந்து சார் உலக அறிவை நமக்கு தருது சார். வள்ளுவரோ தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவுன்னு சொல்றாரு. கற்கும் தோறும் அறிவு விருத்தி அடைகிறது சார். நன்மை தீமைகளை நமக்கு கண்டறியவும் பொது அறிவையும் இந்த புத்தக வாசிப்பு நமக்கு தருது. துலகம் படைக்க புத்தகம் படிப்போம் என்றார் அப்துல் கலாம். மேலும் கற்பனை திறனை வளர்த்து சார்.
0: சரி,
7: எழுத்தாளர் ஜெயகாந்தன் சொல்றாரு சார், சொல்லுவாரு அவருடைய கதைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா வர்ணனைகள் தான் சார் நிறைய இருக்கும். ஒரு செய்தியை சொல்லணும்னா 4-5 பக்கங்கள்ல வர்ணனைகளே இருக்கும். அந்த வர்ணனைகள் வந்து நம்ம இயற்கையையும் மலைகள் காடுகள் வயல்வெளிகள் வந்து நம்ம வந்து அங்க அழைச்சிட்டே போயிடும்.
0: சரிங்கம்மா.
7: சிறந்த பொழுதுபோக்குடன் மன அழுத்தமின்றி மகிழவும் உதவும். புத்தகத்தை நேசிப்பது தொட்டு பார்க்கும் காகிதம் தொடர்ந்து படித்தால் அதுவே நம்பின் ஆயுதமாகும்.
0: மிக்க மகிழ்ச்சி. நன்றிமா.
7: நன்றி சார்.
0: இணைப்பில் வந்தமைக்கு. நூறு புள்ளி 3 மெகாஹெர்ட்ஸ் பண்படை வரிசையில் காரைக்கால் வானொலி வழங்கி கொண்டிருக்கும் சிந்தனை அரங்கத்தில் நிறைவாக வந்திருக்கக்கூடிய ஒரு பின்னூட்டம் யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, மன்னார்குடி சசிகலா தியாகராஜன். தொட்டு பார்த்தால் வெறும் காகிதம், தொடர்ந்து படித்தால் அதுவே வெற்றியின் ஆயுதம். உலகத்தை மாற்றி அதனை தலைவர் அத்தனை தலைவர்களும் சிறந்த வாசகர்களாகவே இருந்திருக்கிறார்கள். ஐயா அப்துல் கலாம் அவர்கள், அண்ணல் அம்பேத்கர் போன்ற எண்ணற்ற தலைவர்கள் புத்தகத்தை நமது உயரிய சொத்து என்று வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் வாசிப்பை நேசித்ததால் தான் இன்று வரை எல்லோராலும் நேசிக்கப்படுகிறார்கள். கவலைகளை மறக்க ஒரு கவிதை நூல், காலத்தை வெல்ல ஒரு வரலாற்று நூல், சிந்தனையை வளர்க்க ஒரு தத்துவ நூல், இதுபோன்ற நல்ல நூல்களை தேர்ந்தெடுத்து படிக்கும்போது அறியாமை இருளை அகற்றி சிந்தனையை சீராக்கி

0: இயலை செம்மைப்படுத்துகிறது அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு பின்னூட்டத்தை விட்டிருக்கிறார் மன்னார்குடி சசிகலா தியாகராஜன். பண்பலை 100.3 சிந்தனை அரங்கத்தில் நிறைவாக இணைகிற இந்த இனிய நேயர் யார்? வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம். கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
0: பேசுங்க ஐயா.
1: நான் வந்து வாசிப்பை வந்து உண்மையில நான் நேசித்தேன். ஏன்னு கேட்டா எனக்கு வந்து நான் வந்து படிக்கல, அதனால வந்து ரொம்ப கம்மி தான் படிச்சதெல்லாம்.
0: சரி.
1: படிச்சதெல்லாம் கம்மி தான், ஆனா வந்து படிச்சு காமிச்சாங்க எல்லாருமே, வீட்டுல உள்ளவங்க நண்பர்கள் எல்லாருமே நல்லா படிச்சு காமிச்சாங்க. பல பல புத்தகங்கள், பல புத்தகங்கள், அது பூவேஷா சாமிநாதன் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட வாழ்க்கை வரலாறு, அதே மாதிரி மகாபாரதம், இந்த மாதிரி ராமாயணம், இப்படி லாசா ராமா ராமமூர்த்தின்னு ஒருத்தர், அவர் வந்து ஆத்தங்கரையில ஒரு கதை
0: உள்ளது.
1: ஆமா, அவரு எழுதின கதைகள்லாம் நான் கொஞ்சம் கேட்டிருக்கேன். அவரு சமூக சிந்தனையெல்லாம் எழுதியிருப்பாரு. அதே மாதிரி ஜானகி ராமன், இது மாதிரி வந்து வைரமுத்து கூட கள்ளிக்காட்டு இதிகாசம்னு ஒரு கதை ஒண்ணு, அது கதையா மட்டும் இல்ல சமூக அவலங்களை எல்லாத்தையுமே எடுத்து சொல்ற ஒரு இது. நம்ம வந்து பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. நம்ம படிக்கலன்னா கூட, படிக்கலன்னா கூட இந்த மாதிரி புஸ்தகங்களை எல்லாத்தையும் படிக்க சொல்லி கேட்டு தான் இன்னைக்கு வந்து நான் வானொலியில இவ்வளவு விரிவா பேசுறேன். அப்படின்னாக்க புஸ்தகங்கள் தான் எனக்கு வந்து ரொம்ப இது. எல்லாருமே எனக்கு படிச்சு காட்டுவோம், யாருமே முகம் சுழிக்காம எனக்கு படிச்சு காட்டுவாங்க. அதனாலதான் இன்னைக்கு வந்து நான் இவ்வளவு இந்த அளவுக்கு நான் வந்து பேசுறேன்.
0: சரி,
1: எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி.
0: மிக்க மகிழ்ச்சி. நன்றி மனோகரன் ஐயா. காரைக்கால் பண்பலை 100.3 இதுவரை சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் வாசிப்போம் நேசிப்போம் என்ற பொருண்மையில் நேர்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருந்தோம். இன்றைய சிந்தனை அரங்கத்தில் நம்முடைய நேயர்கள் பல கருத்துக்களை தங்களுடைய எண்ண ஓட்டத்தில் தாங்கள் படித்த விடயங்களை இன்றைக்கு நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று காரைக்கால் பண்பலையினுடைய முகநூல் பக்கத்தில் நிறைய பின்னூட்டங்களை இட்டிருக்கிறார்கள். வாசிப்பது என்பது ஒரு மிகப்பெரிய கலை. அந்த கலையை இயற்கையாகவே நமக்குள்ளே இருக்கிறது. ஆனால் ஒவ்வொருவருடைய தனித்திறமையும் எப்படி நமக்குள்ளே முடங்கி கிடக்கிறதோ, அந்த முடக்கப்பட்டிருக்கிறதோ, அதே போன்றுதான் நம்முடைய வாசிக்கிற திறனை நாமே முடக்கிவிட்டிருக்கிறோம். சில விடயங்கள் நம்மால் முடக்கப்படும், ஆனால் இந்த வாசிப்பது என்பது மட்டும் நம்மால் முடக்கப்படுகிறது என்பதுதான் உண்மை. ஆக நம்மால் முடக்கப்பட்ட அந்த வாசிப்பை மீண்டும் தட்டி எழுப்பி நடக்கவிட்டால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை மிகப்பெரிய இலக்கை நோக்கி செல்லும் என்பதில் எந்த வியப்பும் இல்லை. அதை நோக்கி நம்முடைய மனம் முயற்சி என்கிற அடுத்த படிக்கல்லை எடுத்து வைக்கும் என்பதுதான் உண்மை. இந்த வாசிப்பது என்பது மிகப்பெரிய அறிவு வளர்ச்சியை தருகிற அதே நேரத்தில் ஒரு ஆளுமை மேம்பாடு, முடிவெடுக்கும் திறனை, மன நிறைவை, தெளிவான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய சூழலை நமக்கு கற்றுத்தரும். சிறந்த நூல்கள் ஒருபோதும் மாறாத நண்பர்களாகவே, மாறாத சிறந்த சிந்தனைகள் கொண்ட நண்பர்களாகவே நமக்கு எப்பொழுதும் கை கொடுத்து கொண்டிருக்கின்றன என்பதை நாம் வந்து உள்ளுக்குள்ளே உணர வேண்டும். வாசிப்பது என்பது நிச்சயம் மீண்டும் மீட்டெடுக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் என்பதை எல்லோரும் நாம் மனதுக்குள்ளே இருத்தி கொள்ள வேண்டிய ஒரு விடயம் என்று தான் சொல்ல வேண்டும். சின்னஞ்சிறு சுடர்கள் தருகிற வெளிச்சம் இருக்குல்ல, அது மிகப்பெரியது. அதே போன்று இந்த நூல்கள் தருகிற வெளிச்சம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஒளி வெள்ளத்தை பாய்ச்சும் என்கிற இந்த சிந்தனையும் உங்களோடு பரிமாறிக்கொண்டு இன்றைய சிந்தனை அரங்கத்தில் பங்கு பெற்று சிறப்பித்த நேயர்களுக்கும், பின்னூட்டங்களை ஈட்ட நேயர்களுக்கும், இல்லத்திலிருந்து சிந்தனை அரங்கத்தை செவிமடுத்த நேயர்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் இன்னும் ஒரு நல்லதொரு நிகழ்ச்சியில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் காமேஸ்வரம் எம் கே அன்பழகன். மீண்டும் சந்திப்போம் நேயர்களே.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: அன்னையாய், ஆசிரியையாய், இல்லத்தரசியாய், ஈன்ற மகளாய், உடன் பிறந்தவளாய், ஊருக்கு உழைக்கும் சேவை பெண்ணாய், என்றும் நல்ல தோழியாய், ஏற்ற மறலும் பெண் தெய்வமாய், ஐயமிட்டு வாழும் அன்னபூரணியாய் நிற்கும் பெண்களுக்காக பண்பலை 100.3 வணக்கம் தோழி. உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்க அழைக்கலாம் தோழிகளை. 03-4368 என்ற முன்னணி பெண்ணை தொட்டு 2311-2311 அல்லது 2994-8 அல்லது 2995-8. தோழிகளே, இன்றைய உலகம் தொழில்நுட்பத்தின் வேகமாக வளர்ச்சியால் புதிய பரிமாணங்களை நோக்கி பயணித்து வருகிறது. அந்த பயணத்தில் பெண்களும் தங்களுக்கென ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கி பல்வேறு துறைகளில் சாதனைகள் படைத்து வருகின்றனர் அல்லவா? நேற்றைய உலக பெண்கள் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, விஞ்ஞானத்தை வளர்க்க போகிற பாடல்களே சொல்லலாம். சமையலுக்கு வந்து அந்த மாதிரி அம்மி அரைக்கிறத விட்டுட்டு நமக்கு வந்து சட்னி அரைக்க ஒரு மிஷின் வேணும், மாவு அரைக்க ஒரு மிஷின் வந்தால் நல்லாயிருக்கும், காற்றாடி இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஒரு பெண்கள் வந்து கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் நமக்கு வந்து இன்னைக்கு சாத்தியம் ஆயிடுச்சு பாருங்க. இன்னைக்கு வந்து எல்லாத்துக்குமே நமக்கு வந்து மிஷின் இருக்கு, துணி துவைக்கிறதுக்கு, மாவு அரைக்கிறதுக்கு, கிச்சன்ல எல்லா அப்ளையன்சஸ்க்கும் நமக்கு வந்து மிஷின் வந்துருச்சு. இதுவே இன்னைக்கு வந்து நம்ம 2026 இருக்கோம் பாத்தீங்களா, இன்னொரு 30 வருடங்கள் கழிச்சு என்னென்ன புதுமைகள்லாம் வந்திருக்கும். உதாரணமா இப்ப வாஷிங் மிஷின் வந்துருச்சுங்க, அதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, துணி வந்து மடைக்கிறது வந்து ஒரு பெரிய கஷ்டமான வேலையாக இருக்கும் இல்லையா. இனி வர காலங்கத்தில் வந்து வாஷிங் மிஷினில் வந்து அழுக்கு துணியை போட்டால் போதும், அதுவே துணி துவச்சி காய வச்சு மடித்து அயன் பண்ணி தந்தால் எப்படி இருக்கும். அந்த மாதிரியான புதுமையாக இன்னும் புதிய புதிய டெக்னாலஜியாக என்னெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வேலையை வந்து எந்த வேலை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதுக்கு இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியில் ஸ்விட்ச் ஆன் பண்ணால் இந்த மாதிரி ஒரு மிஷின் ரன் ஆனால் எப்படி இருக்கும். ஒரு காலத்தில் வந்து விவசாயத்தில் வந்து எவ்வளோ எவ்வளோ பெரிய கடினமான வேலைகள்லாம் மனிதர்கள் ஆகிய நாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணி எல்லாத்துக்குமே டெக்னாலஜி வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் இண்டக்ஷன் அடுப்புன்னு சொல்கிறாங்க, எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கர்னு சொல்கிறாங்க, ஏர் ஃப்ரையர் வந்துருச்சு, ஸ்மார்ட் மிக்சர் கிரைண்டர் வந்துருச்சு, டிஷ்வாஷர் பாத்திரம் வளர்க்குறது கூட வந்துருச்சு, ரோபோட்டிக் வேக்யூம் கிளீனர் வந்துருச்சு. எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட்டாக ஆகிட்டோம். இன்னும் ஸ்மார்ட்டாக என்னென்ன அப்ளையன்சஸ் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய சமையலறை வேலையை வந்து எளிமையாக்கிறதுக்கு என்னென்ன அப்ளையன்சஸ் வந்தால் நல்லா இருக்கும், அதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்தால் நல்லா இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நினைச்சதுண்டா, அதை பற்றிய கருத்துக்களை தோழிகள் பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுக்கு பிடித்த பாடல்களையும் கேட்டு ரசிக்கலாம். இது வணக்கம் தோழி.

0: நாளை உலக பெண்களுக்கான புதிய நவீன தொழில்நுட்பங்கள் நிகழ்ச்சிக்காக காத்திருக்கக்கூடிய முதல் தோழி வருக. வணக்கம்.
1: வணக்கம் தோழி.
0: சொல்லுங்கம்மா, யார் பேசுறீங்க?
1: பாக்கம்பருத்தி சுமதி.
0: சுமதிமா, சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன?
1: மறுமலிச்சிலிருந்து நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்குங்கிற பாடல் கொடுங்க.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம் சுமதி அம்மாவுக்கு. அதுக்கு முன்னாடி, நாளைய உலக பெண்களுக்கான புதிய தொழில்நுட்பங்கள்னா உங்களுக்கு வீட்டில் வந்து எந்த வேலை கஷ்டமா இருக்கும், இது இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு புதிய மிஷின் வந்தா எனக்கு ரொம்ப சுலபமா இருக்கும்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தொழில்நுட்பம்னா அது என்ன, நீங்க சொல்லுங்க பாப்போம்.
1: அதுதான் ஊட்ட நல்லா தொடச்சி வாசலை எல்லாம் தொடச்சி தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும்.
0: அதாவது நீங்க ஏந்திரிக்கங்க, ஏந்திரிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முன்னாடியே அதாவது வாசல் கொல்லை எல்லாமே கூட்டிடணும்.
1: ஆமா, கூட்டி தண்ணி தெளிச்சு தண்ணி போட்டு,
0: ஆஹா, தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு நீங்க ஏந்திரிச்சு வந்து பார்த்தா
1: கூட்டி கொடுத்தா
0: கொல்லையெல்லாம் கூட்டி அதெல்லாம் நீட் பண்ணி கொடுத்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஒரு மிஷின், அதாவது வீடு கூட்டுறதுக்கு துடைக்கிறதுக்கு மிஷின் வந்துருச்சு, கொல்லை கூட்ட துடைக்க வந்து இன்னும் மிஷின் வரல, அதுக்கு ஒரு மிஷின் வந்தா நல்லா இருக்கும்னு சொல்றீங்க. டெக்னாலஜில வந்து முன்னேறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு. அப்போ வீடு வாச கூட்டி கொடுத்து கூட்டி தெளிச்சு கொடுத்துருந்தா அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க?
1: பொருளாதாரம் மேம்படுத்துறதுக்கு நல்லா இருக்கும்ல.
0: ஆமா, அதாவது அந்த வேலையை அது பாத்துருச்சுன்னா நான் வந்து எக்கனாமிக்கா நான் இந்த மாதிரி குடும்பத்தை முன்னேற்றத்துக்கு வேற ஏதாவது ஒரு நல்ல வேலை வேலைக்கு போவேன், இன்னும் கொஞ்சம் பொருளாதார மேம்பாடு அடையிறதுக்கு நமக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு
1: சொல்றீங்க. ஆமா,
0: சூப்பர்மா, உங்களுக்காக ஒரு பாடல் வருது, கேட்கலாம். நன்றி
1: நன்றி நன்றி.

0: ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
1: நிகழ்ச்சிக்காக இணைய வரும் அடுத்த தோழியை சந்திக்கலாம். வருக வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் தோழி, யார் எங்க நடக்கிறீங்க?
2: காரைக்கால் கீர்த்தி.
1: கீர்த்திமா சொல்லுங்கம்மா, உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் அப்ளையன்சஸ்னா அது என்ன நீங்கள் கேட்பீங்க? இது வந்தால் நல்லாயிருக்கும் மேடம் எதிர்காலத்தில் அப்படின்னு சொல்லி சமையல் அறையில் உங்களுக்கு கஷ்டமாக தோன்ற ஒரு வேலை, அந்த வேலைக்கு இந்த மாதிரி ஒரு சாதனம் வந்தால் நல்லாயிருக்கும், என்னவா இருக்கும்?
2: இப்போ பார்த்தீங்கன்னா இட்லிக்கு அரிசி உர வைக்கணும், உளுந்து உர வைக்கணும், வெந்தயம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது வேலை அரைக்கிறதுக்கெலாம். இப்போ இப்படி மூணுமே ஒன்று ஒரே டைமில் உர வச்சோம்னா சுடுசுட இட்லி விழுந்தால் நல்லாயிருக்கும்ல?
1: அடடா சூப்பராக இருக்குது. அதாவது அரிசி உளுந்து வெந்தயம் அது மூணுத்தையுமே மிஷினில் கொடுத்துடணும், அதை அப்படியே வந்து அரைச்சி அதுவே புளிக்க வச்சு வெளியே வந்து சுட சுட இட்லியாக வந்தால் ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்கிறீங்க. அருமையான ஒரு அப்ளையன்சஸ் கண்டிப்பாக உங்களுடைய கற்பனையில் உருவான அந்த அப்ளையன்சஸ் வந்து ஃபியூச்சரில் வரதுக்கும் சான்சஸ் நிறையா இருக்குது. சொல்லுங்கள், உங்களுக்கு பிடித்த பாடல்னால் அது என்ன பாடல்?
2: கண்ணோடு கண்டதெல்லாம் படத்திலிருந்து தாஜ்மஹால் ஒன்று.
1: கண்டிப்பாம்மா, தந்திடலாம். நன்றி.
2: நன்றி.

0: நேர்களை நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
3: தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நிகழ்ச்சிக்காக இணையக்கூடிய அடுத்த தோழியை நாம் சந்திக்கலாம். வணக்கம் தோழி.
7: ஹலோ, ஹாய், வணக்கம்.
0: வணக்கம்மா, சொல்லுங்க, யார் எங்க நடக்கிறீங்க? செல்விமா, சொல்லுங்கம்மா, உங்களுக்கு வந்து எந்த வேலைக்கு வந்து சுலபமா ஒரு ஸ்விட்ச் ஆன் பண்ணா ஒரு மிஷின் வேணும் அப்படின்னா என்ன மிஷின் நீங்க கேப்பீங்க, என்ன டெக்னாலஜி வேணும் உங்களுக்கு?
7: எல்லா பெண்களும் நிறைய சோம்பேறி ஆக்கிட்டாங்க. ஏன்னா மிக்சி கிரைண்டர் எல்லாமே இல்ல, பைசே இல்ல உடம்புல.
0: அது சோம்பேறின்னு கிடையாதுமா, அது சோம்பேறின்றது கிடையாது. இப்ப அந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் நம்ம வந்து வெளியே வந்து பொருளாதாரத்தை ஈட்டுறோம். இப்ப வீட்டுக்குள்ளேயே உட்காந்து மாவு ஆட்டணும், மிக்சி ஆட்டிட்டு என்னதான் அப்படி சொன்னாலும் நம்ம உடம்புக்கு நல்லது இல்லைனாலும் அது வந்து நம்ம என்ன பண்ணும், டெக்னாலஜி வைஸ்ல வெளியே வந்தோம்னா தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், பொருளாதாரத்துல நம்ம முன்னேறணும் இல்லையா, அதுக்காக அது வந்து. இப்ப நீங்க லேட்டஸ்டா
7: அதாவது இருக்கு, அந்த காலத்துல அதெல்லாம் இருந்த வச்சா உடல் ஆரோக்கியமா இருந்தாங்கிறதுக்கு நான் சொல்றேன். இப்ப எப்படின்னாக்கா, இப்ப நீங்க வந்து அவசர உலகத்துல இதெல்லாம் தேவைதான் பிரச்சனை. எனக்கு என்னன்னாக்கா, துணியை வந்து துவைச்சிட்டேன்னு வச்சுக்கல, அது வந்து மடிக்கதான் ரொம்ப கஷ்டம். அதுக்கு ஒரு டெக்னாலஜி ஏதாவது ஒண்ணு பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்.
0: அப்படி சொல்றீங்களா, அதாவது துணியை துவைச்சி காய வச்சு கண்டிப்பா உங்களுக்காக உங்களுக்கு கனவில் அந்த வடிவமைத்த அந்த மிஷின் வந்து எதிர்காலத்துல வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. சொல்லுங்க.
7: படம் வந்து ஆட்டோ ராஜா, பாடல் சங்கத்தில் பாடாத கவிதைகள், இந்த பாட்டு போடுறேன்.
0: நன்றி.

0: நேர்களே, நாளை காலை 6:40 மயிலாடுதுறை தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நீடூர் வழங்கும் இன்சொல் அமுது.
1: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
2: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
3: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் போமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் போமெக்ஸ்.
4: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நிகழ்ச்சிக்காக இணைய வரும் அடுத்த தோழியை சந்திக்கலாம். வருக, வணக்கம்.
6: இனிய காலை வணக்கம் மேடம்.
0: கூறுவது யாரோ?
6: மணக்குடியில இருந்து தனலட்சுமி பேசுறேன் மேடம்.
0: தனலட்சுமிமா, சொல்லுங்கம்மா, நாளை உலக பெண்களுக்கான புதிய தொழில்நுட்பம்னா உங்களுக்கு என்ன வேணும்?
6: குழம்பு வச்சு நல்லா மிளகா தூள் எல்லாம் போட்டு காய்கறி எல்லாம் அரிஞ்சு குக்கர்லோட சாமான் சொல்லலாம் மேடம். குழம்பு கூட்டி கொடுத்துடணும்.
0: குழம்பு வந்து அப்படியே கொதிக்க வச்சு கொடுத்துடணும். உங்களுக்கு எல்லா காய்கறியும் போட்டு அதுவே மிளகா தூள் புளி கரைச்சி ஊத்திக்கணும். எல்லாமே பண்ணி குழம்பு மட்டும், குழம்பு வைக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப பெரிய கஷ்டமான வேலையா இருக்கு. கிச்சன்ல
6: எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் செய்யறது, அது பேருக்கு மிஷின் செஞ்சு கொடுத்துட்டா எனக்கு ஈஸியா இருக்கும் நினைக்கிறேன்.
0: அப்படியே பொரியலுக்கு ஒரு மிஷின் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு சொல்றீங்களா? கண்டிப்பாமா, உங்களுடைய எதிர்பார்ப்பு வந்து சீக்கிரமாவே நிறைவேறிடும். இதெல்லாம் செஞ்சு கொடுத்தோன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேலைன்னு சொல்லி அது கேட்டுச்சுன்னா நீங்க என்ன பதில் சொல்வீங்க அதுகிட்ட?
6: நான் மித்த வேலை எல்லா வேலையும் நான் பாக்குறேன். சமையல் இருந்து குழம்பு வித்து வச்சு கொடுத்து பாக்கி துணி துவைக்கலாம் நான் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். அது உடம்புக்கு எக்ஸசைஸ் மாதிரி செய்யணும்னு ஒரு ஆர்வத்துல செய்யறேன்.
0: ஆஹா, அதாவது குழம்பு வைக்கிறது மட்டும் தான் இப்ப எனக்கு கஷ்டமா இருக்கு, இதுக்கு மட்டும் ஒரு மிஷின் டெக்னாலஜி வந்தா போதும், மீதி எல்லாம் கூட நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. சூப்பர்மா, உங்களுக்கான ஒரு டெக்னாலஜி எதிர்காலத்துல வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு பிடித்த பாடல்னா என்ன பாடல்?
6: சாமுண்டியில இருந்து ராசா ராசா உன்னை வச்சே நினைஞ்சுக்குள்ள.
0: அது சாமுண்டி இல்ல, மானஸ்தன்.
6: மானஸ்தன்ல இருந்து
0: உங்களுக்கான பாடல் வருது, கேட்கலாம். நன்றி.
6: நன்றி மேடம்.

0: நேர்களே, நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்ல வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
1: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ்.
2: அட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
0: கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நிகழ்ச்சிக்காக இணைய வரும் அடுத்த தோழியை நாம் சந்திக்கலாம். வருக, வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, யார், எங்கேருந்து அழைக்கிறீங்க?
3: மானாம்பேட்டையிலேருந்து தேவி.
0: தேவிம்மா, சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு புதிய டெக்னாலஜி வரணும், எனக்கு வந்து இது வந்து கஷ்டமா இருக்கு, தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க என்ன டெக்னாலஜி எனக்கு ஈஸியா கேட்பீங்க?
3: என்னன்னா இங்கிலீஷ் தான் கத்துக்கணும். அடுத்தவங்க பேசும்போது பார்த்தா இதே போல நம்பர் பேச மாட்டோமா
0: அப்படிங்கிற மனசுல இருக்கு.

வந்து படிப்புக்கும் மொழிக்கும் சம்மந்தம் கிடையாது. நீங்க பேசணும்னு நினைச்சீங்கன்னா போதும், நீங்க பேசிடலாம். நம்ம பண்பலையிலே வந்து இங்கிலீஷ் நியூஸ் எல்லாம் வருதுமா, அதை வந்து நீங்க ரெகுலரா கேட்டீங்கன்னாவே போதும், உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து நீங்க சரளமா பேசலாம். கண்டிப்பாமா. உங்களுக்கு பிடித்த பாடல் அப்படின்னா என்ன பாடல்? கண்டிப்பா கொடுத்துடலாம். அதற்கு முன்பாக தோழிகள் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து நிறைய கமெண்ட் போட்டிருக்காங்க, அதெல்லாம் என்னென்னு படிச்சிடலாம். மணக்குடியிலேருந்து சித்ரா என்ன கேட்டிருக்காங்கன்னா, செயற்கை நுண்ணறிவு, ஸ்மார்ட் சுகாதார சாதனங்கள், டிஜிட்டல் சேவைகள் பெண்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்குகின்றன. இதனால் பெண்கள் தன்னம்பிக்கையுடன் சுயமாக முன்னேறி சமூக வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்க முடிகிறது. அந்த மாதிரி புதுசாக ஒரு சாதனம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் அது எந்த சாதனமாக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம கேட்டிருந்தோம். அன்னப்பன்பேட்டை ஜோதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 10 வயசுக்கு முன்னாடி வந்து அடுப்பில் தான் சமைச்சிட்டு இருந்தேன், இப்போ நாங்கள் வந்து கேஸில் சமைக்கிறோம், இதுவே எனக்கு வந்து பெரிய விஷயமா இருக்குது. கைபேசியில் வந்து பணம் எடுக்கிறது போடுவது எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்குது. இதே போல் இன்னும் நிறைய சாதனங்கள் கண்டுபிடிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக காட்டுமன்னார் கோயிலேருந்து மீனாட்சி, நாளை உலக பெண்கள் செயற்கை நுண்ணறிவு அதாவது ஏஐ, டிஜிட்டல் சந்தைப்படுத்தல், கிளவுட் கம்ப்யூட்டிங், ஆட்டோமேஷன் போன்ற புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வணிகத்தில் மாபெரும் புரட்சியை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் மன்னார்குடி சசிகலா தியாகராஜன், போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க முழுமையாக தானியங்கி மூலம் வானில் பறக்கும் கார்கள் பொது பயன்பாட்டிற்கு வரலாம். இது நல்லா இருக்கே. அதாவது வானில் பறக்கக்கூடிய கார்கள் அப்படி பார்த்தா கூட அங்கேயும் நமக்கு டிராஃபிக் வரும் இல்லம்மா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புதுத்துறையிலேருந்து சித்ரா தேவி, என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா, செயற்கை நுண்ணறிவு அதாவது ஏஐ தொழில்நுட்பம் நம் குழந்தைகள் அனைவருக்கும் கிடைத்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாளை உலகம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா, யாரும் பொய் சொல்லக்கூடாது, நம்பிக்கை துரோகம் இருக்கக்கூடாது, அனைவருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் சண்முக பிரியா சரவணன் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக காட்டுமன்னார் கோயிலேருந்து டீ மடப்புறம் தோப்பு தெரு ஆனந்தவல்லி, இப்போ உள்ள நவீன காலத்தில் வீட்டில் உள்ள குழந்தைகள் எல்லாம் படிச்சுட்டு நகரத்துக்கு வேலைக்கு போயிடுறாங்க, வீட்டு வேலைக்கு ஒரு நவீன ரோபோ வேணுமா? அடடடடா, எந்த வேலை சொன்னாலும் செய்கிறது போல இருக்கணும், வயது முதிர்வு காரணமாக நடக்க முடியாது, சொல்வதே செய்யும் ரோபோவாக இருந்தால் எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நன்றி. அதாவது வீட்டுக்கு ஒரு ரோபோ இருந்தால் போதுங்க, எங்களுக்கு என்ன தேவையோ எங்களுக்கு வந்து அதை செஞ்சு கொடுக்கணும். ஏன்னா நகரத்துக்கு எல்லாருமே வேலைக்கு போயிடுறாங்க, அதை தவிர்க்க முடியாது, நாங்கள் வீட்டில் தனியாக இருக்கோம், எங்களுக்கு ஒரு ரோபோ இருந்தால் எங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். நல்ல ஒரு கண்டுபிடிப்பு தான், நல்ல ஒரு டெக்னாலஜி முன்னேற்றம் கண்டிப்பாக வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கலைவாணி வெங்கடேஷ் வாட்டார் மன்னார்குடியிலேருந்து, இப்போது உள்ள தொழில்நுட்பம் பெண்களுக்கு மிகவும் உபயோகமானதாகத்தான் இருக்கிறது, இன்னும் அட்வான்ஸ் என்ன வேண்டுமா இருக்கும் அப்படின்னா, சுற்றுப்புறத்தை சுத்தம் செய்யறதுக்கு ஒரு மிஷின் இருந்தால் நல்லா இருக்குங்க. அடடா அருமைங்க, அந்த வேலை தான் மிகவும் சிரமமாக இருக்குது, வருங்காலத்தில் அந்த மிஷின் இருந்தால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது டெக்னாலஜி அட்வான்ஸில் வந்து சுற்றுப்புறத்தை சுத்தமாக வச்சுக்கணும். நம்ம வீட்டுக்குள்ளே சுத்தம் பண்ணுறதுக்கு வேக்யூம் கிளீனர்லாம் இருக்குது, வாசல் கூட்டுறதுக்கு தோழி ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கொல்லை கூட்டுறதுக்கு, நம்ம சுற்றுப்புறத்தை தூய்மையாக வச்சுக்கிறதுக்கு ஒரு அட்வான்ஸ்மெண்ட்டாக ஒரு டெக்னாலஜி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைய விஞ்ஞான உலகத்தில் நாளைய புதிய கண்டுபிடிப்பு என்ன வேண்டும் அப்படின்னு சொன்னால், பூக்களை மெஷினில் கட்டினா பூமாலையாக கட்டி கொடுக்கும், அதாங்க நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க. புறவச்சேரி பிரியாவுக்கு என்ன ஆசை பார்த்தீங்களா, பூக்களை மிஷினில் கட்டி கொடுத்து பூமாலையாக கட்டி கொடுக்கணுமா, அதை வந்து நான் தலையில் வச்சு அதை வந்து அவங்க தலையில் வச்சு அழகு பார்க்கணுமா? அதாவது பூ பறிக்கிறதுக்கு ஒரு மிஷினு, பூ கட்டுறதுக்கு ஒரு மிஷின், அதை தலையிலையும் உங்களுக்கு ஒரு மிஷின் வச்சு விட்ருங்க. நீங்கள் ஏங்க வருத்தமே படாதீங்க, போங்கங்க. தோழி கேட்ட அந்த பாடல்

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நாளை மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் காணமும், நாளை மாலை 5:15 திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸ் வழங்கும் தங்கமானவர்கள், நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச சத்யா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம், இவை 3 விளம்பரதார நிகழ்ச்சிகள். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உணவும். நிகழ்ச்சிக்காக இணைய வரும் அடுத்த தோழியை சந்திக்கலாம். வருக வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம் தோழி, யார் பேசுறீங்க? வாசுகிமா, சொல்லுங்கம்மா. உங்களுக்கு ஒரு நவீன டெக்னாலஜியில ஒரு மிஷின் ஒன்று வேணும் அப்படின்னு சொன்னா என்ன மாதிரி கேட்பீங்க?
3: எனக்கு என்ன, இப்ப நவீன டெக்னாலஜியில நிறைய மின்சாதனங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க, நிறைய கண்டுபிடிச்சாச்சு. ஆனா அதெல்லாம் பயன்படுத்தும் பொழுது சாக்கு அடிக்க கூடாது நம்மளுக்கு. அந்த மாதிரியான ஒரு கண்டுபிடிப்பு வந்தா நல்லா இருக்கும் நினைச்சிட்டோம். மின்சாரத்தை தொட்டா சாக்கு அடிக்க கூடாது நம்மளுக்கு.
2: மின்சாரத்தை
3: பெட்ரோல் இல்லாத மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். அந்த ஒரு கண்டுபிடிப்பு மிகவும் அவசியம்மா.
2: ஓகே ஓகே, அதாவது தொட்டா வந்து நமக்கு வந்து ஷாக் அடிக்க கூடாது, நம்ம பாதுகாப்பா இருக்கணும்.
3: பாதுகாப்பா அந்த எர்த் அடிக்கிற விஷயமே இருக்க கூடாது. அந்த ஒரு

0: கட்டுப்படுத்துற ஒரு மிஷின் வந்தா நல்லா இருக்கும். அந்த ஒரு கண்டுபிடிப்பு
1: கண்டிப்பாமா,
0: நல்லா இருக்கும்.
1: கண்டிப்பா நீங்க வந்து அதனால ஏதோ
0: ஏன்னா
1: ஒரு
0: நம்ம அதை தான் நிறைய உபயோகிக்கிறோம் எல்லாருமே.
1: ஏதோ
0: அதான்
1: ஒரு
0: கண்டுபிடிப்புல நிறைய கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த பாதிப்பு இல்லாத இருக்கணும், அதனால
1: பாதிப்புகள் வராமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு எது தொட்டாலுமே அது ஃப்ளக்கே தொட்டால் கூட நமக்கு வந்து ஷாக் அடிக்கக்கூடாதுப்பா அப்படின்ற மாதிரி இருக்கணும்.
0: இதுதான் எனக்கு இப்போ முக்கியமாக தெரியுது.
1: கண்டிப்பாகம்மா, உங்களுடைய வந்து இந்த ஒரு யோசனை ஏதோ ஏதோ நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, அதனால தான் இந்த மாதிரி ஒரு கண்டுபிடிப்பு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணி இருக்கு.
0: அடிக்கிறாங்கம்மா அதனால.
1: ஆஹா,
0: எனக்கு இந்த ஒரு யோசனை வந்துச்சு.
1: கண்டிப்பாகம்மா, கண்டிப்பாகம்மா செயல்படுத்தக்கூடும். சொல்லுங்க உங்களுக்கு ஆன பாடல் என்ன பாடல்?
0: ரோஜாப்பூ ரவிக்கக்காரியிலிருந்து என்னுள்ளது.
1: நன்றி.

0: நிகழ்ச்சிக்காக இணைய வரும் அடுத்த தோழி என்ன டெக்னாலஜி கேட்கறாங்க அப்படின்னு கேட்கலாம். வருக வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க?
1: திருத்துறைப்பூண்டியிலிருந்து தேவி பேசுகிறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நலமா இருக்கோம் தேவிமா. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு வந்து ஒரு மிஷின் வேணும், ஸ்விட்ச் ஆன் பண்ணால் இதை செய்யணுமா, அந்த மாதிரி ஒரு மிஷின்னா நீங்கள் என்ன மிஷின் வந்து கேட்பீங்க எதிர்காலத்தில்?
1: எங்க வீட்டுக்காரங்க வீட்டுல இருந்தா அடிக்கடி டீ, ஒரு அஞ்சு டீயாவது காலையில இருந்து 10 மணிக்கு அப்படி டெய்லி போட்டுக்கிட்டே இருக்க சொல்லுவாங்க மேடம். டீ போட்டியா டீ போட்டியான்னு டேஸ்ட் ஆகும் மேடம். அது கொஞ்சம் அதுக்காக ஒரு மிஷின் கண்டுபிடிச்சது போதும் மேடம்.
0: அதாவது ஸ்விட்ச் ஆன் பண்ணி பால் டீ தூள் சக்கரை எல்லாமே அதுல போட்டுறணும். போட்டா அது வந்து சுட சுட அப்படியே டீ வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா அப்படியே ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்தா நல்லா இருக்கும்.
1: ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்தா நல்லா இருக்கும் மேடம். அப்புறம் என்ன டெய்லி என்ன சமைக்கிறது என்ன குழம்பு வைக்கிறதுன்னு நம்மளே காலைல எந்திரிக்கக்குள்ளேயே அந்த ஞாபகம் தான், அவர் என்ன குழம்பு வைக்கலாம் இன்னைக்கு அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்போம்.
0: இது வந்து ஒரு யூனிவர்சல் ப்ராப்ளமா, எல்லார் வீட்லயும் இந்த ப்ராப்ளம் தான் இருக்கு போல இருக்கு. இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கிறது அப்படின்றத பத்தி ஒரு யோசனை
1: யோசிப்போம் மேடம். நாளைக்கு என்ன செய்யலாம், என்ன பண்ண, என்ன குழம்பு வைக்கிறது, எதை வச்சாலும் உங்களுக்கு எது பிடிக்கல, கார குழம்புலாம் வச்சா பிடிக்கலம்பாங்க. உடனே என்னென்ன வைக்கிறதுன்னு யோசனையா இருக்கும் மேடம். என்ன குழம்பு வைக்கிறது
0: அதனால

0: வச்சுட்டே இருப்போம்.
1: இது வந்து ஒரு யூனிவர்சல் ப்ராப்ளமா? எல்லார் வீட்லயும் இந்த ப்ராப்ளம் தான் இருக்கு போல இருக்கு. இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கிறது அப்படின்றத பத்தி ஒரு யோசனை
0: யோசிப்போம் மேடம். நாளைக்கு என்ன செய்யலாம், என்ன பண்ண, என்ன குழம்பு வைக்கிறது, எதை வச்சாலும் உங்களுக்கு எது பிடிக்கல, கார குழம்புலாம் வச்சா பிடிக்கலம்பாங்க. உடனே என்னென்ன வைக்கிறதுன்னு யோசனையா இருக்கும் மேடம். என்ன குழம்பு வைக்க,
1: அதனால இந்த
0: சமைக்க முடியாது.
1: ஆமா, அதனால வந்து மெனு ப்ரிப்பேர் பண்ணி அதுவே குழம்பு வச்சு தந்தா கூட நல்லா இருக்கும் அப்படின்னு
0: சொல்றீங்க.
1: ரொம்ப அருமையான ரெண்டு விஷயங்கள் கேட்டிருக்கீங்கம்மா. டீ போடுறதுக்கு அப்புறம்
0: அதாவது
1: அதுவும் இல்ல, டீ போட்டு கொடுத்து பாத்திரமும் அதுவே வலிக்கி கவுத்து வச்சா எப்படி இருக்கும்?
0: அதுவே வலிக்கணும் மேடம்.
1: ஆஹா, அருமைமா அருமைமா, வந்துருமா கண்டிப்பா. ஏன்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி எல்லாம் ஒரு டெக்னாலஜி வரும்னு சொல்லிட்டு யாருமே ஏ எல்லாம் வரும்னு நினைச்சு கண்டிப்பா அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. நீங்க சொல்றது நிதர்சனமான உண்மைதான். உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன? பாடல்
0: பாண்டி நாட்டு சங்கம் படத்துல இருந்து மனசுல பாட்டு தான் இருக்கு அந்த பாட்டு.

நாளை உலக பெண்களுக்கான புதிய தொழில்நுட்பங்கள். ஏஐலே ஸ்மார்ட் சமையல் உதவியாளர் இருந்தால் எப்படி இருக்கும்? வீட்டில் இருக்க பொருட்களை பார்த்து என்ன சமைக்கலாம் அப்படின்னு பரிந்துரைக்கிறதோட சமைக்கிறதுக்கும் நம்ம முறையாக வழிகாட்டவும் செய்யும். ரோபோ சமையல்காரர் ஒருத்தர் இருந்தாவும் நல்லாயிருக்கும். உணவு தயாரிக்கிறதுல இருந்து சமைக்கிறது வர மனித உதவியின்றி அதுவே எல்லாமே செஞ்சிடும் இல்லையா? அடுத்ததாக ஸ்மார்ட் ஃப்ரிட்ஜ் இருந்தால் இன்னுமே சூப்பராக இருக்கும். உணவுப் பொருட்களை வந்து காலாவதி தேதியை வந்து கண்காணித்து இது இன்னைக்கு வந்து எக்ஸ்பைரி ஆக போகுது அப்படின்னு கூட சொல்லிவிடும். அது தானியங்கி பாத்திரம் கழுவும் அடுக்கும் கருவி இருக்கணுங்க. பாத்திரத்தை கழுவி உலர்த்தி சரியான இடத்துல அடுவே அடுக்கி வச்சாலும் நல்லாயிருக்கும். குரல் கட்டுப்பட்ட சமையலறை இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுப்பை ஆன் செஞ்சுட்டு டைமரை வந்து 10 நிமிஷத்துக்கு வை போன்ற குரல் சொல்லி அது வந்து செஞ்சிட்டாலும் இன்னும் சூப்பராக இருக்கும். ஆரோக்கியத்தை வந்து கண்காணிக்கிறதுக்கு வந்து ஒரு சமையல் கருவிகள் வேணும். குடும்ப உறுப்பினர்களை உடல் நலத்தை தகவலுக்கு ஏற்ப உப்பு சர்க்கரை கல்லூரி அளவுகளை பரிந்துரைச்சு அதுவே சமைச்சு கொடுத்தா இன்னும் சூப்பராக இருக்கும். அடுத்ததாக முழுமையான ஸ்மார்ட் சமையலறை மாறுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. எல்லா கருவிகளும் ஒன்றோடு ஒன்று இணைச்சி தானாகவே செயல்படும் அமைப்பு கூட உருவாகலாம் எதிர்காலத்தில். எதிர்காலத்தில் சமையலறையில் பெண்கள் மணிக்கணக்கில் உழைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. தொழில்நுட்பம் அவர்களோட நேரத்தை மிச்சப்படுத்தி படைப்பாற்றலுக்கும் தொழில் வளர்ச்சிக்கும் குடும்பத்தோட அதிக நேரத்தை செலவிடறதுக்கும் வழிவகுக்கும். சமையலறை அப்படின்றது ஒரு வேலை செய்யும் இடம் மட்டும் இல்லாமல் செயற்கை நுண்ணறிவு ரோபோ தொழில்நுட்பமும் இணைஞ்ச ஒரு புத்திசாலித்தனமான வாழ்க்கை முறையோட மையமாக மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது.

நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 12 மணி. பண்பலையில் இனி வளம் வருகிறது. எஃப்எம் எக்ஸ்பிரஸ் என்று நமது நிலையம் வழங்கவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருப்போர் காரைக்கால் PSR தங்கபாலிகை. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து பகல் 12:10 மனதில் நின்றவை.

0: 12:50 ஜெயங்குண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசந்தளிர். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்கும் சிறுமி ஆர் சௌமியா.
1: அடுத்த கிராமத்துக்கு சாப்பாடு எடுக்க போறேன், நீங்க பத்திரமா இருங்க. ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஓனாய் இருக்குல்ல, அதுங்களை கண்ணு வச்சுட்டே இருக்கு, அதுங்க சாப்பிட்டுரும். நீங்க பத்திரமா நான் வந்தா மட்டும் கதுவா தருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனுச்சான்.
0: 12:55 பன்னிசை, 1 மணிக்கு தேன்மழை, 1:55 மெல்லிசை. இன்று பிற்பகல் 2 மணிக்கு லஞ்ச் பிரேக். முதலில் நாமக்கம் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி.
2: கண்ணுக்கும் தெரியாத காதுக்கும் கேட்காத அலைகள் பல இருக்கு. அல்ட்ரா வயலட் ரேஸ்ன்னு சொல்லுவோம், இன்ஃப்ரா ரெட் ரேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரு ஒரு ரேவும் நம்ம அந்த நானோமீட்டர் லெவலில் அந்த வேவ் லென்த் அப்படின்னு சொல்லுவோம்.
0: இன்று பிற்பகல் 2:05 லஞ்ச் பிரேக்கில் அனுபவம் அற்புதம். மயிலாடுதுறை மாவட்டம் ஓய்வு பெற்ற அரசு மாவட்ட மேலாளர் சங்கரன் பந்தல் எஸ் சுசீலா அவர்கள் பங்கு பெறும் நேரலை இடம்பெறும். 3 மணிக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் LSE லைக் ஷேர் கமெண்ட். 3:30 LSE தொடரும். இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உறவும் திருவாரூர் மாவட்டம் ஆண்டிப்பாளையத்திலிருந்து நேரலையாக மலரவிருக்கிறது. 4:30 வைக்கிங் பனியன் அண்ட் பிரிப்ஸின் ஊரம் உறவும் தொடரும். இன்றைய மாலை ஒளிபரப்பில் 5 மணிக்கு சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லர்ஸ் வழங்கும் வாங்க பேசலாம் விளம்பரதார நிகழ்ச்சி. 5:15 அலையோசை, 5:30 விளக்கேற்றும் வேலை, 6 மணிக்கு பண்டிசை. 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ASC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமது. வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ.
3: ஸோ இந்த பட்டர் மில்க்கையும் நீங்கள் பிளைனாக எடுக்காமல் அதில் வந்து இந்த இஞ்சி கருவேப்பிலை கொத்தமல்லி இந்த மாதிரி அடிச்சுட்டு நீங்கள் அதை எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டைஜஷனுக்கும் இதுவாக இருக்கும், இன்னொன்று மத்தியானம் சீக்கிரம் பசிக்கிறதுக்கான ஒரு இதுவாக இருக்கும். உங்களுக்கு ஹாட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மில்க் சார்ந்த இந்த டீ காஃபி இந்த மாதிரி இருக்கிறத விட்டுட்டு ஏதாவது ஒரு பட்டை போட்டு டீ மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கலாம்.
0: மகளிருக்கான உடல் நல பிரச்சனைகள் குறித்து சித்த மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் உதவி சித்த மருத்துவ அதிகாரி டாக்டர் பி சத்யமீரா அவர்கள். 6:45 இசைத்துறையை, 7 மணிக்கு பிளாசி முதல் செங்கோட்டை வரை. இன்று இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் காரைக்கால் மாதூர் வேளாண் அறிவியல் நிலையம் சார்பில் நல்லெழுந்தூர் சமுதாய கூடத்தில் நடைபெற்ற நிகழ்வு குறித்த வானொலி தொகுப்பு இடம்பெறும். 8:00 நலம் நல்கும் யோகா, மனநல நல்வாழ்விற்கான யோகா மற்றும் தியானம் காரைக்கால் பெருந்தலைவர் காமராஜர் கல்வியியல் கல்லூரியில் இம்மாதம் 18 அன்று நடைபெற்ற சர்வதேச யோகா தின சிறப்பு நிகழ்ச்சியில் சில பகுதிகள் நிகழ்ச்சியில் பங்கேற்றவர் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டம் நெடுங்குளம் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக முன்னாள் யோகா பேராசிரியர் டி பிரேம் ஆனந்த் அவர்கள். 8:30 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் காற்றில் வரும் கணம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வங்கள். இன்று இரவு 9:30 இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை, காரைக்கால் MK ஸ்பெஷாலிட்டி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள். 10:00 இரவும் மலரும், 11:00 காற்றலில் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும் முன். பண்பலையில் இதுவரை வளம் வந்தது FM எக்ஸ்பிரஸ். நேயர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 Facebook, Instagram, YouTube, X வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. காரை பண்பலை 100.3 என்ற வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் சில நொடிகளில் தொடர்ந்து ஆங்கிலத்தில் செய்திகள்.
4: This is Akashvani. The news read by Valsa Williams. President Draupadi Murmu will present the Padma Awards at the second civil investiture ceremony at Rashtrapati Bhavan this evening. Padma Awards, one of the highest civilian awards of the country, are conferred in 3 categories: Padma Vibhushan, Padma Bhushan and Padma Shri.

திசையெங்கும் இசை வீசும் காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்து நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் மனதில் நின்றவை. நேயர்கள் கடிதங்கள் வழியே விரும்பி கேட்ட பாடல்கள் உலாவரும் நேரம் இது. பாடல்களின் உணர்வுகள் நினைவுகள் உங்களுக்காக. நிகழ்ச்சியின் தொடக்கமாக உலாவரும் இருக்கும் பாடல் பணக்காரன் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில் குமரன். இந்த நேயர்களின் விருப்பத்திற்காக இளையராஜாவின் இசையின் பாடல் ஒலிக்கிறது.

0: நேர்லி நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
1: காரைக்கால் GL மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: GL மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: செங்கல் சுலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசை வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
5: நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனையும்
6: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
5: BPN கண் மருத்துவமனையும்
7: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
8: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 மனதில் நின்றவை நிகழ்ச்சியில் வரும் பாடல் தூத்துக்குடி மாவட்டம் உள்ளக்காடு SP பாபு, சரஸ்வதி, பாலமுருகன். இந்த நேயர்களின் விருப்பத்திற்காக முத்துக்காலை திரைப்படத்திலிருந்து மனு S. ஜானகி பாடிய பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் வாலி.

0: இணைந்திருக்கின்றோம். காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி.
1: பி எஸ் ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பி எஸ் ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
0: நேர்களே, நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசந்தளிர்.
4: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமது.
5: வீட்டு உபயோக பொருட்கள்
6: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
7: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: தொடரும் இந்த பாடல் பிரியங்கா திரைப்படத்திலிருந்து. ராமேஸ்வரம், மதீனா, ரம்சான், ஆசிக், தௌஃபிக், தாரிக், முகமது ஹபீஸ், சியாத், மெஹ்னா, ஹம்சா, ரணியா, இந்த நேயர்களின் விருப்பத்திற்காக. இளையராஜா அவர்களின் இசையில் மனோ எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

0: நேர்களே, நாளை இரவு 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: நாளை பிற்பகல் 1:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி.
2: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நேயர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உலகணிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.

0: இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: இதயம் ரசிக்கும் இனிய பாடல்களோடு வளம் வந்து கொண்டிருக்கிறது மனதில் நின்றவை. தொடரும் இந்த பாடல் கீதாஞ்சலி திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில் சித்ரா இளையராஜா இணைந்து பாடிய பாடலுக்கு விருப்பம் நன்னிலம் நாராயணன், காரைக்குடி கனகவல்லி நாராயணன், அஸ்வினி கல்யாணி, சுகன்யா ராமநாதன், நிலானி, சாய் வெண்பா, ஆதிரா, இனியா

மனதில் நின்றவை நிகழ்ச்சியை நிறைவாக ஒழிக்கவிருக்கும் பாடல் அரங்கேற்ற வேலை திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் வெண்கரும்பூர் நேரு, கொள்ளிடம் காமராஜ், செங்கம் புனிதன், வடகரை சின்னதுரை, விருதாச்சலம் விருதகிரி, பெண்ணாடம் சுமதி. இந்த நேர்களின் விருப்பத்திற்காக கே ஜே யேசுதாஸ் உமாரமணன்.

ஒலிக்கும் இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய மனதில் நின்றவை. நேர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. காரை பண்பலை 100.3 என்ற வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க.

0: தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். ஜனசங்க நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினத்தை முன்னிட்டு குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர். மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்பட தமிழக அரசு விரும்புவதாக முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார்.

0: மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ஈரானில் உள்ள அணு உலைகளை சர்வதேச முகமை ஆய்வு செய்ய அனுமதிக்கப்படும் என்ற அமெரிக்காவின் கருத்தை ஈரான் மறுத்துள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். ஜனசங்க நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஷியாமா பிரசாத் முகர்ஜி தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவராகவும் கல்வியாளராகவும் திகழ்ந்தார் என்று குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டின் வளர்ச்சிக்காக ஷியாமா பிரசாத் முகர்ஜி தமது வாழ்க்கையை அர்ப்பணித்ததாக தெரிவித்தார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் விடுத்துள்ள செய்தியில், ஒரே நாடு ஒரே அரசியல் அமைப்பு ஒரே தேசிய கொடி என்ற தேசிய சிந்தனையை முன்னிறுத்தி நாட்டின் ஒற்றுமைக்காக போராடிய டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் தியாகமும் தேசப்பற்றும் நாட்டு மக்களுக்கு வழிகாட்டியாக திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். எல்நினோ காரணமாக ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து விவசாயிகளை பாதுகாக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் எல்நினோ பாதிப்பு தொடர்பான ஆய்வுக் கூட்டத்திற்கு பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், எந்த ஒரு சூழலையும் எதிர்கொள்ள அரசு தயார் நிலையில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பருவமழை குறைவு, மாற்று பயிர்கள் மற்றும் எல்நினோ பாதிப்பிலிருந்து விவசாயிகளை பாதுகாப்பது குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழக அரசு மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்பட விரும்புவதாக முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். ஆளுநர் உரை மீதான விவாதத்திற்கு இன்று பதிலளித்து பேசிய அவர், மாநில அரசு தனக்கான உரிமையை எப்போதும் விட்டுக் கொடுக்காது என்று உறுதிபட கூறினார். மும்மொழிக் கொள்கை, மேகதாது, கூட்டு குடிநீர் திட்டம் போன்ற விவகாரங்களில் தமிழக அரசு உரிமையை விட்டுக் கொடுக்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். தமிழ் மொழி ஆட்சி மொழியாக இருக்கும் என்று கூறிய அவர், மத்திய அரசுடனான நித்தி ஆயோக் கூட்டத்தில் தமிழகத்திற்கான நிதியை தாம் வலியுறுத்தியதாக தெரிவித்தார். மருத்துவ படிப்புகளுக்கு 12ஆம் வகுப்பு தேர்வில் மாணவர்கள் பெறும் மதிப்பெண்களே போதுமானது என்று தாம் குறிப்பிட்டதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் 2 எய்ம்ஸ் மருத்துவமனைகளை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்ததாக அவர் கூறினார். மீனவர்களின் நலன்களை பாதுகாக்க உறுதி அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாகவும் திரு விஜய் தெரிவித்தார். எதிர்க்கட்சியினர் தமது அரசு குறித்து உண்மைக்கு புறம்பான தகவல்களை மக்களிடையே தெரிவித்து வருவதாக குற்றஞ்சாட்டிய அவர், முந்தைய அரசு முறைகேடுகளில் ஈடுபட்டதாக கூறினார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தமக்கு பேச அனுமதி அளிக்குமாறு பேரவைத் தலைவரிடம் கோரிக்கை விடுத்தார். இதற்கு பின் அமளி தொடர்ந்ததையடுத்து பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் முதலமைச்சரின் பதிலுரைக்கு பின்னர் அனுமதி வழங்கப்படும் என்று கூறினார். இதனையடுத்து பேசிய திரு உதயநிதி ஸ்டாலின், ஆதாரம் இன்றி கூறப்படும் குற்றச்சாட்டுகள் ஏற்கத்தக்கது அல்ல என்று தெரிவித்தார். பின்னர் பேசிய முதலமைச்சர் திரு விஜய் முந்தைய அரசு மீதான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்தார். இதனையடுத்து திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். முதலமைச்சரின் உரைக்கு பின் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் மறு தேதி குறிப்பிடாமல் அவையை ஒத்திவைத்தார். மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவரது ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஏற்றுக் கொண்டுள்ளார். திரு ஜார்ஜ் குரியனின் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்காலம் முடிவடைந்ததை அடுத்து அவர் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். சர்வதேச அளவிலான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் பிரிக்ஸ் நாடுகள் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டியதன் அவசியத்தை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர், உலகம் முழுவதும் மோதல்கள், பாதுகாப்பு அச்சுறுத்தல் மற்றும் பொருளாதார நிச்சயமற்ற சூழல் காணப்படுவதாகவும், இந்த அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையில் கூடுதலான நடவடிக்கைகளை பிரிக்ஸ் நாடுகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். பிரிக்ஸ் நாடுகள் இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் இந்த கூட்டம் முக்கிய பங்காற்றும் என்றும் திரு அஜித் தோவல் தெரிவித்தார். சர்வதேச ஒலிம்பிக் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா விளையாட்டு வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக விளையாட்டுத்துறைக்கு உத்வேகம் அளிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம்.

0: வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: இந்தியாவுக்கு 230 மில்லியன் டாலர் மதிப்பிலான ஹோவிட்சர் பீரங்கிகளை வழங்க அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளது. இது தொடர்பாக இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் திரு செர்ஜியோ கோர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பு துறை ஒத்துழைப்பு வலுவடைந்து வருவதாக தெரிவித்துள்ளார். இந்த பீரங்கிகள் இந்தியாவின் பாதுகாப்பிற்கு உறுதுணையாக இருக்கும் என்றும் திரு செர்ஜியோ கோர் கூறியுள்ளார். ஈரானில் உள்ள அணு உலைகளை சர்வதேச முகமை ஆய்வு செய்ய அனுமதிக்கப்படும் என்ற அமெரிக்காவின் கருத்தை ஈரான் மறுத்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி ஒப்பந்தத்திற்கு பிறகு சர்வதேச அணுசக்தி முகமையின் அலுவலர்கள் ஈரானின் அணு உலைகளை ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக அமெரிக்க துணை அதிபர் திரு JD Vance அறிவித்திருந்தார். இருப்பினும் இதற்காக எந்த அனுமதியும் வழங்கப்படவில்லை என்று ஈரான் திட்டவட்டமாக கூறியுள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான அமைதி ஒப்பந்தத்திற்கு பிறகு ஈரான் மீதான வர்த்தக தடை 60 நாட்களுக்கு நீக்கப்பட்டதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இதன் மூலம் ஈரானின் கச்சா எண்ணெய் சர்வதேச சந்தையில் டாலர் மதிப்பில் விற்பனை செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் லெபனான் இடையேயான அமைதி பேச்சுவார்த்தை அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் இந்த வாரம் நடைபெறுகிறது. அமெரிக்காவின் சர்வதேச பாதுகாப்பு விவகாரங்கள் துறை உதவிச் செயலர் டான் ஜிம்மர்மேன் மற்றும் கவுன்சிலர் டான் ஹோலர் தலைமையில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இந்த கூட்டத்தில் இஸ்ரேல் லெபனான் நாடுகளின் ராணுவ மற்றும் அரசியல் தலைவர்கள் கலந்து கொள்ளப்போவதாக கூறப்பட்டுள்ளது. இதுதொடர்பாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாஹூ, லெபனான் அதிபர் திரு ஜோசப் ஆன் ஆகியோருடன் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ பேசினார். இதனையடுத்து லெபனான் பகுதியில் அமைதியை நிலைநாட்ட அமெரிக்கா முயற்சிகளை மேற்கொள்ள முடிவெடுத்துள்ளது. பாகிஸ்தானின் பலோச் மாகாணத்தில் 4 போராட்டக்காரர்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டதற்கு பல்வேறு மனித உரிமை அமைப்புகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. பாகிஸ்தான் நீதிமன்றம் இவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுத்துள்ளதாக இந்த அமைப்புகள் கூறியுள்ளன. எல்லை பாதுகாப்பு படை வீரரின் கொலை தொடர்பான வழக்கில் மஹ்ரங் பலோச் உள்ளிட்ட 4 போராட்டக்காரர்களுக்கு பாகிஸ்தானில் தீவிரவாத தடுப்பு நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்துள்ளது. பாகிஸ்தான் ஒரு தீவிரவாத நாடு என்றும் பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் பாதுகாப்பு படையினர் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் பலூச் தேசிய முன்னணி குற்றஞ்சாட்டியுள்ளது. அம்மாகாணத்தில் பாதுகாப்பு படையினர் மனித உரிமை மீறல் செயல்களில் ஈடுபடுவதாக பலூச் மனித உரிமை கவுன்சில் கூறியுள்ளது. காங்கோவில் 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு எபோலா தொற்று பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. இந்நோயால் இதுவரை 267 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நோயால் பாதிக்கப்பட்ட 371 பேர் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 10 மீட்டர் பிரிவில் ஷிவா நர்வால் வெள்ளிப்பதக்கத்தையும் யுக் பிரதாப் சிங் ரத்தோட் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியின் 3வது லீக் ஆட்டத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா 3-1 என்ற புள்ளி கணக்கில் சீன தைபேயை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜனசங்க நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினத்தை முன்னிட்டு குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர். மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்பட தமிழக அரசு விரும்புவதாக முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ஈரானில் உள்ள அணு உலைகளை சர்வதேச முகமை ஆய்வு செய்ய அனுமதிக்கப்படும் என்ற அமெரிக்காவின் கருத்தை ஈரான் மறுத்துள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: நேரம் 12:50. நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3.
3: நூற்றி 105 ஆண்டு கால நம்பிக்கை, 1000க்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவ வலிவிலா

0: ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவ வல்லிவிலா ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: பண்பலையில் நேயர்கள் இனி கேட்கலாம் ஜெயங்குண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஜெயங்குண்டம் ராமு நகை மாளிகை.

0: ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
1: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: மழை செல்வங்களில் மழை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேர்களே. பசுந்தல இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தல நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்கள இப்ப சந்திக்கலாமா?
3: வணக்கம் பாப்பா.
4: வணக்கம் அக்கா.
3: உங்க பேர் என்ன?
4: ஆர் சௌமியா.
3: சௌமியா, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
4: நெடுங்காடுல இருந்து.
3: எந்த ஸ்கூல்ல என்ன ஸ்டாண்ட் படிக்கிறீங்க?
4: நான் அரசு தொடக்கப்பள்ளி செருமாவிலங்க ஸ்கூல்ல இருந்து 5ஆம் வகுப்பு படிக்கிறேன்.
3: சரிப்பா, இன்னைக்கு நேர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
4: கதை
3: சொல்லுங்களே பாப்போம்.
4: ஒரு கிராமத்துல ஒரு ஆடும் ஆட்டுக்குட்டிகளும் இருந்துச்சாம். அன்னைக்குன்னு பார்த்து ஆடு வீட்டுல சாப்பாடே இல்லையா, அதனால அது சாப்பாடு எடுக்க பக்கத்து கிராமத்துக்கு போக போனுச்சான். அப்ப ஆட்டுக்குட்டி கிட்ட சொல்லிட்டு போனுச்சான், பசங்களா நான் அடுத்த கிராமத்துக்கு சாப்பாடு எடுக்க போறேன், நீங்க பத்திரமா இருங்க. ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஓனாய் இருக்குல்ல, அது உங்களை கண்ணு வச்சுட்டே இருக்கு, அது அவங்க சாப்பிட்டுரும், நீங்க பத்திரமா நான் வந்தா மட்டும் கதுவா தருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனுச்சான். அவங்க அம்மா குரல்ல பேசுனுச்சான், எங்க அம்மா இல்ல நீ ஓனாய் தானே அப்படின்னு சொன்னேன். அது ஒரு மரத்து கீழே உட்காந்து நல்லா ட்ரை பண்ணிட்டு இருந்துச்சான் அவங்க அம்மா குரல்ல. அதுக்கப்புறம் திருப்பி அந்த கதவு பின்னாடி நின்னு, பசங்களா அம்மா வந்திருக்கேன், கதுவா தருங்க அப்படின்னு சொன்னேன். எங்க அம்மா காலு வெள்ளை கலரே இருக்கும், உன் காலு வேற கலர்ல இருக்கு, நாங்க கதவு திறக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னேன்னு வேற கிராமத்துக்கு போய் கால வெள்ளை கலர் பெயிண்ட் அடிச்சு வந்துச்சு. திருப்பி அந்த கதவு பின்னாடி நின்னு சொன்னுச்சான், பசங்களா அம்மா வந்திருக்க, கதவு தருங்க அப்படின்னு சொன்னேன்னு அது அம்மான்னு நினைச்சு கதவு திறந்துச்சான். பார்த்தா ஓனாயா எல்லா ஆட்டுக்குட்டிலும் சாப்பிட்டுட்டான். அது ஒரு ஓரமா போய் உட்காந்து அழுதுட்டு இருந்துச்சான். அப்பதோ ஒரு சத்தம் கேட்டுச்சான், அம்மா நாங்க இருக்க என்ன இழுங்க வெளில வர முடியல அப்படின்னு சொன்னோன்னே ஆட்டு வந்து கடிகாரத்துக்கு நாட்டு போய் நின்று நிழுத்துச்சு ஆட்டுக்குட்டிய. வெளில சொன்னிச்சான் எல்லா கதையும் இது மாதிரி நடிச்சுமான்னு. கத்திரிக்கோல அந்த ஆட்டுக்குட்டி எடுத்துட்டு சொல்லி அந்த கத்திரிக்கோலால அந்த ஓனாய் வயிறை கிழிச்சிச்சான். கிழிச்ச ஆட்டுக்குட்டி எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்குள்ள எல்லா ஆட்டுக்குட்டியும் கல் எடுத்துட்டு வர சொன்னிச்சான். கல் எடுத்து அது வயிற்றுக்குள்ள போட்டு அவங்க அம்மா தச்சுட்டாங்களாம். தச்ச உடனே அந்த ஓனாய் தண்ணி ஏஞ்சிச்சான். ஏஞ்ச உடனே தண்ணி தாகம் எடுக்குதுன்னு போயிட்டு கிணத்தடிக்கிட்டே இருந்துச்சான். அதுக்கப்புறம் அது கால் தவறி கிணத்துல விழுந்துடுச்சான். அத ஜன்னல் வழியா அவங்க அம்மாவும் ஆட்டுக்குட்டி
2: இதுவரை பசுந்தளிர் நிகழ்ச்சியில் மழை செல்வங்களில் மழை மொழியில் இணைந்தோம்.
0: ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கிய பசுந்தளிர் கேட்டோம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
1: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 12:55. பண்பலையில் இனி வளம் வருகிறது. தர்மபுரம் பி. சுவாமிநாதன் அவர்கள் பாடிய திகட சக்கரையென தொடங்கும் பன்னிசை பாடல்.

நேயர்களின் நினைவிற்கு இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது திருவாரூர் மாவட்டம் ஆண்டிப்பாளையத்திலிருந்து நேயர்கள் மத்தியில் நேரலையாக மலரவிருக்கிறது. ஆண்டிப்பாளையம் நேயர்களை காத்திருங்கள் இன்று மாலை 4 மணி வரை.

80-80களின் இசை சாரலாய் தூவ வருகிறது பண்பலை 100.3 தேன்மழை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக இளையராஜா இசையில் மலேசியா வாசுதேவன் பாடியிருக்கிறார் கல்யாணராமன் படத்திற்காக.

0: நேர்களே, நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் பழகும் துள்ளி வரும் பாட்டு.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: 1:10 காரைக்கால் பண்பலை வழங்கிக் கொண்டிருக்கும் தேன்மழை நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கிறோம் நேர்களே. இனி இளையராஜா இசையில் SP பாலசுப்ரமணியம் பாடியிருக்கிறார் இளமை ஊஞ்சலாடுகிறது படத்திற்காக.

0: நேர்களே, நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக இளையராஜா இசையில் SP பாலசுப்ரமணியம் S. ஜானகி இணைந்து பாடியிருக்கிறார்கள் நிறம் மாறாத பூக்கள் படத்திற்காக.

0: நேர்களை நாளை இரவு 7:75 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: தேன்மலை நிகழ்ச்சிக்காக இனி இளையராஜா இசையில் எஸ் ஜானகி, மலேசியா வாசுதேவன் இணைந்து பாடியிருக்கிறார்கள் சிகப்பு ரோஜாக்கள் படத்திற்காக.

0: நேர்களே, நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது தார்பாய்கள் கிரீன்நட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
1: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நேர்களின் நினைவிற்கு இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது திருவாரூர் மாவட்டம் ஆண்டிப்பாளையத்திலிருந்து நேயர்கள் மத்தியில் நேரலையாக மலரவிருக்கிறது. காரைக்கால் பண்பலை 100.3 தேன் மழையோடு இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் டி ராஜேந்தர் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கிறார் ரயில் பயணங்களில் படத்திற்காக.

0: நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: நிகழ்ச்சிக்கான அடுத்த பாடல் கங்கை அமரன் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியன் கல்யாணி மேனன் இணைந்து பாடியிருக்கிறார்கள் வாழ்வை மாயம் படத்திற்காக.

0: நாளை நிகழ்ச்சி கணித்தி வழங்குவோர் கோபால் பல்பொடி,
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக இளையராஜா இசையில் கே ஜி யேசுதாஸ், எஸ் ஜானகி இணைந்து பாடியிருக்கிறார்கள் நல்லவனுக்கு நல்லவன் படத்திற்காக.

0: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உலங்கணித நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நிகழ்ச்சி நிறைவாக இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி இணைந்து பாடியிருக்கிறார்கள் உல்லாசப் பறவைகள் படத்திற்காக.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசுடன் மோதல் போக்கை தாவேக அரசு கடைபிடிக்காது என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் தெரிவிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை மறு தேதி குறிப்பிடப்படாமல் இன்று ஒத்திவைக்கப்பட்டது. புதுடெல்லியில் இரண்டாவது கட்டமாக 65 பேருக்கு பத்ம விருதுகள் இன்று மாலை வழங்கப்படுகின்றன. லண்டனில் நடைபெறும் ப்ரோ லீக் ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மத்திய அரசுடன் மோதல் போக்கை

0: தாவேகா அரசு கடைபிடிக்காது என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு இன்று பதிலுரை வழங்கிய முதலமைச்சர், மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்ற கொள்கை விட்டுக் கொடுக்கப்பட மாட்டாது என்று உறுதிபட கூறினார். எதற்கெடுத்தாலும் மத்திய அரசை தமிழக அரசு எதிர்க்காது என்றும், மாநிலத்தின் வளர்ச்சிதான் அரசின் முக்கிய குறிக்கோள் என்றும் குறிப்பிட்டார். மக்கள் வரிபணத்தில் ஊழல் நடைபெறாது என்று கூறிய அவர், ஊழல் புரிந்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் குறிப்பிட்டார். சமூக நீதி பற்றி தெரிவித்த முதலமைச்சர், தமது அரசில் எஸ்சி எஸ்டி பிரிவை சேர்ந்த 8 பேர் அமைச்சர்களாக உள்ளனர் என்றும், 4 பெண் அமைச்சர்கள் உள்ளதாகவும் கூறினார். அண்டை மாநிலங்களுடன் நட்புறவு பாதுகாக்கப்படும் என்று தெரிவித்த அவர், சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை என்றும் தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள், போதைப் பொருள் நடமாட்ட பிரச்சினைகள் நீண்ட நாட்களாக இருப்பதாகவும், இவை அனைத்தும் கட்டுப்படுத்தப்படும் என்றும் கூறினார். நீட் தேர்வை கைவிட்டு மதிப்பெண்கள் அடிப்படையில் மருத்துவ மாணாக்கர் சேர்க்கை நடைபெற வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், இரு மொழி கொள்கையை அரசு உறுதியாக கடைபிடிக்க என்றார். மின்வெட்டு குறித்து பேசிய முதலமைச்சர், கடந்த கால அரசின் நிர்வாக கோளாறே இதற்கு காரணம் என்று குற்றம் சாட்டினார். தற்போது மின் விநியோக நடைமுறைகள் முழுவீச்சில் கண்காணிக்கப்படுவதாகவும், விரைவில் மின்வெட்டு அறவே நீக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து பயணித்தால் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக உருவெடுக்கும் என்றும் அவர் கூறினார். கட்சிகள் கொள்கைகளால் வேறுபட்டிருந்தாலும் மக்கள் பணி ஆற்றுவதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். தமது அரசின் கீழ் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாக கூறிய முதலமைச்சர், லஞ்சம் இல்லா அரசமைப்பை கொண்டுவர முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார்.
1: பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு படை, குறுவை நெல் சாகுபடியை ஊக்குவிப்பதற்காக 134.83 கோடி சிறப்பு தொகுப்பு திட்டம், கூட்டுறவு வங்கியின் ஏழை எளிய மக்கள் வாங்கிய கடனுக்கு முதல் முத்தாய்ப்பாக ரூபாய் 2045 கோடி தள்ளுபடி வழங்கி ஆணையிடப்பட்டுள்ளது, ஜல்ஜீவன் மிஷன் திட்டம் 2.0 நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது, லஞ்ச லாவண்யமற்ற தமிழகத்தை உருவாக்க அனைத்து நடவடிக்கைகளும் முடுக்கிவிடப்பட்டுள்ளது.
0: இதனிடையே முதலமைச்சர் தமது பதிலுரையின் போது, முந்தைய ஆட்சியில் டாஸ்மாக் பணம் கட்சி நிதி என்ற பெயரில் வசூலிக்கப்பட்டதாகவும், அந்த பணம் தற்போது கஜானாவிற்கு திருப்பிவிடப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். முதலமைச்சரின் இந்த கூற்றுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், இந்த குற்றச்சாட்டிற்கு தகுந்த ஆதாரத்தை அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அப்போது பேசிய பேரவைத் தலைவர், முதலமைச்சர் பேசி முடிந்ததும் எதிர்க்கட்சி தலைவருக்கு கண்டிப்பாக பேச அனுமதி அளிக்கப்படும் என்றார். இதனை ஏற்க மறுத்து திமுக உறுப்பினர்கள் ஒட்டு மொத்தமாக குரல் எழுப்பினர். அவை முன்னவர் திரு செங்கோட்டையன் உள்ளிட்டோர் பேரவைத் தலைவரின் அறிவிப்பை ஏற்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமைதியாக இருக்க வேண்டும் என்றும், முதலமைச்சர் பேசி முடித்ததும் எதிர்க்கட்சி தலைவர் பேசலாம் என்றும் கூறினர். ஆனால் உடனடியாக பதிலளிக்க வாய்ப்பளிக்க வேண்டும் என்று கோரி கூச்சலில் ஈடுபட்ட திமுக உறுப்பினர்களுக்கு அனுமதி வழங்கப்படாததால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் அவையிலிருந்து திமுக உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக வெளிநடப்பு செய்தனர். பின்னர் சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், சட்டப்பேரவையில் உள்ள விதிகளுக்கு ஏற்பவே தம்மை பேச அனுமதிக்குமாறு கோரியதாகவும், அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். முதலமைச்சர் ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை சுமத்துவதாகவும் அவர் குறை கூறினார். மக்களின் குரலாக தாம் எழுப்பும் கேள்விகளுக்கு முதலமைச்சர் பொறுப்புடன் பதிலளிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழக சட்டப்பேரவை மறு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்படுவதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் இன்று அறிவித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி பேருந்து நிலையத்தில் தமிழக விவசாய சங்கம் சார்பில் 300க்கும் மேற்பட்ட விவசாயிகள் வேளாண் கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய கோரி மாநில அரசை வலியுறுத்தி இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து கைகளில் திருவோடை ஏந்தியவாறு ஊர்வலமாக சென்று நெமிலி வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். தேர்தலின் போது தாவேகா அரசு பயிர்க்கடன் தள்ளுபடி சம்பந்தமாக வழங்கிய வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று கோரி வட்டாட்சியரிடம் விவசாயிகள் மனுக்களை வழங்கினர். ஆசிரியர் தேர்வு வாரிய முறைகேடுகள் தொடர்பாக சென்னை, திருச்சி, கோவை, மதுரை ஆகிய பகுதிகளில் உள்ள 18 வளாகங்களில் அமலாக்கத்துறை இயக்குநரகம் சோதனைகளில் ஈடுபட்டுள்ளது. 2017 ஆண்டு பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையின் அடிப்படையில் அமலாக்க இயக்குநரகம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. இதற்கான குற்றப்பத்திரிகை கடந்த 2021 ஆண்டு தாக்கல் செய்யப்பட்டது.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுடெல்லியில் 2வது கட்டமாக 65 பேருக்கு பத்ம விருதுகளை இன்று மாலை வழங்குகிறார். 2 பத்ம விபூஷன், 7 பத்மபூஷன், 56 பத்மஸ்ரீ விருதுகள் இதில் அடங்கும். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் திரைப்பட

0: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுடெல்லியில் இரண்டாவது கட்டமாக 65 பேருக்கு பத்ம விருதுகளை இன்று மாலை வழங்குகிறார். 2 பத்ம விபூஷன், 7 பத்ம பூஷன், 56 பத்மஸ்ரீ விருதுகள் இதில் அடங்கும். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் திரைப்பட நடிகர் மம்முட்டி, கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா, டென்னிஸ் வீரர் விஜய் அமிர்தராஜ் உள்ளிட்டோர் இவ்விருதுகளை குடியரசுத் தலைவரிடமிருந்து பெறுகின்றனர். தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தை கூட்டமைப்பு மூலம் 74 லட்சம் விவசாயிகள் பயனடைவதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுடெல்லியில் இந்த கூட்டமைப்பின் ஏல இணையதளமான nefex.in ஐ துவக்கி வைத்து அமைச்சர் உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், மத்திய அரசின் சீரிய தலைமையில் நாடு வளர்ச்சியுடனும் வளத்துடனும் துரிதமாக முன்னேறுவதாக பெருமிதம் தெரிவித்தார். இந்தியா அமெரிக்கா இடையிலான இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகளை தாம் எதிர்நோக்கியுள்ளதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். புதுடெல்லியில் இன்று அமெரிக்காவின் வர்த்தக பிரதிநிதியான ஜாமிசன் கிரேர், இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கர் ஆகியோரை சந்தித்து பேசிய பின்னர் சமூக வலைதள பதிவில் திரு பியூஷ் கோயல் இவ்வாறு கூறியுள்ளார். மத்திய சிறுபான்மையின விவகாரம், மீன்வளம், கால்நடை பராமரிப்பு, பால்வளத்துறை இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவரது பதவி விலகல் கடிதத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஏற்றுக்கொண்டுள்ளார். 2026-27 ஆண்டிற்கான சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெறும் விரும்பும் ஊராட்சிகள் விண்ணப்பிக்கலாம் என்று ஆதி திராவிட நல இயக்குநரகம் அறிவித்துள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பன்னாரி சாலையோர வனப்பகுதிகளில் கழுதை புலிகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தின் பன்னாரி வனப்பகுதியில் பன்னாரி அம்மன் கோவில் அருகே நள்ளிரவில் சாலையோரத்தில் வனப்பகுதியை ஒட்டி ஒரு தெருநாய் இறந்து கிடந்தது. நாயின் உடலை ஒரு இடத்தில் வைத்து கழுதை புலி உண்ண தொடங்கிய போது அங்கு மேலும் ஒரு கழுதை புலி வந்து இரு கழுதை புலிகளும் சேர்ந்து இறந்த நாயின் உடலில் இருந்த இறைச்சியை உண்டது. இதனை கண்ட பயணிகள் அச்சமடைந்தனர். வனத்துறையினர் வனவிலங்குகள் அருகே செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தினர். ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி.
0: காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் வரும் 30ஆம் தேதி நேரடி சேர்க்கை நடைபெறுவதால் மாணாக்கர் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா அறிவுறுத்தியுள்ளார். லண்டனில் நடைபெறும் ப்ரோ லீக் ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசுடன் மோதல் போக்கை தாவேக அரசு கடைபிடிக்காது என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் தெரிவிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை மறு தேதி குறிப்பிடப்படாமல் இன்று ஒத்திவைக்கப்பட்டது. புதுடெல்லியில் இரண்டாவது கட்டமாக 65 பேருக்கு பத்ம விருதுகள் இன்று மாலை வழங்கப்படுகின்றன. லண்டனில் நடைபெறும் ப்ரோ லீக் ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 1:55. பண்பலையில் நேயர்கள் இனி கேட்கலாம் நெல்லிசை பாடல்.

0: இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 2 மணி. பண்பலையில் நேயர்கள் இனி கேட்கலாம் லஞ்ச் பிரேக். நிகழ்ச்சியின் தொடக்கமாக
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
2: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுறேன். 45 வருஷமா நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டு இருக்கோம்.
3: ஒலிகள் மூலமாக நம்ம வைத்தியம் பண்ணுறது எப்படி, ஸ்பெஷலி கேன்சர் மான்ற மாதிரியான நோய்களுக்கு வேவ்ஸ் மூலமாக எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்றது நான் ஒரு சுவாரஸ்யமாக நான் சொல்கிறேன். வேவ்ஸ் வந்துட்டு நம்ம கண்ணுக்கு தெரியாத அலைகள். அந்த அலைகள் வந்துட்டு சவுண்டாக இருக்கலாம். இப்போ நம்ம எஃப்எம்ல பேசுகிறோம், இதெல்லாம் உங்களுக்கு எந்த வயரும் அட்டாச்சு இல்லாமல் உங்ககிட்ட வந்து சேருது. அதே மாதிரி லைட், இதுவும் நமக்கு கண்ணுக்கு தெரியாது, ஆனால் வேவ்ஸ் மூலமாக இந்த லைட் ஒளி அப்படின்றது நமக்கு வந்து சேருது. இது இல்லாமல் நமக்கு கண்ணுக்கும் தெரியாத காதுக்கும் கேட்காத அலைகள் பல இருக்குது. அல்ட்ரா வயலட் ரேஸ்ன்னு சொல்லுவோம், இன்ஃப்ரா ரெட் ரேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரு ஒரு ரேவும் நம்ம அந்த நானோமீட்டர் லெவலில் அந்த வேவ் லென்த் அப்படின்னு சொல்லுவோம், அதை வச்சு நிர்ணயிக்கிறோம். நம்ம ஒரு ஒரு வேவையும் நம்ம ஒழுங்காக பயன்படுத்தினால் அதை வந்துட்டு நம்ம கேன்சருக்கு உபயோகப்படுத்திக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு கதிர்வீச்சு, ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ இந்த ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் நாங்கள் எப்படி பண்ணுறோம், பேஷண்ட் வந்து தொடவே மாட்டோம். எல்லோரும் பயந்துக்குவாங்க, ரேடியேஷன்னா வந்து தொட்டாலே ஷாக் அடிக்கும் அல்லது எரிஞ்சிரும், அப்படியே வெந்து போயிடும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ இருக்கிற ரேடியேஷன் மிஷின்லாம் ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஒன்றுமே தொடமாட்டாங்க, ஜஸ்ட் பேஷண்ட் ஒரு டேபிளில் படுத்தா போதும், அந்த மிஷினை பேஷண்ட்டை

0: தொடாமலே ஒரு இன்விசிபிள் நம்ம கண்ணுக்கு தெரியாத அலைகளை வந்து வச்சு கரெக்டாக அந்த டியூமர் எங்கே இருக்கோ அதை போய் அடித்து அந்த கேன்சரை வந்துட்டு அழிக்கிறதுக்கு அது பயன்படும். இதே வந்துட்டு லைட், இப்போ நான் சொன்னது வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ரேஸ், அது மூலமாக நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். எலக்ட்ரான்ஸ் லைட், ஸோ ஒளி லைட் மூலமாக நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறது தான் ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட். இது வந்து ஏதோ ஹீட்டோ இல்லை ஒரு கரண்ட்டோ அந்த மாதிரி கிடையாது. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோவேவ் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, மைக்ரோவேவ் வச்சுருப்போம் வீட்டில், அந்த உணவை வந்துட்டு வெரி ஃபாஸ்ட்டாக அதை வந்து ஹீட் பண்ணுறதுக்கு மைக்ரோவேவ்னு வேவ்ஸு, ஸ்பெஷல் வேவ்லென்த்தினுடைய வேவ்ஸ் அது. அந்த மைக்ரோவேவ் வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம், இப்போல்லாம் நுரையீரல் புற்றுநோய் மற்றும் கல்லீரல் புற்றுநோய்க்கு வந்துட்டு ஆப்ரேஷனே இல்லாமல் ரத்த குழாய் வழியாக போய் ஆன்ஜியோ அந்த மாதிரி வழிகளில் போய் அந்த டியூமருக்குள்ளே நாங்கள் வந்து அந்த மைக்ரோவேவ் கேத்தீட்டர், அதாவது ஒரு டியூப் இருக்கும், அது மைக்ரோவேவ் ஜென்ரேட் பண்ணும், அதை போய் வச்சோம்னா அப்படியே நம்ம கத்தி வைக்காமையே அந்த நாங்கள் கேன்சரை நாங்கள் அழிக்கிறதுக்கு அந்த மைக்ரோவேவ் வந்து பயன்படுது. இது போல் பல விஷயங்களில் வந்துட்டு நம்ம கேன்சர் அழிக்கிறதுக்கான வேவ்ஸை வச்சு நம்ம பண்ணுறோம். இதில் சவுண்ட் வேவ்ஸ் வச்சு எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்பக புற்றுநோய் மற்றும் மூளையில் இருக்கிற கஷ்டமான இடங்களில் இருக்கிற புற்றுநோயை வந்துட்டு அழிக்கிறதுக்கு நம்ம சவுண்ட் வேவ்ஸ், அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம சப்மரீன் மற்றும் கப்பல்லாம் அந்த கடலினுடைய ஆழம் எப்படி தெரிஞ்சுக்கிறது, ஸோ அதை இடிக்காமல் போகிறதுக்கு உதவும்னு சொல்லிட்டு நம்ம சவுண்டை வந்து அடிப்பாங்க, சோனார் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சோனார் அடித்தா அது ரிஃப்ளெக்ட் ஆகி ரிட்டர்னாக வந்து ரிசீவ் பண்ணுற போது எவ்வளோ தூரத்தில் இருக்குது பாறை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அதே மாதிரி அந்த சவுண்ட் வேவ்ஸ் வச்சு மூளையில் இருக்கிற ரொம்ப சின்ன இம்பார்ட்டண்ட் பகுதிகள், ஆப்ரேஷன் பண்ண முடியாத இடங்களில் சவுண்ட் வேவ்ஸ் போய் அழித்து அந்த கேன்சரை அடிக்கிறதுக்கு நிறைய டெக்னாலஜி இப்போ வந்திருக்கு.
1: நேர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373233333. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
2: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், தரம், தனித்துவம், தனி கவனம்.

திசையெங்கும் ஒழிக்கும் நமது காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்து நேயர்கள் இனி கேட்கலாம். லஞ்ச் பிரேக்கில் அனுபவம் அற்புதம். இன்றைய நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை மாவட்டம் ஓய்வு பெற்ற அரசு மாவட்ட மேலாளர் சங்கரன் பந்தல் எஸ் சுசிலா அவர்கள் பங்குபெறும் சிறப்பு நேரலை இது.

நேர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. காரை பண்பலை 100.3 என்ற வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சிக்காக தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்கள், நினைவுகள், வழிகாட்டும் வார்த்தைகள் எல்லாத்தையுமே நம்மளோட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நிலைய அரங்கில் வந்து

0: திருமதி சுசீலா மேடம் அவர்கள் வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க, அவங்கள நம்ம சந்திக்கலாம். வணக்கம் மேடம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்றதுக்காக வந்திருக்கீங்க. நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம்.
1: இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறதுக்காக என்னை அழைத்தமைக்கு நானும் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்.
0: நன்றிமா, நன்றி. இப்போ வந்து உங்களை பற்றி தான் இந்த உணவர் நம்ம பேச போகிறோம். உங்களுடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருந்துச்சு, அதில் நீங்கள் என்ன மாதிரியான சவால்கள் எதிர்கொண்டீங்க, என்ன மாதிரியான இனிமையான நிகழ்வுகள், கசப்பான நிகழ்வுகள் என்னென்னவோ நடந்திருக்கும் இல்லைங்களா, உங்கள் பணியிலே, உங்கள் பணியில் நடந்த நிகழ்வுகள், பணிக்கு நீங்கள் எப்படி போனீங்க, உங்களுடைய சிறு வயது, இது எல்லாத்தை பற்றியுமே தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களை பற்றின ஒரு சிறிய அறிமுகம் கொடுங்க நேயர்களுக்கு.
1: நான் எரவாஞ்சேரி மயிலாடுதுறை மாவட்டம் சங்கரமந்தல் அருகிலுள்ள எரவாஞ்சேரி கிராமத்தில், அதாவது ஒரு சின்ன சாதாரண குடும்பத்தில் பிறந்த ரங்கசாமி அவர்களின் மகள், தற்போது செல்வம் அவர்களின் மனைவி, அவங்கிருந்து வந்திருக்கேன். நான் சின்ன வயசுலேருந்து ஒரு 20 வயசுலேருந்து நான் கவர்மெண்ட் ஜாப்பு அட்டன் பண்ணி இருந்திருக்கேன். அதுக்கு பிறகு மேரேஜ் லைஃபு, அதுக்கு பிறகு நான் கவர்மெண்ட்டில் வந்து ஒரு 12 லைனில் போய் வேலை பார்த்துட்டு 2003 ரிட்டைர்மெண்ட் ஆகியிருக்கேன். என்னுடைய பணிக்காலங்களில் நான் எப்படிலாம் பணிபுரிஞ்சேன் சொல்கிறதுக்காக இந்த நிலையத்துக்கு என்ன கூட்டிங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது தவறுகள் இருக்காது நினைக்கிறேன். இருந்தால்
0: பார்த்துக்கலாம். ஆமாம், சொல்லுங்கள். நீங்கள் வந்து என்ன படிச்சிருக்கீங்க?
1: நான் வந்து எம்ஏ வரலாறு மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்கேன்.
0: படிச்சதோட விட்டுடாம வரலாறு படிச்சுட்டு வந்திருக்கீங்க, சரிங்கம்மா. இந்த பணிக்கு வந்து நீங்க எப்படி எல்லாம் முயற்சி பண்ணி இந்த அரசு பணின்றது கிடைக்கிறது நமக்கு பெரிய விஷயம் இல்லைங்களா? எல்லாராலையும் அதை அடைய முடியலையே அப்படின்ற வருத்தங்கள் நிறைய பேருக்கு இருக்கும். நமக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. எப்படி அந்த பணிக்கு நீங்க வந்து தேர்வு ஆனீங்க, அந்த வரலாறை பத்தி சொல்லுங்க.
1: சொல்றேன் மேடம். அதாவது நான் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து இந்த வழக்கல்வி முதியோர்கல்வின்னு சொல்கிறதுல வந்து நான் ஒரு என்னை எங்கள் ஏரியாவில் உள்ள ஒரு பால்காரர் பார்த்து, எங்கள் ஏரியாவில் இந்த பொண்ணு தான் படிச்சிருக்கு, இந்த பொண்ணு வந்து முதியோர்கல்விக்கு நீங்கள் நியமிச்சிக்கலாம்னு சொல்லி நைட்டு கிளாஸில் படிக்காதவர்களுக்கும் ஆனால் அவனா பேரெல்லாம் எழுதி கொடுக்குற மாதிரி ஸ்லேட்டு நோட்டு எல்லாம் வச்சு கொடுத்து என்னை முதியோர்கல்விக்காக ஒரு 10 வருஷம் அதில் ஒர்க் பண்ணேன். சாதாரண சம்பந்தம்
0: உங்களுடைய திருமணத்திற்கு
1: முன்னாடி நடந்த நிகழ்ச்சி. அப்பயே நான் வந்து 10th 12th முடித்த பிறகு இந்த இதில் சேர்ந்துட்டேன். அதுக்கு பிறகு தான் நான் வந்து கல்யாணத்துக்கு பிறகு என்ன வேலைக்கெல்லாம், எங்கள் ஃபேமிலியில் கொஞ்சம் அனுப்பாமல் இருந்தாங்க, வெளியில் வேலைக்கெல்லாம் அனுப்பாமல் இருந்தாங்க. அதுக்கு பிறகு எனக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி போட்டிருந்தாங்க. எம்ப்ளாய்மெண்ட் நாகப்பட்டினத்தில் எழுதியிருந்தாங்க. அந்த நாகப்பட்டினம் இது எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டிக்கு நான் போய் என்னுடைய எங்கள் தெருவிலேருந்து ஒரு பையன் போய் பார்த்துட்டு வந்து அவங்க அம்மா நைட்டு அவங்க டீச்சர் நைட்டு டிஸ்கஷன் பண்ணியிருக்காப்புல,
0: சரி
1: இந்த ஊரில் வந்து யாருமா ரங்கசாமி, அவங்க பொண்ணு சுசீலா யாருன்னு சொல்லியிருக்காப்புல. அந்த அம்மா வந்து ரங்கசாமினா விசாரிப்பு வேலை பார்த்தாங்களே, மினியல் சார் இருந்தாங்களே நம்ம ஊரில், அவங்க பொண்ணு தான், அந்த பொண்ணு தான் அந்த தெருவில் படித்த பொண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. உடனே காலையில் எங்கள் வீட்டுக்காரங்கள்ட்டுக்கு அந்த தகவல் கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி உங்கள் ஒய்ஃப் அழைச்சிட்டு போங்க வேலை போட்டிருக்காங்கன்னு. இது வந்து ஜாக்டோஜி இயக்கத்தில் இருந்து ஸ்ட்ரைக் பீரியடு 2003. அப்போ எனக்கு வந்து நான் போய் அந்த ஆர்டரை வாங்கினேன். ஆர்டருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வாரம் போன பிறகு என்னை எல்லா ஐஏஎஸ் ஆஃபீஸரும் டைரெக்டாக எனக்கு இன்ட்ரி பண்ணாங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, உங்கள் ஃபேமிலியில் யார், வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாரு, குழந்தைங்க எல்லாம் என்ன எத்தனை பேர், என்னுடைய ஃபேமிலியை விசாரித்தார். விசாரிச்சுட்டு சரிம்மா உங்களுக்கு வந்து நாங்கள் வேலை போடுறோம் போங்க, திரும்பி வந்துட்டோம். அப்போ என் கூட வந்து ஒவ்வொரு அப்பப்போ எங்கெங்கே இருந்தெல்லாம் வேக்கன்ட் பிளேஸ் வருதுன்ட்டு எங்களுக்கு டிஸ்கஷன், ஒவ்வொரு பிளாக்கில் தாலுக்கா ஆஃபீஸ் அப்படின்னு போட்டுட்ருக்காங்க. என்னை வந்து நீங்கள் எல்லோரும் போங்கன்னு சொல்லிட்டாங்க. போக நாளைக்கு வரும் ஆர்டர்ன்ட்டாங்க. இப்போ நான் வெளியே வந்த பிறகு எல்லா ஸ்டாஃபும் போகக்கூடாது, நம்ம நாளைக்கு வரக்கூடாது, நாளைக்கு நம்மளை முறையாக இன்ட்ரி பண்ண போகிறாங்க வாங்கன்னு சொல்லிட்டாங்க.
0: சரி.
1: அப்போ நான் சர்டிஃபிகேட் வந்து ஜெராக்ஸ் கையில் வச்சில்ல, நான் இன்ட்ரிவியூ வரிசையில் கியூவில் நிற்கிறப்ப என்னை இன்ட்ரிவியூ வந்து ஜெராக்ஸ் 4 காப்பி கொடுக்கணுமான்ட்டாங்க. நான் திரும்பி இறங்கி நாகப்பட்டினம் கலெக்டரேட்டில், இப்போ இருக்க நாகப்பட்டினம் புது கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்காக கீழே இறங்கி வந்துட்டேன். கீழே இறங்கி வந்து எனக்கு பின்னணி இன்னவங்களாம் கியூவில் 10 பேர் முன்னாடி அட்டன்
0: பண்ணிட்டாங்க.
1: அதுக்கு பிறகு எனக்கு வந்து நான் சம்பனை இறவாஞ்சேரி சங்கரமுதல் இறவாஞ்சேரினோடனே என்னை செம்னார்கோள் பிளாக்கு ஆர்டர் போட்டாங்க. மறுநாள் பஸ்ஸில் போய் இறங்குறோம், நிறைய போலீஸு நிறைய இறக்கி வழியில் வச்சுருக்காங்க. பஸ்ஸை விட்டு இறங்கல, அந்த பசங்க வந்து எங்களை தூக்கி தான் கீழே விடலை. அதே மாதிரி உங்களுக்கு வந்து அவங்க கரெக்டாக லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு, சுசீலாவா நீங்கள் போங்க, தர நம்பர் ரூமு போங்க, உங்களுக்கு

0: ஆர்டர் ரெடியாக இருக்குது சொல்லி எங்களுக்கு அனுப்பி விட்டாங்க. போனால் நாங்கள் எங்கள்கிட்ட காசெல்லாம் எதுவுமே வாங்கலை, எல்லோரும் சேர்ந்து ஆளுக்கு 10 ரூபா சேர்ந்தால் அந்த ஓய கையில் கொடுத்தோம். அந்த போஸ்டிங் அப்போ அப்படி தான் வாங்கினேன்.
1: அப்படிங்களா?
0: உண்மைதான். சாதாரண 4000 சம்பளம், சாதாரண காசு இல்லை, ஆனால் அப்போ வந்து பெரிய சம்பளம் எங்களுக்கு.
1: சரி,
0: பெரிய சம்பளம், அதனால் போனோம். எல்லாரும் எங்கள் தெருவில் வந்து எங்கே வேலை பார்க்க போகிற சும்மா 2 நாளைக்கு போயிட்டு திரும்பி வந்துடுவேன். பசங்கள்லாம் கூட கிண்டல் பண்ணாங்க, சும்மா இதெல்லாம் போடுற சகஜம்தான், பரவாயில்ல, அந்த சீட்டில் போய் 1 நாளைக்கான உட்காந்துட்டு வரான் சொல்லிட்டு எங்கள் சாரை அழைச்சிட்டு போய் ஜாயின் பண்ணிட்டேன். நான் போனவுடனே எங்கள் ஊர்லேருந்து 10 பேர், 10 ஜென்ஸு 2 லேடிஸு, ஒருத்தவங்க வந்து பொறையா இருக்காரவங்க, நான், அவங்க என் ஃப்ரெண்டு சாந்தின்னு பேர், அவங்களும் என் ஃப்ரெண்டு தான், நானும் அவங்களும் ஒரு அப்பாயின்மெண்ட்டு. 7 வருஷம் நாங்கள் உட்காந்தோம் சீட்டில். உட்கார்ந்தோம்னா எங்களுக்கு உட்கார்ந்தோம்னா ஃபஸ்ட்டு சீட்டே கொடுக்கல அந்த ஸ்டாஃபுங்க, பர்மனன்ட் ஸ்டாஃபு தான் சீட் இருக்கு.
1: சரி,
0: நாங்கள் டெம்பரவரியாக போனாங்கலாம் ஒரு பெட்டியில் உட்காந்துருந்தோம். அப்போ இப்போ ஃபைல்ஸ் வந்து பேக்ஸில் எண்ட் ஆஃப் போடுவோம்ல, அதாவது க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணுவோம். 10 ஆண்டு முடிவுகள், 1 ஆண்டு முடிவுகள், 1 ஆண்டு முடிவுகள், அந்த இது வந்து போடுறதுக்கு எண்ணுக்கிட்ட அல்ட்டு வந்து வச்சுருப்பாங்க ஃபைலை. நானும் அந்த பொண்ணு தான் செய்வேன். ஜென்ஸ் எல்லாம் வந்து சைன் பண்ணுவாங்க, வெளியில் கிளம்பி போயிடுவாங்க, டீ குடிக்கிறோம் போகிறோம் அப்படி இப்படின்னு போயிட்டு போய் ஃபீல்டு ஒர்க்குன்ட்டு போயிடுவாங்க. நாங்கள் லேடிஸ் எங்கே போகிறது, ரெண்டு பேரும் உட்காந்துக்கிட்டு மண்ணில் மண்ணிலையும் எழுதுவோம் தைச்சிருவோம். அந்த ஃபைல் தைக்கிறத பார்த்துட்டு சார் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணாங்க, நான் டைலர் சார், நான் சின்ன பிள்ளைங்க டைலரிங் கற்றுருக்கேன், இப்போவும் டைலர் தைச்சிட்டு இருக்கேன். ஆ, நம்மள்ட்ட எல்லாமே இருக்குது, கை வந்த கலைகள் எல்லாமே இருக்குது. எனக்கு ஒரு சார் பையன், சின்ன பையன் சுதாகர் பேரு, இப்ப வீடியோவா இருக்காரு, அவர் தான் வேலை சொல்லி கொடுத்தார் ஒர்க்கு. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நான் சொல்லுவேன், எங்கே போனாலும் எனக்கு என்னை விட சின்ன பிள்ளை, எனக்கு நீங்கள் தான் குரு. அதாவது இவர் இன்னைக்கு காதில் வாங்குறாரா என்னன்னு தெரியல, எனக்கு குரு நீங்கள் தான் சுதாகர் சார்ன்னு இன்னமும் சந்தோஷமாக தான் இருந்துச்சு. அதுக்கு பிறகு 7 வருஷம் கழிச்சு, 5 வருஷம் கழிச்சு நாங்கள் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரைக் பண்ணி எங்களை பர்மனெண்ட் பண்ணணும். இதுக்கு 1 இயர் கழிச்சு எங்களுக்கு ஒரு ஊசியும் கொடுத்தாங்க. கரெக்டாக 1 இயர் ஒரு டேட் முடிச்சு எங்களுக்கு ஒரு ஊசிங் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு மாச கஷ்டம். இதுக்கு பிறகு என்னடா ஒத்த அழுவலி, அது ஒன்று தான் என் மனசை கட்டுப்படுத்திட்டு அந்த ஒரு கஷ்டம் சொல்றேன், இதுதான் அனுபவம். அந்த கஷ்டத்தை தாங்க முடியல. நாளைக்கு போய் எல்லாரும் ஊரில் பேசுன மாதிரி நமக்கு அமைஞ்சிடுச்சே. மறுநாளே போஸ்டிங் கொடுத்தாங்க, ஊஸ்டிங் அண்ட் போஸ்டிங். மறுநாள் போனோம். அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் கெத்தாலும் நிமிந்து கெத்தா போனோம்.
1: சரி,
0: அதுக்கப்புறம் வேலை பார்த்தோம். அதுக்கப்புறம் நான் எங்களுக்குள்ளே ஒரு கமிட்டி மீட்டிங் போட்டு எல்லாரும் நம்ம வந்து ஆஃபீஸெல்லாம் பார்க்கணும், டாக்டர் ஜெய இயக்கத்தை பார்க்கணும், நம்மளையும் பர்மனெண்ட் பண்ணணும் சொல்லி பார்க்குறப்ப, அப்போ அரசியல்லாம் இல்லை, நம்ம முன்னாடி இந்த சிஎம் டாக்டர் கலைஞர் அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க எக்ஸாம் எழுதணும், ஜூனியர் ரெசிடென்ட்டுன்னா அவங்க எக்ஸாம் எழுதணும், குரூப் 4 பாஸ் பண்ணால் தான் அப்பாயின்மெண்ட் போட முடியும், தான் கவர்மெண்ட் ரூல்ஸ் சொல்லிட்டாங்க. அப்போ நாங்கள் வந்து எக்ஸாம் எழுதணும். எக்ஸாம்னா பேட்ச் பேட்சா, ஃபஸ்ட்டு மார்க் அடிப்படையில் என்ன பண்ண போட்டாங்க, நான் செகண்ட் பேட்சி பாஸ் பர்மனெண்ட்டு போட்டு ஆதி திராவிட நலத்துறை எனக்கு வந்திருக்கு. எனக்கு எங்கே இருக்குது இப்படி ஒரு துறை இருக்கிறதே உண்மையிலே தெரியாது, என்னடாது ஆதி திராவிட நலத்துறை, என்னடாது துறை அப்படி இப்படின்னு எல்லாரையும் போய் கேட்டுக்கிருந்தோம். அப்புறம் ஒருத்தர் சொன்னாங்க, அவங்க சார் இருக்காரு செம்மார்க்கோ இல்லை, அவரை போய் பாருங்கள், அவங்க வீட்டுக்காரங்க வந்து டீச்சர், அவர் வந்து என்ஜினியர், அந்த அந்த டிபார்ட்மெண்ட்டில் இன்ஜினியர் ஆபரேட்டர் இருக்காரு, அவர் வீட்டை போகிறோம். போய் பார்த்தோம்னா எங்கள் வீட்டில் நானும் அவரும் பார்த்தோம், அவர் வந்து இதுமாரி மாதாணத்தில் வேக்கன் இருக்கு,
1: எங்கே போனாலும் ஏதோ ஒரு வழிகாட்டி
0: கிடைக்குது, ரூட் கிடைக்குது. அப்போ அங்கே ஒரு சார் இது பண்ணார், இங்கே ஒரு டீச்சரோட ஹஸ்பண்ட் சொன்னார். இப்போ ரீசெண்டாக அவர் இறந்துருக்காருங்கிற செய்தியை போஸ்டரில் ஒரு வார்த்தை மடி பார்க்குறேன். எப்படின்னா 1 ஆண்டு நினைவஞ்சலின்னு போட்டிருக்கு, தர்மலிங்கம் பேர். டீச்சரு இங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்கம்மா, நீங்கள் போய் சார் ஜாயின் பண்ணிக்கலான்னாரு. 2 ஹவர் ட்ராவல், 7:30 மணிக்கு நான் வீட்டை விட்டு ஏழைக்காலுக்கு பஸ்ஸை பிடிச்சாதான், 9:30 மணி 10 மணிக்கு ஒரு 5 நிமிஷம் என்ன பண்ணா பஸ்ஸு டிலே ஆகும். ஹெச்எம்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க, ஏன்னா லாங்லேருந்து அந்த பிள்ளை வருது, பஸ்ஸு பிடிச்சி வருது, நான் அந்தளவுக்கு வேலையும் செய்வேன், ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ண மாட்டேன், போய் பிடிக்க மாட்டேன், போய் சொல்லிட்டு போக மாட்டேன். என்னதுன்னா என்னது, எனக்கு லீவு வேணும்னா லீவ் வேணும் சார், சனிக்கிழமையாமா சனிக்கிழமை வரணும்னா ஓகே வந்துடுறோம் சார் அப்படி நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். அதை நான் சொல்லக்கூடாது பெருமையா, எனக்கு ஆபீஸ் இருக்க சொல்லணும்,
1: நம்மளை பற்றி நம்ம கொஞ்சம் நினைக்கணும்
0: இல்லையா, அதுக்காக தான் சொல்கிறேன். அப்புறம் எங்கள் சார் சொல்லுவார், எவ்வளோ பணம் இருந்தாலும் எங்கள் அம்மா ஜூனியர் ஸ்டன் மாதிரி இருக்க முடியாது, கொண்டு போய் அள்ளி போட்டால் கூட

0: எண்ணி பேட்டிங் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி காசு விஷயத்தில் இப்போ எத்தனை புக்கு வந்தாலும் எத்தனை ட்ரெஸ் வந்தாலும் பிள்ளைங்க வரையா கரெக்டாக எந்த டயத்தில் வந்து பிள்ளைங்க என்ன கேட்குதோ. அதனால் அந்த இடத்துல இருந்துக்கிட்டு நான் டீச்சருங்கிற போஸ்டிங் வாங்கிட்டேன். என்னை வந்து எல்லாருமே டீச்சர்லாம் கூப்பிடுவாங்க. ஒரு சிலர் வந்து அம்மானு சொல்லுவாங்க, எனக்கு இந்த வார்த்தை தான் பிடிச்சிருக்குன்னு கூட சொல்லுவேன். எல்லா டீச்சர்ஸும் என்னை க்ளோஸாக பாசமாக பேசுவாங்க. அவங்களோடய நானும் கோஆப்ரேட். சார் சொல்லுவார், 4:30 ஆகிட்டா நீனு கிளம்புமா, உங்களையும் கொண்டு வந்து விட்டுறேன் எல்லாரையும் எல்லாரையும். அது ஒரு கிராமம், பஸ் ரூட் அதிகம் வசதி கிடையாது. 1 hour 1/2 hour தான் ஒரு பஸ் வரும். அப்படி போயிட்டுருந்தோம். அதுக்கு பிறகு நான் ஜாயின் பண்ணுறேன். 29 ஜாயின் பண்ணுறேன். 29/1/2010 ஜாயின் பண்ணுறேன். சார் வந்து எனக்கு அந்த மாதமே பில் எடுத்துக்கணும், ட்ரெஷரிக்கு போகணும், சம்பள பில் எடுத்துக்கிட்டு இந்த மாதம் நீங்கள் போகணும் சொல்லிட்டாரு. நான் ஜாயின் பண்ண பிறகு அந்த இடத்துல ஒரு சார் இருந்தார், யார், செல்வகுமார் ஒரு சார் இருந்தார். அவர் ஆயுதநாள் துறையில் அதுக்கு முன்னாடி ஜூனியர் ரெசிடெண்டாக இருந்திருக்காரு. எனக்கு போஸ்டிங் போட்டதை பார்த்துட்டு அவர் டக்குன்னு ஹெட் ஆஃபீஸ் போட்டார். அவரை நாளே பார்த்ததில்லை, இப்போ தான் பார்த்துருக்கேன். ஆஃபீஸ் ஹெட் ஆஃபீஸ் போன பிறகு அவரை பார்த்தேன். எனக்கு வந்து அவர் போயிட்டார். சார் எல்லாம் குசும் பேசிக்கிறாங்க, என்னவோ தெரியல. இந்த அம்மா வந்துட்டாங்க, அவர் சொல்லாமல் இல்லாமல் ஓடிட்டாரு, என்ன பண்ணுறாங்களா தெரியலையேன்னு சொல்லிட்டு அவர் அதோட நான் போன சார்கிட்ட திருப்பி வந்தார். திருப்பி வந்து ஃபோன்லேயே பேசினார், மேடம் நீங்கள் 1 hour கழிச்சு டிலேவாக வந்து ஜாயின் பண்ணுங்கள், எனக்கு எல்லாம் ரிலீவ் பண்ணி விடணும், பே பில்லாம் கட் பண்ணி வைக்கணும்னு சொன்னார். சரி, ரொம்ப யோசனை பண்ணேன், எல்லோரும் சொன்னாங்க நீ ஜாயின் பண்ணிவிடு, ஜாயின் பண்ணால் உன் சீனியாரிட்டி போகாது, ஆல்ரெடி சீனியாரிட்டி போய்டும். ரொம்ப யோசனை பண்ணினேன். 10 years பாவம் அவரும் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் வந்து பட்டுக்கோட்டைக்காரரு, அவரை விட்டு ஃபேமிலியை விட்டு இங்கே வந்து வேலை பார்த்துருக்காரு. 10 days நம்ம சம்பளம் தானே போகுது, போனால் போட்டோம். ஒரு சீனியாரிட்டியே போனாலும் பரவாயில்ல, நம்ம ஒரு மனிதருக்கு ஒரு நல்லது செய்கிறோம். சரி, சார்ட்டே ஃபோன்லேயே சொன்னேன், சரி சார் 10 days நான் பிரேக் நான் வந்து லேவ் பண்ணி வந்து வந்துடுறேன்.
1: சரி, நேர்களே, இன்றைய அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை மாவட்டம் ஓய்வு பெற்ற அரசு மாவட்ட மேலாளர் சங்கரன் பந்தல், திருமதி எஸ் சுசீலா அவர்கள் பங்கு பெறும் சிறப்பு நேரலை நிகழ்ச்சியோட நாம் இணைந்திருக்கின்றோம். அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க அரசு பணிக்கு எப்படி தேர்வானாங்க அப்படின்னு தான் நம்ம ஒரே ஒரு கேள்வி கேட்டோம். ஆனவங்க அவங்களுடைய மொத்த அரசு பணி அனுபவத்தையும் நம்மக்கிட்ட வரலாறாக சொல்லிகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அவங்க கிட்ட பேசலாம். நீங்கள் வந்து இப்போ இந்த வேலையில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் நீ போறியா, நீயா போகிற அப்படின்லாம் கேட்டதான் சொல்கிறீங்க. அந்த சவாலில் வந்து நீங்கள் எப்படி எதிர்கொண்டு வந்தீங்க?
0: என்னை வந்து ஏன் போறீங்க என்ன போறீங்கன்னு கேட்கல. சார் என்ன சொன்னாங்க, உனக்கு 12 போட்டாச்சு, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இப்போ ஜாயின் பண்ணுற வழியை பாருங்கள். மற்றது இந்த பழைய ஆஃபீஸில் எவ்வளோ ஃபைல் கட்டினாலும் நீங்கள் பார்க்கணுங்கிற அவசியம், வந்து கூட லீவ் போட்டு நீங்கள் பார்த்து கொடுக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு போய் உங்கள் ஜூனியர் சின்னதை வந்து பர்மனண்ட் பண்ணுங்கள், போஸ்டிங் வந்து விட்டு விடாதீங்க, லேட் பண்ணிங்க சீனியாரிட்டியில் பின்னாடி போயிடுவீங்கன்னு தான் எல்லாருமே
1: சொன்னாங்க.
0: அதுக்கு பிறகு நானே யோசனை பண்ணிவிட்டு அப்புறம் அவருக்கு வந்து கொடுத்துட்டேன்.
1: விட்டு
0: கொடுத்துட்டு பிப்ரவரி மாதம் பில்லு பே பில் எடுத்துகிட்டு போகிறோம். செம்பனார் கோயில் சீர்காழி ட்ரெஷரிக்கு போகிறோம். போனால் ஒவ்வொருத்தரும் வந்து 50 pages 60 pages சொல்லி புக்கு கையில் வச்சுருக்காங்க பில்லு. எனக்கு ஒரு அது ஒரு பயம், இவ்வளோ உட்காந்து பில்லை கொண்டு போகிறாங்களே, நம்ம என்ன பண்ணி எதை ஞாபகம் வச்சுக்கிறது, நம்ம எப்படி இந்த பில்லை தான் தைச்சு கொண்டு போய் காமிக்கிறது, ஒரு பயம். அப்போ அங்கே ஒரு மேடம் வந்தாங்க, அவங்கள போய் கேட்டேன். அவங்க சொன்னாங்க எல்லாத்தையும் எடுத்து ஃபஸ்ட்டு 100 வை, அதுக்கப்புறம் என்ஃபேஸ்மெண்ட் வை, கரெக்டாக ஆர்டராக அடிக்க வேணும். பிப்ரவரி மாதம் ஐடி, அதனால அந்த பில்லு இவ்வளோ காணி இருக்குமா சொன்னார். அது எனக்கு ஒரு பயம். அந்த இதில் வந்து அதை இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். ஓஹோ இது இப்படி தான், பேக் ஃபைல பார்த்துக்க கரெக்டாக எப்படி இருக்குன்னு, ஓசி இருக்கும் பார்த்துக்கோ சொல்லி கொடுத்தாங்க.
1: சின்ன
0: பிள்ளைங்களையும் போய் கேட்டுடுவேன், அம்மா இது எப்படி எனக்கு கொஞ்சம் தெரியாது, அந்த பிரிஸ்டேஜ் பார்க்க மாட்டேன், எனக்கு தெரியலன்னா யாராக இருந்தாலும் சரி தான் அது கேட்டுடுவேன்.
1: சரி,
0: அந்த மாதிரி போய் கேட்டேன், ஓகே சொல்லி கொடுத்தாங்க. அதுலேருந்து நல்ல
1: சிறப்பாக
0: அந்த டிபார்ட்மெண்ட்டில் பதிவு பண்ணிட்டேன்.
1: நம்ம தொடர்ந்து பேசலாம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நேர்களை, நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம் ONGC.
5: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
1: நாளை காலை 6:40 மயிலாடுதுறை தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கும் இன் சொல்லாமது.
6: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
7: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை

0: உழவன் நாட்டு சர்க்கரை பூமெக்ஸ் பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்
1: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் டவுன் ஹால் ரோட் கும்பகோணம்
0: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால் நினைவிருக்கட்டும் நேர்களே நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால் மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ் உங்கள் கடை கும்பகோணம் தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்
2: ஹார்ட்வேர் பிளம்பிங் ஐட்டம்ஸ் டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்
0: அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சியோட நாம் இணைந்திருக்கின்றோம் மயிலாடுதுறை மாவட்டம் ஓய்வு பெற்ற அரசு மாவட்ட மேலாளர் சங்கரன் பந்தல் எஸ் சுசீலா அவர்கள் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்மளோட இருக்காங்க மேடம் இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து உங்களுக்கு பிடித்த ஒரு பாடல் கேட்போம் சொல்லுங்க என்ன பாடல் வேணும்
3: எனக்கு பிடிச்ச மாதிரி உள்ள பாட்டுன்னு சொன்னா இதயக்கனியில ஒரு பாட்டு பிடிக்கும்
0: இதயக்கனியில என்ன
3: நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற
0: கண்டிப்பா சரி பொதுவான கருத்து சொல்றேன் கண்டிப்பா பாடல் கேட்டுட்டு மீண்டும் நிகழ்ச்சியில இணையலாம்

நிலவுமே.

0: நேர்களே, நாளை மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும், நாளை மாலை 5:15 திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸ் வழங்கும் தங்கமானவர்கள். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடிசு செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனினன் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உணவும். லஞ்ச் பிரேக்கில் வார்த்தை அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சியோட நாம் இணைந்திருக்கின்றோம். நேரம் 2:30. அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சியில இன்னைக்கு மயிலாடுதுறை மாவட்டம் ஓய்வு பெற்ற அரசு மாவட்ட மேலாளர் சங்கரன் பந்தல் எஸ் சுசீலா அவர்கள் தான் இன்னைக்கு சிறப்பு நேரலை நிகழ்ச்சியில இருக்காங்க. மேடம் கிட்டத்தோட தொடர்ந்து பேசலாம் நம்ம. மேடம், இப்ப வந்து நீங்க உங்களுடைய அந்த அரசு பணியோட அனுபவம் பத்தி ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. உங்களுடைய சிறு வயது நிகழ்வுகள் பத்தி சொல்லுங்களேன். சின்ன வயசுல நீங்க என்னவா ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க, அதுவா ஆகியிருக்கீங்களா? அத அந்த மாதிரி அந்த நிலையை அடையறதுக்கு நீங்க என்ன மாதிரியான சவால்கள் எல்லாம் எதிர்கொண்டு வந்தீங்க?
1: சிறு வயதுலன்னு சொன்னால், சிறு வயதுலேருந்து எங்கள் அப்பா நான் ஒரே பொண்ணு, 15-16 வருஷம் கழிச்சு தம்பிங்க. அதனால் நான் ஒரு பொண்ணு வந்து ஒரு ஆம்பளை பிள்ளை மாதிரி எங்கள் என்னை வளர்த்தாங்க அப்பா. ரொம்ப படிக்க வைக்கலேருந்து எங்கள் ஏரியாவில் கிராமங்கிறதுனால எங்கள் பொண்ணு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும், கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு அப்பா ஸ்கூல் போட்டு படிக்க வைப்பார். கீழெல்லாம் உட்கார வைக்க மாட்டாப்ல. அப்பா இப்போ இல்லை, இறந்து போயிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, வயசாயிடுச்சு, என்ன பண்ணுறது, நம்மளுக்கே இந்த வயசாயிட்டு. அப்போ அம்மா வந்து உதவி பண்ணுங்க, ரொம்ப செல்லம், ரொம்ப செல்லமாக தான் வச்சுருந்தாங்க. அப்போ வந்து ஸ்கூலில் படிக்கிறப்ப வந்து டீச்சர்னு ஆகணும்னு சொல்லி ஒரு எய்ம் இருந்துச்சு. அந்த டயத்தில் கொஞ்சம் பண்ண முடியல, ஃபேமிலி என்னுடைய பர்சனல்
0: குடும்ப சூழ்நிலை
1: கொஞ்சம் பண்ண முடியல. அந்த மாதிரி ஏதோ, ஆனால் அப்படி இருந்தனாலும் டீச்சருங்கிற பேரை வாங்கிட்டு வந்துட்டேன் அவங்க ஸ்கூலில் போய். அது ஒரு சந்தோஷம். எனக்கு வந்து போஸ்டிங் எங்கள் அப்பாவோட ஆசை, எப்படியும் பிள்ளைங்க வேலைக்கு அனுப்பணும்னு. எங்கள் அப்பா இறக்குறப்ப வந்து என்னை தாலுக்கா விசார் தாசத்தார் கூப்பிட்டாங்க.

0: அப்பா அப்பா போஸ்டிங்ல இருக்கும் போதே இறந்துட்டாங்க.
1: என்னவா இருந்தாங்க?
0: அப்பா வில்லேஜ் மீனியல்ஸா இருந்தாங்க. அதனால அந்த வேலையை நீங்க பாருங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நான் பார்க்கறதுக்கு விரும்பல. தம்பிங்க எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. தம்பிங்க ரெண்டு பேர், சின்ன சின்ன தம்பிங்க, ஒரு தம்பி 8 வயசு, ஒரு தம்பி 5 வயசு. இருக்கிறப்ப வந்து சித்தப்பா பையன், சித்தப்பனா அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி கல்யாணம் பண்ணிட்டாங்க ஃபேமிலியில். அந்த தம்பி தான் பெரிய தம்பி எங்கள் ஃபேமிலியில். அந்த தம்பிக்காக அந்த வேலையை கொடுத்துருங்க சொல்லி நான் கையெழுத்து போட்டே கொடுத்துட்டேன் சித்தப்பா சொல்லி எங்கள் செய்த தம்பிக்கு. அந்த தம்பி தான் இப்போ நல்லது நான் செய்கிறேன் ஓரளவுக்கு, ரொம்ப சந்தோஷம். பெரிய மாமனார் பையன், எங்க வீட்டுக்காரோட பிறந்தவங்க 3 பேரு. தனியா போயிட்டா காலங்கள் மாறுதுல்ல கொஞ்சம் கொஞ்சம், அதாவது அப்ப இருந்த காலம் வேற இப்ப இருந்த காலம். அவங்க நல்லா ஒற்றுமையாதான் இருக்கும். நான் வந்து சின்ன மருமக, பெரியவங்க நல்லவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க.
1: சரி,
0: அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
1: உங்க ஃபேமிலி இல்லைன்னா உங்க குழந்தைங்க?
0: எங்க குழந்தைங்க? ரெண்டு பையன், ஒரு பொண்ணு. பெரியவன் பையன் தமிழ்நாடு போலீஸ்ல மயிலாடுதுறையில இருக்கான்.
1: சூப்பர்.
0: பாப்பா வந்து பிஎட் முடிச்சுட்டு பக்கத்து ஸ்கூல்ல சும்மா டெம்பரவரி வேலைக்கு போயிட்டு இருக்காப்ல. பையன், ஒரு பையன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வீட்டில் இருக்கான், சும்மா விளையாடுத்தலமா இருக்கான்.
1: பாட்டுதான்
0: அப்பா உன்னை இப்ப அழைச்சிட்டு போதில்ல, இதுக்கு நீ சந்தோஷம் பண்ணும் சொன்னா. இதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க, ஆனா எங்க வீட்டுக்காரங்க அதெல்லாம் ஓரளவு அவருக்கு தெரியும் எது எதெல்லாம் அனுப்பணும். ஸ்ட்ரிக்ட் தான் எங்க வீட்டுக்காரங்க, ஸ்ட்ரிக்ட் தான், ரொம்ப ஸ்ட்ரிக்ட் கரெக்டா. அதாவது ஏரியாவில் வந்து பொங்கல்னா ஒரு மஞ்சள் தண்ணி ஊற்றுவாங்க, என் மேலே யாரும் ஊற்ற மாட்டாங்க.
1: அவ்வளோதான், ஒரு அடி தள்ளி நில்லு.
0: ஊற்ற மாட்டாங்க, வர மாட்டாங்க. ஏன்னா எங்கள் சாரு வந்து வெட்டு ஒன்று துண்டு நின்னாக்கிடுவாரு, அதனால என்னை யாரும் எந்த பிரயசமும் பண்ணவே மாட்டாங்க. மாமா மரம் உள்ளவங்க கூட யாரும் என்னகிட்ட எதுவும் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி எங்கள் சாரு கரெக்ட் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க.
1: உங்கள் திருமணத்தை பற்றி சொல்ல வந்தீங்க, அதுக்குள்ள கேட்டு சொல்லுங்க.
0: எங்க சாரு நானும் ஒரே ஊரு, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எங்க சாரு மிலிட்டரிக்கு போனவங்க, அது அவங்க இருக்க முடியல ஏதோ ஒரு
1: சூழ்நிலை.
0: மிலிட்டரிக்கு செலக்ஷன் ஆகி 6 மாசம் ட்ரைனிங் போனாங்க.
1: சரி,
0: அதுக்கப்புறம் வேற எங்கேயோ வெளில போட்டுருவாங்க ஒரு பயம், ரிட்டர்ன் ஆயிட்டாங்க. போகல. அதனால திரும்பி வந்து நாங்கள் மேரேஜ் பண்ணோம், லவ் மேரேஜ் தான் அது. அது எங்க கல்யாணம் வந்து ஒரு கண்ணீர் கல்யாணம் அப்படிதான் சொல்லணும்.
1: சரி.
0: எங்கள் வீட்டில் அப்பா அம்மா ஒரே பொண்ணுங்கனால கொஞ்சம் மேல் மாதிரி பார்த்தாங்க. எங்கள் சார் ஃபேமிலி நல்ல ஃபேமிலி தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
1: கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு சிறந்த துணையாக.
0: ஆமாம், அதில் வந்து 100% என் ஹஸ்பண்டுக்கு நான் பெருமை சொல்ல விரும்புகிறேன்.
1: இந்த தருணத்தில் நீங்கள் என்ன பாடல் கேட்க விரும்புகிறீங்க?
0: இந்த தருணத்தில் வந்து அந்த வீரத்தாலாட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீரத்தாலாட்டில் இந்த ஆள பிறந்த மகாராசா வந்து என் மகனுக்காக, ஏன்னா என் பையன் வந்து அது எப்படி சொல்கிறது, பெரிய பையன் ரொம்ப கம்பீரமானவன், அம்மானா எடுத்து பேச மாட்டான். என்னுடைய ஆசையை நிறைவேற்றிட்டான். இந்த பாட்டை பாடுறப்பலாம் அவனுக்காகவே மனசு கஷ்டப்படும், கலங்கும்.
1: இப்போ இது நீங்கள் பாடுற மாதிரியே வானொலியில் உங்கள் பையனும் கேட்க.
0: ஆமாம், ஆமாம்.
1: சரி, கேட்கலாம்.
0: ஓகே.

0: நேர்களே, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
1: காரைக்கால் GL மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: GL மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: VPN கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசும் தளிர்.
5: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும்
6: வீட்டு உபயோக பொருட்கள்
7: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
8: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை இரவு 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
9: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
0: நாளை பிற்பகல் 1:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: நேரம் 2:41 இணைந்திருக்கின்றோம். காரைக்கால் பண்பலையின் 1.3 லஞ்ச் பிரேக்கில் அனுபவம் அற்புதம். இன்றைய நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை மாவட்டம் ஓய்வு பெற்ற அரசு மாவட்ட மேலாளர் சங்கரன் பந்தல் எஸ் சுசீலா அவர்களுடன் நம்ம சிறப்பு நேரலை நிகழ்ச்சியில் இருக்கும். மேடம், இப்ப பாத்தீங்கன்னா நீங்க அரசு பணியில எத்தனை வருடமா பணியாற்றினீங்க? அந்த அரசு பணியில இருக்கும் பொழுது உங்களுக்கு மறக்க முடியாத அனுபவங்கள் சில இருக்கும் இல்லையா, அதை எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க.
1: நான் கவர்மெண்ட் சர்வெண்ட்னு சொன்னா 20 ஆண்டுகள், 2003 2023 வரைக்கும் நான் கவர்மெண்ட் சர்வெண்ட் வேலை பார்த்துருக்கேன். மேலும் வந்து அரசு பணிங்கிறது வந்து ஒரு வகையில் வந்து நல்லதுதான், நம்ம சொல்ல முடியாது, கெட்டதுன்னு சொல்ல முடியாது, நல்லது தான். அந்த அளவுக்கு நம்மளுடைய வீடு வாசல்லாம் கொஞ்சம் வந்து இழந்து தான் போகும், வேறு வழியே இல்லை. வீட்டில் வந்தால் சத்தம் போடுவாங்க, ஏன் இவ்வளோ லேட்டும்பாங்க, ஒரு பஸ்ஸை விட்டால் அடுத்த பஸ் 6:30 விட்டுட்டு 7:30 வந்தால் அப்படியே ஒரு மாதிரி நடுக்கும். அந்த பஸ்ஸை விட்டமே வீட்டுக்காரர் அவர் என்ன சொல்லுவார்,
0: என் நேரத்தில் பதில் சொல்கிறேன், நீ
1: நேரத்தில் கிளம்பி வர வேண்டியதானே கேள்வி சொல்லுவாங்க. இதையும் அவன் எங்கள் வீட்டுக்காரர் ஸ்ட்ரிக்ட்டுமே சொல்லுவாங்க, இந்த டயத்தில் வர 6:30 ஓசத்துக்காக பஸ் வரும், நீ முன்னாடி கிளம்பி வரணும். இதெல்லாம்
0: அனுபவிச்சிருக்கேன்.
1: அதாவது ஒரு செகண்டில் பஸ்ஸுங்கிறது வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வர முடியாது, ஏற முடியாது. நம்ம வண்டியிலையும் போகிறது ரொம்ப தூரம் இருக்குது, அதான் பஸ்ஸில் தான் வரணும். எங்கள் ரூட்டில் வந்து 2-3 பஸ் தான் ஓடுது. அந்த டயத்துக்கு வந்து அதான் 6:30 ஒரு டைம் 1 நிமிஷம் விட்டோம்னா 1 ஹவர் வெயிட்டிங் உட்காந்துருக்கணும் பஸ் ஸ்டாண்டில். குடும்ப வேலைங்கிறது கவலையப்பட மாட்டான். 3 மணிக்கு எழுந்துச்சு அனைத்து வேலையும் செஞ்சு வச்சுட்டு பசங்களுக்கெல்லாம் சாப்பாடு பண்ணி வச்சுட்டு எல்லாமே செஞ்சு வச்சு தான் போவேன். சமைக்கிற பாத்திரத்தை கூட கழுவி வச்சு தான் போவேன். நான் மற்றபடி யார்ட்டையும் வேலைக்கெல்லாம் சொல்லவும் மாட்டேன். என்னுடைய இன்னைக்கும் நான் வேலை பார்க்குறேன்னா என்னுடைய உழைப்பு தான் காரணம். நான் வந்து என்னோட கை கால் முடங்காமல் இருக்க வரைக்கும் வேலை செய்யணும். முடங்கி படுத்தாதுக்கப்புறம் பார்த்துப்போம் என்று ஒரு எண்ணம். அதனால் வேலை செய்யறதுக்கெல்லாம் பயப்படவே மாட்டேன். தலைக்கு மீறி வந்தா தான் படுப்பேன், வேலை செஞ்சு.
0: நீங்க இங்க வந்ததுமே சொன்னீங்க, நான் வந்து ஃபர்ஸ்ட் அரசு அதிகாரியில அப்புறம் தான் நான் வானொலியோட மிகப்பெரிய
1: ரசிகை.
0: சொல்லுங்க.
1: எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே எஃப்எம் கேட்கறதுனா ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்லேயும் சரி, எங்கள் அப்பா வந்து ரேடியோ ஒன்று வாங்கி வச்சுருந்தாங்க. அப்போ எஃப்எம் தான் பொழுது நைட்டு 10 மணி 11 மணி வரை கடையில் தான் வச்சுப்பேன், தலையிலே வச்சுக்கிட்டு அந்த இதுவாக வச்சுப்பேன். அவங்களுக்குலாம் அங்கே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு. படிக்கலையா, எக்ஸாம் போகணும், படிக்கணும், இதெல்லாம் வச்சுட்டு இப்போ டிவி பார்க்குறேன், செல்லு பார்க்குறியா அப்படிலாம் கேட்பாங்க. அப்போல்லாம் அந்த இது கிடையாது. இப்போ அதெல்லாம் பெரிய டிவி வாங்கி வச்சுருப்பேன், அதெல்லாம் பார்க்கறது கிடையாது. இந்த அந்த எஃப்எம் பார்க்குறது அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் எனக்கு. அந்த ப்ரோக்ராம் ஒவ்வொரு நாளும் கேட்பேன். இந்த பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியெல்லாம் போடுவாங்க அப்போல்லாம். அப்போ அவங்க அந்த பாட்டு சொல்லாத முடியும், இந்த எழுத்தில் நான் சொல்லிடுவேன், நான் கண்டுபிடிச்சு சொல்லிடுவேன், இந்த படத்தில் இந்த பாட்டு, இந்த பாட்டு, இந்த காணானா இந்த பாட்டு அப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக தான் நான் இருப்பேன் அப்போலேருந்து. ஊர்லேயும் ஒரு கல்யாணம் காட்சினா தெரியும், ரேடியோ பாடுச்சுன்னா எனக்கு தனி சந்தோஷம், மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும், நான் பாட்டு பாடிக்கிட்டே இருப்பேன். அந்த பாட்டு பின்பாட்டு
0: ரொம்ப பிடிக்கும்,
1: ரொம்ப பிடிக்கும்.
0: சரி, சரிங்க மேம். இப்ப நீங்க வந்து ஒரு கிராமத்துல இருந்து வந்த பெண்மணி, இப்ப இருக்கக்கூடிய பெண்கள் வந்து நவீன வளர்ச்சி காலத்துல இருக்காங்க, எல்லாராலையும் அந்த ஒரு இலக்கு அடைய முடியுதா? அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: நான் வந்து பாட்டுங்கிறது ஒரு கலை, அது மனசளவுல வந்து நல்ல சந்தோஷமான பாட்டு பாடுறப்ப சந்தோஷமா இருப்பேன், மனசு கொஞ்சம் ஃபீலிங்கான பாட்டு பாடுறப்ப நான் மீறி நான் அழுதுருவேன், எங்க ஃபேமிலி நினைச்சு அழுதுருவேன், அந்த மாதிரி உள்ளானா. ஆனால் சிலர் வந்து மரம் மாதிரி பாட்டெலாம் இருக்குது, இது என்ன தொல்லையாக இருக்குதும்பாங்க. இந்த போட்டு அடிக்கிறானோ, பாட்டை போட்டு அடிக்கிறானுங்க, இது காதலி உள்ள கையில் உள்ள மற்றது கூப்பிட்றவங்க உள்ள காதல உள்ள பேசுவாங்க.
0: சரி,
1: ஊரில் ஒரு பாட்டு பண்ணால் ஒரு இசை, ஒரு கலை, இதை வந்து நம்ம ரசிக்க தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. நம்மளோட மனசெலவில் என்ன அவங்க எப்படியோ தெரியாது, மற்றவங்களுக்கு நான் சொல்கிறது ஒரு இந்த பாட்டு எல்லாம் கேட்டால் மற்ற சைடில் உள்ள எந்த அசம்பவம் இது காதல வேண்டிய அவசியம் இல்லை. கட்ட செய்தெல்லாம் காதல பண்ண அவசியமே இல்லை, கிராமம் இல்லையா, நம்ம வந்து பாட்டு கேட்டு
0: இசையை ரசிக்கிறீங்க. உங்களுடைய மெயின் பொழுதுபோக்கு அப்படின்னா என்ன சொல்லுங்க?
1: எனக்கு மெயின் பொழுதுபோக்குன்னு சொன்னால் இசை பாட்டுக்கு அது பாட்டுக்கு ஓடும். எல்லா வேலையும் செய்வேன் வீட்டில், வீட்டு வேலை, ஆஃபீஸ் வேலைனா ஆஃபீஸ் வேலை முடிச்சுட்டு அப்படியே வந்துடுவேன். ஆஃபீஸில் வந்து ஒரு நாள் இந்த வீட்டு ஞாபகத்தில் போனேன்னா ஆஃபீஸில் ஒரு நாள் பஸ்லேயே ஃபைலை விட்டேன், பஸ்லேயே விட்டுட்டு போயிட்டான். பஸ் நேராக மயிலாடுதுறை போயிட்டு நான் செமினாருக்குள்ள இறங்க வேண்டியனா, திரும்பி வரப்ப நான் போய் ஆஃபீஸில் கையெழுத்து போடுறேன், ஃபைலு போயிட்டாங்க. திரும்பி பஸ் வர வரைக்கும் வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து நின்று அப்புறம் வாங்கினேன், எம்ஓஹெச் பஸ்ஸுக்கு ஃபோன் அடிச்சு வாங்கிட்டோம். அது முக்கியமான பண ஃபைலு, இந்த திருமண நிதி இது ஃபைலு. அதனால அந்த மாதிரி சில சிரமங்க கஷ்டங்கள் சிரமங்கள்லாம் அனுபவிச்சிருக்கேன்.
0: அந்த மாதிரி
1: மறந்து ஏன்னா இங்கே வீட்டில் சந்தோஷமாக போனால் அங்கே ஓகே.

0: வீட்டில் ஏதாவது ஒரு மாதம் கஷ்டம்னா போயிடுவான் ஒன்று. சென்னையில் நான் இருக்கப்போ இந்த ஒரு ஃபீலிங்கில் அப்படியே இப்போ உடம்பு முடியாமல் போட்டு நேராக வந்து எழிலகம் இறங்கலை, நேராக மத்திய போயிட்டான், மத்திய கைலாஷ் போய் இறங்கிட்டான். பஸ்காரன் கேட்குறான், எப்போ நீலாங்கரை வந்தோம்னு சொல்லு, நான் இது போகணும்னோடனே மேடம் என்ன மேடம் மத்திய கைலாஷ் வந்துட்டு நீங்கள் விடிய காலம் மணி 4 மணி, நீங்கள் இங்கே இறங்காதீங்க, அடுத்து அண்ணா யூனிவர்சிட்டி போய் இறங்கிங்க, இறங்கினவுடனே உங்களுக்கு பஸ் வரும் திருமாநூர் பஸ். இந்த கண்டக்டர் சொல்கிறான், ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லை, அந்த ஒரு மன கஷ்டங்கள் அந்த அந்த மாதிரி சில மன கஷ்டங்கள் வரப்போ அந்த இது நடந்துடுது. அப்போ ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அப்புறம் இறங்கி வந்தேன், வந்து சேர்ந்தேன்.
1: சரி,
0: ட்ரெயின்லேயும் ஒரு தடவை அந்த மாதிரி அடி, இதெல்லாம் என்னுடைய கஷ்டங்கள். ட்ரெயினில் வரப்போ மயிலாடுதுறை இறங்கலை, கடலூர் வரவே முடிச்சுட்டு இருந்தேன், மயிலாடுதுறை இறங்கலை. நேராக பசங்க பக்கத்து பசங்களை அப்போ டக்குன்னு முடிச்சுட்டு கேட்குறான், இப்போ பஸ்ஸு ட்ரெயின் எங்கே போயிட்டுருக்கு, ஆடுதுறை தாண்டி போயிட்டுருக்கு, எப்படி இருக்கும்? அப்படியே மனசை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு டக்கு நேராக கும்பகோணம், கும்பகோணம் எப்படா வருது முடிச்சுட்டே இருந்து கும்பகோணம் இறங்கி மொதல் பஸ்ஸை பிடிச்சி மயிலாடுதுறை வந்து வழக்கம் போல் 5:30 வீட்டுக்கு வந்துடுவான், 7:30 ஆயிடுச்சு. அந்த மாதிரி சில கஷ்டங்கள், கொஞ்சம் அசந்தம்னா சில கஷ்டங்கள்
1: நடக்கும்.
0: அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து கரெக்டாக டயத்துக்கு வரணும்னா எந்த மனசில் வந்து எந்த இதுவும் இல்லாமல் தான் ஃப்ரீயாக ஜாலியாக பாட்டை கேட்டோமா வந்தோமா போயிடும். ஏதாவது ஒரு ஃபீலிங் இருந்தால் அதே ஒருத்தலாகவே இருக்கும், என்னுடைய பொறுத்த வரைக்கும் அதே ஒருத்தலாகவே
1: இருக்கும். இந்த மாதிரி தருணங்களில் நீங்கள் கற்றுக்கொண்ட பாடம் என்ன?
0: அதான் இந்த மாதிரி இவ என்னடா ஏன்டா அப்படிலாம் பண்ணுறாங்க, சில நேரத்தில் மனசு கஷ்டப்படும், ரொம்ப கஷ்டப்படும், அழுது கூட இருக்கேன் நிறைய நாள் சமயத்தில் அழுது இருக்கேன். இப்படிலாம் நம்ம கஷ்டப்படணும் என்ன பேர் இருக்கு,
1: என்ன பேர் போட்டுட்டு
0: தூக்கி போட்டு அப்புறம் நினைப்பேன் அது அப்படி தான் கற்றுக்கிட்டு. எனக்கு சில சார்கள் யூனியன் ஆஃபீஸில் இருக்கும்போது சில ஒரு சார் சொல்லுவார், அவர் வந்து அட்டெண்டன்ஸ் வந்து முதல் நாள் சொல்லுவார், எப்போ நான் இப்போ மேனேஜர்ட்டு சொல்லுவார், நான் அந்த சீட்டு பார்த்துட்ருக்கப்போ எப்போ நான் வந்து நாளைக்கு கோயிலுக்கு போகிறேன், ஒரு 1 ஹவர் பர்மிஷன் கொடுன்ட்டு போயிடுவார், வரதுக்குள்ளே அந்த மேனேஜர் வந்து சீல் போட்டுருவார். அப்போ அந்த சார் சொல்லுவார், அவர் திரும்பி ரவுண்ட்ஸ் வரப்போ ஏமா ஓய்வு கூப்பிட்டு டீ வாங்க சொல்லுமான்பார். எனக்கு கோபமாக இருக்கும், என்னடா அந்த ஆள் இப்போ பர்மிஷன் போட சொன்னதுக்கு சீல் போட்டுச்சிருக்கான், அவனுக்கு டீ வாங்க சொல்கிறாருன்னு. சார்கிட்ட கேட்பேன், ஏன் சார் இப்படி பண்ணுறீங்கன்னா, அவன் தேலு குற்ற குணம் அவனுக்கு, நம்ம அந்த லெவலுக்கு போக முடியாதுமா, நம்ம லெவலில் அவர்கிட்ட அந்த அனுபவத்தை நான்
1: கற்றுக்கிட்டேன்.
0: அவர் ரொம்ப தங்கமான மனுஷன், அந்த மாதிரி சில அனுபவங்கள் அப்போ நினச்சி போனால் மற்றவங்க இப்படி தான் இருந்தாங்கன்னா அவன் சொல்வார் என்கிட்ட, நான் என்ன குலைக்கும், நம்மளும் சேர்ந்து குலைக்க முடியாது, நம்ம வந்து ஒதுங்கிக்கணும், ஒதுங்கிக்கிட்டோம்னா ஓகே போயிட ரன் பண்ணிக்கலாம். நீ வந்து அது மாதிரி நிறையா அட்வைஸ் பண்ணுவார் அந்த சார், ரொம்ப நல்ல இப்போ உயிரோடு இருக்கார், வயசான மனுஷன் நல்ல டைப்பு.
1: சரி, இப்போ உங்களுடைய வேலையில் அடுத்தடுத்த நிலைக்கு உயர்றதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகள்லாம் பண்ணீங்க?
0: நான் முயற்சி குரூப் 4 பாஸ் பண்ணின பிறகு தான் அசிஸ்டண்டாக போனேன், அதுக்கடுத்த பிறகு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை எனக்கு ப்ரமோஷன் அசிஸ்டண்ட் சென்னையில் வந்து எழுதி ஹெட் ஆஃபீஸு, ஹெட் ஆஃபீஸ்க்கு போயிட்டேன். அங்கே எம் செக்ஷன், நான் எம் செக்ஷன் பார்க்குறப்ப எனக்கு சில ஃபைல்கள் நம்ம ஆஃபீஸ் உள்ள ஃபைல்கள் வரும், அந்த ஃபைல் பார்க்குறப்ப ஒரு நாள் வந்து நான் வந்து இடஒதுக்கீடு, இடஒதுக்கீடுனா ஃபேஸ்ட் பீடிங்கில் வந்து போகிறது சட்டமன்றத்துக்கு அன்றைக்கி நான் போகணும். அப்போ வந்து போகிறப்ப வந்து எனக்கு யாராவது ஒரு ஓய்வு பண்ண கூட்டிகிட்டு போ, நீ இதம்மா போயாகணும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரு ஆசை தான், சரி போய் பார்த்துட்டு வந்துடுவோம், எவ்வளவோ வந்துட்டோம் பார்த்துட்டு வந்துடுவோன்னு. அப்போ அந்த பொண்ணு சொல்லிச்சு, அம்மா அங்கே நிறைய பேர் போனோம்னாம்மா, லேடிஸ்லாம் போனால் சேரெல்லாம் தூக்கிப்பட்டு உடைப்பானுவோம்மா, அதெல்லாம் போகக்கூடாதுமான்னு. என்ன அடித்து அடி தானே அங்கே போகிறோம் வாமா போகிறோம் போன மேலே. அன்னைக்கு கால் எடுத்து வைக்கிறப்ப எனக்கு ஒரு சந்தோஷம், ரங்கசாமி பொண்ணுக்கு சட்டமன்றத்தில் போய் கால் எடுத்து வைக்கிறதுக்கு கடவுள் வந்து ஒரு நிலையை உருவாக்கியிருக்காருன்னு சொல்லி. அப்போ வந்து எல்லாம் செக் பண்ணுறாங்க, அந்த லேடிஸ் வந்து லேடிஸ் போலீஸுங்க, அப்படி செக் பண்ணுறப்ப என் பக்கத்தில் வந்து ஓய்வு சொல்லிச்சு, அவங்களே ஒரு போலீஸ்காரங்க அம்மா, அவங்கள போய் நீங்கள் செக் பண்ணுறீங்க நிஜில, அந்த பொண்ணு செக் பண்ணுற பொண்ணு நின்றுச்சு கை கொடுத்துச்சு, ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு. இது மாதிரி நான் சப்ஜெக்ட் சம்மந்தமாக போகிறோமான்னா சரிங்க போங்க. அப்போ ஒரு ஹேப்பினு வாட்சி வளையல் எதுவுமே போடக்கூடாதுன்ட்டாங்க. அப்போல்லாம் எங்களோட அனுபவம் இதெல்லாம் வந்து இப்போ பெரிய இடத்துக்கு ஒரு இடத்துக்கு போகிறப்ப இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது இங்கே சொன்னாங்க. அந்த மாதிரி எல்லாத்தையும் கட்டி வச்சுட்டு போனேன், சட்டம் அது 1 ஹவர் தான் இடஒதுக்கீடு முடிச்சுட்டு கரெக்டாக ஒன்றும் இறங்கி வந்துட்டோம். அது மாதிரி ஒரு அனுபவம் அதில் எனக்கு.
1: இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம்.
0: சரி,
1: இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் அரசு பணிக்கு முயற்சி செய்யக்கூடிய இளைஞர்களுக்கும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: அரசு பணி கண்டிப்பா போகலாம், மக்கள் எவனும் கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும்
1: எப்படி முயற்சி பண்ணணும்,
0: படிக்கணும், படிக்கணும் தான் மெயின், படிக்கணும், படிப்பு. நான் வந்து உட்கார்ந்துட்டு எங்கள் வீட்டில் வந்து எங்கள் கொழுந்தனார் பெரிய கொழுந்தனார் நல்ல பண்ணுவார், கைடு பண்ணுவார். இந்த பொண்ணு படிக்குது, அது ரூமில் ஒரு லைட் எடுத்து இழுத்து போட்டு விடுங்க, அது யார் பிரச்சனை படிக்கட்டும். எனக்கு அவர் இல்லை இப்போ, அவருக்கு நன்றி சொல்ல நான்
1: கிளம்பிட்டு
0: அன்னைக்கு வந்து அவர் எனக்கு அந்த சப்போர்ட் பண்ணார்.

அவர் இல்லை. ம், ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வந்து அதான் சில இது வந்து படிக்கணுங்கிறப்ப பிள்ளைங்க நிறையா தடவை சொல்லுவேன், படி படி படி. எங்கள் அப்பா திருப்பி எழுதி ஊட்டி வச்சுருப்பாரு, படி படி திரும்ப திரும்ப படின்னு எழுதி ஊட்டி வச்சுருப்பாரு. நான் படிக்கிற காலத்தில் சிக்ஸ்த் செவன்த்லேயே எழுதி வச்சுருப்பாரு. ம், அதனால் எங்கள் அப்பாவோட இது நாலேஜ் தான். நிறைய பிள்ளைங்க நான் அட்வைஸ் தான் பண்ணுவேன். எங்கள் பாப்பா சொல்லுவான், நீ ரொம்ப அட்வைஸ் பண்ணாத, உன் அட்வைஸ்லாம் ஏற்றுக்காது யாரும், என்னால் முடிஞ்சது நல்ல வார்த்தை தாண்டியே சொல்கிறான் பிள்ளைங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவேன். படிங்கன்னு சொல்லுவேன், நல்ல பிள்ளைங்களும் என் பசங்களையும் சொல்லுவேன், படி

0: சூப்பர் மேடம். இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அரசு பணியில எந்த மாதிரியான அனுபவங்கள் எல்லாம் நீங்க சந்திச்சீங்க, எப்படி எல்லாம் உயர்நிலைக்கு வந்தீங்க அப்படின்றத ஒரு வரலாறாவே சொல்லிட்டீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சி ரொம்ப அருமையா போணுச்சுன்னு நினைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில வந்து உங்களுடைய அனுபவங்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு நாங்க மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறோம்.
1: நான் நன்றி சொல்லிக்கிறேன் மேடம். நீங்க வந்து என்ன வரவழைச்சு இங்க எனக்காக ஒரு மணி நேரமா இது பண்ணி உங்க வேலையே இது பண்ணி அதான் உங்க வேலையை எங்க என்ன இணைச்சு செயல்படுறதுக்கு ரொம்ப நான் நன்றி சொல்ல கடவுள்.
0: நன்றி.

0: நேர்களே, இன்றைய லஞ்ச் பிரேக் நிகழ்ச்சியில் அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சி சிறப்பு நேரலையில் மயிலாடுதுறை மாவட்டம் ஓய்வு பெற்ற அரசு மாவட்ட மேலாளர் சங்கரன் பந்தல் எஸ் சுசீலா அவர்களுடைய நம்ம நேரலையில் சந்தித்தோம். இன்றைக்கி நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக சந்திச்சு தொடர்ந்து இணைந்திருங்கள். காரைக்கால் பண்பலை 100.3 இன்னும் சில நொடிகளில் தொடர்கிறது வானிலை அறிக்கை. சென்னை அஞ்சலாக
1: வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. அதிகபட்சமாக பாளையங்கோட்டையில் 37.8 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்சமாக கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22.4 டிகிரி செல்சியஸும், உதகமண்டலத்தில் 12.4 டிகிரி செல்சியஸும் வெப்பம் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை முதல் வரும் 29 தேதி வரை வானிலை முன்னறிவிப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30-40 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். இது நாளை மற்றும் வரும் 26 தேதி வரையான வானிலை முன்னறிவிப்பு. வரும் 26-29 தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வட கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30-40 கிலோமீட்டர் வேகத்திலும், கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்கள், திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் அதன் மலைப்பகுதிகள், திண்டுக்கல், தேனி

0: தென்காசி, கன்னியாகுமரி, மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்றும் மற்றும் நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மழை பதிவான அளவுகள். ஊத்துக்கோட்டையில் 17 டிகிரி சென்டிமீட்டரும், பெருங்களத்தூரில் 6 சென்டிமீட்டரும், கண்டிகை திருவள்ளூர் மாவட்டத்தில் 8 சென்டிமீட்டரும், ஆதனக்கோட்டை, கந்தர்வக்கோட்டை, வலங்கைமான் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. கேசிஎஸ் மில் 2 கச்சிராயப்பாளையத்தில் 4 சென்டிமீட்டரும், புதுக்கோட்டை, குறுங்குளம், வல்லம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டரும், திருமயம், கவுண்டபாளையம் ஆகிய இடங்களில் சேது பாஸ்கர் அணை மற்றும் மானாமதுரை, சாம்ராஜ் எஸ்டேட், அவலாஞ்சி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. மணிமுத்தாறு, சின்னக்கல்லாறு, காரைக்குடி, மஞ்சளார் அணை, பேச்சிப்பாறை அணை, வாழ்பாறை, சோலையூர், சிவகங்கை மற்றும் வாழைப்பாடி புத்தன் அணை, கொடைக்கானல் போட் கிளப் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. மீனவர்களுக்கு நாளை மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் அவர்கள் எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள்.
1: இணைந்திருக்கிறோம் நேர்களே, தினம் காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 3 மணி.

0: நேயர்கள் இனி கேட்கலாம் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் LSC. லைக், ஷேர், கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: LSC, லைக், ஷேர், கமெண்ட். நீங்கள் புதிய பேனா வாங்கியவுடன் எழுதும் முதல் வாக்கியம் என்ன? புதிய பேனா வாங்கியவுடன் நீங்கள் எழுதும் முதல் வாக்கியம், இந்த ஒரு கேள்விக்குள் எத்தனை நினைவுகள், எத்தனை கனவுகள், எத்தனை உணர்வுகள் தெரியுமா? சிலர் அம்மா என்று எழுதுவார்கள், சிலர் தங்களின் பெயரை எழுதுவார்கள், சிலர் என் கனவுகள் நனவாகட்டும் என்று எழுதுவார்கள், இன்னும் சிலர் வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தை தொடங்கும் நம்பிக்கையை எழுதுவார்கள். ஒரு சிறிய பேனா வெறும் எழுத்துக்களை மட்டுமல்ல, நம் எண்ணங்களையும் உணர்வுகளையும் எதிர்காலத்தையும் எழுத தொடங்குகிறது. உங்கள் மனதில் தோன்றும் அந்த முதல்வரியை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அது ஒரு கவிதையாக இருக்கலாம், ஒரு ஆசையாக

இருக்கலாம், அல்லது உங்களின் ஒரு வாழ்க்கையை மாற்றிய ஒரு வாக்கியமாகவும் இருக்கலாம். புதிய பேனா வாங்கியவுடன் நீங்கள் எழுதும் முதல் வாக்கியம். வழக்கமாக நம்ம என்ன எழுதுவோம், நம்மளுடைய பெயர், பிள்ளையார் சொல்லி, பிரைஸ் த லார்ட், ஓம், இதெல்லாத்தையும் தாண்டி ஒரு புதிய முயற்சியாக ஒரு புதிய வாக்கியம் எழுதணும்னா நீங்கள் என்ன வாக்கியம், ஒரு உற்சாகம் மட்டும் ஒரு வாக்கியம், அது என்ன? நேயர்களே, எழுதுங்கள், பகிருங்கள். உங்கள் முதல் வாக்கியம் மற்றவர்களின் புதிய தொடக்கமாக மாறட்டும். இது எல்எஸ்சி.

நேயர்களின் நினைவிற்கு. மாலை 4 மணிக்கு உறும் உறவு நிகழ்ச்சியானது திருவாரூர் மாவட்டம் ஆண்டிப்பாளையத்திலிருந்து நேயர்கள் மத்தியில் நேரலையாக ஒளிபரப்பாகவிருக்கிறது. புதிய பேனா வாங்கியவுடன் நீங்கள் எழுதும் முதல் வாக்கியம். வழக்கமான பிள்ளையார் சுழி, என் பெயர், இந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் ஒரு புதுமையாக ஒரு வாக்கியம் எழுதுறதா இருந்தால் என்ன எழுதுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேயர்கள் கிட்ட கேட்டிருந்தோம் இல்லையா. முதலே சொல்லியிருக்காங்க நாகூர் முகமது ரஃபீக், புதிய பேனா வாங்கியதும் முதலில் எனது பெயர் எழுதுவது உண்டு, அடுத்ததாக நிலவிலிருந்து செந்தில் பேனா வாங்கியதும் முதலில் எழுதுவது பிள்ளையார் சுழி தான், அடுத்ததாக காரைக்கால் தலத்திரு பத்மாவதி ஸ்ரீதர், என் பெயர் சில கிறுக்கல்கள், அன்னப்பன்பேட்டை எஸ் ஜோதி, என் பெயரும் என் கணவர் பெயரும் சேர்த்து எழுதி பார்ப்பேன், அவரிக்காடு வித்யா வீரமணி, புது பேனா வாங்கியதும் நான் எழுதும் முதல் வாக்கியம் என்னுடைய பெயர்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேர்களே, இது வந்து யூஸ்வலாக எல்லாருமே செய்கிறது இல்லையா. நம்ம வந்து கொஞ்சம் புதிய கோணத்தில் சிந்திச்சு பார்ப்போம். ஒரு பாசிட்டிவான ஒரு வரிகள், ஒரு நல்ல உற்சாகமூட்டும் ஒரு வரிகள், எல்லா புகழும் இறைவனுக்கே, எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், அந்த மாதிரியான சில வரிகள் நம்ம எழுதி பார்த்தா எப்படி இருக்கும். அந்த மாதிரி புதிய புதிய வரிகள், புதிய புதிய வாக்கியங்கள், ஒரு 4-5 வார்த்தைகளுக்குள்ளார இருக்கிற நல்ல நல்ல வாக்கியங்கள்லாம் இருக்குது. வழக்கமாக செய்கிற மாதிரி இல்லாமல் ஒரு புதிய விஷயமாக நம்ம எழுதி பார்க்குறதா இருந்தால் என்ன எழுதி பார்க்கலாம். மணக்குடி ராஜேந்திரன் சொல்லியிருக்காங்க பாருங்கள், இந்த நாள் நல்ல நாளாக அமையட்டும் அப்படின்னு எழுதி பார்ப்பேன். புதிய பொருளை பயன்படுத்தும் போது ஒரு தனி மகிழ்ச்சியும் உற்சாகமும் இருக்கும், அது புதிய தொடக்கத்தை நினைவூட்டும் ஒரு சிறிய பழக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல மெசேஜும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான நல்ல நல்ல வாக்கியங்கள் நிறையா இருக்குது. பெயரை எழுதுறதை தாண்டி நம்ம இந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவான ஒரு உற்சாகமான ஒரு பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கலாம் இல்லையா.

0: நேர்களே, நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ, தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா

புதிய பேனா வாங்கியவுடன் நீங்கள் எழுதும் ஒரு முதல் வாக்கியம், அந்த உற்சாகம் ஓட்டும் வாக்கியம் என்ன? காரைக்கால் நளினி, உன்னால் முடியும், தன்னம்பிக்கையுடன் எழுதுவேன் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நான் பேனா வாங்கி எழுத ஆரம்பித்தது என்னென்னா, எனக்கு ஞாபகம் இருந்த வரைக்கும் தமிழ் உரை அப்படின்னு எழுதியிருக்கிறேன். சில டைமில் வந்து தமிழ் புத்தகம் அப்படின்னு எழுதுவேன், இல்லைனா என் பெயர் எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பனங்காட்டாங்குடி அனுஷ்யா சங்கர் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக குவாகம் இளங்கோவன், நான் பேனா வாங்கியதும் முதலில் எழுதிய வார்த்தை, எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைத்து பெயர்களையும் வரிசையில் எழுதினேன். இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் பேனா வாங்கியதும் முதல்ல நம்ம எழுதி பார்க்கறது, நம்மளுடைய பெயர், பிள்ளையார் சொல்லி, பிரைஸ் த லார்ட், எல்லா புகழும் இறைவனுக்கு அப்படின்றத தாண்டி புதுமையாக ஏதாவது ஒரு விஷயம் எழுதலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன எழுதி பார்ப்பீங்க? ஒரு உற்சாகம் மட்டும், ஒரு வார்த்தை, ஒரு உங்களை துளிரச்செய்யும் ஒரு வாக்கியம் அப்படின்னா அது என்ன வாக்கியமாக இருக்கலாம்? எழுதலாம் நேர்களே. காரைக்கால் பண்பலை அப்படின்ற முகநூல் பக்கத்தில் LSC அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் இருக்குது, அந்த போஸ்டர் கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இது லைக், ஷேர், கமெண்ட்.

0: நேர்களே, நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சோல் அமுது தார்பாய்கள் கிரீன் நெட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
2: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோபால் பல்பொடி,
6: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
7: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. புதிய பேனா வாங்கியவுடன் நீங்கள் எழுதும் முதல் வாக்கியம், அந்த உற்சாகமான வாக்கியம் என்ன? நான் புதிய பேனா வாங்கியவுடன் நோட்டை எடுத்து பிள்ளையார் சுழி போட்டு விட்டு அடுத்ததாக அன்பை கொடுத்து அன்பை பெறுவோம் அறம் செய்ய விரும்பு என எழுதுவேன். அடடா, கலாவதி ராஜமோகன் எரவாஞ்சேரியிலிருந்து ஒரு அழகான வாக்கியத்தை சொல்லியிருக்காங்க அருமை தோழி. அடுத்ததா யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா. புதிய பேனா வாங்கியவுடன் சரியாக எழுதுதா என்று கிறுக்கி பார்ப்பதுதான் என் வழக்கம். அதை தவிர வேறு எதுவும் நான் எழுதி பார்த்தது இல்லை. இதுதான் என்னுடைய வழக்கமான ஒன்று. தாங்கள் வானொலியில் சொன்னது போல் இனிமேல் பேனா வாங்கியவுடன் நல்ல ஒரு வாக்கியத்தை எழுத ஆரம்பிக்கிறேன், நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா நல்லம்பல் ஷேக் அலாவுதீன். முதல் வாக்கியம் கடவுள், இரண்டாவதா அம்மா, மூன்றாவதா அன்பு அப்படின்னு எழுதுவன் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா கும்பகோணத்திலிருந்து குமரன். புதிய பேனா வாங்கியவுடன் நான் எழுதும் முதல் வாக்கியம் பிள்ளையார் சுழி போட்டுவிட்டு ஆண்டவன் துணை வாழ்க வளமுடன் அப்படின்னு எழுதுவன் சொல்லியிருக்காங்க. மகிழ்ச்சி நேயரே.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் எல்எஸ்சி. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நேரம் 3:32. இது நம் காரைக்கால் பண்பலை 100.3 எல்எஸ்சி. லைக், ஷேர், கமெண்ட்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: புதிய பேனா வாங்கியவுடன் நீங்கள் எழுதும் முதல் வாக்கியம், அந்த உற்சாகமூட்டும் வாக்கியம் என்ன? புதுத்துறை செல்வகுமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதல்ல பிள்ளையார் சுழி போட்டுட்டு அடுத்ததா வெற்றி நிச்சயம், இந்த வாக்கியம் தான் எழுதி பார்ப்பேன்னு சொல்லியிருக்காங்க அருமை. அடுத்ததா புஷ்பவனத்திலிருந்து விஸ்வநாதன், புதிய பேனா வாங்கியவுடன் கிறுக்கி பார்ப்பேன், அடுத்ததாக என்றும் அன்புடன் என்று எழுதி பார்ப்பேன்னு சொல்லியிருக்காங்க.

நாழிக்கல்பட்டி எழில் முத்துசாமி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நேரம் விலை மதிப்பற்றது அப்படின்னு எழுதி பார்க்கதான் சொல்லியிருக்காங்க. காட்டுமன்னார் கோயில் டீ மடுப்புரன் தோப்பு தெரு வேல்முருகன் பேனா வாங்கியவுடன் எனது பெயரை தான் வழக்கம் போல் எழுதுவேன், பிறகு எங்கள் குலதெய்வம் பெயர் எழுத தொடங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜோதி அன்னப்பன் பேட்டையிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுவும் கடந்து போகும், முயற்சி இருந்தால் வெற்றி நிச்சயம், எல்லா புகழும் என் உழைப்பிற்கே அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவன் சொல்லியிருக்காங்க. இது போன்ற நல்ல உற்சாகமூட்டும் பாசிட்டிவ் வரிகள் நம்ம எழுதி பார்த்தோன்னா நமக்கும் உற்சாகமூட்டும், நமக்கு வந்து இன்னொருத்தவங்களுக்கு ஐடியா கொடுக்கும்போது அவங்களுக்கும் அந்த உற்சாகமூட்டும் இல்லையா. எழுதுங்கள், பகிருங்கள் நேயர்களே. இது LSC.

0: நேர்களை அடுத்து காரைக்கால் பண்பலையில் ஊரும் உறவும் நிகழ்ச்சி திருவாரூர் மாவட்டம் ஆண்டிப்பாளையத்திலிருந்து நேரலையாக 4 மணிக்கு உலாவர காத்திருக்கிறது.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவரேசர், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
4: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 மயிலாடுதுறை தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நீடூர் வழங்கும் இன்சொல் அமுது.
5: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
6: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
7: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். புதிய பேனா வாங்கியவுடன் நீங்கள் எழுதும் முதல் வாக்கியம் இன்றைய LSE-யில் கீர்த்தி ராஜன் வாழ்க வளமுடன் என்று எழுதுவேன் சிவபுரியிலிருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா பொறையார் விஜி என்ன சொல்லியிருக்காங்க, எண்ணம் போல் வாழ்க்கை, இதுதான் என்னுடைய தாரக மந்திரம், இதைத்தான் எழுதி பார்ப்பேன் சொல்லியிருக்காங்க அருமை தோழி. அடுத்ததா பார்த்தீங்கன்னா அமுதா சேகர் மேமாத்தூர்ல இருந்து, நான் புதிய பேனாவால் எழுதினால் முயற்சி செய் முன்னேறுவாய் என்று எழுதுவேன் சொல்லியிருக்காங்க, இதுவும் ஒரு சிறந்த யோசனை. அடுத்ததா பார்த்தீங்கன்னா மங்கை மடம் ஜெயந்தி கோவிந்தராஜ், பிள்ளையார் சுழி போட்டுட்டு எனது பெயரை ஆங்கிலத்திலும் தமிழிலும் எழுதி பார்ப்பேன் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா அதம்பார் ராமன், நான் பேனா வாங்கியவுடன் எழுதும் முதல் வாக்கியம் வாழ்க வளமுடன், எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு எழுதி பார்ப்பேன்னு சொல்லியிருக்காங்க.

0: நேர்களை நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்லா வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள். கமர்ஷியல் டேடர்ஸ் காரைக்கால்
1: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் டவுன் ஹால் ரோட் கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்
2: வேர்ஸ் பிளம்பிங் ஐட்டம்ஸ் டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நேர்களே, அடுத்து 4 மணிக்கு ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது திருவாரூர் மாவட்டம் ஆண்டிப்பாளையத்திலிருந்து நேரலையாக ஒளியர காத்திருக்கிறது. லைக் ஷேர் கமெண்ட். புதிய பேனா வாங்கியதும் நீங்கள் எழுதும் முதல் வாக்கியம். முக்கரும்பூர் ஆனந்த் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முருகன் துணை அல்லது 70 வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அகரங்கொந்தகை கார்த்திகேசன் வாழ்க வளமுடன் சொல்லியிருக்காங்க. அல்லாஹூ என்று எழுதுவதுதான் என்னுடைய பழக்கம் அப்படின்னு திருவாரூர் நஸ்ரின் அயான் தாவூத் சொல்லியிருக்காங்க.

அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முதல் வாக்கியம் அப்படின்னா துணிவே துணை அப்படின்னு அதம்பார் பிரகாசம் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யூகே பாலு என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாழ்க்கை என்பது வாழ வழி காட்டுவதும் வழியே கேட்டு பெறுவதும் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எப்போதுமே பிள்ளையார் சொல்லி போட்டுவிட்டு தான் தொடங்குவேன், எல்லாரும் நலமுடன் வாழ வேண்டுமானால் காலம் கண் போன்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் எழுதுவேன் சொல்லிட்டு அடியக்க மங்கலம் ஆண்டிப்பாளையத்திலிருந்து உருமுறும் நிகழ்ச்சிக்காக கலந்து கொள்ள காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தையல் கலைஞர் சிங்காரவேல் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்களே, இது LSC லைக் ஷேர் கமெண்ட்.

நேர்களே, நாளை மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் காணவும், நாளை மாலை 5:15 திருத்துறைப்பூண்டி ABC கோல்ட் பேலஸ் வழங்கும் தங்கமானவர்கள், நாளை காலை 8 மணிக்கு

0: பனியன் சன் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உணவும்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: கொரநாட்டு கருப்பூர் ஜி பிரபாகரன், நான் முதலில் பேனா வாங்கியதும் கிறுக்கி பார்த்தது தான், என் வாழ்க்கையின் கிறுக்குத்தனமாகத்தான் அமைந்திருக்கிறதோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. வேதாரண்யம் பயத்த வரங்காடு மருக வருகநாதன், அட என்னங்க இப்படி கேட்டுவிட்டீங்க, நான் கவிஞர், அதனால் அடிக்கடி பேனா வாங்குவேன், வாங்கின உடனே எனது அழகான கையெழுத்தை எழுதி பார்ப்பேன், நல்லா எழுதுதான்னு அந்த பேனா எனக்கு கூடவே இருக்கு, ஃப்ரெண்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் மயிலாடுதுறையில் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எழுததா சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தமிழரசி அதம்பார்லேருந்து ஸ்ரீராமஜெயம், வேலும் மயிலும் துணை அப்படின்னு எழுதுவேன் சொல்லியிருக்காங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புதுப்பேனா வாங்கினால் அப்பொழுது சூழ்நிலையில் என்ன வேண்டும் தோணுதோ அதை தான் எழுதுவேன் சொல்லியிருக்காங்க. ஒரு சிறிய பேனா, ஆனால் அது எழுதுவது வெறும் வார்த்தைகள் அல்ல, நினைவுகள், கனவுகள், ஆசைகள், சில நேரங்களில் நம் வாழ்க்கையின் திசையையே. இன்று உங்கள் முதல் வாக்கியங்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றிகள்.

0: நேரம் 4 மணி. பண்பலை 100.3 நேர்கள் இணைவிற்கும் இந்நிகழ்ச்சி ஊரும் உறவும். திருவாரூர் மாவட்டம் ஆண்டிப்பாளையத்திலிருந்து நேரலையாக நம்மோடு காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் ஆர்ஜே சுந்தரபாண்டியன் அவர்கள். வாருங்கள் நேயர்களே, நாம் செல்லலாம் ஆண்டிப்பாளையத்திற்கு.
1: வணக்கம் நேயர்களே. தந்தி சுந்தரன் திருவாரூர் மாவட்டம் ஆண்டிப்பாளையம் அந்த ஊர்லதான் இருக்கு. நாகப்பட்டினத்துல திருவாரூர் செல்லக்கூடிய முக்கிய சாலையில இருக்கிறோம். நாகப்பட்டினத்துல இருந்து கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இடம், திருவாரூர்ல இருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இடம் தான் இந்த ஆண்டிப்பாளையம். அழகான ஊர் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஊர்ல பேருந்து நிறுத்தத்தை அறியாமல் இருக்கிற பக்த ஆஞ்சநேயர் ஆலயம், அதனுடைய வாசல்ல தான் நேரில் சொல்லி காத்துக்கிற ஆண்டிப்பாளையம் பெரு வித்தியாசம் இல்லையா? இது என்ன காரணம் வச்சிருப்பாங்க அப்படின்லாம் நீங்கள் வாய்ப்பு தான் சொல்லலாம். நேர்களிட ஐயா வணக்கம்.
2: வணக்கம் சார். சோகவாரம் மாவட்டம்
1: மதனசேகர். என்ன காரணம் சார்? என்ன காரணம்? அலம்பிப்பாளையம் அப்படிங்கிறது என்ன காரணம் சொல்ல
2: முடியும்? காலத்துல ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி
1: குடும்பத்திற்கு இல்லாமல் கடந்து ஆண்டிகள் அப்படிங்கிற கோலத்துல பழனி முருகன் ஆண்டி பொறுத்திருக்கு இல்லையா?
2: கேள்விப்பட்டிருக்கேன். அழகா சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரிங்க. இந்த விடியக்கம்

0: பஞ்சாயத்துல தேர்தல் வந்து நான் ஆண்டு தலைவர் அதிகாரத்துக்கு மங்கலம் தஞ்சாவூருக்கு வேளாண்மை அந்த ரூட்டு திருவாரூர் திருவாரூருக்கு வேளாண்மை ரூட்டில் இருக்கிறதுனால அந்த ரோடு வந்து ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு இடமாக திகழ்கிறது. அதுல பாத்தீங்கன்னா அந்த அடியாருக்கு மாநிலம் பிரிட்டிஷ்காரங்க பீரியட்ல வந்த பேருன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு காரணமா அந்த காரணம் குதிரையில வந்து பிரிட்டிஷ் அதிகாரிகள் வந்து ரோந்து ரோந்து வந்துகிட்டு இருக்கும்போது ஊர் பேர் தெரியல, வர கூட அவரை ஊர் தெரியல. உங்களுக்கு இவராலே பாத்துட்டு ஒரு சில பைக்ல ஒரு அம்மா தண்ணி அடிச்சுட்டு தண்ணி அடிச்சுட்டு அம்மா என்னமா பேரு கேட்டுக்காங்க. கேட்டதுல அவங்களுக்கு என்ன தெரியும், அம்மா புரியாம என்ன பண்ணிருக்காங்க, அவங்க அக்காவை கூப்பிடுவாங்க
1: அடியாருக்கு மங்களம். மங்களம்னு நிறைய பேர் இருக்கு, கங்க மங்களம் பகுதியிலேயே சுத்தி சுத்தி இருக்கு, சில சாலிய மங்களம் இதெல்லாம் நம்ம பகுதியை சுத்தி இருக்கு. அடியாருக்கு மங்களமும் நல்ல பேரா இருக்கு, அடியார்கள் வந்திருந்தாரு சிவ தொண்டர்கள் எல்லாம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆண்டிகள் எல்லாம் கூடியிருந்தனால ஆண்டிப்பாளையம், பாளையம் ஊருக்கு பேரு பாளையங்குடி இல்லையா, அதனால அங்க வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கும் பாளையம் தான் பேரு. அந்த பாளையம் உனக்கு, இந்த பாளையம் உனக்கு அப்படிங்கிற மாதிரி இது ஆண்டிப்பாளையம். இது எல்லாம் ஒரு வழிபாட்டோட தொடர்பா இருக்கு, ஏன்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பெரிய சைவ திருத்தலம் திருவாரூர் இருக்கிறோம், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சைவ திருத்தலம் மாவட்டத்துல இருக்கு.
0: நம்ம மாவட்டத்தை சுத்தி சுத்தி கோயில்கள்
1: சுத்தி எங்க பக்கம் கோயில் தான்
0: கோயில் மேமரத்துனால அந்த பேர் அப்படிங்கிறீங்க. நம்மளுக்கு முன்னாடி உள்ளவங்க
1: சொன்ன அந்த பேர்
0: சில பேர் பேப்பரை படிக்கணும் என்ன மணி லிஸ்டா மணி
1: லிஸ்டா
0: ஒட்டுமிக்கா எழுதின பேப்பர்
1: எழுதினது
0: எல்லாமே எழுதி இதுல கூட நிறைய இருக்கு.
1: வானொலியில
0: தொடர்பு கொண்டு பேச முடியாத நண்பர்கள் அத்தனை பேருக்கு நேரில் அத்தனை பேருக்கு ஒரு அரிய ஒரு வாய்ப்பு. நேரடியா வந்து எங்க ஊருக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷம். நீ வந்ததுனால தாரை வானொலிக்கு தாரை வானொலிக்கு இந்த 90 வயதை கடந்துட்டு அதனுடைய பங்கு வந்து இந்த சமுதாயத்துக்கு நிறையவே ஆயிடுச்சு, அதனால நிறைய பலன்கள் அடைஞ்சிருக்காங்க. பேசக்கூடிய மக்களுக்கு எல்லாருக்கும் பேசக்கூடிய ஒரு தைரியமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு நாளை
1: காணொலி.
0: அதனால நீங்க வந்ததுக்காக ரொம்ப சந்தோஷம். எல்லா நேயர்களும் பேசுறதுக்கு ஆர்வமா இருக்காங்க,
1: அதனால நான் வழி விடுறேன். இதான் பாருங்க, இதே பெரிய மகிழ்ச்சி. இந்த மாதிரி அடுத்த நானே பேசி ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா
2: வணக்கம். ஐயா வணக்கம்.
1: சந்திரசேகர் வெந்தபுரி அது எங்க இருக்கு?
2: அது ஒரு 2 கிலோமீட்டர் உள்ள
1: இருக்கு. இங்கே நாங்க இருக்கா வெந்தீங்க?
2: நான் கருத்தர் வந்தேன்.
1: சரி,
2: நாங்க வந்து கருத்தர் வந்தேன். இந்த விடியக்க மகத்துலதான் ஓரளவு கருத்தர் இருக்கு.
1: பெரிய கடைகள்
2: நிறைய இல்லாத சாமான் தான் ஞாயிற்று பழைய சாமான்
1: அப்படி வந்தீங்க
2: அப்படி வந்தேன்.
1: சரி,
2: தச்சின ஐயா பேட்டி எடுக்கிறாங்க காஞ்சிபுரத்துல உணவு பாதுகாப்பு துறையில இருந்து ஓய்வு
1: போட்டாங்க.
2: அது பேரு என்ன தமிழ்ல இருப்பாங்களா?
1: அது திருப்ப ஓய்வு
2: திருப்ப ஓய்வு
1: கேட்டுட்டேன்.
2: ரொம்ப விவசாயத்தை நம்பி இறங்கினாங்க, விவசாயமும்
1: குடும்பத்தை. எந்த ஊர்?

0: சரி, எப்படி இருக்கு நீங்க அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு எப்படி இருக்கு?
1: அந்த காலம் வேற சார், கம்ப்யூட்டர் நான் கம்ப்யூட்டர் போட்டு போட்டு
0: கம்ப்யூட்டர் எழுபத்தி நம்புவாங்க 42 வயசுமா இருக்கு. இந்த பகுதியில போர் ஐயா வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேரு?
1: தையர்
0: கலைஞர் நீங்கள் போட்டுக்கிற மதிக்கிற ஒரு எஃப்எம்ல குரல் வந்து எப்படி இருக்கு?
1: அடிக்கடி பேசணும்
0: செய்வேன். பேசலாம். வணக்கம். உங்க பேரு?
2: பேரு விஜய் சார்.
0: விஜய் எந்த ஊரு? அடியக்கம்மலம். என்ன பண்ணிட்டு
2: இருக்கீங்க விஜய்?
0: கோவில்
2: கிராமிய
0: என்ன செய்வீங்க? எல்லாம் முடியுங்க. இப்ப இப்ப இப்ப அண்மையில என்ன பேச
2: முடியும்?
0: டான்ஸ் ஆடிய போட்டு காலெல்லாம் வலிக்காதா? ரொம்ப தூரம் ஆடியும் ஊரெல்லாம் வரீங்கள?
2: பழகிட்டு.
0: என்ன வயசாகுது உங்களுக்கு?
2: 29
0: வயசாகுது. பரவாயில்ல. எத்தனை வருஷமா இருக்கீங்க?

0: அந்த கலையில இருக்கிறீங்க. எப்படி இந்த ஆர்வம் வந்து உங்களுக்கு இந்த கலையில பண்ணுங்க? யாராவது உங்களுக்கு என்ன ஊரு? பாக்கழனி. பாக்கழனா இந்த பக்கம் அங்க போய் கத்துக்குவீங்களா? என்ன பாட்டு போட்டா அந்த சிவனுக்கு வந்து நல்லா இருக்கும்? சிவன் வேஷம் போடுறது ரெண்டு பேரும் பாடம் பண்ணீங்களா? காலம் வர ஆட்டமா கால ஆட ஆரம்பிச்சிடும் சார். ரொம்ப மகிழ்ச்சி. எப்படி இருக்கு? எஃப்எம் கேட்டீங்களா? எஃப்எம்ல பேசுங்களா? இப்படி இப்ப நீங்க குழுவா வச்சிருக்கீங்களா? குழுவில்
1: என்னென்ன
0: வச்சிருக்கீங்க? எல்லாம் இருக்கு. அதோட சிவன் காளி
1: என்னென்ன
0: பொருளாதார நல்ல நிறைய வருது அவர்களது. காவடி ஆட்டம் விஜய் அடியக்கமங்கலமா? அடியக்கமங்கலம் விஜய். ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு கலைஞர் இல்லையா, நடனத்துல இருக்கக்கூடிய ஒரு கலை சார்ந்த ஒருத்தரை சந்திச்சு நம்ம மகிழ்ச்சி. எப்படி இருக்கு? நீங்க எப்ப உங்க குரல் கேக்குது
1: மகிழ்ச்சி.
0: மகிழ்ச்சியா? காலம் இல்லையா? மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். பாடலுக்கு பிறகு பேசலாம் அப்படிங்கறதுக்கு ஒரு நேயர் வந்தாங்க சார். நான் பேசி பேசல சார் அப்படின்னு. ஐயா வணக்கம்.
2: வணக்கம்.
0: உங்க பேருங்கயா?
2: ரவி.
0: ரவி. என்ன ஊரு? ஆண்டிப்பாளையம் சார். ஆண்டிப்பாளையம் ரவி. எப்படி இருக்கு உங்க ஊரு? நாங்க
2: வந்துருக்கோம்.
0: என்ன கேட்க நீங்க போய் காதை குடிச்சு தெரியுங்களா? முப்போகமா?
2: எனக்கு பாத்திமிகா அண்ணன் பேர் அவர்களுக்கு தான் சேரும். இங்க எங்க ஏரியாவுக்கு வந்து நீங்க எங்களை ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மகிழ்ச்சி.
0: எப்படி நீங்க காது குடுத்துக்கிட்டே உங்க பேரு? உங்களோட வந்த நண்பர் அவர் ஆயிரத்தி போடுமா? அப்படியா? அவருதான் தனியா
2: வந்திருக்கீங்க.
0: உங்க பேரு? தனபால். என்ன பண்றீங்க தனபால்?
2: டிவி
0: சிறுவர் கபோர். அந்த வேலை பாக்குறீங்க. அப்படின்னு உடம்பு

0: வலிக்காம
1: கஷ்டப்படாம எல்லாம் பார்த்தா கஷ்டப்பட்டா உருட்டு பிரட்டா
0: அதனால பேர் போடும் போது எல்லாம்
1: குடுத்தோம் உழைப்பு நல்லா இருக்குமா? இது ஆண்டுகள் அந்த வேலை
0: இருக்கீங்க
1: இந்த இந்த தொழில் பண்ணலாம் எப்படி என்ன ஏற்கனவே என்ன படிப்பீங்க?
0: அதுக்குதான்
1: மர வேலை செய்யற ஆசை தானே அழுக்கையில மாறி
0: எங்கிப்பாளத்துலதான்
1: தினம்போல ஆண்டி பாலத்திலே பிளாஸ்டிக் போர்ட் பண்றீங்க மகிழ்ச்சி எஃப்எம்ல எஃப்எம்
0: கேட்பீங்களா?
1: கடையில மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் நல்லா கையில ஒரு தொடர்ந்து பேசலாம்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: நேர்களை நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும்
7: பாட்டு.
6: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
8: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
6: நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
9: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
6: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது தார்பாய்கள் கிரீன் நட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
10: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
6: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
11: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோபால் பல்பொடி,
12: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
13: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட் கோபால் வி டூத்பேஸ்ட்.
6: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
14: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
15: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
14: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.

0: நேர்களே, காரைக்கால் பண்பலையின் ஊரும் உறவும் நிகழ்ச்சிக்காக மீண்டும் நாம் செல்லலாம் திருவாரூர் மாவட்டம் ஆண்டிப்பாளையத்திற்கு.
1: ரொம்ப ஒரு அழகான மாலை தேர்தல ஏற்படைய மக்கள் நிறைய ரேடியோ கேட்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப சீக்கிரம் பேசுறதுனால போகாம ரேடியோ கேட்டு உங்க பேரு ராஜதேவி, எந்த ஊரு? புது காலனியா? அடியக்கமாளமா? அடியக்கமாளம் புது காலனி. சரி, எங்க வேகமா ஊர் இல்ல ரேடியோல பேசுங்க. வீட்டுல ஓடிட்டு இருக்கா? கேட்டீங்களா ஊர் உரம் அடியக்கமாளம் நாட்டு பண்றீங்கள? அப்படியா? மகிழ்ச்சியா இருக்கா? சரி, வேற என்ன சொல்ல
2: வந்து
1: உங்களுக்கு எப்படி ஒரு பொண்ணுக்கு வந்து காரைக்கால் பகுதி எவ்வளவு தூரம் குறையா
2: இருக்கு?

0: நிறைய வந்து அவசரமா அவசரமான வேலை வந்து வந்து போறது ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள். ஐயா போன்ல பேசுறேன். ஐயா வணக்கம். என்ன பண்ணிருக்கீங்க கோவிந்தராஜ்? இன்னைக்கு போலயா?
1: இந்த கல்லு போட்டுருக்காங்க,
0: இதை விட சிமெண்ட் லைட்டோட ஸ்ட்ராங்கா பண்ண முடியுமா?
1: பண்ண முடியாது. அந்த மணல் வந்து அந்த அளவுக்கு சாண்ட் இருக்கு.
0: இது என்ன சாண்டு?
1: இது எம் சாண்டு, பி சாண்டு. மணல் கிடைக்கும்.
0: மணல் இருந்தா பண்ணலாம்.
1: மணல் இருந்தா பண்ணலாம். பண்ணணும்னா அது நல்லா சூப்பா இருக்கும், நல்லா இருக்கும். அதுக்கு மேற்கொண்டு வந்து அந்த இனிமைக்கு வந்து போடுறோம்னா
0: அது அந்த காலத்துல போட்டு
2: இணைந்திருக்கிறோம் நேர்களே. தினம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 4:30. இனி நாம் தொடர்ந்து கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் ஊரும் உறவும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: வாருங்கள் நேர்களே, நாம் மீண்டும் செல்லலாம் திருவாரூர் மாவட்டம் ஆண்டிப்பாளையத்திற்கு.
2: தமிழர்களே, ஆண்டிப்பாளையம் திருவாரூர் மாவட்டம் ஆண்டிப்பாளையத்தில் நடைபெற்று வந்திருக்கு. நம்ம ஐயா வந்து கலவைய போட்டாரு, நம்ம பேசுற நம்மளே யார் எல்லாம் கிட்ட வந்து எக்கோடிக்கும் இல்ல பூந்தராஜ கேத்தனை. இப்ப வந்து நான் ஒரு வீடு கட்ட போறேன் புதுசா, வந்து என்னன்னு எனக்கு இது தெரியல. வீடு கட்ட எனக்கு கொத்தனார்ட்ட இப்படி எல்லாம் சொல்றதுக்கு என்னன்னு தெரியல.
3: என்னன்னு ஒரு வாசுடைய வாசு பிரகாரம் இந்த வீடு இவ்வளவுதான் நீளம், இவ்வளவுதான் அகலம் அப்படிங்கிறது இருக்கணும்.
2: வலிமைக்கு
3: என்ன பண்ணும்
2: வழியே இல்லாம போடணும். அதுக்கு மேல என்ன பண்ணல?

0: ஒரு வீட்டுல வந்து காத்தோட்டமா இருக்கும்
1: அந்த அங்க உள்ள இன்ஜினியர் பல இன்ஜினியர் ஜெர்மனு ஜப்பானு இந்தியனு கேரளா இந்த மாதிரி இந்தியாவில எத்தனை இருக்கோமோ அத்தனை இன்ஜினியர்களும் பில்டிங்
0: தெரியாம கட்டிங் வழியில
1: அதெல்லாம் இருக்கு
2: வைப்போர் டவுன் திருவாரூர் டவுன் எல்லா ஏரியாவிலும் பண்ணலாம்.
0: சார் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு பிரச்சனை இப்ப வந்து ஐஜி
2: பண்ண
0: போற மக்கள் என்ன தெரிஞ்சிருக்கணும்
2: போற மக்கள் என்ன அவங்களுடைய கம்ப்ளைண்ட் என்னவோ அதை போய் சொல்றதுக்கு எழுதிதான்
0: நண்பர்கள் தான்
2: எல்லா நண்பர்கள் தான் சில பேர் நினைச்சுக்கிறாங்க போனாக்க பணம் கொடுக்கணும் நினைக்கிறாங்க அந்த வாய்ப்பே கிடையாது. என்ன நம்ம உண்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறோமோ அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு உங்களுக்கு வெம்பி பண்ணி கொடுப்பாங்க அவ்வளவுதான். அது போது சில பேர் பழைய காலத்தே இருக்கிறாங்க போலீஸுக்கு போனா பணம் கொடுக்கணும் அதுதான் கிடையாது.
0: பணங்கிறத தாண்டி போலீஸ் போன அரசு
2: அந்த இதுக்கு வாய்ப்பு கிடையாது. என்ன பயன் நம்மளும் அவங்கள மனசும் தான் நம்மளும் மனசும்
0: தான்
2: பயம் கேட்கணும் அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை தைரியமா போடும்
0: பண்ணாங்க
2: வாய்ப்பு
0: கிடையாது.

0: பொங்கல் தீபாவளி அப்பதான் வந்து கோழி வேலையா அதிகம் சரிங்களா. நான் மெடிக்கல் காலேஜ்ல அவுகோலிக்ஸ் இருக்கேன் ஒரு அஞ்சு பத்து வருஷம் இருக்கீங்களா. எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் இடையில ஒரு ஆக்சிடென்ட் ஆனது. அந்த ஆக்சிடென்ட்ல அதனால இங்க வந்து லைட் டியூட்டியா போடுறதுக்காக மெடிக்கல் காலேஜ்ல டியூட்டியில போட்டாங்க. ஒரு பத்து வருஷம் காவல்துறையில இருந்தாங்க மெடிக்கல் காலேஜ்ல இருந்து. பொங்கல் தீபாவளினாதான் ஆக்சிடென்ட் கேட்டீங்கன்னா அவ்வளவு கோஸ் வந்து சமயம் ஒரு ஆளு இருந்து அங்க பார்க்க முடியாது. அப்படியெல்லாம் வந்து வேலை
1: கஷ்டப்படும் மக்களுக்காக உழைச்சிருக்கேன். ரொம்ப நன்றி சார், ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்த்துகள்.
0: ரொம்ப நன்றி.
1: நீர்வடிக்கான வாழும் மக்களுக்கு சேர்த்து வாழ்த்தலாம். குழந்தைகள்லாம் வந்திருக்கிறேன். வணக்கம். உங்க பேரு?
2: என் பேரு ஸ்ரீதரம்.
1: ஸ்ரீதரம். ஸ்ரீதரம் அப்பா பேரு என்ன? ஒன்னா ஸ்கூல் போயிட்டு எந்த ஸ்கூலு? ஆண்டிப்பாளையம் திருவாரூர். திருவாரூர் உட்றாங்க சார். ஆண்டிப்பாளையம் திருப்பூர்ல ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற மாதிரில இருக்கு. சரி, இன்னைக்கு என்ன வகுப்பு எடுத்தாங்க?
2: இன்னைக்கு தமிழ், இங்கிலீஷ், ஆங்கிலம்.
1: தமிழ், இங்கிலீஷ், ஆங்கிலம், கணக்கு, மேக்ஸ், அப்புறம் தீம் பார்க்கா.
2: அப்படின்னா
1: இன்னைக்கு என்ன கத்துக்கிட்டீங்க
2: கம்ப்யூட்டர்ல?
1: வரல பாருங்க, எனக்கு கரெக்டா ஊர் ஊரை வச்சாலும் தெரிஞ்சு அவங்க வரல. நம்ம சொல்லிருக்கலாம். சரி, தமிழ்ல என்ன படிச்சீங்க?
2: அருமையா
1: படிக்கிறீங்க.
2: என்ன
1: தெரியுமா?
3: அவங்க
1: யாருக்கு பயம்? எப்பவுமே அதான் உங்களுக்கு பயமோ நினைச்சிட்டு நீங்க நிக்கிற தயக்கமா இருக்கிறது பயம். யாருக்கு பயந்து நிக்கிறீங்க நீங்க?
3: யார் சொன்னாங்க?
1: அவங்களும் அவங்களுக்கும் பயந்துடலாம். அப்படிலாம் தயக்கமா வருது வார்த்தை எல்லாம். சரி, நீ இந்த சட்டம்
3: கிடைச்சதா?
1: இது வந்து டெய்லர் தானே? நீங்க அவங்க தச்சு
3: மாட்டாங்க.
1: அவர் என்ன சொல்லுங்க, யாரும் பேசுறீங்க? வாங்க, லேடிஸ் டெய்லர்னா இப்ப அவர் என்ன செய்யும்?
2: அவங்க டிரைவர்ல
1: சட்டப்படுதானே போனவர்
2: தைக்க
1: மாட்டீங்க? லேடிஸ் மட்டும் தான் உங்களுக்கு முன்னாடி
2: தச்சுக்குவீங்க
1: நீங்க? உங்களுக்கு நீங்களே வச்சுக்க. ஆனா அவர் மட்டும் ஏன் படிச்சுக்க? மருதப்பட்டினம் சொன்னாங்க. உதயாஸ்ரீ. சரி, எத்தனை

ரெண்டு பேரும் பாருங்க கணவன் ரெண்டு பேரும் தொடர்ந்து பேசலாம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நான்கு மணி 45 நிமிடத்தில் காரைக்கால் பண்பலையின் வழங்கிக் கொண்டிருக்கும் ஊரும் உறவும் நிகழ்ச்சிக்காக திருவாரூர் மாவட்டம் ஆண்டிப்பாளையத்திற்கு மீண்டும் செல்வோம் நேர்களே.
1: ஆமேர்களே, ஒரு அழகான மாதிரி புரிதல நாம ஆண்டிப்பாளையம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு ஊர்ல இருந்து நம்ம பேசுறோம். எல்லா மக்களும் கேட்டுட்டு அங்க இருந்து வந்து எஃப்எம்ல வந்திருக்காங்களா ஆண்டிப்பாளையம் வந்து பேசிட்டு போற நம்ம மகிழ்ச்சியா இருக்குது. நிறைய மக்கள் வந்து பாத்துட்டு வேற போறாங்க, பேசுறது தயக்கப்பட்டு பூச்சப்பட்டாலே நம்ம பாத்துராஜி போவேன்னு வர்றாங்க. நாகப்பட்டினம் ஒரு 20 கிலோமீட்டர், திருவாரூர்ல இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் கூட, திருவாரூர் மாவட்டம் ஆண்டிப்பாளையம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான சாலை. இது வந்து கூட்டூர் சாலைன்னு நினைக்கிறேன். நாகப்பட்டினத்துல இருந்து கிட்டத்தட்ட மைசூர் வரைக்கும் போற அந்த ஊட்டி வழிக்கு அந்த சாலையில தான் கூடல், சரி சரியான விஷயம் கொடுங்க. நாகப்பட்டினம் கூடலூர் இந்த பிரதானமான சாலை, பழம்பெரும் சாலை, அந்த சாலை மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஆண்டிப்பாளையத்துல மொத்த ஆஞ்சநேய கோவில் கிழக்கல் வந்து வேலை பண்ணிட்டு இருக்கோம். ஐயாட்ட ரொம்ப நேரமா இருக்கீங்க இல்லையா? வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: உங்க பேருங்க ஐயா?
2: கூத்தூர் அப்துல் கரீம்.
1: அப்துல் கரீம், கோத்தூர்ல இருந்து வந்திருக்கீங்க. எத்தனை மணி? 3:00
2: 3:30 இங்க
1: மூணு மணி வந்துட்டீங்க. அதுல இருந்து எல்லா நேரங்களும் பேசி
2: காத்துக்கிட்டு இருக்கோம்.
1: மீண்டும்
2: ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்த்துக்கிறோம் உங்களுக்கு. நீங்க மேன்மேலும் எப்படி இந்த பகுதிகளுக்கு நிகழ்ச்சிகள்லாம் வந்து நீங்களும் பேசுறது, இன்னொரு நேரத்தை கூட பேசணும்.

0: வணக்கம். உங்க பேருங்க அருள் செல்வம்.
1: என்னன்னா தெரியும்,
0: என்ன பண்ணிருக்கீங்க?
1: டவருக்கு வந்து பாண்டிட்டு
0: எதுக்கும் நிக்கிற
1: பெருமையா
0: இருக்கு எனக்கு. உடனே சின்னங்கால் பிடல் பட ஓடுற அங்கிருந்து வந்திருக்கீங்க வண்டி எடுத்துக்கிட்டு.
1: என்ன சார் உங்களுக்கு சிறப்பு? நீங்க உங்களை வந்து போயிட்டீங்கன்னா மகிழ்ச்சி. இன்னொரு சிறப்பு என்னன்னா, இந்த அம்மாவாசை அன்னைக்கு இங்க வந்து ஒரு பெரிய இந்த சிறப்பான கோயில சேர்ந்ததுக்கு இன்னும் சந்தோஷம். ஏன்னா பக்தா கொஞ்ச நேரம்
0: ஆகிட்டு அம்மாவாசையா
1: இல்ல அம்மாவாசை அன்னைக்கு நல்லா
0: இருக்கு.
1: இன்னும் சிறப்பு ஆமா சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். குறுக்கத்திலிருந்து வந்து உங்களுக்கு வந்து இங்க வந்து அடுத்த முறை உங்களுக்கு எங்க ஏரியால நீலா அப்படின்னு சொல்லி ஓட்டி எங்களுக்கு கொடுக்கணும் வாய்ப்பு
0: கொடுக்கணும். வாழ்த்துக்கள். அடுத்து இந்த வண்டி பாளையம் நல்லா இருக்கும் சார் அப்படின்னு சொல்லி போவோமா அங்க போய் அப்படின்னு இஸ்மாயில் வாங்க ஐயா வாங்க. அவங்க பேர் சொல்லுங்க.
1: இஸ்மாயில்
0: குறுக்கத்துல இருந்து எப்படி இருக்கு
1: நீங்க வந்து பல மன கஷ்டங்கள் உங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் கை வேலை செய்யும் போது அந்த வானம் நிலைக்கிறதா மனம்
0: கேட்கும்போது மனசுலாம் போயிருக்கு.
1: அதுவும் உங்க குரல் தான், குரலுக்கு தான் அந்த காலத்துல இருந்து அங்க அடிமை விசுவாசிக்கலாம் சரி குரலுக்கு
0: அடிக்கிறோம்
1: கூட ஒரு நாலு நாட்களுக்கு மறந்துடுவோம். ஆனா வானொலி நிலையத்துல வேலை பாக்குறாங்க சம்பளம் வந்து கொடுத்தாங்க. ஊர் வச்சுன்னா அந்த நினைப்பு மட்டும்
0: வந்து மகிழ்ச்சி கேட்டேன்.
1: கேட்பாங்க
0: ஒரு நாள் வேலை வச்சுருக்கீங்க போனா போயிட்டு
1: போயிருக்கோம். ஒரு வாரமா இதெல்லாம் இந்த உடலுக்கு நான் முதல வருஷம் போட்டு எக்ஸாம் முடிச்சுட்டேன். அங்க இல்ல தொண்ணூறு அது உனக்குன்னு சொல்ல கத்துக்கிட்டையும் இப்ப
0: வானொலியதான்
1: தமிழ் சுரந்தா இந்தியால பிடிக்கணும். அதுவும் தமிழனா தமிழ்நாட்டுலதான் பிடிக்கும். நான் அதுதான் நினைச்சுக்கிட்டு மறுபிறவன இருந்தா மறுபிறவன கிடையாது. ஆமா உண்மையே தமிழ்ங்கிறது கேட்கும். ஆனா தமிழ வந்து கத்துக்கிட்டது இந்த வானொலியும் தான், வேற எதுவுமே கிடையாது. அதெல்லாம் படிப்பே கிடையாது. இந்த அளவுக்கு எல்லாம் ஒரு நான் பேசுறது காரணமா நம்ம காரைக்கால் வானொலியும் தான். ஏன்னா அவ்வளவு பேச மாட்டாங்க. வானொலி வந்து பெண்கள் பரிமாற்றம் பேச மாட்டேன். அதெல்லாம் பாட்டு கேட்கறது.

0: வாட்ஸ்அப்ல பேசுறீங்க, அதை எடுத்துட்டாங்க, மொபைல் மட்டும் போடுறது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. சொல்ல சொல்ல, வானொலி தான் எனக்கு தமிழ் கற்றுக் கொடுத்தது. நான் பிறந்தா மீண்டும் வானொலி கேட்கறதுதான் தமிழ்நாட்டுல பிறக்கும் நீங்க பாருங்க. நீங்க
1: அது தமிழ்நாட்டுலதான் ஜாதி மணி கிடையாது, வசூலம் கிடையாது, எல்லா அநீதிங்கிறது மூலம் நம்ம தமிழ்நாட்டுல நாகை மாவட்டத்துல அதிகமா உண்டு.
0: ரொம்ப எத்தனை மணிக்கு வந்தீங்க?
1: நாங்க வந்து மூணு மணிக்கு.

0: மணி கிடையாது, ஒற்றுமை கிடையாது, எல்லாம் அநீதிங்கிறது பூரா நம்ம தமிழ்நாட்டுல நாகை மாவட்டத்துல அதிகமா உண்டு.
1: ரொம்ப எத்தனை மணிக்கு வந்தீங்க?
0: நாங்க வந்து 4 மணிக்கு வந்துருவோம்.
1: நாலு மணி நிலைக்கும் 3 மணிக்கு வந்து காத்து இருந்து இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் வரவழைச்சு இந்த பெருமை ரொம்ப வாழ்த்துக்கலாம். நல்லா இருக்கும், ஒரு நல்ல இடமா.
0: நீங்களுக்கு நீங்களும் ஆனந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு அரைக்கும் இருக்கணும், நீண்ட அமைச்சும் இருக்கணும்.
1: எல்லாம் உங்களுக்கு வாழ்த்துக்கிற மாதிரி கிடைக்கலாம்.
0: நெருத்தி ஏரியல பத்து நிமிஷம் அந்த டீ ரேடியோ வாழ்வு வாழ்வா இருக்கும். டீ கடை பொதுவா டீ கடையில உள்ள பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி ஆண் பிள்ளையா இருந்தாலும் கேட்காம இருக்க மாட்டாங்க. எவ்வளவு வசதியா இருந்தாலும் சரி.
2: ஐயா ஒரு சின்ன வேண்டுகோள், ஐயா சுந்தரபாண்டியர்களுக்கும் காரைக்கால் பண்பலைக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும்
0: தெரிவித்துக்கிறேன். ரொம்ப காரைக்கால் வானொலியத்துக்கு மிகவும் ரொம்ப நன்றி, வணக்கம் சார்.
1: வானொலி கேட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளார்ந்த நிறுத்தங்கள் சொல்றாரு, புகிழ்ந்து பேசுறாரு. நன்றி அவருக்கு. உங்களோட நேரில்
3: நன்றி. காரை பந்தலைக்கு இதமான உள்ளத்துடன் நற்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு நிகழ்ச்சியில் நடந்த வந்த அறிவிப்பாளர்களுக்கும் நிலையத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கும் அறிவிப்பாளருக்கும் டெக்னீசியன்ஸ் இருக்கும் நிலைய இயக்குநருக்கும் எங்கள் ஊருக்கு ஆண்டிப்பாளையம் வந்து புரோகிராம் நடத்தி கொடுத்த எத்தனை பேருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதமான சுத்தம் இனிப்பான நட்பம் மாணவர்களுக்கு தேர்வு போராட்டங்களை கற்றுக் கொடுக்கும் மாணவி நடைமுறையினை அறிவு வகுத்திருக்கிறோம். பொழுதுபோக்கினையும் நிகழ்ச்சி செய்கின்ற புரிந்து கொண்டு நம்முடைய நினைவாற்றலை தொலைக்காட்சி பட்டியலில் தகவலும் இல்லாத காலத்தில் வானொலிதான் நமக்கு அறிவுக்கு கிடைக்க வேண்டிய ஆற்றலை முன்னால் ஒரு தகவல் மாற்றம் கொடுத்தது. வானொலி ஒரு மகிழ்ச்சி இலக்கு, ஒரு மகிழ்ச்சி விழுத்து பிரி என்றால் அந்த ஒளியில் குடும்பத்தின் அத்தனை உணர்ச்சி பிரிவுகளையும் மகிழ்ச்சியோடு ஏற்ற முடியும். சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்ச்சியை அழைத்து இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகிறது. வானொலி ஒரு உருவி
1: ரொம்ப அழகா நன்றி தெரிவிச்சிருக்கிறாரு. நிகழ்ச்சியும் திருவாரூர் மாவட்டம் ஆண்டிப்பாளையம் இந்த ஊர்ல இருந்தா நம்ம பண்ணிருக்கோம் நிலையத்திலிருந்து சுஜிதா ரொம்ப அழகா நிறைவேற்றிட்டே இருந்தாங்க. இந்த அளவு நிலையம் திரும்புகிறோம் நேர்களே.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

நேயர்கள் இதுவரை கேட்டது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் ஊரும் உறவும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: உற்சாகமான மாலை வணக்கம் நேர்களே, இது ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலையின் 1:30 நேரம், 5 மணி.
2: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி
3: 100% BIS 916 Hallmark Showroom.
2: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி.

0: வணக்கம் நேயர்களே, இன்றைய வாங்க பேசலாம் நிகழ்ச்சியில மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம் காத்திருப்பு நண்பர்களோட தான் பேச போறோம். அந்த பகுதி நண்பர்கள்லாம் என்ன பேசியிருக்காங்கன்னு கேட்கலாமா?
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் ஜெயக்குமார் சார்.
1: ஜெயக்குமார், நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க வந்துட்டு வலையில வச்சுட்டு வியாபாரம் பண்றீங்க, எத்தனை வருஷமா பண்றீங்க ஜெயக்குமார்?
2: ஒரு 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன்
1: சார். சரி, இப்ப என்ன வச்சிருக்கீங்க வலையில? நிறைய வச்சிருக்கீங்க
2: சார். வலையில் இருக்கு, மணி இருக்கு.
1: இப்ப ஆரம்ப காலத்துல பார்த்துட்டு கிளாஸ் வலையில் போகும், அந்த ரப்பர் வலையில் போகும். இப்ப என்ன மாதிரி வலையெல்லாம் உங்களுக்கு நிறைய போயிட்டு இருக்கு?
2: கிளாஸ் வலையில் தான் சார் நிறைய போகுது.
1: இது அதிக சீக்கிரமா உடஞ்சு போயிருமே, எப்படி?
2: அதுதான் சார் வாங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வலையிலும் போகுது, கிளாஸ் வலையிலும் போகுது.
1: வெளியிலயும் போய் வியாபாரம் பண்ணுவீங்களா?
2: வெளியிலாம் இல்ல சார்.
1: உங்களுக்கு காலையில எத்தனை மணிக்கு கடத்திருப்பீங்க?
2: 7 மணிக்கு தோறும் சார். நைட்டு 10 மணி வரல.
1: இப்ப வந்துட்டு இந்த வலையில் மணி இல்லாம அந்த சின்ன பசங்களுக்கு வந்துட்டு கையில நைல் பாலிஸ் எல்லாம் போடுவாங்களா?
2: சார் அதெல்லாம் இருக்கு சார். வலையில் இருக்கு, நகப்பாலிஸ் இருக்கு, அருணா கயிறு இருக்கு, எல்லாமே வச்சிருக்கோம் சார்.
1: இந்த வலையல் வலையல் அப்படின்னு சொல்லுவீங்களா?
2: அதெல்லாம் சொல்ல மாட்டேன்.
1: இந்த 10 வருஷ அனுபவத்துல இந்த வலையல் வியாபாரத்துல உங்களுக்கு லாபகரமா தெரியுதா இல்ல லாபம் இல்ல அப்படின்னு
2: நினைக்கிறீங்களா? லாபம் இல்ல சார், கிடைக்கிறது பண்ணிட்டு இருக்கோம்.
1: பெரிய அளவுல இல்லங்கறீங்களா?
2: இல்ல இல்ல சார், சின்னதாவே வச்சிருக்கேன்.
1: ஒருவேளை பெரிய அளவுல பண்ணணும்னா எவ்வளவு முதல் போடணுங்க?
2: பண்ணணும்னா அதுல 50,000-60,000 போடணும் சார்.
1: நல்லதுங்க உங்களை சந்திச்சதுல. உங்களுக்கு பிடிச்சமான பாட்டு ஒண்ணு சொல்லுங்க
2: சார். அந்த வலையில பத்தி ஏதோ பாட்டு போடுங்க.
1: நன்றிங்க.
3: கல்யாண பொண்ணு கண்ணாட கண்ணு கொண்டாடி வரும் வளையல், அம்மா பூவோடு வருமே பொட்டோடு வருமே சிங்கார தங்க வளையல்.

0: பேசலாம்.
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
2: நைனோன்சி ஸ்டேடியம், ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
3: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: பேர் கிருஷ்ணமூர்த்தி.
3: கிருஷ்ணமூர்த்தி டீ ஸ்டால் கிருஷ்ணமூர்த்தி சொல்லிட்டு இருந்தீங்க, எப்படி
4: அது? டீ கடை.
3: ஆஹா, உங்க ஏரியால டீ ஸ்டால் கிருஷ்ணமூர்த்தி தான் கேட்கணுமா? எப்படி போயிட்டு இருக்கு டீ கடையெல்லாம்?
4: நல்லா போயிட்டு.
3: எத்தனை வருஷமா நீங்க டீ கடை வச்சிருக்கீங்க?
4: நான் ஒரு 25 வருஷமா வச்சிருக்கேன்.
3: காலையில எத்தனை மணிக்கு கடை திறப்பீங்க?
4: காலையில 4 மணிக்கெல்லாம் திறப்போம்.
3: இப்ப காலையில 4 மணிக்கே வந்துட்டு டீ சாப்பிட வந்துடுறாங்களா மக்கள்?
4: வந்துருவாங்க, வந்துருவாங்க.
3: உங்களுக்கு நிறைய கஸ்டமர் அப்படின்னா?
4: கஸ்டமர் நிறைய பேர்.
3: சரி, டீ கடையில டீ மட்டும் தான் போடுவீங்களா?
4: டீ, பிஸ்கட்டு,
3: வடை, பஜ்ஜி, இதெல்லாம்
4: வடை பஜ்ஜி எல்லாம் போடுவாங்க.
3: உங்களுக்கு உதவி யாரு இருக்கா?
4: நான் மட்டும்தான் செஞ்சு.
3: சரி, இப்ப இந்த டீ கடையை வச்சுட்டு உங்களோட பொருளாதாரத்தை நல்லா முன்னேற்றத்துக்குள்ள வாய்ப்பா இருக்கா?
4: இருக்கு, வாய்ப்பு இருக்கு.
3: இப்ப காலையில 4 மணிக்கு திறந்துருங்க, அதுல இருந்து தொடர்ந்து எத்தனை மணி கடை இருக்கும்?
4: 4 மணி வரைக்கும் இருக்கும்.
3: நாங்கள் 4 மணி
4: வரைக்கும் இருக்கும்.
3: சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா டீ வடையில கடையில டீ நல்லா ஓடும், வடைகள்லாம் வந்து போட்டு சில நேரம் தங்கி போயிடும். அது மாதிரி நேரங்கள் என்ன பண்ணுவீங்க?
4: அந்த மாதிரிலாம் நாங்கள் போட மாட்டோம். லெவலாக தான் வச்சுருக்கோம். 50 ஓடுதுன்னா இதில், 50 ஓடுதுன்னா அதில், 50 இப்படி தான் நாங்கள் வச்சுருக்கோம். 10 சொன்னால் நாங்கள் மேகொண்டோன்னா போட்டு கொடுப்போம்.
3: இது வந்து வியாபாரத்தோட ஒரு நல்ல ஒரு யுத்தின்னு சொல்லலாம் இல்லையா?
4: ஆரம்பத்தெல்லாம் நாங்கள் டிஃபன்லாம் போட்டுருந்தோம்.
3: சரி,
4: அதை நான் இப்போ நிப்பாட்டுட்டேன். ஆள் இல்லாமல் இப்போ இந்த கடை ஹைவேயில் அடிபட்டதுனால அதை எடுத்துட்டு இப்போ திருப்பி நாங்கள் வேற புதுசாக கடை கட்டி அதில் டிஃபன் போட்டுலாம் ஏற்பாடு
3: பண்ணுறீங்க. இப்போ அதாவது
4: வருவாங்க பாண்டிச்சேரியிலிருந்து.
3: நன்றிங்கய்யா.

0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
1: நைனோன்சி ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும். ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
1: நைனோன்சி ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
2: வாங்க பேசலாம் நிகழ்ச்சிக்காக. நம்ம மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம் காத்திருப்பு பகுதியில் இருக்கோம். சகோதரி வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கம்மா. பேர் உங்க பேர் சொல்லுங்கம்மா.
3: என் பேரு கே இலக்கியா. என்னோட குவாலிஃபிகேஷன் எம்ஏ பிஎட். நான் இப்போ அரசு பள்ளியில ஆசிரியரா இருக்கேன்.
2: மாணவர்களுக்கு உங்களுடைய கடமைகள் என்னவா இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க.
3: அதாவது என்னன்னா, பசங்க வந்து கத்துக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க, ரொம்ப இன்னசென்ட்டா இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம நிறைய கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப விருப்பப்படுறேன். முதல்ல ஒழுக்கம், அதுக்கப்புறம் தான் படிப்பு அப்படிங்கறத என்னோட கான்செப்ட். ஸ்கூலுக்கு வேலைக்கு போய் ஒரு மாசம் தான் ஆகுது. அது ஒரு மாசத்துல அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா டிசிப்ளினா இருக்கிறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்.
2: எப்படி நீங்க சொல்றத உடனே ஏத்துக்கிறாங்களா மேடம்?
3: ரொம்ப நல்லாவே ஏத்துக்கிறாங்க சார். சின்ன சின்ன விஷயங்கள் தான் முதல்ல சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் நெயில்ஸ் எல்லாம் நல்லா கிளீன் பண்ணிட்டு வாங்க, ஒரு நாளைக்கு 3 times சோப் போட்டு குளிங்க, டக்கின் பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நான் ஸ்கூல்ல படிச்சப்போ எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை நான் இங்க கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ளிமெண்ட் பண்றேன். அது நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. பசங்க எல்லாம் நம்ம சொல்றதை உடனே ஒபே பண்ணி மண்ணா கொண்டு வராங்க. என்னவோ அம்மா கூட இருக்கிறத விட டீச்சர்ஸ் கூட தான் அதிகமா இருக்கிறதுனால நம்மள ஒரு மதர் மாதிரியே தான் அவங்க நினைச்சுப்பாங்க.
2: உங்களுடைய ஸ்டூடண்ட்டை நீங்க எப்படி எல்லாம் உருவாக்கணும் நீங்க மனசுல நீங்க எண்ணிருக்கீங்க?
3: என்கிட்ட படிக்கிற ஒரு ஸ்டூடண்ட் கூட கல்வியில தோத்து போயிட கூடாது. எல்லாருமே நல்ல பெரிய லெவலுக்கு வரணும். அவங்க அடுத்தவங்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்கணும். அவங்க வளர்ந்து பெரிய ஆளாகி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பொசிஷன்ல இருக்கணும். அவங்க இன்னும் பல பேர் உருவாக்கணும் அப்படித்தான் நான் ஆசைப்படுறேன் சார்.
2: இல்ல பரவாயில்ல, ஒரு ஆசிரியர் பணிங்கிறது வந்துட்டு மிகப்பெரிய பணி. பெரிய விஞ்ஞானிகளா இருக்கட்டும், பெரிய அறிஞர்களா இருக்கட்டும், எல்லாருமே உருவாக்குறது நீங்க தான். அந்த வகையில உங்க ஸ்டூடண்ட் நல்ல முறையில உருவாக்கணும். வேற எதுவும் சொல்ல விரும்புறீங்களா ஸ்டூடெண்ட்களுக்காக?
3: நான் என்னோட ஸ்டூடெண்ட் கிட்ட பேசின வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது என்னுடைய காலத்துல நான் படிச்ச காலத்துல கைடன்ஸ் ரொம்ப கம்மி. இதை படிச்சா இந்த வேலைக்கு போகலாம், இதை படிச்சா இந்த வேலைக்கு போகலாம் சொல்றதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு நிறைய டெக்னாலஜி வந்துட்டு உங்க கையிலேயே செல்போன் இருக்கு, யூடியூப் பார்க்க தெரியுது, இன்டர்நெட் யூஸ் பண்றீங்க, நல்லா யூஸ் பண்றீங்க. அப்போ நீங்க படிக்கும் போதே பிளஸ் டூ முடிச்சுட்டா என்ன போலாம், என்ன வேலைக்கு போனா நல்ல ஸ்கோப் இருக்கு அப்படியெல்லாம் தேடுறதுக்கும் உங்களை கைட் பண்றதுக்கும் உங்ககிட்ட எல்லாமே இருக்கு. உங்களுக்கு டீச்சர்ஸ் இருக்காங்க, டீச்சர்ஸ் தாண்டி உங்ககிட்ட போன் இருக்கு. உங்களுக்கு இங்கிலீஷ்லயே டைப் பண்ண தெரியல அப்படின்னாலும் நீங்க கூகுள்ல வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி மெசேஜ் அனுப்பினாலே சொல்லும். அப்போ உங்களுக்கு கேதர் பண்றதுக்கு கைடன்ஸ் பண்றதுக்கு நிறைய இருக்கு. இதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு படிப்பு ஒழுக்கம் இது ரெண்டு தவிர ஸ்கூல் வயசுல வேற எதுவுமே தேவை கிடையாது. இதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, உங்களுக்கு ஃபியூச்சர் ரொம்ப பிரைட்டா இருக்கும். எந்த டைம்லயும் டீச்சர்ஸ் கிட்ட டவுட் கேட்க தயங்காதீங்க, வாயை திறங்க, வாய் முடிஞ்சே இருக்காதீங்க. தப்போ சரியோ கேளுங்க, பேசுங்க.
2: நல்லதுங்க. ஒரு ஆசிரியர் சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப அற்புதமான தகவல்களை மாணவர்களுக்காக சொன்னீங்க. அவங்க சாதிக்கணும் அப்படிங்கிற வெறித்தனமான ஒரு பேச்சுல இருந்தது. என்ன பாட்டு எதுவும் கேட்க விரும்புறீங்களா மேடம்?
3: என்னுடைய தங்கை மகன் அதிர குட்டி பையன், அவனுக்காக அழகு குட்டி செல்லம் அப்படிங்கிற பாட்டு பிளே பண்ணுங்க சார்.
2: நன்றிமா, வணக்கம்.
3: தேங்க்யூ சார். நன்றி.

0: நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்தது சீர்காழி பரச்சோதி ஜுவல்லரியில். வாங்க பேசலாம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சீர்காழி பரச்சோதி ஜுவல்லரி, 916 கேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம். பரச்சோதி ஜுவல்லரி சீர்காழி, பரச்சோதி தங்கம் பலகால தங்கம்.
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
2: 100% VIS, 916 ஹால்மார்க் ஷோரூம்.
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும். நிகழ்ச்சி தயாரிப்பு எல்ஜி ராசஜம் ராசஜம். படைப்பு வெங்கடேசா மீடியா விஷன்.

0: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இனி கேட்கலாம் அலையோசை நிகழ்ச்சியில் ஒலிக்கிற்கும் பாடல் அருள் திரைப்படத்திற்காக.

0: நேர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உலங்கடைந்த நாள் வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிகுந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்கிறக்கும் பாடல் அன்பே ஆர்வீரே திரைப்படத்திற்காக.

ஒழித்து அந்த பாடலோடு நிறைவு பெற்றது அலையோசை. ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 5:30.

0: நேர்களின் கேட்கலாம் விலக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
2: வில கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின.
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட வில கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: சரி சரி சரி சரி சரி சரி,
4: தட்ஸ் ரைட்,
3: வசந்தன் கோ. சரி சரி, வசந்தன்
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர், வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒலிக்கிறக்கும் பாடலுக்கு குரல் கொடுத்திருக்கிறார் டி எம் சவுந்தரராஜன்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: கார்த்திக், இதுதான் ஓ ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
2: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
1: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
2: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒளிபரப்பும் பாடலுக்கு குரல் கொடுத்திருக்கிறார்கள் வாணி ஜெயராம், கே ஜே யேசுதாஸ்.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: சரி சரி சரி சரி சரி சரி
3: தட்ஸ் ரைட்
2: வசந்தன் கோ சரி சரி வசந்தன்
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ
3: தட்ஸ் ரைட்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்கிறக்கும் பாடலுக்கு குரல் கொடுத்திருக்கிறார் பி எஸ் சசிரேகா.

0: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சோலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லு செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன்ஐ ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
3: விபிஎன் கண் மருத்துவமனையும். தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதா நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசும் தளிர்.
6: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சோல் அமுது.
7: வீட்டு உபயோகப் பொருட்கள்
8: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
9: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை பிற்பகல் 1:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. நாளை இரவு 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட் வழங்கும் உழவரங்கம்.
10: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
11: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
12: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
11: எப்படி தெரியும்?
12: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
13: சரி சரி சரி சரி சரி சரி
14: தட்ஸ் ரைட்
13: வசந்தன் கோ சரி சரி வசந்த்
15: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ
14: தட்ஸ் ரைட்.
16: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
17: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
18: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிகருக்கும் பாடலுக்கு குரல் கொடுத்திருக்கிறார் இ குல் முகமது.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: சரி சரி சரி சரி சரி சரி
3: தட்ஸ் ரைட்
2: வசந்தன் கோ சரி சரி வசந்தன்
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ
3: தட்ஸ் ரைட்
5: நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிகருக்கும் பாடலுக்கு குரல் கொடுத்திருக்கிறார் எம் ஏ உஸ்மான்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ஐயர் சார், உங்க வீடு 1970s ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
2: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
3: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது விலக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்த் அண்ட் கோ.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
2: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
3: சரி சரி சரி சரி சரி சரி,
4: தட்ஸ் ரைட்,
3: வசந்த் அண்ட் கோ. சரி சரி, வசந்த்
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர், வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
0: நேர்கள் இணைந்திருப்பது காரைக்கால் பண்புலையின் 1:03 நேரம் 6 மணி நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பன்னிசை கேட்கலாம்.

0: camp in Jammu as part of preparations for the upcoming Amarnath Yatra. During the exercise, personnel from the National Security Guard, the Special Operations Group of the Jammu and Kashmir Police and the Central Reserve Police Force jointly carried out a combing and clearing operation across the base camp premises. In FIFA World Cup, Portugal will face Uzbekistan in a Group K fixture at Houston in US, with Cristiano Ronaldo's side aiming to bounce back after being held to a draw in their opening match. The match will begin at 10:30 p.m. Indian time. And benchmark domestic equity indices declined sharply by 1.2% today, mirroring losses across global markets. Sensex closed at 76,201, while Nifty closed at 23,824. And that is the end of this news bulletin.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். மக்களை மையமாக கொண்ட நிர்வாகத்திற்கு அதிகாரிகள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டுமென பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சிறந்த தேசபக்தரும் அறிஞரும் ராஜதந்திரியுமான டாக்டர் சியாமா பிரசாத் முகர்ஜி நினைவு நாளான இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அன்னாருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். வேளாண் கொள்முதல் நடைமுறைகளில் விவசாயிகளுடன் நேரடி தொடர்புகளை மேம்படுத்திக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். கத்தார் தீ விபத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த 3 இளைஞர்கள் உயிரிழந்தது குறித்து முதலமைச்சர் திரு விஜய் துயரம் வெளியிட்டுள்ளார். இனி விரிவான செய்திகள். அதிகாரிகள் மக்களை தெய்வமாக கருதி மக்களை மையமாக கொண்டதாக நிர்வாகத்தை செயல்படுத்த வேண்டுமென பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 2024 பிரிவைச் சேர்ந்த 183 ஐஏஎஸ் பயிற்சி அதிகாரிகள் இன்று புதுடில்லியில் பிரதமரை சந்தித்தபோது, முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்துவதில் இளம் அதிகாரிகள்தான் முக்கிய பங்காற்ற முடியும் என்றார். பிரதமரின் உரை குறித்து கூடுதல் விவரங்கள்.
2: நாட்டிற்கான உன்னத நோக்கங்களின் அடிப்படையில் புதுமையான விதங்களில் நாட்டை கட்டியமைக்க இளம் அதிகாரிகள் தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்றும், நாட்டின் முக்கிய பிரச்சனைகளை தீர்ப்பதில் அனைத்து துறைகளையும் முழுமையாக ஈடுபடுத்தும் அணுகுமுறையை கடைபிடிக்க வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார். 2047 முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்துவதில் சுயசார்பு இந்தியா, மேக் இன் இந்தியா போன்ற திட்டங்களுக்கும், எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் உற்பத்தி துறையின் வளர்ச்சிக்கும் முக்கிய பங்கு இருப்பதால் அதிகாரிகள் இத்தகைய திட்டங்கள் மற்றும் நோக்கங்களில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். கடந்த 10 மேற்பட்ட காலத்தில் அரசு நிர்வாகத்தில் முக்கிய மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதையும், நடைமுறைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் நிலை மாறி விளைவுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் அணுகுமுறை தற்போது கடைபிடிக்கப்படுவதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். வளர்ச்சியில் பெண்களின் பங்கு அதிகரித்து வருவதாகவும், ஐஏஎஸ் அதிகாரிகளில் மகளிர் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதே இதற்கு சான்றாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார்.
1: சிறந்த தேசபக்தரும் அறிஞரும் ராஜதந்திரியுமான டாக்டர் சியாமா பிரசாத் முகர்ஜி நினைவு நாளான இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அன்னாருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்காக வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டவர் டாக்டர் சியாமா பிரசாத் முகர்ஜி என்று சமூக ஊடக பதிவு ஒன்றில் பிரதமர் கூறியுள்ளார். டாக்டர் சியாமா பிரசாத் முகர்ஜியின் அயராத கடமை பற்றும் தேச நலன் மற்றும் பொது வாழ்வில் அவர் காட்டிய துணிச்சலும் பல தலைமுறைகளுக்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். டாக்டர் சியாமா பிரசாத் முகர்ஜி வாழ்வின் கடைசி மூச்சு வரை வாழ்ந்து காட்டிய பாதையில் வலுவான முன்னேறிய இந்தியா ஒன்றை உருவாக்க மக்கள் அனைவரும் மறு உறுதி ஏற்க வேண்டுமென்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று மாலை நடைபெற்ற 2nd பத்ம விருதுகள் வழங்கும் விழாவில் விருதாளர்களுக்கு விருதுகளை வழங்கி சிறப்பித்தார். பத்திரிகையாளர் திரு பி நாராயணன், முன்னாள் நீதிபதி திரு கே டி தாமஸ் ஆகியோருக்கு பத்ம விபூஷன் விருதும், முன்னாள் டென்னிஸ் வீரர் திரு விஜய் அமிர்தராஜ், நடிகர் மம்முட்டி, பின்னணி பாடகி அல்கா யாக்னிக் உள்ளிட்டவர்களுக்கு பத்மபூஷன் விருதும் வழங்கப்பட்டது. இவ்வாண்டு மொத்தம் அறிவிக்கப்பட்ட 133 பத்ம விருதுகளில் 5 பத்ம விபூஷன் விருதுகளும், 13 பத்மபூஷன் விருதுகளும், 113 பத்மஸ்ரீ விருதுகளும் அடங்கும். ஈரான் அமெரிக்கா இடையே எட்டப்பட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை இந்தியா வரவேற்றுள்ளது. இந்த உடன்பாட்டினால் உலகம் முழுவதிலும் எரிசக்தி பாதுகாப்பு வலுப்பெறும் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இன்று புதுடில்லியில் பிரிக்ஸ் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்

0: மாநாட்டில் பேசுகையில் கூறினார். ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படுவதால் உலக அளவிலான பொருள் விநியோக சங்கிலியில் தடைகளும் உரங்கள் மற்றும் ரசாயனங்களின் பற்றாக்குறையும் நீங்கும் என அவர் தெரிவித்தார். உலக அளவில் தற்போது இராணுவ பிணக்குகள், பொருளாதார நெருக்கடிகள் மற்றும் தொழில்நுட்ப மாற்றங்களால் கொந்தளிப்பான சூழல் ஏற்பட்டுள்ளதாக திரு அஜித் தோவல் கூறினார். உலக நாடுகளின் பாதுகாப்பு கவலைகளும் அதிகரித்து வரும் நிலையில் வெவ்வேறு கண்டங்களைச் சேர்ந்த பிரிக்ஸ் நாடுகள் தங்களின் பலதரப்பட்ட அனுபவங்கள் மூலம் வேகமான மாற்றங்களை சமாளிப்பதில் முக்கிய பங்களிக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மத்திய பல்கலைக்கழகங்களின் இளங்கலை மாணவர் சேர்க்கைக்கான கியூட் நுழைவுத் தேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை இன்று வெளியிட்டுள்ளது. தேர்வு எழுதிய மாணவர்கள் அதிகாரப்பூர்வ கியூட் இணையதளம் மூலமாக முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத்தில் பள்ளி அளவிலான மாணவர் சேர்க்கையை ஊக்குவிக்கும் வகையில் மாநில அரசால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 24ஆம் ஆண்டு பள்ளி பிரவேச உற்சவத்தை முதலமைச்சர் திரு பூபேந்திர யாதவ் இன்று தொடக்கி வைத்தார். வாத் நகரில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பயின்ற பிஎன் உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற இவ்விழாவில் திரு யாதவ் பேசுகையில், சாதாரண பின்னணியில் இருந்து வரும் மாணவர்கள் கூட கல்வி மற்றும் திடமான மன உறுதி மூலம் எந்த அளவிற்கு உயர முடியும் என்பதற்கு பிரதமரின் வாழ்க்கை பயணமே சான்றாகும் என்றார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுடெல்லியில் தேசிய வேளாண் கூட்டுறவு விற்பனை கூட்டமைப்பின் ஏல நடைமுறைகளுக்கான இணையதளத்தை தொடக்கி வைத்தார். வேளாண் விளைபொருட்களின் ஏலத்தில் வெளிப்படைத்தன்மை மற்றும் செயல்திறனை மேம்படுத்துவதில் முக்கிய நடவடிக்கையாக இந்த நாஃபெட் இணையதளம் அமைந்துள்ளது. விழாவில் அமைச்சரின் உரை குறித்து ஒரு செய்தி தொகுப்பு.
2: நாஃபெட் விழாவில் மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா பேசுகையில், வேளாண் கொள்முதல் நடைமுறைகளில் இடைத்தரகர்களை முழுமையாக தவிர்த்து விவசாயிகளுடன் நேரடி தொடர்புகளை மேம்படுத்திக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். நாஃபெட் கூட்டமைப்பு கடந்த 12 ஆண்டுகளில் கடும் நிதி நெருக்கடியில் இருந்து மீண்டு 74 லட்சம் விவசாயிகளுக்கு சேவை புரியும் வலுவான அமைப்பாக தற்போது மேம்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இன்று June 23 டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி நினைவு நாள் கடைபிடிக்கப்படுவதை திரு அமித்ஷா தமது உரையில் சுட்டிக்காட்டி, ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கிய 370வது அரசியல் சாசன பிரிவை கடுமையாக எதிர்த்தவர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி என்றும், தற்போது 370வது அரசியல் சாசன பிரிவு நீக்கப்பட்டதன் மூலம் அன்னாரின் கனவு நனவாக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார்.
0: ஏல நடைமுறைகளுக்கான நாஃபெட் இணையதளத்தின் தொடக்க விழாவில் மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் பேசுகையில், கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட காலத்தில் நாட்டின் வேளாண் உற்பத்தி கணிசமான அளவில் அதிகரித்திருப்பதாக கூறினார். புதிய நாஃபெட் இணையதளத்தினால் விவசாயிகள் தங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை 48 மணி நேரத்திற்குள் வங்கிக் கணக்கில் பெற ஏதுவாகும் என்று அவர் தெரிவித்தார். இவ்விழாவின் போது விவசாயிகளின் குழந்தைகளுக்கான நாஃபெட் கல்யாண் கல்வி உதவித்தொகை திட்டம் உட்பட தேசிய வேளாண் கூட்டுறவு விற்பனை கூட்டமைப்பின் வேறு பல டிஜிட்டல் முன்முயற்சிகளையும் மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா தொடக்கி வைத்தார். கத்தார் நாட்டில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த 3 இளைஞர்கள் உயிரிழந்தது குறித்து முதலமைச்சர் திரு விஜய் துயரம் வெளியிட்டுள்ளார். இவர்களின் குடும்பங்களுக்கான தலா 10 லட்சம் ரூபாய் கருணைத்தொகை வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இறந்து போனவர்களின் உடல்களை விரைந்து தமிழகத்திற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் வெளியுறவு அமைச்சகம் மற்றும் கத்தாரில் உள்ள இந்திய தூதரகத்தின் ஒருங்கிணைப்புடன் இதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் தமிழக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஆசிரியர் ஆள் சேர்ப்பு தேர்வு முறைகேடுகள் தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று சென்னை, திருச்சி, கோவை மற்றும் மதுரையில் 18 இடங்களில் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். 2017ஆம் ஆண்டு மத்திய குற்றப்பிரிவு போலீசாரால் பதிவு செய்யப்பட்ட வழக்கின் அடிப்படையில் இவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. வளிமண்டல சுழற்சி காரணமாக இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான

0: மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 29ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள தமிழக கடலோரப் பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டையில் 17 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டித் தொடரில் இந்திய நேரப்படி இன்று 12:30 மணிக்கு ஹூஸ்டனில் நடைபெறும் போட்டியில் போர்ச்சுக்கல் உஸ்பெகிஸ்தான் அணிகள் மோத உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களை மையமாக கொண்ட நிர்வாகத்திற்கு அதிகாரிகள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டுமென பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சிறந்த தேசபக்தரும் அறிஞரும் ராஜதந்திரியுமான டாக்டர் சியாமா பிரசாத் முகர்ஜி நினைவு நாளான இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அன்னாருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். வேளாண் கொள்முதல் நடைமுறைகளில் விவசாயிகளுடன் நேரடி தொடர்புகளை மேம்படுத்திக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். கத்தார் தீ விபத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த 3 இளைஞர்கள் உயிரிழந்தது குறித்து முதலமைச்சர் திரு விஜய் துயரம் வெளியிட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 1:03, 6:20.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், த பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: நேர்களை கேட்கலாம். நாச்சியார் கோயில் அமர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்ல மத. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் அமர்தா சூப்பர் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
4: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
3: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மொத்த விற்பனையில் பொன்விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், மயிலாடுதுறை.
5: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
6: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
7: நம்ம பாரம்பரியமான ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
6: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
7: ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் கோலாகல திறப்பு விழா பிப்ரவரி 6 முதல் பஜனை மடம் தெரு மாயவரம்.
6: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
8: வழங்குகிறார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
9: அனைவருக்கும் வணக்கம். தொண்டை நாட்டில் சேக்கிழார் மரபில் வந்தவர்கள் சேது மன்னனிடத்தில் ஆலோசகராக பணியாற்றினார்கள். அவருக்கு 2 மகன்கள். மூத்தவன் பெயர் அருண்மொழி தேவன், இளையவன் வாளராவாயர். இல்லறமாகிய நல்லறம் நடத்தியவர் 2 மகன்களுக்கும் கல்வி கற்பித்தார். மூத்த மகன் அருண்மொழி தேவன் மதிநுட்பம் உடையவனாக திகழ்ந்தான். ஒரு நாள் சோழ மன்னன் தன்னிடம் பணியாற்றும் அருண்மொழி தேவனின் தந்தையை பார்த்து 3 கேள்விகளை கேட்கிறார். அந்த 3 கேள்விகள், முதல் கேள்வி, உலகினும் பெரியது எது? 2வது கேள்வி, மலையினும் பெரியது எது? 3வது கேள்வி, கடலினும் பெரியது என்பதுதான் அந்த வினாக்கள். அந்த 3 கேள்விகளையும் இரவெல்லாம் யோசிக்கின்றான், நூல்களையெல்லாம் புரட்டுகின்றான், விடை தெரியவில்லை. அரசனுக்கு என்ன சொல்வது என்று வாடிய முகத்தோடு அரண்மனைக்கு செல்கின்றார். தந்தையின் வாடிய முகத்தை மூத்த மகன் அருண்மொழித்தேவன் காண்கிறான். ஏன் தங்கள் முகம் வாடியுள்ளது என்று வினவுகின்றான். மகனே, மன்னர் 3 கேள்விகள் கேட்டார். உலகினும் பெரியது எது, மலையினும் பெரியது எது, கடலினும் பெரியது எது என்பது அந்த 3 கேள்விகள். தக்க விடை கூறவில்லை என்றால் மன்னர் தண்டிப்பார் என்றான் தந்தை. இதற்காகவா இவ்வளவு வாட்டமும் யோசனையும்? கவலையை விடுங்கள், நான் விடையெழுது தருகிறேன் என்றான் மகன். ஓர் ஓலையை எடுத்து கொண்டு வந்து தந்தையிடம் கொடுத்தான் அருண்மொழித்தேவன். அதில் இந்த 3 வினாக்களுக்கும் விடைகள் எழுதப்பட்டிருந்தன. காலத்தினால் செய்த நன்றி செறிதனினும் ஞாலத்தின் மானப்பெரிது, நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெரிது, பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது. மூன்று வினாக்களுக்கும் தகுந்த விடைகள்

0: திருக்குறளிலிருந்து தேர்ந்தெடுத்த மகனின் அறிவு திறமையை எண்ணி அளவிலா மகிழ்ச்சியடைந்தார். அந்த ஓலையை சோழ மன்னன் அனபாயனிடம் தந்தார். மன்னர் பெருமான் அந்த ஓலையை உற்று நோக்கினார். அந்த கையெழுத்து அவருடையது இல்லை என்பதை தெரிந்து கொண்டார். இது யாருடைய எழுத்து என்று கேட்டார். மன்னர் பெருமானே, தாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு விடை தெரியாமல் விழித்தேன். என் மூத்த மகன் அருண்மொழித்தேவன் இவ்விடையை எழுதி கொடுத்தான் என்றார். சோழ மன்னன் வியப்படைந்து அருண்மொழி தேவனை வரவழைத்து அவனை தன் அரசின் முதல் மந்திரியாக நியமித்தார். அவர்தான் சேர்க்கிறார், நுண்ணிய நூல்வள கற்பினம் தன் உண்மை அறிவே மிகும். நன்றி.
1: சொல் அமுது வழங்கினார் மீன் சுருட்டி சி. அரங்கநாதன் அவர்கள்.
2: நேர்களது உரை கேட்டது நாச்சியார் கோல் அமர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமா சிச்சுவல்ஸ் வழங்கிய இன் சொல்ல முதல் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் அமர்தா சூப்பர் ஸ்டோர் நாச்சியார் கோயில்.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஏஆர்சி காமா சிச்சுவல்ஸ் மயிலாடுதுறை.
5: மயிலாடுதுறை ஏஆர்சி காமா சிச்சுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: நேர்கள் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 6:25.
6: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: தொடர்வது லைட் ஹவுஸ். இன்று மாலை 6:40 காரைக்கால் உங்களுக்கிடையே காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன்ஸ் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ மகளிருக்கான உடல்நலை பிரச்சனைகள் குறித்து சித்த மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார். நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் உதவி சித்த மருத்துவ அதிகாரி டாக்டர் பி. சத்யமீரா அவர்கள் 6:45 இசைத்தூரிகை, 7:00 பிளாசே முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பட்டத்துடன், 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டுரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில், காரைக்கால் மாத்தூர் வேளாண் அறிவியல் நிலையம் சார்பில் நல்லெழுந்தூர் சமுதாய கூடத்தில் நடைபெற்ற நிகழ்வு குறித்த வானொலி தொகுப்பு, 8:00 நலம் நல்கும் யோகா மனநல நல்வாழ்விற்கான யோகா மற்றும் தியானம், காரைக்கால் பெருந்தலைவர் காமராஜர் கல்வியியல் கல்லூரியில் இம்மாதம் 18 அன்று நடைபெற்ற சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் சில பகுதிகள், நிகழ்ச்சியில் பங்கேற்றவர் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம்பட்டம் நெடுங்குளம் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக முன்னாள் யோகா பேராசிரியர் டி. பிரேம் ஆனந்த் அவர்கள். 8:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காற்றில் வரும் காலம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமோது. வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மின்சுரு டி. சி. அரங்கநாதன் அவர்கள். 10:00 இரவு மலரும், 10:30 இரவு மலரும், 11:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:00 காற்றலையில் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 தொயிலுமன். இனி நாளை நிகழ்ச்சிகள் பற்றிய குறிப்புகள் பார்க்கலாம். நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை மங்களம் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் கோபால் பல்பொடி. காலை 6:00 குரலோசை நிகழ்ச்சி குறிப்புகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணையதளம் நிலவை கேட்க படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம், 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரியசர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு, 6:40 மயிலாடுதுறை நீடூர் தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வழங்கும் மின்சொலமோது. வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மின்சுரு டி. சி. அரங்கநாதன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலரில் வழங்கும் பசும் தளிர், பெங்கிற்கும் குழந்தை என் கிரிஷ் அபிமன்யு, 7:00 திரை இசை, 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். ஏழு 7:30 காலை காம்போ, 8:00 துளி வரும் பாட்டு, முதலில் மயிலாடுதுறை ஏஆர்சி நட்டிசு தெட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் வழங்குவதா நிகழ்ச்சி, 8:05 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் துளி வரும் பாட்டு, 8:30 கோபால் பல்புடி வைக்கிங் பனின்சன் பிரீவ்ஸின் துளி வரும் பாட்டு, 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட் முதலில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ, குழந்தைகள் வளர்ச்சியில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்து சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் தஞ்சாவூர் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவ வல்லுநர் டாக்டர் ஆர். சந்தோஷ் அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களம் மகளின் பாயிண்ட் டு பாயிண்ட், 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் ஹாஸ்பிட்டல்

0: திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் செய்தியும். 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட், 9:45 வலம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் பெண்களுக்கான ஆரோக்கியமான முதுமைக்கு யோகாசனங்களின் பயன்கள் உரை வழங்குகிறார் யோகா பயிற்றுனர் எம் சண்முகப்பிரியா அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி. 10 மணிக்கு சிந்தனை அரங்கம் முதலில் நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் பலபதா நிகழ்ச்சி. பத்து 5 சிந்தனை அரங்கம். பிற்பகல் 11 மணிக்கு வணக்கம் தோழி. 12 மணிக்கு எஃப்எம் எக்ஸ்பிரஸ். 12:10 மனதில் நின்றவை. 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர் பங்கேற்கும் குழந்தை எம் கிருஷ்ண அபிமன்யு. 12:55 பன்னிசை. கேட்டது லைட் ஹவுஸ். தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு குடிமைப் பணி அதிகாரிகள் முழு ஈடுபாட்டுடன் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். எல் நினோ தாக்கத்தால் பருவமழை குறைந்துள்ளதை அடுத்து மாற்று பயிர் சாகுபடி செய்ய விவசாயிகளை ஊக்குவிக்க வேண்டும் என்று மாநில அரசுகளை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். கத்தார் தீ விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேரின் உடல்களை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. வட தமிழகத்தின் ஓரிரு இடங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான பயணத்தில் இளம் அரசு அதிகாரிகள் முழுமையாக ஈடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். புதுதில்லியில் மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறைகளில் பணியாற்றுவதற்காக தேர்வு செய்யப்பட்டுள்ள குடிமைப் பணி அதிகாரிகளிடையே உரையாற்றிய பிரதமர், அரசு நிர்வாகத்தின் பயன்கள் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் சென்றடைய வேண்டும் என்று தெரிவித்தார். நாட்டை நிர்மாணிக்கும் பணியில் அரசு அதிகாரிகள் அர்ப்பணிப்பு உணர்வோடு கடமையாற்ற வேண்டும் என்றும் நிர்வாகத்தில் புதுமையான நடைமுறைகளை புகுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அமைச்சகங்கள் மற்றும் துறைகளுக்கு இடையே வலுவான ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்திய பிரதமர், சிறப்பான சேவையை அளிக்க நெருங்கிய ஒத்துழைப்பு அவசியம் என்றும் தெரிவித்தார். நிர்வாக ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் அரசு எடுக்கும் முடிவுகள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கி பயணிப்பதாக அமைய வேண்டும் என்றும் அவர் கூறினார். சுயசார்பு இந்தியா, உற்பத்திக்கான இந்தியா, எரிசக்தி பாதுகாப்பு, இளைஞர்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்குதல் போன்ற நடவடிக்கைகளால் நாட்டில் வளர்ச்சிப் பாதையை செம்மைப்படுத்த முடியும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். கடந்த 10 ஆண்டுகளில் அரசு நிர்வாகத்தில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் நல்ல பலனை அளித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டை கட்டமைக்கும் பணியில் பெண்களின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று குறிப்பிட்ட பிரதமர், தற்போது தேர்வு பெற்றுள்ள குடிமைப்பணி அதிகாரிகளில் 40% பெண்கள் இருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் தெரிவித்தார். எல் நினோ காரணமாக பருவமழை குறையும் பகுதிகளில் பயிர்களை பாதுகாப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தென்மேற்கு பருவமழை இயல்பை விட 43% குறைவாக பெய்துள்ளதாகவும் அடுத்த மாதத்திலும் இதே நிலை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருப்பதாகவும் கூறினார். நாட்டில் 315 மாவட்டங்களில் மழை அளவு மிகவும் குறைவாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இதில் குறைவான பாசன கட்டமைப்புகள் கொண்ட 111 மாவட்டங்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியிருப்பதாகவும் அவர் கூறினார். பருவமழை பாதிப்புக்கு உள்ளாவதை அடுத்து வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துகள், சிறுதானிய வகைகளை சாகுபடி செய்ய விவசாயிகளை ஊக்குவிக்குமாறு மாநில அரசுகளை அவர் கேட்டுக்கொண்டார். அறிவியல் பூர்வமான நடைமுறைகள், பயிர் சாகுபடி திட்டமிடல் போன்றவற்றிற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும், மாவட்ட அளவிலான தயார் நிலையை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மாநிலங்களை அவர் கேட்டுக்கொண்டார். கால்நடைகளுக்கு தேவையான தீவனங்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். விவசாயிகளுக்கான கடன் அட்டைகள் மற்றும் பயிர் காப்பீட்டு நிலுவைத் தொகைகளை விவசாயிகளுக்கு உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் மாநிலங்களை கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர்

0: சட்டம் ஒழுங்கு குறித்து தமது அரசு மீது எதிர்க்கட்சிகள் அவதூறு பரப்பி வருவதாக குற்றம் சாட்டினார். கடந்த திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதற்கான காவல்துறை இயக்குநர் நியமிக்கப்படாததால் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு பாதிப்படைந்திருப்பதாக தெரிவித்தார். போதைப்பொருள் விற்பனையை கட்டுப்படுத்த ஆரம்ப கட்டத்திலேயே நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர் கூறினார். ஆனால் தற்போது மாநில அரசு போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறிய அவர், பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது வழக்கு பதியப்பட்டு விரைந்து தண்டனை பெற்றுத் தருவதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். நிதி ஆயோக் கூட்டத்தில் தாம் பங்கேற்றது பற்றி குறிப்பிட்ட முதலமைச்சர், நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்றும், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையிலேயே மருத்துவ படிப்பில் மாணவர் சேர்க்கை நடைபெற அனுமதி அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசை தாம் வலியுறுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழகத்திற்கான 3,284 கோடி ரூபாய் கல்வி நிதியை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்றும், மாநிலத்தில் இருமொழிக் கொள்கை என்ற நடைமுறை தொடர வேண்டும் என்றும் அக்கூட்டத்தில் தாம் கேட்டுக்கொண்டதாக முதலமைச்சர் தெரிவித்தார். டாஸ்மாக் மது விற்பனையில் கடந்த திமுக ஆட்சியில் முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டை மறுப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பேரவையில் இதை தெரிவித்த அவர், மது விற்பனையில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரத்தை மாநில அரசு தெரிவித்தால் அதற்குரிய விளக்கம் அளிக்கப்படும் என்றும் கூறினார். முந்தைய அரசின் மீது பொதுப்படையாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை ஏற்க முடியாது என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கத்தார் நாட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் உடல்களை விரைவில் கொண்டுவர வெளியுறவு அமைச்சகத்தின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருநெல்வேலி மாவட்டம் சிதம்பராபுரத்தைச் சேர்ந்த பபித், பழங்குடி சிவகாமிபுரத்தைச் சேர்ந்த சஜித்குமார், அழகிய நம்பியாபுரத்தைச் சேர்ந்த சுவின் ஆகியோர் உயிரிழந்த செய்தி தமக்கு மிகுந்த வருத்தத்தையும் வேதனையையும் அளிப்பதாக கூறியுள்ளார். இவர்களின் உடல்களை விரைவில் தமிழகத்திற்கு கொண்டுவர இந்திய வெளியுறவு அமைச்சகமும் கத்தாரில் உள்ள இந்திய தூதரகமும் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதாக கூறியுள்ள முதலமைச்சர், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். லட்சத்தீவு மற்றும் அதனையொட்டியுள்ள பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட தமிழகத்தின் ஓரிரு இடங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும், அவ்வப்போது மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகம் வரை இது எட்டக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 5 நாட்களுக்கு மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுவதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து வண்டல் மண் அள்ளுவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூரில் மத்திய அரசின் பெண்கள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பெண்கள் மட்டுமே கலந்து கொண்ட பிங்க் கிராம சபை கூட்டம் ஆட்சியர் திருமதி மிருணாளினி தலைமையில் நடைபெற்றது. தர்மபுரியில் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதை ஊக்குவிக்கும் வகையில் உயர்கல்வி சேர்க்கை வழிகாட்டுதல் நிகழ்ச்சி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் இன்று நடைபெற்றது. திருச்சியில் காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டு வரும் பால பணிகள் வரும் செப்டம்பர் மாதம் பயன்பாட்டிற்கு வரும் என நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெற விரும்பும் ஊராட்சிகள் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அடுத்த மாதம் 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று ஆதி திராவிடர் நல இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. சென்னை ராணிமேரி கல்லூரி வளாகத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் பிற்படுத்தப்பட்டோர் மாணவியருக்கான விடுதி கட்டும்

0: பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் இன்று நேரில் ஆய்வு செய்தார். சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் இன்று நகர்ப்புற சுகாதார மையங்களை பார்வையிட்டு அங்கு அளிக்கப்படும் சிகிச்சை முறைகள் குறித்து கேட்டறிந்தார். விளையாட்டுச் செய்திகள். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 4 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு குடிமைப் பணி அதிகாரிகள் முழு ஈடுபாட்டுடன் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். எல் நினோ தாக்கத்தால் பருவமழை குறைந்துள்ளதை அடுத்து மாற்றுப்பயிர் சாகுபடி செய்ய விவசாயிகளை ஊக்குவிக்க வேண்டும் என்று மாநில அரசுகளை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். கத்தார் தீ விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேரின் உடல்களை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. வட தமிழகத்தின் ஓரிரு இடங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலையின் 1:03 நேரம், 6:40 நிமிடம்.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: காரைக்கால் டாக்டர் சக்திவேல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்,
4: மக்களின் அத்தியாவசிய தேவையறிந்து
3: இப்போது அதிநவீன வசதிகள் உள்ள லேமினர் ஃப்ளோ ஆபரேஷன் தியேட்டர், லேப்ரோஸ்கோபி, பிரசவ அறை,
4: சிசுக்களுக்கான என்ஐசியு பிரிவு, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை,
3: சிஎம், யூரோலஜி, வாஸ்குலர் சர்ஜரி, பல்மனாலஜி, இஎன்டி, குழந்தைகள் மருத்துவம், சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎண்டரோலஜி
4: மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை ஆகிய வசதிகளுடன் டாக்டர் சக்திவேல் மருத்துவமனை காரைக்கால்.
1: நேர்களை கேட்கலாம். காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை காரைக்கால். தரமான தற்பைகள் கோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
5: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தற்பைகள், வெல்பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
6: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
3: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
6: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
3: தொடர்புக்கு 8925936936.
0: நலமாய் வாழ. மகளிருக்கான உடல்நல பிரச்சனைகள் குறித்து சித்த மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் உதவி சித்த மருத்துவ அதிகாரி டாக்டர் பி சத்யமீரா அவர்கள்.
7: சித்தோடெக்ஸ்ல எல்லாம் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, மோருங்கிறது தேவாமிரதத்திற்கு ஒத்தது, அதாவது வாதப்பித்த கபம் மூன்றையுமே போக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இந்த பட்டர் மில்கையும் நீங்க பிளைனா எடுக்காம அதுல வந்து இந்த இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இந்த மாதிரி அடிச்சுட்டு நீங்க அதை எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டைஜஷனுக்கு இதுவா இருக்கும், இன்னொன்று மத்தியானம் சீக்கிரம் பசிக்கிறதுக்கான ஒரு இதுவா இருக்கும். உங்களுக்கு ஹாட்டா வேணும் அப்படின்னா நீங்க வந்து மில்க் சார்ந்த இந்த டீ, காஃபி இந்த மாதிரி இருக்கிறத விட்டுட்டு ஏதாவது ஒரு பட்டை போட்டு டீ மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கலாம், இல்ல கொத்தமல்லி ப்ரிப்பேர் பண்ணி டீ ஆர் காஃபி மாதிரி எடுத்துக்கலாம், எடுத்துக்கலாம் சமையல்ல அதை பொறுத்து நீங்க என்ன வெரைட்டி ஆஃப் இது வேணாலும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஆஃப்டர்நூனை பொறுத்தளவுல நம்ம வந்து பேசிக்கலாக சவுத் இண்டியன், நம்மளோட வந்து ரைஸ்க்கு நம்ம பழகிட்டோம் அப்படிங்கிறப்போ ரைஸை நம்ம ஸ்கிப் பண்ணவே முடியாது. இன்னொன்று ஸ்கிப் பண்ணி நம்மளால அந்த டயட்டை வந்து அவங்களுக்கு சொல்லவும் முடியாது. ஒரு பிளேட் இருக்கு அப்படின்னா நீங்க அதில் ஹாஃப் பிளேட் ரைஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா இன்னொரு ஹாஃப் இருக்கும், அதை ரெண்டாக பிரிச்சுட்டு ஒரு கீரை கண்டிப்பாக ப்ரோட்டீன் கண்டிப்பாக இருக்கணும், ஏதாவது ஒரு சுண்டல் ஐட்டம் கண்டிப்பாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, இல்லை வெஜிடபிள்ஸ் நிறைய நீங்கள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நான்வெஜ் எடுப்பாங்க அப்படின்னா ஃபிஷ், சிக்கன் இப்போ சாப்பிடவே கூடாதா அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிட்லாம். நீங்கள் நாட்டுக்கோழியை எடுத்துக்கோங்க, அளவு கம்மி பண்ணிக்கோங்க. சிக்கன் மட்டுமே சாப்பிடுவேன் அப்படின்றதான் எரர். சிக்கனே நான் வந்து வாரம் எல்லாம் நான் சிக்கன் சாப்பிட்றேன், சிக்கன் இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னா அது எரர். எக்கு

0: எடுத்துக்கலாம். எக்கு நல்ல ப்ரோட்டீன். ஈவினிங்கில் அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு ப்ரோட்டீன் சுண்டல் சேர்ந்த ஏதாவது ஒரு நவதானிய சுண்டல் மாதிரி எடுத்துக்கலாம். நைட்டு டின்னரை பொறுத்தளவில் எவ்வளோ லைட்டாக சாப்பிட முடியுமோ லைட்டாக சாப்பிட்டுக்கோங்க. எவ்வளோ இயர்லியராக சாப்பிட முடியுமோ இயர்லியராக சாப்பிடுங்க. லேட் நைட்டு நான் பரோட்டா சாப்பிட்றேன், சப்பாத்தி சாப்பிட்றேன், நான் சாப்பிட்றேன், அதுக்கு வந்து நம்ம சைட் டிஷ் ரொம்ப ஹெவியாக அப்படி எடுக்கிறேன் அப்படின்றது டோட்டலி நம்மளுடைய உடம்புக்கு வந்து நம்மளே பேடான ஒரு விஷயத்தை கொடுக்குற மாதிரி. மெஜாரிட்டி விஷயங்களுக்கு காரணம் லேட் நைட் ஃபுட்டு தான்.
1: சரிங்க டாக்டர், இப்போ வந்து இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த மாத விடாய் கோளாறுகள் வந்து நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் உங்ககிட்ட வராங்க டாக்டர், என்ன மாதிரியான பேஷண்ட்ஸ்லாம் உங்ககிட்ட வராங்க?
0: இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படிங்கிறப்போ சில பேருக்கு ஒரு மந்த் 30 டேஸ்க்கு ஒரு ஒரு பொண்ணுக்கு சைக்கிள் வருது அப்படின்னா 25 டேஸ்லேருந்து 30-32 டேஸ்க்குள்ள மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஒவ்வொரு பெண்ணுக்கும் வித்தியாசமாக வருது. ஸோ இதில் ஒரு சில பேருக்கு ஒரு மந்த்துக்கு 2 சைக்கிள் இல்லை 3 சைக்கிள் அந்த மாதிரியான,
1: ஒரு சிலருக்கு 6 மாதத்துக்கு
0: ஒரு தடவை வருது.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. மகளிருக்கான உடல் நல பிரச்சனைகள் குறித்து சித்த மருத்துவத்தின் மூலம் விளக்கம் தந்தார் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் உதவி சித்த மருத்துவ அதிகாரி டாக்டர் பி சத்யமீரா அவர்கள்.
3: நேர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ என் நிகழ்ச்சியை வழங்கியவர் உங்கள் கடை காரைக்கால். தரமான தார்ப்பாய்கள் கொசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
4: உங்கள் கடை காரைக்கால்
5: தரமான தார்ப்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
3: என் நிகழ்ச்சியை வழங்கிய டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
5: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
3: நேரில் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலையின் 1:03 நேரம் 6:45.
6: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நேயர்களை கேட்கலாம் இசை தோரிகை நிகழ்ச்சியில் ஒலிகற்கும் பாடல் கேப்டன் திரைப்படத்திற்காக.

0: நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கா.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 மயிலாடுதுறை தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நீடூர் வழங்கும் இன்சொல்லமுது. மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவு நாட்டு சர்க்கரை பூமக்ஸ். தஞ்சை பூமக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமக்ஸ்.
3: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
4: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
0: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லப் வழங்கும் பசும் தளிர். மளிகை பொருட்களை மலிவுகளில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டேடர்ஸ் காரைக்கால்.
6: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலன் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சி வழங்கும் காரைக்கால் கார் எலக்ட்ரிக்கல்ஸ் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்ப்பகல் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
7: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்க காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: நாளை மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கணமும். 5:15 திருத்துறைப்பூண்டி ABC கோல்ட் பேலஸ் வழங்கும் தங்கமானவர்கள். காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நட்டி சத்தியார் பேலஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை அனைத்தும் விளம்பரதான நிகழ்ச்சிகள். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிவ்ஸ் வழங்கும் ஊரும் உணவும்.
8: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
9: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
8: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்கிற்கும் பாடல் கார்பன் திரைப்படத்திற்காக.

0: இன்றைய ஆடுகளத்தில் உலகெங்கிலும் விளையாட்டு உடற்பயிற்சி மற்றும் ஒலிம்பிக் கோட்பாடுகளை ஊக்குவிக்கும் வகையில் இன்று சர்வதேச ஒலிம்பிக் தினம் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. 1894 ஜூன் 23 அன்று சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி தொடங்கப்பட்டதை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. நடப்பு 2026 ஒலிம்பிக் தின கொண்டாட்டங்கள் மக்களின் உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியத்தை மையமாக கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளன. தங்களின் ஆரோக்கியமான இலக்குகளை நோக்கி மக்கள் அனைவரும் முதல் அடியை எடுத்து வையுங்கள், டேக் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ற உன்னத விழிப்புணர்வு இந்த உலகளாவிய இயக்கம் முன்னெடுக்கப்படுகிறது.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நிகழ்ச்சியில் ஒலிக்கிற பாடல் டான் திரைப்படத்திற்காக.

0: பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம்
1: என்பது சும்மா வந்தது.
2: பாரத அன்னையே, நீங்கள் சொன்னதிலிருந்து சுதந்திர போராட்டத்தில் பல துறைகளைச் சேர்ந்தவர்களும் தங்கள் பங்களிப்பை சிறப்பாகவே செய்திருக்கிறார்கள் என்பதை அறிந்தேன். தமிழகத்தில் சிறந்த அரசியல் ஆளுமைகளாக அப்போது திகழ்ந்தவர்கள் பற்றியும் சொல்லுங்களேன்.
3: மகனே, எத்தனையோ பேர் அப்படி இருந்திருக்கிறார்கள். அவர்களில் ஒரு சிலரை மட்டும் உனக்கு சொல்லுகிறேன். அவர்கள் தங்கள் செயல்களால் இந்த மண்ணின் மக்கள் மனங்களை வென்றிருக்கிறார்கள். அதன் மூலமே மக்களை திரட்டி அவர்கள் மனங்களில் மாற்றங்களையும் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். தேசியமும் தெய்வீகமும் என் இரு கண்கள் என்று முழங்கிய என் வீரமைந்தன் முத்துராமலிங்கம் அவர்களில் ஒருவன். பசும்பொன் முத்துராமலிங்கத்தேவர் என்ற பெயர். அன்று மரியாதையுடன் இந்த மண்ணின் மூலை முடுக்குகளில் எல்லாம் எதிரொலித்தது. தென்னகத்தில் சுதந்திர போரை முன்னின்று நடத்திய தீரர்களில் முதன்மையானவன் அவன். நான் அர்ஜுனன் என்றால் முத்துராமலிங்கத்தேவர்தான் சாரதி என்றான் ராஜகோபாலாச்சாரி. மதுரையில் ஏ வைத்தியநாத ஐயர் தலைமையில் ஆலய பிரவேசம் நடந்த போது எதிர்ப்புகளை எதிர்கொள்ள முத்துராமலிங்கத்தை தான் சத்தியாகிரகிகளுக்கு துணையாக இருக்குமாறு சொன்னான் ராஜகோபாலாச்சாரி. நீதி கட்சியினர் செய்த அத்துமீறல்களை முறியடித்து தேசிய முழக்கங்களை எழுப்பி காங்கிரசை காத்தவர் என்ற பாராட்டை தீரர் சத்தியமூர்த்தியிடம் பெற்றவன் அவன். கமுதி அருகே பசும்பொன் கிராமத்தில் 1908 பிறந்தவன். தன் 19 வயதில் சென்னை சென்றான். வழக்கறிஞரான காங்கிரஸ் தலைவர் எஸ் ஸ்ரீனிவாச ஐயங்காரை சந்தித்த பிறகு காங்கிரஸ் இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டான். சுபாஷ் சந்திரபோஸின் அறிமுகம் அவனுக்கு புத்துணர்வு கொடுத்தது. அந்த சிறுவயதிலேயே தென் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் செய்து சுதந்திர போராட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டான். காங்கிரஸ் சார்பில் தேர்தல்களில் பங்கேற்று வெற்றிகளை பெற்றான். 1937 நடந்த சட்டசபை தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் ராமநாதபுரம் ராஜா நீதி கட்சி சார்பில் நின்றான். சமஸ்தானத்தில் மன்னருக்கு எதிராக இவரும் போட்டியிட முடியாத நிலையில் முத்துராமலிங்கத்தை தான் காங்கிரஸ் கட்சி நிறுத்தியது. அவனே அதில் வெற்றியும் பெற்றான். சாத்தூர் தொகுதியில் நின்ற காமராஜை கடும் எதிர்ப்புக்கு இடையே வெற்றி பெற வைத்தவன் அவன். சுபாஷ் சந்திரபோஸின் தீவிர பக்தன் அவன். காங்கிரஸில் இருந்து வெளியேறி ஃபார்வர்டு பிளாக் எனும் கட்சியை சுபாஷ் தொடங்கிய போது முத்துராமலிங்கம் அதில் அங்கம் வகித்தான். சுபாஷின் தமிழ் முகமாகவே அறியப்பட்டான் முத்துராமலிங்கம். சுபாஷின் இந்திய தேசிய ராணுவத்துக்கு தமிழ் மண்ணிலிருந்து பெருமளவில் வீரர்களை அனுப்பி வைத்தான். தமிழர் உள்ளங்களில் தனியிடம் பெற்றவன் அவன். அவனால் மலேசியாவிலும் ரங்கூனிலும் இருந்த தமிழர்கள் இந்திய தேசிய ராணுவத்தில் பெரும் பங்காற்றினார்கள். 2nd உலகப் போர் நேரத்தில் மதுரையை விட்டு வெளியே போக முத்துராமலிங்கத்துக்கு தடை விதித்தார்கள். அவனோ தடையை மீறி பசும்பொன் சென்ற போது திருப்புவனத்தில் கைது செய்யப்பட்டு 18 சிறை தண்டனை பெற்றான். 18 சிறை தண்டனை முடிந்து வெளியே வந்தவனை

திருச்சி சிறைச்சாலை வாசலில் மீண்டும் கைது செய்தார்கள். அவன் மீது ஆங்கிலேயர்களுக்கு அவ்வளவு பயம் இருந்தது. அதனால் அவதூறுகளையும் அள்ளி வீசினார்கள். திருச்சி, வேலூர், அலிபுரம், ராஜமன்றி, அம்ரோட்டி என அவன் அடைக்கப்பட்ட சிறைச்சாலைகள் எல்லாம் பெரும் தவச்சாலைகள்தான். அவரது தேசியமும் தெய்வீகமும் இரு கண்கள் என்ற முழக்கம்தான். அன்று நீதி கட்சியினர் துணையுடன் பிரிட்டிஷார் மேற்கொண்ட பிரிவினை பிரச்சாரத்துக்கு பலத்த அடி கொடுத்து தமிழர்களை தேசிய சிந்தனையில் போராட வைத்தது. இன்னொரு புறம் தென்னகத்தில் காங்கிரசின் முகமாக அறியப்பட்டவன் காமராஜ். 1903 விருது பட்டியில் மிகச்சாதாரண குடும்பத்தில் பிறந்தவன். காமாட்சி என்பது அவன் பெயர். ராஜா என்ற சொல்லையும் சேர்த்து காமராஜ் என அவனை அழைத்தார்கள். குடும்ப சூழலால் 6ஆம் வகுப்போடு அவன் கல்வி நின்று போனது. அந்த சிறுவயதில் தாய் மாமனது ஜவுளிக்கடையில் வேலை செய்யும்படியானது. நாட்டின் சுதந்திர போராட்ட தீப்பொறி அவன் உள்ளத்தே புகுந்தது. 1919 ஜலியான்வாலாபாக் படுகொலையை அடுத்து நடந்த ரௌலட் சட்ட எதிர்ப்பு போராட்டத்தில் அவன் கலந்து கொண்டான். 1920 கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்டான். வீட்டில் திருமண பேச்சு எழுந்தபோது அதை மறுத்து நாட்டுக்காகவே என் வாழ்க்கை என்று உறுதியாக இருந்தான். அந்த நாட்களில் விருதுப்பட்டியில் நீதி கட்சியின் ஆதிக்கமே இருந்தது. கிராம பகுதிகளுக்கெல்லாம் சென்று சுதந்திர தீயை மூட்டினான் காமராஜ். பெரும் தலைவர்களை அழைத்து கூட்டங்கள் நடத்தினான். விருதுப்பட்டியில் நீதி கட்சியின் ஆதிக்கத்தை அடியோடு அழித்தான். சத்தியமூர்த்தியை தனது அரசியல் குருவாக கருதி வணங்கினான் காமராஜ். பின்னாளில் மாகாண காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினரும் ஆனான். ஆயுத சட்டம் கொண்டு வந்து இந்தியர்கள் எவரும் ஆயுதம் வைத்துக் கொள்ளக் கூடாது என்று தடை விதித்தது ஆங்கில அரசு. அதை மீறி கையில் வாளேந்தி ஊர்வலம் வந்தான். இந்த போராட்டத்துக்கு பிறகு சென்னை மாகாண அரசு மலபார் பகுதியை தவிர்த்து மற்ற பகுதிகளில் இந்த தடையை விலக்கிக் கொண்டது. 1857 முதல் சுதந்திர போராட்டத்தின் போது மிக கொடூரனாக திகழ்ந்த கர்னல் நீலுக்கு சென்னையில் சிலை வைக்கப்பட்டது. இந்த சிலையை அகற்ற வேண்டும் என்று காந்தியின் ஒப்புதலுடன் போராட்டத்தை நடத்தினான் காமராஜ். 1928 சைமன் கமிஷன் மதுரை வந்தபோது கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்தினான். 1942 நடந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் அவன் பங்கு மிக பெரிதுதான். அவன் நடத்திய போராட்டங்களுக்காக அவ்வப்போது சிறை தண்டனைகளும் பெற்றான். விடுதலை வேள்வியில் மட்டுமல்ல, சமூக பணிகளிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டான். பீகார் நிலநடுக்கத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாபு ராஜேந்திர பிரசாத் மூலம் உதவிகளை செய்தான். நேரு தமிழகம் வந்த போதெல்லாம் காமராஜ் உடனிருந்தான். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினராக தேர்வான காமராஜ் பின்னாளில் தென்னிந்தியாவின் காங்கிரஸ் முகம் என்றானான். 1940 காமராஜை தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் தேர்தலில் நிற்க வைத்து வெற்றி பெற வைத்தான் சத்தியமூர்த்தி. அந்த சத்தியமூர்த்தியால் அடையாளம் காணப்பட்ட காமராஜ் என் வரலாற்றில் ஒரு சகாப்தமாகவே தன்னை நிலைநிறுத்திவிட்டான்.

0: தொடர்வது செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நாட்டின் உயரிய பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கி கௌரவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் வேளாண் உற்பத்தி கணிசமாக அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் குறித்து மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோருடன் ஆலோசனை நடத்தினார். மத்திய பல்கலைக்கழகங்களுக்கான பொது நுழைவுத் தேர்வு கியூட் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கார்பன் மாசுகளால் ஏற்படும் பாதிப்பை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆய்வு செய்ய வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் உயரிய பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கி கௌரவித்தார். பத்ம விபூஷன், பத்ம பூஷன், பத்மஸ்ரீ ஆகிய மூன்று முக்கிய பிரிவுகளில் இந்த விருதுகள் வழங்கப்பட்டன. இலக்கியம் மற்றும் கல்வித்துறையில் பத்ம விபூஷன் விருது மூத்த பத்திரிகையாளர் திரு நாராயணனுக்கும், சமூக சேவைக்கான பத்ம விபூஷன் விருது திரு கே டி தாமஸுக்கும் குடியரசுத் தலைவர் வழங்கி கௌரவித்தார். முன்னாள் டென்னிஸ் வீரர் விஜய் அமிர்தராஜ், திரைப்பட நடிகர் திரு மம்முட்டி, பின்னணி பாடகி அல்கா யாக்னிக் ஆகியோருக்கு பத்ம பூஷன் விருது வழங்கப்பட்டது. சென்னை ஐஐடி இயக்குநர் திரு காமகோட்டி, திரைப்பட நடிகர் மாதவன், கர்நாடக இசையில் சகோதரிகள் ரஞ்சனி காயத்ரி ஆகியோருக்கும், மிருதங்க இசைக்கலைஞர் திருவாரூர் பக்தவச்சலத்திற்கும், பேராசிரியர் திரு கே ராமசாமி ஆகியோருக்கும் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. வேளாண் விளைபொருட்களை சந்தைப்படுத்துவதற்கான நஃபீட் நிறுவனம் மூலம் நாடு முழுவதும் சுமார் 74 லட்சம் விவசாயிகள் பயனடைந்து வருவதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று இந்நிறுவனத்தின் ஏல விற்பனைக்கான நஃபெக்ஸ் இணையதள சேவையை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், வளமான மற்றும் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான பணிகளில் வேளாண் துறை ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் வேளாண் சாகுபடி குறிப்பிடத்தக்க அளவிற்கு அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். 2014 ஆண்டில் இருந்ததை விட 44% உற்பத்தி அதிகரித்துள்ளது என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் குறித்து மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் திரு செர்ஜியோ கோருடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையின் போது இந்த ஒப்பந்தத்தை இறுதி செய்வதில் உள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது குறித்து ஆலோசித்ததாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. குறிப்பாக இந்தியா உள்ளிட்ட நாடுகள் மீது அமெரிக்கா தற்காலிகமாக விதித்துள்ள 10% வரி அடுத்த மாதம் 24 வரை மட்டுமே நடைமுறைப்படுத்தப்படும் என்பதால் அதற்கு முன்பாக வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வது குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேளாண் வளர்ச்சிக்கு மத்திய அரசு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமரின் பொருளாதார ஆலோசனைக் குழுவின் தலைவர் பேராசிரியர் திரு மகேந்திர தேவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். உரத்துறையை மேம்படுத்தும் வகையில் நானோ யூரியா, வேம்பு கலந்த யூரியா போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். விவசாயிகளுக்கு மண்வள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும், ஊட்டச்சத்துடன் இணைந்த வேளாண் மானியம் உள்ளிட்ட திட்டங்களையும் அரசு செயல்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் மொத்த வருவாயில் 1/5 வேளாண்மையிலிருந்து கிடைப்பதாகவும், மொத்த பணியாளர்களில் 43% பேர் விவசாயத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கிராமப்புற வளர்ச்சி நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்திற்கு ஆதாரமாக விளங்குவதாகவும் அவர் கூறினார். வேளாண் மற்றும் வேளாண்சார் துறைகளின் வளர்ச்சி கடந்த 10 ஆண்டுகளில் 4.4% உயர்ந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கால்நடை மற்றும் மீன்வளத்துறையின் வளர்ச்சி 7% உயர்ந்துள்ளதாகவும் திரு மகேந்திர தேவ் தெரிவித்தார். சேலம் மாவட்டத்தில் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம் திட்டத்தின் கீழ் சிறப்பு தூதர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய சேலம் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத், பெண் குழந்தைகளின் முக்கியத்துவம், அவர்களுக்கு அரசின் சார்பில் வழங்கப்படும் நலத்திட்டங்கள் குறித்து இவர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்துவார்கள் என்று தெரிவித்தார்.
2: பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற இந்த திட்டம் அரசாங்கம் செயல்படுவதற்கு சேலம் மாவட்டத்தை குறிக்கக்கூடிய பெண் குழந்தைகளுடைய பிறப்பு விகிதம் சில பகுதிகளில் கொஞ்சம் வந்து கவலைக்குரியதாக இருக்கிறது. இதனால் அதை வந்து மேம்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த திட்டத்தை நம்ம வந்து ரொம்ப இன்டென்சிஃபை பண்ணி பண்ண போகிறோம். குறிப்பாக அங்கன்வாடி மையங்கள் மூலமாகவும் மருத்துவத்துறை மூலமாகவும்

0: விளையாட்டுத்துறை சார்பில் பெண் குழந்தைகளுடைய தைரியத்தையும் அவர்களுடைய தன்னம்பிக்கையும் வளர்க்கும் விதமாக இது போன்ற பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் அவர்களை ஊக்குவிப்பதற்காக பிரதமரும் எடுத்துக்கொள்வோம்.
1: இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவி பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு மற்றும் கல்வி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தப் போவதாக தெரிவித்தார்.
2: என் பேர் சவிதா ஸ்ரீ, கவர்மெண்ட் மாடல் ஹை செகண்டரி ஸ்கூல் கேர்ள்ஸ் அண்ட் ஸ்கூல்ல இருந்து நான் வரேன். இங்க பெண்கள் கற்பிப்போம், பெண்களை காப்போம் அப்படிங்கிற இதுல வந்துட்டு கலெக்டர் எங்களுக்கு வந்துட்டு ஒரு நிறைய அறிவுறுத்திருக்காரு. அதை வந்துட்டு ஸ்கூல்ல படிக்கிற பசங்கள்கிட்ட, எங்க வீட்டு பக்கத்துல இருக்கவங்க கிட்ட தான் வந்துட்டு எடுத்து சொல்லுவேன். பெண்களை எல்லாரையும் படிக்க வைங்க, எல்லாரையும் சமமா பாருங்க, பெண்களை ஒதுக்காதீங்க, அவங்களுக்கும் எல்லா உரிமையும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாருக்கிட்டையும் பெண்களுக்காக, பெண்கள் படிப்புக்காக நான் வந்துட்டு குரல் கொடுப்பேன்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மத்திய பல்கலைக்கழகங்களில் இளநிலை பட்டப்படிப்புகளில் சேருவதற்கான பொது நுழைவுத் தேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை இன்று வெளியிட்டுள்ளது. கியூட் இணையதளத்தில் இந்த முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. இவ்வாண்டு 15 லட்சம் பேர் இத்தேர்வுகளுக்காக விண்ணப்பித்திருந்ததாகவும், இதில் 11 லட்சம் பேர் மட்டுமே தேர்வு எழுதியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் 321 நகரங்களிலும் 13 வெளிநாட்டு மையங்களிலும் இத்தேர்வுகள் நடைபெற்றதாகவும் தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. கார்பன் மாசுகளால் நீர், நிலம் மற்றும் காற்றுக்கு ஏற்படும் பாதிப்புகளை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆய்வு செய்ய வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் என்ற தலைப்பில் நடைபெற்ற பருவநிலை விழிப்புணர்வு வார நிகழ்ச்சியில் பேசிய அவர், பருவநிலை பாதிப்பு குறித்து ஆய்வு செய்யவும் நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப நிறுவனங்கள் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். 2030ஆம் ஆண்டுக்குள் இந்நிறுவனங்கள் காற்றாலை மற்றும் சூரிய மின்சக்தி கட்டமைப்பில் முழுமையாக செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்து ஆராய வேண்டும் என்றும் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் கேட்டுக்கொண்டார். இளைய தலைமுறையினர் அரசியல் சாசன மற்றும் ஜனநாயக மாண்புகளை அறிந்து கொள்ளும் வகையில் நாடு முழுவதும் வந்தே மாதரம் முகாம்கள் நடத்தப்படும் என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. நாடு முழுவதிலும் தெரிவு செய்யப்பட்ட மாவட்டங்களில் 20 முகாம்கள் நடத்தப்படும். இதில் 15-29 வயதிற்கு உட்பட்ட 150 இளைஞர்கள் பங்கு பெறுவர். ஒவ்வொரு முகாமிலும் 6 வெளி மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் இதில் பங்கு பெறுவர். வடகிழக்கு மாநில இளைஞர்கள் இம்முகாம்களில் கண்டிப்பாக இடம்பெற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இம்முகாம்களில் 50% பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முதலாவது வந்தே மாதரம் முகாம் நாளை மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் தொடங்குகிறது. இந்த முகாம் இம்மாத இறுதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. துருக்கி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் உதித் கம்போஜ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-1, 6-3 என்ற செட் கணக்கில் உஸ்பெகிஸ்தானின் மேக்சிம் ஷின்னை வென்றார். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 4 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் உயரிய பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கி கௌரவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் வேளாண் உற்பத்தி கணிசமாக அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் குறித்து மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோருடன் ஆலோசனை நடத்தினார். மத்திய பல்கலைக்கழகங்களுக்கான பொது நுழைவுத் தேர்வு கியூட் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கார்பன் மாசுகளால் ஏற்படும் பாதிப்பை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆய்வு செய்ய வேண்டும் என்று

0: ஐநா பொதுச் செயலாளர் திரு அண்டோனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 7:25 நிமிடம்.
2: வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே. மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு. தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: நேர்களை கேட்கலாம். காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். நிகழ்ச்சியை வழங்குவோர் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
5: நமது காரைக்கால் கேஎம்சி மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி கேஎம்சி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு எம்டி பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக கேஎம்சி மருத்துவமனை காரைக்கால்.
1: நிகழ்ச்சியை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு.
6: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
7: உழவர்களுக்கு
8: ரேவதியக்கா, ரேவதியக்கா.
9: சுபாவா, வா சுபா. என்ன இந்த நேரத்துக்கு?
8: சும்மாதாக்கா. ஆமா, எங்க உங்க ஆசை தங்கச்சி? இங்கேயும் இல்லையா?
9: யார கேக்குற? பூங்குடியவா?
8: இல்லையா? பின்ன
9: என்ன சுபா, ஏதோ வருத்தத்தோட வந்திருக்க, அது மட்டும் நல்லா புரியுது.
8: பின்ன இருக்காதா?
9: ஏன் இருக்குது?
8: அந்த பூங்கொடி சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தையே மறைச்சா அப்புறம் கோவம் வராதா?
9: என்ன சுபா சொல்ற, என்னத்த மறைச்சது பூங்கொடி?
8: அவங்க வீட்டுல 1 மாசத்துக்கு முன்னாடியே வான் கோழி வாங்கி வளர்த்துட்டு இருக்காங்களாம். உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா?
9: தெரியுமே சுபா, என்கிட்டதான் ஒரு நாள் இத பத்தி சொல்லிச்சே பூங்கொடி.
8: ஓ, அப்ப உங்க ஆசை தங்கச்சியே தான். அப்ப என் கிட்டதான் ரெண்டு பேரும் சொல்லல போல இருக்கு.
9: என்ன சுபா, நீ ஏதாவது ஒரு அலமளப்புல சொல்லாம விட்டுருக்கலாம். இத ஒரு செய்தியா நீ வருத்தப்படுவியா கேட்டுக்கிட்டு?
8: இல்லக்கா, சொல்லி இருந்தா வான்கோழிய பத்தி எனக்கும் சில விஷயங்கள் தெரியும். நானும் அவங்கள்ட்ட சொல்லி இருந்திருப்பேன்.
9: அட, உனக்கு தெரியுன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருந்தாலே பூங்கொடி அன்னைக்கு கேட்டப்போ உன்கிட்ட கேட்க சொல்லி இருந்திருப்பனே.
8: அப்படி என்னக்கா கேட்டுச்சு பூங்கொடி?
9: இது மாதிரி வான்கோழி வாங்கிருக்கோங்கக்கா, எனக்கு அதை பத்தி ரொம்ப ஐடியாலாம் இல்ல, உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டுச்சு. எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒன்னு ரெண்ட சொன்னேன். மத்தபடி மொத்தமா எனக்கு எப்படி சுபா தெரியும்?
8: சரி, அவங்க வீட்டுல என்ன ரகம் தான் வாங்கிருக்காங்க வான்கோழியில?
9: என்ன சுபா சொல்ற, வான்கோழில வகையெல்லாமா இருக்குது?
8: ஆமாக்கா, வெள்ளை வகைன்னு ஒண்ணு இருக்கு, நந்தன வகைன்னு ஒண்ணு இருக்கு.
9: என்ன வாங்கிருக்காங்கன்னு தெரியலையே.
8: சரி, அதுதான் தெரியல. அவங்க முட்டைக்காக வளர்க்கறாங்களா இல்ல இறைச்சிக்காக வளர்க்கறாங்களா?
9: அதுவும் தெரியல சுபா. எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து கறிக்காக தான் இருக்கும் சுபா.
8: கறிக்காகனா 3-5 கிலோ வந்த உடனே விற்பனை செஞ்சிடலாம்க்கா. அதே வான்கோழிய முட்டைக்காக வளர்த்தாங்கன்னா 80-90 முட்டை தாராளமா கிடைக்கும்.
9: அப்படியா சுபா? அப்ப அதுல குஞ்சுகளை கூட உற்பத்தி பண்ணிக்க முடியும், அப்படித்தானே?
8: தாராளமாக்கா.
9: ஏன் சுபா, இந்த வான்கோழிகளை நம்ம சாதாரணமா வெப்பத்துக்காக பல்பெல்லாம் வைப்பாங்கல்ல, இத மாதிரி அவைக்கணும்?
8: கண்டிப்பாக்கா. 100 வான்கோழி குஞ்சுகளுக்கு 100 வால்ட் பல்பு அப்படிங்கிற விகிதத்துல வெப்பம் கொடுக்கணும்.
9: அப்புறம் இந்த தீவனம், மத்த விஷயங்கள்லாம் ஒரு சில சொல்ல.
8: இப்போ பூங்கொடி வீட்டு வான்கோழி எந்த சைஸ்ல இருக்குன்னுலாம் எனக்கு தெரியல. இதே வான்கோழி குஞ்சா இருந்துச்சுன்னா ஸ்டார்டர் தீவனத்தை 1 மாசத்துக்கு வெளியில வாங்கிதான் தரணும். இதே வளர்ந்த கோழியா இருந்துச்சுன்னா அந்த தீவனத்துல 50% தானியம், 30% தவிடு, 15% புண்ணாக்கு, தேவையான அளவு கருவாடு, தாது உப்பு கலவை, இது எல்லாம் சேர்ந்த மாதிரி அரைச்சு கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஒரு நாளைக்கு 100

0: கிராம் அப்படிங்கிற விதத்துல கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாம திறந்த வெளியில வளர்த்தாங்கன்னா அதுங்களே இந்த புழு பூச்சி ஈ புல்லு இதெல்லாம் சாப்பிட்டு சூப்பரா வளரும்.
1: ஏன் சுபா, வான்கோழிங்க பொதுவா நல்லா ஸ்ட்ராங்கா தானே இருக்கும், அதுங்களுக்கு நோயெல்லாம் வராதுல்ல?
0: அப்படிதான் பல பேர் நினைக்கிறோம். அதுங்களுக்கும் சில நோய் வரும், அம்மை நோய், வெள்ளை கழிச்சல், கோழி காலரா, இது மாதிரிலாம் வரும். அதுக்கு முன்னெச்சரிக்கையா தடுப்பூசி போட்டா இந்த பிரச்சனைகள்ல இருந்து காப்பாத்திக்கலாம்.
1: ஏன் சுபா, இந்த வான்கோழி குஞ்சு எவ்வளவு வேலை போவோம்?
0: ஒரு மாச குஞ்சுனா 100 to 120 வரைக்கும் போவும்க்கா. இதே நல்லா வளர்ந்த கோழினா 500 to 1000 rupees வரைக்கும் போவும்.
1: அப்ப நல்ல லாபகரமான தொழில் தான் போல இருக்கு இந்த வான்கோழி வளர்ப்பு. பூங்குடி வீட்டுல நல்ல தொழில தான் கையில எடுத்திருக்காங்க.
0: சரி சரி, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், நீங்க வேணா பூங்குடி கிட்ட சொல்லிக்கங்க.
2: கேட்டது உழவர்களுக்கு.
3: நேர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டோரம் வழங்கிய உழவர்களுக்கான அறிவிப்புகள். நிகழ்ச்சியை வழங்கியோர் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
4: 24 hours எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
3: நிகழ்ச்சியை வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு.
5: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
3: ஆகாஷ்வாணி கை காரைக்கால் பண்பலை 100.3.

0: நேயர்கள் கேட்க இருப்பது இம்மாதம் 19ஆம் தேதி அன்று நல்லெழுந்தூர் சமுதாய கூடத்தில் காரைக்கால் மாதூர் வேளாண் அறிவியல் நிலையம் சார்பில் நடைபெற்ற நிகழ்வின் வானொலி தொகுப்பு. காரைக்கால் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை, வேளாண் தொழில்நுட்ப மேலாண்மை முகமை, நெற்பயிர் சாகுபடி மற்றும் பயிர் பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் குறித்து பயிற்சி மற்றும் செயல் விளக்கம் நல்லெழுந்தூர் சமுதாய கூடத்தில் இம்மாதம் 19ஆம் தேதி அன்று நடைபெற்றது. இந்நிகழ்வில் காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி ஏ.எல். நாராயணன் அவர்கள் விவசாயிகளிடம் உரையாடினார்.
1: குறுவை விவசாயிகள் போட்டிருக்கீங்களா, நீங்க அதுக்கு வந்து ஏக்கர் தழைச்சத்து 40 கிலோ, மணி சத்து 20 கிலோ, சாம்பல் சத்து 20 கிலோ, இது போதும். தழைச்சத்தை 40 கிலோ ரெண்டா பிரிச்சு கொடுங்க. 20 கிலோ இப்போ அடி உரமாக கொடுங்க, 20 கிலோ மேல் உரமாக கொடுங்க. 20 கிலோன்னா 20 கிலோ தழைச்சத்து. அப்போ யூரியாவா கொடுக்குறப்ப 40 கிலோ தேவைப்படும். குவான்டிட்டியை குறைச்சிருங்க, ரெண்டு செட்டா கொடுங்க. 20 கிலோ மேல் உரம் கொடுக்குறப்ப மட்டும் மழை வந்ததுன்னா அதை இன்னும் குறைக்கணும். ஓகேவா? இது வந்து தழைச்சத்து. மணிச்சத்து 20 கிலோ சொன்னேன். 20 கிலோ மணிச்சத்துனா அதுக்கு வந்து ஒரு 100 கிலோ போடுக்க போதும். ஃபுல்லாகவே அடியுரமாக கொடுக்கலாம், மேலுரம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா குருவையில் நிறையா வந்து பாசி வரும், அதுக்காக தான் சூப்பரை குறைக்க சொல்லுவேன். மண்ணிலே வர மணிச்சத்து நிறையா இருக்குது. அடுத்து சாம்பல் சத்து. சாம்பல் சத்து 20 கிலோ சொன்னால் அது ரெண்டாக பிரித்து கொடுக்கலாம். 10 கிலோ இப்பையும் இன்னொரு 10 கிலோவை ரெண்டாக பிரித்து 5-5 கிலோவாக கொடுக்கலாம். பூக்குற டைமில் ஒன்று, அந்த மணி பிடிக்கிற டைமில். ஏன்னா மணி பிடிக்கிற டைமில் இந்த பூச்சி தாக்குதல்லாம் இருக்கும் பார்த்தீங்க, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பொட்டாஷ் கொடுக்கலாம். அப்போ 10 கிலோ பொட்டாஷ் கொடுக்கணும்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோ போட்டால் போதும். ஒரு ஏக்கர் 16 கிலோ போடணும், 15 கிலோ போட்டு போதும். 15 கிலோ இப்பையும், அடுத்த ஒரு 8 கிலோ, ஒரு 8 கிலோ இது போதும். இதுக்கு மேலே உரம் போடாது. முடிஞ்சால் இழைய தலையை போட்டு மடக்கி விழுங்க. இல்லைன்னா உரம் மேலாண்மை குறைக்கிறதுக்கு மாற்றுப்பயிர் சாகுபடிக்கு போகலாம். மாற்றுப்பயிர் சாகுபடியில் இப்போ நாங்கள் நிறையா சொல்லிட்டுருக்கோம். குருவையில் நெல்லுக்கு பதில் வந்து கேழ்வரகு. கேழ்வரகு நட்டிங்கன்னா தண்ணியும் கம்மியாக தேவைப்படும், போர் தண்ணியில் நல்லா வரும். விற்கிறது பற்றி பிரச்சனையே இல்லை, நாங்கள் நிறைய சொல்லிட்டோம். நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டிங்கன்னா எல்லா பேக்கரியிலேருந்தே வாங்கிக்கிறாங்க. நீங்களே அனுப்பிச்சிடலாம், அவங்க உங்களுக்கு அமௌண்ட்டை போட்டுருவாங்க. நீங்கள் கொரியல் அனுப்பிச்சிடலாம். தமிழ்நாட்டில் அப்படி தான் பண்ணுறாங்க. யார் கமிட்டியில் போய் இந்த கேழ்வரகு வச்சு விற்கிறதுலாம் கிடையாது. வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து எங்கிட்ட 4 டன் கேழ்வரகு இருக்குது, இதான் குவாலிட்டின்னு ஃபோட்டோ எடுத்து போடுறாங்க. நிறைய குரூப் இருக்குது. இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் வாங்க போனீங்கன்னா 1 கிலோ கேழ்வரகு எவ்வளோ விற்குது? 40 ரூபா, சில இடத்துல 45-50 ரூபா வரைக்கும் போகுது. நீங்கள் என்னோடது 30 ரூபான்னு சொன்னீங்கன்னா, இப்போ பேக்கரிக்காரங்க எல்லாருமே கேழ்வரகு வாங்குறாங்க. ஏன்னா பிஸ்கட் செய்யறதுக்காங்க. அது இருக்கு, அது இன்னும் ஊட்டச்சத்து அதிகம். பட் என்னென்ன குதிரை வேலை, ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, அது கரெக்டான டைம்ல ஹார்வெஸ்ட் பண்ண முடிஞ்சுன்னா அது கொட்டுச்சுன்னா அடுத்த சம்பால களை பயங்கரம் வந்துடும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும், கட்டுப்படுத்த முடியாது. உங்களுக்கு தெரியும், ஒரு தடவை கொட்டுற வேலை வந்து 7

0: வருஷத்துக்கு கலையாக முளைச்சிக்கிட்டே இருக்கும். அதனால் அது பயந்து விவசாயிகள் குதிரை வேலை போட மாட்டாங்க. கேழ்வரகு போடுங்க, நல்லா வரும். களிப்பு மண்ணாக இருந்ததுன்னா நாத்தோட்டு நடவு செய்யுங்க, டைரெக்டாக சோயிங் பண்ணாதீங்க. மணல் பங்காடு மணந்தால் டைரெக்ட் சோயிங் பண்ணுங்க. ஒரு ஏக்கருக்கு 2 கிலோ விதை போதும். திருச்சி ஒன்று ரகம் ரொம்ப நல்லா வரும், திருச்சியில் கிடைக்கிது. நீங்கள் வெப்சைட்டில் இருக்க ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்க வந்து குறையில் அனுப்பிச்சிடுவாங்க. 1 கிலோ விதை வந்து 80 ரூபா இருக்கும். நீங்கள் என்ன ஒரு சாம்பிளுக்கு 1.5 ஏக்கர் 1/2 ஏக்கர் போடுங்க. இப்போ நீங்கள் நம்ம கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேழ்வரகு போட்டுருக்கோம், இப்போ நடவெல்லாம் நட்டுட்ருக்காங்க. நீங்கள் சும்மா அந்த பக்கம் வந்தீங்கன்னா உள்ளே வந்து பாருங்கள், எங்கேருந்து வராங்க, பாண்டிச்சேரியிலேருந்து வராங்க, சிதம்பரத்துலேருந்து வராங்க, மயிலாடுதுறை வேளாண்லேருந்து வராங்க. நம்ம காரைக்காலில் இருக்க மக்கள் வந்து வேளாண்கல்லூரிக்கு வந்து பாருங்கள். நீங்கள் நிறைய இருக்குது, சும்மா ஒரு ஃபார்மில் ஒரு ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய தெரியும். அப்புறம் முக்கியமாக இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன், வானிலை சார்ந்த வேளாண்மை பண்ணுங்கள். எல்லாருக்கும் வானிலை வருது, ரேடியோவில் சொல்கிறோம், மெசேஜ் வருது, ஃபோன் நம்பர் சொல்கிறோம், குறிச்சிக்கோங்க. உரம் போடுறது, பூச்சி மருந்து அடிக்கிறது, களைக்கொல்லி போடுறது, எது போடாலும் மழையை பாருங்கள், தட்பவெப்பம் பாருங்கள், அதேமாதிரி வந்து ஈரப்பதம் பாருங்கள். பூச்சிலாம் வரும்னா ஈரப்பதம் பார்க்கணும். இல்லை ஃபோன் பண்ணி கேளுங்க, நாங்கள் வானிலை முன்னெடுப்பு கொடுக்குறோம், நிறைய பேர் பயன்படுத்திக்கிறாங்க. நம்பர் சொல்கிறோம், குறிச்சிக்கோங்க. 9444-3-5-2-2-3-0. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
1: இதுவரை பயிர் வளர்ச்சிக்கு தேவையான உரங்கள் பற்றியும் அதனுடைய உபயோகத்தை எவ்வளோ சமச்சீரான உரம் வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி தொழில்நுட்ப உரை ஆற்றிய பேராசிரியர் மற்றும் தலைவர் உழவுத்துறை அவர்களுக்கு நான் உங்கள் சார்பாகவும் துறையின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: தொடர்ந்து காரைக்கால் மாதர் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் செந்தில்குமார் அவர்கள் விவசாயிகளுடன் உரையாடினார்.

0: அடுத்து வேளாண் அறிவியல் நிலையத்திலிருந்து வந்திருக்கும் தொழில்நுட்ப வல்லுநர் வேளாண் விரிவாக்கத்துறை அவர்களை உரையாற்ற நினைக்கிறேன்.
1: வேளாண் அறிவியல் நிலையம், வேளாண் துறை, ஆத்மா வேளாண் கல்லூரி, இங்கே வந்திருக்கிற காரைக்கால் பண்பலை எல்லாம் ஒருங்கிணைந்து இந்த சில விஷயங்களை நம்ம வந்து தொடர்ச்சியாக இப்போ பண்ணுறதுக்கான நோக்கம் சமச்சீர் உர பயன்பாடு தான் சார் சொன்ன மாதிரி. இப்போ இதில் எத்தனை பேர் மண்வள பரிசோதனை பண்ணியிருக்கீங்க? மண்வள பரிசோதனை அட்டை வாங்கியிருக்கீங்க இல்லை பரிசோதனை பண்ணியிருக்கோம் சார், மண் மாதிரி எடுத்திருக்கோம் சார். சரி, வாங்கிட்டீங்க, அதில் இருக்கிற பரிந்துரையின்படி அந்த பயிர் அதற்கான தலைச்சத்து மணிச்சத்தால் என்னென்ன நுண்ணூட்டச்சத்துக்கள் பேரூட்டச்சத்துக்கள் இருக்குது என்ன இல்லைன்னு சொல்லியிருப்பாங்களே, அதை அடிப்படையில் நம்ம உரம் போட்டிருக்கீங்களா? உறுதியாக கூடுதலாக இது நம்ம போடலை. தயவு செய்து சார் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு நாள் அது கூடிய விரைவில் உரத்தினுடைய மானியங்கள்லாம் குறைக்கப்படும். அப்போ என்ன செய்ய முடியும்? இப்போ சார் சொன்ன மாதிரி ஒரு மூடை யூரியா எவ்வளோ வாங்குறீங்க? அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 1700 ரூபாய் மத்திய அரசு கொடுக்குது ஒரு மூடைக்கு, சரிங்களா? எத்தனை கோடி விவசாயிகள் இருக்காங்க. அதுக்காக தான் மாண்புமிகு பாரத பிரதமரும் மத்திய வேளாண் துறை அமைச்சரும் வந்து இந்த மாதத்திலேருந்து ஆரம்பித்து இந்தியா முழுக்க இந்த எல்லா துறைகளையும் இணைந்து இதை விழிப்புணர்வு இப்போ நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். 50-60 வருடங்களுக்கு முன்னாடி பசுமை புரட்சி வந்தது, நம்ம தேவை இருந்தது, உணவு பஞ்சம் வந்தது, ரகங்களை போட்டோம், உரங்களை கொட்டணும், மண்ணை வந்து ஒரு மாதிரி ஆக்கிட்டோம். இப்போ அதை நம்ம மீண்டும் இருக்கணும்னா பழைய முறைக்கு போகணும். நீங்கள் அதுக்காக கேட்ட மாதிரி உடனே இன்றைக்கே போய் ரசாயன உரத்தை குறைக்க முடிச்சிருமானா அப்படிலாம் பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மனநிலைக்கு நம்ம போயிட்டே இருக்கணும். அதற்கான விழிப்புணர்வு தான் நமக்கு மாவட்டம் முழுக்க 3 குழுக்களாக நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம், சரிங்களா? இப்போ தொழு உரம் நம்ம பயன்படுத்துகிறோம் கூட, அளவு குறைங்க. நம்ம அதிகமாக பயன்படுத்துறது யூரியாவும் டிஏபியும் போட்டுருவோம், நிறையா நம்ம கொண்டு போய் கொட்டுருவோம். உயிர் உரங்கள் எத்தனை பேர் பயன்படுத்துகிறீங்க? அசோஸ்பெரியெல்லாம் பாஸ்போ பேக்டீரியாலாம் பயன்படுத்துகிறீங்களா? அதெல்லாம் பயன்படுத்தணும். அதே மாதிரி நுண்ணூட்டச்சத்துக்கள், பேரூட்டச்சத்துக்கள், தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்துலாம் இருக்குது, ஜிங்க் சல்பேட்டு, போரான், அதெல்லாம் நம்ம இரும்பு சத்து, மெக்னீசியம் சொல்கிறோம் இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணுறது, நுண்ணூட்டச்சத்துக்களை நம்ம வந்து எதுவுமே பண்ணுறதில்ல, பண்ணுறோமா? அதையும் பயன்படுத்தணும், சரிங்களா? ஏன்னா நுண்ணூட்டச்சத்துக்களும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள் தான். உயிரி உரங்களும் ரொம்ப முக்கியமானது, அசோஸ்பெரியெல்லாம் பாஸ்போ பேக்டீரியாலாம் சொல்கிற மாதிரி. அதே மாதிரி பஞ்சகாவியா பயன்படுத்துவீங்கன்னு நினைக்கிறேன், நிறையா மீன் மில கரைசல் பயன்படுத்துகிறீங்களா? அதாவது நீங்கள் ரசாயன உரங்களை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வந்து, பூச்சி மருந்துகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே வந்து, இயற்கை சார்ந்த உரங்களையும் இயற்கை சார்ந்த பூச்சி வெரைட்டிகள் இதெல்லாம் நம்ம பயன்படுத்தணும். மண்வள பரிசோதனை கண்டிப்பாக நீங்கள் பண்ணியாகணும், இப்போ கட்டாயத்துக்கு வரப்போகுது. அதுக்கு வேளாண் அறிவு நிலையம், வேளாண் கல்லூரி, வேளாண் துறை, ஆத்மா எல்லாமே உங்களுக்கு உதவி செய்வாங்க, சரிங்களா? அதேமாரி வந்துட்டு தினந்தோறும் கிசான் வாணி 7:30 கேட்குறீங்களா? காரைக்கால் பண்பலையில் எல்லா விஞ்ஞானிகளும் பேசுவாங்க, உங்களை மாதிரி முன்னோடி விவசாயிகளுடைய அனுபவங்களையும் பேசுவாங்க. இந்த 7 மாவட்டங்களுக்கு நம்மளுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் அது. அதில் நிறையா செய்திகள், உங்களை மாதிரி முன்னோடி விவசாயிகளும் பேசுவாங்க, நீங்களும் இப்போ பேச போகிறீங்க அடுத்து வரும் காலங்களில், சரிங்களா? அதுலேயும் செய்திகள் வந்து இன்றைக்கி எல்லா பக்கமும் கிடைக்குது நம்மளுக்கு. 300 காலத்திலலாம் வேளாண் விரிவாக்கத்துறையில் இருக்கிறவங்க வீடு தேடி அல்லது வயலுக்கு வந்தால் தான் ஆச்சு. இன்றைக்கி எந்த வகையிலனாலும் நம்மளுக்கு எல்லாத்தையும் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கோம், டிவி.

0: செய்தி பேப்பரு வாட்ஸ்அப் குரூப்பு ஏகப்பட்ட தகவல் இருக்குது. அதனால் வர தகவல்களில் நீங்கள் வந்துட்டு உள்ளபடியே தொழில்நுட்ப ரீதியாக பயன்படுத்தி மகசூல் பெறணும். கொண்டு போய் சந்தைப்படுத்துறதுல சின்ன சின்ன பிரச்சனை இல்லை, பெரிய அளவில் பிரச்சனையும் இருக்குது. அது நிர்வாக ரீதியான கொள்கை ரீதியான முடிவு எடுக்க வேண்டியது அரசுகள், சரிங்களா? அதற்கு எங்கள் சைட்லேருந்து ஆலோசனைகள் கருத்துக்கள் நாங்கள் கொடுப்போம். ஏன் சார், நாங்கள் மகசூல் வந்துட்டு உற்பத்தி பண்ணிட்டோம், நம்ம கொண்டு போய் என்ன பண்ணோம் கடைசியாக? அதில் இருக்கிற நிர்வாக விஷயங்கள்லாம் வந்து அது கொள்கை ரீதியாக மாவட்ட நிர்வாகம் மாநில நிர்வாகம் பார்க்க வேண்டியது, சரிங்களா? அதுக்காக எங்களுடைய சைட்லேருந்து கருத்துக்கள் விவசாயிகள் சொல்கிறாங்க, பண்ணை மகளிர் சொல்கிறாங்கன்னா நாங்கள் அதை செய்வோம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை, நாங்கள் அதுக்கு ஒரு பாலமாக இருப்போம். சார் சொன்னாருங்களா, கேழ்வரகு இந்த பயிர் தேவை இருக்குது நிறையா அப்படின்றது, சரிங்களா?
1: சொல்லுங்கள்,
0: நிறையா இருக்குது. ஆ இல்லை இல்லை இல்லை, அதுதான் கண்டிப்பாக இப்போ கொஞ்சம் பேர் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நல்லாவும் பண்ணிகிட்ருக்காங்க. வேறு பக்கமும் கொண்டு போய் சேல்ஸ் பண்ணுறாங்க, தமிழ்நாடு இல்லை வேறு பக்கம் எல்லா பக்கமும் கொண்டு போகிறாங்க. அதுக்கான ஒரு சின்ன ஒரு படி எடுத்து வைக்கணும், நம்ம உங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கணும். டிஆர் பட்டணம், கோட்டுச்சேரி நிறைய விவசாயிகள் பண்ணுறாங்க, அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள மாதிரி நீங்களும் இப்போ இந்த நல்லெழுந்தூர் பகுதியில் ஒரு 4 விவசாயிகள் வந்து நான் கருப்பு கவனி பண்ணியிருக்கேன்னு நீங்கள் கேளுங்கள். எங்கள் கேவிகே மூலமோ டிபார்ட்மெண்ட் மூலமோ நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் அதுக்கான ஒரு வழிகாட்டு கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம், சரிங்களா? அதேமாதிரி வந்து எந்த விதமான தொழில்நுட்பங்களும் இப்போ சார் சொன்ன மாதிரி கல்லூரியிலையும் போய் நீங்கள் கேட்கலாம், கேவிகேக்கும் வரலாம். டிபார்ட்மெண்ட் உழவர் உதவியாகவும் ஏவோ விழி விரிவாக்க பணியாளர் இருக்காங்க. ஏதோ ஒரு வகையில் சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த ஆலோசனைகள் தேவையான நேரங்களில் கிடைக்காம போகும். சார் நேற்று தான் சார் போட்டேன் 2 மூட ஒருத்த, அந்த மாதிரி எதுவும் தயவுசெய்து செய்யாதீங்க. அதுக்கான ஒரு விழிப்புணர்வாக தான் இந்த நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காங்க. இதில் தென்னை மரம்லாம் நிறைய வச்சுருக்கீங்களா? எத்தனை பேர் தென்னை தோப்பாக வச்சுருக்கீங்க? குறைந்தபட்சம் ஒரு 10 மரம் வச்சுருக்கீங்களா? அதுக்கெல்லாம் என்ன பராமரிப்பு எப்படி பண்ணுறீங்க? உரம்லாம் போகிறீங்களா? தண்ணி பாசுறீங்களா? இல்லை, எதுவுமே பண்ணுறது. வருடம் வந்து இளைஞர்களுக்கு இப்போ நம்ம துறைச்ச ஒரு 3-4 வருடமாக ஒரு 20 இளைஞர்களுக்கு நம்ம மரம் ஏறுறதுக்கான கருவி கொடுக்குறோம், கொடுத்து அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறோம் ஒரு 20 பேருக்கு. அது இந்த வருடத்தில் கொஞ்சம் கூடுதலாக்க போகிறோம், சரிங்களா? பயிற்சி கொடுத்து 1 வருஷம் அவங்களுக்கு இன்சூரன்ஸ் பண்ணி அந்த மரம் ஏறும் கருவி இப்போ யாரும் பயன்படுத்துறீங்களா உங்கள் பகுதியில் யாராவதுங்க ஏறுறாங்களா? அதையும் இந்த வருஷம் கொஞ்சம் நம்ம இந்த பகுதியில் பண்ணுறதுக்கு நம்ம பார்ப்போம், சரிங்களா? ஏன்னா அது இளைஞர்களுக்கு 40 வயதுக்குள்ளே இருக்கவங்கள தான் பண்ண முடியும். 18-40 வயது அதில் பெரும்பாலும் மகளிர் தான் வந்து அதில் நிறையா சக்ஸஸ் ஆகிறாங்க. 3 நிமிஷத்தில் ஒரு மரத்தில் ஏறுறாங்க. நாங்கள் ஒரு 7 நாள் பயிற்சி கொடுப்பாங்க, சென்னையிலேருந்து வருவாங்க. அதில் ஒரு போட்டி வச்சா 3 நிமிஷத்தில் மகளிர் தான் இது வரைக்கும் 5 வருஷமாக ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கு பாதுகாப்பான ஒரு உபகரணம் தான் ஏன் அது நம்ம இந்த ஊரில் நம்ம இந்த வருஷம் நம்ம இளைஞர்களுக்கு கொடுத்து பயிற்சி கொடுப்போம். நீங்கள் கேட்குறீங்களா, ஒரு மரத்துக்கு 150 ஆகுதுன்னு, அது சுலபமாகும். 1 மணி நேரத்தில் நம்மளுக்கு ஒரு 10 மரம் ஏறுற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. பயிற்சியும் கொடுத்து 1 வருஷம் நம்ம இன்சூரன்ஸும் பண்ணுறோம். ஏன்னா தென்னை மரம் 5 மரம் இருந்தாலும் 500 ரூபா நீங்கள் கொடுக்கணும், ஆனால் அதில் வர்றதுக்கு வருமானம் இருக்காது, சரிங்களா? நான் பராமரிப்பு 6 மாதத்துக்கு 1 தடவை நீங்கள் அதை வந்துட்டு கண்டிப்பாக அதுக்கான தென்னைக்கான நுண்ணூட்ட சத்து, தென்னை டானிக்கு இதெல்லாம் வைக்கணும், சரிங்களா? எங்கள்கிட்ட தோட்டக்கலையில் சயின்டிஸ்ட் இருக்காங்க, கால்நடையில் இருக்காங்க, இப்போ நிறைய பேர் வந்திருக்கீங்க எல்லாம் கேள்வி கேட்க, சரிங்களா? உழவியல் துறையில் இருக்காங்க, பூச்சி நோய்க்கு இருக்காங்க. வேளாண் துறையில் நீங்கள் கேட்டாலும் அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. இன்னொரு ஒரு மத்திய அரசினுடைய கிசான் சாரதி ஒரு எண் இருக்குது, தொலைபேசி எண், அதை எடுங்க, அதை நான் சொல்கிறேன். அதன் மூலம் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இது கிசான் கால் சென்டருடைய அடுத்த நம்பர், அந்த நம்பரை மட்டும் சொல்லிடுறாங்க. 1800-123-2175 திரும்ப சொல்கிறேன், 1800-123-2175 இது வந்து கட்டணமில்லா தொலைபேசி எண் தான், சரிங்களா? நீங்கள் வந்து நேரடியாக வேளாண் அறிவு நிலையத்தில் இருக்கிற எங்கள் விஞ்ஞானிகளோட எதை சார்ந்து உங்கள் ஊர் பேர்லாம் கேட்பாங்க. இது டெல்லிக்கு தான் போவோம் எடுத்ததையும். பேசுகிறப்ப காரைக்கால் மாவட்டம் நல்லெழுந்தூர்லேருந்து பேசுகிறீங்கன்னாவே எனக்கு கால்நடை சார்ந்தனா கால்நடை சார்ந்த எங்கள் தொழில்நுட்பம் உங்கள்கிட்ட பேசுவாங்க நேரடியாகவே. சார் நான் வந்து சண்டே காலையில் ஒரு சந்தேகம் வருது, வயலில் 7 மணிக்கு நிற்கிறேன் அப்படின்னாலும் ஞாயிற்றுக்கிழமை கூப்பிட்றீங்கனாலும் திரும்ப வந்து எங்களுக்கு அந்த அழைப்பு வந்து மிஸ்டு காலாக இருக்கும். அதுலேருந்து 48 மணி நேரத்துக்குள்ளே நாங்கள் திரும்ப பேசணும், அதை அங்கே கண்காணிப்பாங்க, சரிங்களா? இல்லைனா அங்கேருந்து எங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி நல்லெழுந்தூர்லேருந்து ஒரு ஐயா ராமசாமி கூப்பிட்ருக்காரு, அவருக்கு பதில் நீங்கள் சொல்லணும், சரிங்களா? அதனால் அந்த எண்ணை தயவுசெய்து பயன்படுத்துங்க. கிசான் சாரதியுடைய கட்டணமில்லா தொலைபேசி எண், இது மத்திய அரசினுடைய வேளாண் அமைச்சகத்தினுடைய எண், சரிங்களா? இதை பயன்படுத்துங்க. எதாக இருந்தாலும் நீங்கள் இந்த எல்லா ஒருங்கிணைந்த எங்களோட கேட்டு ஆலோசனை பண்ணி பண்ணுங்கன்றதுக்காக தான் இந்த இது. இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகி நன்றி வணக்கம்.
2: தொழில்நுட்பம் உரை வழங்கிய வேளாண் விரிவாக்கத்துறை ஐயா அவர்களுக்கு உங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
3: தொடர்ந்து காரைக்கால் மாதூர் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் கதிரவன் அவர்கள் விவசாயிகளுடன் உயிர் உரங்கள் குறித்து விளக்கம் அளித்தார்.

0: அடுத்ததாக தொழில்நுட்ப வல்லுநர் தோட்டக்கலை அவர்களை
1: உரையாற்ற
2: அகில இந்திய வானொலி நிலையத்தின் இயக்குனர் மேடம் அவங்க வந்திருக்காங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பு செய்வதற்காக. அவங்களுக்கும் சரி, பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்திலிருந்து பேராசிரியர் அவங்க வந்திருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை வந்து சிறப்பாக ஏற்பாடு செஞ்சுருக்கக்கூடிய நம்மளுடைய வேளாண் அலுவலர் பாலசண்முகம் சார், என்னுடன் பணியாற்றக்கூடிய தொழில்நுட்ப வல்லுநர் செந்தில், அனைவருக்கும் வந்து இந்த தருணத்தில் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக ஒரு விழா இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு நல்லெழுந்தூரில். என்ன அப்படின்னா, ஒன்று வந்து உங்களுக்கான பயிற்சி, வேளாண்மை துறை நடத்தக்கூடிய ஒரு பயிற்சி, அதற்கு அடுத்தபடியாக வேளாண்மை அறிவியல் நிலையம் நடத்தக்கூடிய இந்த சமச்சீர் உர பயன்பாடு குறித்த விழிப்புணர்வு முகாம். இந்த சமச்சீர் உர பயன்பாடை பற்றி ஒரு சில தகவல்களை வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஏற்கனவே வந்து பேராசிரியர் அவங்களும் பேசியிருப்பாங்க, நம்ம செந்தில் சாரும் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஏன் வந்து இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை இப்போ நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அதாவது 1960களில் உணவு பஞ்சம் ஏற்பட்டது அப்படிங்கிறது வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அப்போ இந்தியாவில் வந்து உணவு பஞ்சம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற சமயத்தில் அந்த பஞ்சத்தை போக்குறதுக்கு அப்போ இருந்த அரசாங்கம் வந்து முடிவு பண்ணுச்சு, ஏதாவது பண்ணி ஆகணும். உணவு பஞ்சத்தால் 70,000 பேர் சாப்பாடு இல்லாமல் இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கு ஏதாவது வந்து தீர்வு கொண்டு வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பசுமை புரட்சி அப்படிங்கிற ஒரு புரட்சி வந்து ஏற்பட்டுச்சு. பசுமை புரட்சி அப்படின்னா என்னென்னா, அதிக விளைச்சல் தரக்கூடிய பயிர் ரகங்களை, குறுகிய கால பயிர் ரகங்கள், அப்போல்லாம் நம்ம சாகுபடி பண்ணது பார்த்தீங்கன்னா நீண்ட கால பயிர் ரகங்கள், குறைவான மகசூல் தரக்கூடிய பயிர் ரகங்களை தான் வந்து சாகுபடி பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ பசுமை புரட்சியில் அதிக மகசூல் தரக்கூடிய குறுகிய கால ரகங்களை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அப்படி அறிமுகப்படுத்துகிறப்ப அந்த ரகங்களோட தன்மை என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, நிறைய உரம், நிறைய தண்ணீர், அதை எடுத்துக்கிட்டு நிறைய மகசூல் தரக்கூடிய ரகங்களை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அப்போ நிறைய உரங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருந்ததெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தொழு உரம், அதுதான் வந்து அந்த காலத்தில் பயன்படுத்திக்கணும். அந்த பயிருக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கணும் அப்படின்னா வெறும் தொழு உரத்தால் மட்டும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரசாயன உரங்களை கொடுத்து அந்த பயிருக்கு தேவையான சத்தை கொடுத்து அந்த பயிர் மூலமாக நமக்கு தேவையான உணவு தானியங்களை நம்ம உற்பத்தி செஞ்சுக்கிட்டோம். அப்போ அந்த உரங்களோட விலை பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக இருந்துச்சு, ஏன்னா அந்த உரங்களோட உற்பத்தி செலவு வந்து அதிகமாக இருந்ததுனால உரங்களோட விலை வந்து அதிகமாக இருந்தது. 1970களில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த உரத்துக்கே வந்து மானியம் கொடுத்து விவசாயிகள் அதை பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசாயன உரங்களுக்கு மானியம் கொடுத்து விவசாயிகளுக்கு அந்த ரசாயன உரங்களை வந்து அரசாங்கம் வந்து கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. அப்போ கொடுக்க ஆரம்பித்த உர மானியம் பார்த்தீங்க அப்படின்னா இன்று வரையிலும் வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ கடந்த ஆண்டு 2025-26 இந்தியாவில் வழங்கப்பட்ட உரம் மானியம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 168,000 கோடி, தமிழ்நாட்டு பட்ஜெட்டை விட தாண்டின அமௌண்ட். அவ்வளோ அமௌண்ட் வந்து உரத்துக்காக மட்டும் மானியமாக கொடுக்குறாங்க. இப்போ இருக்கக்கூடிய சூழலில், ஏன்னா இப்போ இந்த அமெரிக்கா ஈரான் போர் நடந்து அந்த ஹார்முஸ் நீரிணை வழியாக வந்து அது வழியாக தான் நிறையா உரங்களும் வந்து நம்மளுக்கு வரும். அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எழுறப்ப இனி எதிர்காலத்தில் வந்து இந்த ரசாயன உரங்களை மட்டுமே நம்பிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னம்னா விவசாயம் பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை மக்கள்கிட்ட ஏற்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் ரசாயன உரங்களை மாத்திரமே நம்பியிருக்காம ரசாயன உரங்களை குறைச்சிக்கிட்டு நம்மளால் என்னென்ன உரங்கள் கொடுக்க முடியுமோ, தொழு உரம், சார் சொன்னது மாதிரி பசுந்தாள் உரம், உயிர் உரம், இதையெல்லாம் வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னம்னா அந்த ரசாயன உர பயன்பாட்டை வந்து நம்ம கணிசமாக குறைச்சிக்கலாம். அப்போ இனி வரக்கூடிய காலங்களில் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து இந்த உரங்களோட விலை வந்து அதிகமாக தான் ஆகும். இப்போ நீங்களே போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் உங்களுக்கு விலை தெரியும், போன வருஷம் உரம் என்ன விலை வித்துச்சு, இந்த வருஷம் உரம் என்ன விலை விற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலை ஏற்றம் வந்து உங்களுக்கு தெரியுது இல்லையா. அந்த மாதிரியான பிரச்சனை வந்து இன்னும் தீவிரமடைகிறதுக்கு முன்னாடி அதற்கு உண்டான மாற்று வழியை நாம் யோசித்து இப்போலேருந்தே அதை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னம்னா அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம பாதிப்பை அடையாமல் நம்மளை நாம் தற்காத்து கொள்ளலாம். அப்போ இந்த ரசாயன உர பயன்பாட்டை வந்து நம்ம குறைக்கணும், அதற்கு தான் மாற்றாக நம்மக்கிட்ட என்ன எரு இருக்கோ, ஆட்டு எரு, மாட்டு எரு, சரிங்களா, எந்த வகையான எரு இருந்தாலும் அதை வந்து நம்ம வந்து சேமித்து வச்சு நம்மளுடைய நிலங்களுக்கு பயன்படுத்தணும். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா கூடுமான வரையிலும் இந்த பசுந்தாள் உரப்பயிர்களை வந்து நம்ம பயிரிடணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பயிரிட்டு இருந்தோம், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பசுந்தாள் உரப்பயிர்கள் அதிகமாக பயிரிட்டோம். காலப்போக்கில் வந்து அந்த பசுந்தாள் உர சாகுபடிங்கிறது வந்து குறைஞ்சிக்கிட்டு வந்துருச்சு. ஆனால் இனி வந்து அந்த பசுந்தாள் உரப்பயிர்களை வந்து நம்ம சாகுபடி பண்ணணும். எப்படி வந்து நெல் சாகுபடி பண்ணுறோமோ, பருத்தி சாகுபடி பண்ணுறோமோ, அதே மாதிரி

நெல் சாகுபடி செய்கிறதுக்கு முன்னாடி பசுந்தாள் உரப்பயிர்கள், சணப்பை, தக்கப்பூண்டு, சரிங்களா, இந்த மாதிரியான பசுந்தாள் உரப்பயிர்களை நம்ம நிலத்தில் சாகுபடி பண்ணி அதை மடக்கி உழவு செஞ்சோம் அப்படின்னோம்னா மண் வளமாக இருக்கும், பயிருக்கு தேவையான சத்துக்களும் வந்து அதன் மூலமாக கிடைக்கும். அப்படி செஞ்சோம் அப்படின்னோம்னாவே நம்ம வந்து நம்ம வயலுக்கு போட வேண்டிய ரசாயன உரத்தில் மூன்றில் ஒரு பாகத்தை வந்து குறைச்சலாம். அப்போ பசுந்தாள் உர பயிர்களை வந்து நம்ம பயிரிடணும். வேற ஒரு மாற்று என்ன செய்யலாம்னா, பசுந்தாள் உரம் பயிரிட முடியல அந்த சமயத்தில் வந்து பசுந்தாள் உரம் பயிரிடுறதுக்கு போதுமான அளவுக்கு தண்ணி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இலைதலைகள், எந்த இலைதலைகளாக இருந்தாலும் நம்ம பகுதியில் வந்து வேப்ப மரம், புங்க மரம், வாதநாராயண மரம், அப்புறம் இந்த கிளேரியா அப்படின்னு சொல்லும்ல கிளேரிசிடியா, அந்த மாதிரியான மரங்கள்லாம் வந்து நிறையா இருக்கு. அதில் கிடைக்கக்கூடிய இலைகளை வந்து வெட்டி நம்ம நிலத்தில் போட்டு அதை வந்து நஞ்சை ஓட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், 15 நாள் விட்டுணும். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த இலைதலைகள் வந்து நல்லா வந்து மண்ணில் மக்கும். அந்த மாதிரி ஒரு 15 நாள் கழித்து அதன் பிறகு நம்ம விதைப்போ அல்லது நடவோ செஞ்சோம் அப்படின்னோம்னா அந்த இலைதலைகள் மட்கி நம்ம மண்ணுக்கு வந்து வளம் சேர்க்கும், பயிருக்கு வந்து சத்துக்களை கொடுக்கும். அப்படி கொடுக்குற பட்சத்தில் நம்ம ரசாயன உரத்தை வந்து குறைச்சிக்கலாம். இது ஒரு வகை பசுந்தாள் உரப்பயிர்கள் வந்து பயன்படுத்துறது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உயிர் உரங்கள் பயன்படுத்துறது. இந்த உயிர் உரங்கள், இப்போ உரங்கள்லாம் நம்மளுக்கு தெரியும், உரம்னா யூரியா, காம்ப்ளெக்ஸு, சூப்பர் பாஸ்பேட், பொட்டாசி, டிஏபி அப்படின்னு உரம் நம்மளுக்கு தெரியும். இந்த உயிர் உரங்கள் அப்படின்னா என்னன்னா அது பேர்லேயே இருக்குது, உரம் தான், ஆனால் அது வந்து ரசாயனம் கிடையாது, உயிர். அதில் வந்து உயிர் இருக்குது, கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள், பாக்டீரியா அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள். அது என்ன செய்யும் அப்படின்னா பயிருக்கு சத்தை எடுத்து கொடுக்கும். அது எப்படி சத்தை எடுத்து கொடுக்கும்னா காற்றுல இருக்கிற சத்தை பயிருக்கு எடுத்து கொடுக்கும், மண்ணில் இருக்கிற சத்தை பயிருக்கு எடுத்து கொடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், அசோஸ் பயிர் இல்லம் அப்படின்னு ஒரு உயிர் உரம் இருக்குது. அந்த அசோஸ் பயிர் இல்லம் அப்படிங்கிற உயிர் உரத்தை அதிகமாக இல்லை, 1 கிலோ தான், 1 ஏக்கருக்கே 1 கிலோ போட்டோம்னா போதும். 1 கிலோவோட விலை பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும், சரிங்களா. அந்த அசோஸ் பயிர் இல்லம் உயிர் உரத்தை 1 கிலோ வாங்கி ஒரு 100 கிலோ மக்கின எருளை கலந்து நம்ம வயலுக்கு போட்டோம்னா அந்த அசோஸ் பயிர் இல்லம் என்ன செய்யும்னா காற்றுல இருக்கக்கூடிய தலைச்சத்து, சரிங்களா, பொதுவாக பயிருக்கு வந்து தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, இந்த 3 வகையான சத்துக்கள் தேவை இல்லையா, இது காற்றுல இருக்கக்கூடிய தலைச்சத்தை எடுத்து பயிருக்கு கொடுக்கும். தலைச்சத்து கிடைச்சா பயிர் வந்து நல்லா வளரும், பயிரோட இலை தலை வளர்ச்சியெல்லாம் வந்து நல்லா இருக்கும். இப்போ நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று இருக்கு இல்லையா, வெளிமண்டலத்தில் இருக்க காற்றில் நம்ம ஆக்சிஜன் எடுத்துக்கிறோம், அதுலேருந்து அதில் நைட்ரஜன் அப்படின்னு சொல்லி ஒரு வாயு இருக்குது, அந்த நைட்ரஜன் தான் வந்து பயிருக்கு தலைச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாயு. நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜனை விட நைட்ரஜன் தான் வந்து வளிமண்டலத்தில் அதிகமாக இருக்குது. நம்மளுக்கு தேவையான ஆக்சிஜன் 20% தான் இருக்குது, ஆனால் பயிருக்கு தேவையான நைட்ரஜன் வந்து 78% இருக்குது. அந்த நைட்ரஜனை பயிரால் நேரடியாக எடுத்துக்க முடியாது காற்றுல இருந்தாலும், அதை எடுத்து கொடுக்கக்கூடிய வேலையை வந்து இந்த அசோஸ் பயிர் இல்லம் அப்படிங்கிற உயிர் செய்யும். அதனால தான் வந்து அதை உயிர் உரம் அப்படிங்கிறோம். அதை வந்து ஆய்வுக்கூடங்களில் தயார் பண்ணி நம்மளுக்கு கடைகளில் விற்பனை செய்கிறாங்க. அது திரவ வடிவத்துலேயும் இருக்குது, பவுடர் வடிவத்துலேயும் இருக்குது. அந்த அசோஸ் பயிரிலத்தை வாங்கி நம்ம வந்து எருளை கலந்து நம்ம நிலத்துக்கு போட்டோம்னா யூரியா பயன்பாட்ட நம்ம குறைச்சிக்கலாம். ஏன்னா யூரியாலையும் வந்து தலைச்சத்து தான் இருக்குது, அசோஸ் பயிரிலம் போட்டாலும் காற்றுல இருக்கிற தலைச்சத்தை வந்து எடுத்து கொடுக்கும். அப்போ யூரியா பயன்பாட்டை குறைக்கணும்னா நம்ம இந்த அசோஸ் பயிரிலம் அப்படிங்கிற உயிர் உரத்தை பயன்படுத்தலாம். அதே மாதிரி பாஸ்போபாக்டீரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயிர் உரம் இருக்குது, அதுவும் வந்து உயிர் தான், கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர் தான். அது என்ன செய்யும்னா மண்ணில் இருக்கிற மணிச்சத்தை வந்து பயிருக்கு எடுத்து கொடுக்கும். மண்ணில் மணிச்சத்து எப்படி இருக்குன்னா, ஏற்கனவே நம்ம போட்ட உரங்கள் அப்புறம் விழுந்து மக்கின இலைதலைகள் அதன் மூலமாகலாம் வந்து மண்ணில் வந்து மணிச்சத்து சேர்ந்துருக்கும். பொதுவாக மண்ணில் மணிச்சத்து சேர்ந்துச்சு அப்படின்னா அது வந்து பயிர் வந்து நேரடியாக எடுத்துக்க முடியாத நிலைமையில் இருக்கும். அந்த மணிச்சத்தை பயிர் எடுத்துக்கிற நிலைமைக்கு மாற்றி கொடுக்கக்கூடிய வேலையை வந்து இந்த பாஸ்போபாக்டீரியா அப்படிங்கிற உயிர் உரம் செய்யும். அப்போ பாஸ்போபாக்டீரியா போட்டோம்னா மண்ணில் இருக்கக்கூடிய மணிச்சத்தை வந்து பயிருக்கு எடுத்து கொடுக்கும். அதேமாரி தான் பொட்டாஷ் பாக்டீரியா அப்படின்னு சொல்லி ஒரு பாக்டீரியா இருக்கு, அது என்ன செய்யும்னா மண்ணில் இருக்கக்கூடிய சாம்பல் சத்தை எடுத்து வந்து பயிருக்கு கொடுக்கும். அப்போ இந்த மாதிரியான அசோஸ் பயிரெல்லாம், பாஸ்போ பாக்டீரியா, பொட்டாஷ் பாக்டீரியா, இந்த மாதிரியான உயிர் உரங்களை நம்ம பயன்படுத்துகிறப்ப யூரியா, சூப்பர் பாஸ்பேட்டு, பொட்டாஷு, காம்ப்ளெக்ஸு, இந்த மாதிரியான ரசாயன உரங்கள் பயன்பாட்டை வந்து நம்ம குறைச்சிக்கலாம். இதோட விலை பார்த்தீங்கன்னா கம்மி தான், 1 கிலோவே வந்து 200 ரூபா தான் வரும், 1 ஏக்கருக்கே வந்து 1 கிலோ போட்டோம்னா போதும். ஆனால் நம்ம ரசாயன உரம் பார்த்தீங்கன்னா மூட்டை வந்து 1500 ரூபா, 2000 ரூபா அதற்கும் மேற்பட்டு இருக்கு இல்லையா. அப்போ அவ்வளோ பணத்தை வந்து நம்ம செலவு பண்ணுறத இந்த உயிர் உரங்கள் பயன்பாட்டு மூலமாக நம்ம கணிசமாக குறைக்க முடியும். அது ஒன்று. அப்புறம் எரு பயன்படுத்துறது, உங்கள்கிட்ட என்ன எரு இருக்கோ, வீட்டில் ஆடு மாடு இருந்துச்சுன்னா அதில் கிடைக்கக்கூடிய சாணத்தையெல்லாம் மக்க வச்சு நல்லா மக்கணும், மக்க வச்சு அதை எடுத்து வந்து நீங்கள் மண்ணுக்கு பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் என்ன தான் வந்து ரசாயன உரம் போட்டாலும் மண்ணில் வந்து அங்ககச்சத்து இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த ரசாயன உரத்தை வந்து ரசாயன உரத்தில் இருக்கிற சத்தை பயிர் எடுத்துக்கும். நீங்கள் டிஏபியை போட்டீங்க அப்படின்னாலும் காம்ப்ளெக்ஸ்

உரம் போட்டிங்க அப்படின்னாலும் அதில் இருக்கக்கூடிய சத்து இருக்கு இல்லையா, அதை வந்து பயிர் அதிகமாக எடுத்துக்கணும் அப்படின்னா மண்ணில் எரு போடணும். ஏன் அப்படின்னா அந்த எருவில் இருக்கக்கூடிய அங்கக அமிலம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கக்கூடிய அமிலங்கள் கூட நீங்கள் போடுற ரசாயன உரத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் வினை புரிஞ்சு அந்த சத்துக்களை அதிகமாக பயிருக்கு கிடைக்கிற நிலைமைக்கு மாத்திரை எதுனா அந்த எருவில் இருக்கக்கூடிய அங்கக அமிலங்கள் தான். அப்போ எரு நம்ம நிறையா போட்டோம்னா தான் உங்களுக்கு நீங்கள் ரசாயன உரம் போட்டிங்கனாலும் அதில் இருக்கிற சத்தை வந்து பயிர் எடுத்துக்க முடியும். அதனால இந்த ரசாயன உர பயன்பாட்டை குறைச்சிக்கிட்டு இந்த மாதிரியான பசுந்தாள் உரம் பயிரிடுறது, அடுத்தபடியாக உயிர் உரங்கள் பயன்படுத்துறது, நிறையா எரு பயன்படுத்துறது, இதெல்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னம்னா நம்ம செலவையும் குறைச்சிக்கலாம். இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம மண்ணையும் வந்து வளமாக வச்சுக்கலாம். அதிகமாக ரசாயனம் வந்து மண்ணில் சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகும் இப்போயே தெரியும் உங்களுக்கு. முன்ன இருந்ததுக்கும் இப்போ மண் வந்து கலர் தன்மை அதிகமாக இருக்குதா, கலர் ஆயிடுச்சு, உப்புத்தன்மை ஆயிடுச்சு அப்படிங்கிற பிரச்சனை வருதா, மண்ணும் வந்து உப்பாயிருச்சு, தண்ணியும் வந்து உப்பாகுது இல்லையா. இது வந்து இன்னும் நாளாக நாளாக அந்த பாதிப்பு வந்து அதிகமாக தான் ஆகும். அந்த பாதிப்பை வந்து

0: அதிகமாக ரசாயனம் வந்து மண்ணில் சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகும்? இப்போயே தெரியும் உங்களுக்கு, முன்னே இருந்ததுக்கும் இப்போ மண் வந்து கலர் தன்மை அதிகமாக இருக்குதா, கலர் ஆயிடுச்சு, உப்புத்தன்மை ஆயிடுச்சு அப்படிங்கிற பிரச்சனை வருதா, மண்ணும் வந்து உப்பாயிருச்சு, தண்ணியும் வந்து உப்பாகுது இல்லையா. இது வந்து இன்னும் நாளாக நாளாக அந்தோட பாதிப்பு வந்து அதிகமாக தான் ஆகும். அந்த பாதிப்பை வந்து குறைக்கணும் அப்படின்னா நம்ம ரசாயன உரத்தை குறைச்சிட்டு இந்த மாதிரியான உயிர் உரங்கள், இயற்கை எருக்கள், பசுந்தாள் உரம் இதெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்தணும். பயன்படுத்தினோம்னா நம்ம கணிசமாக நம்ம செலவையும் குறைச்சிக்கலாம், மகசூலையும் அதிகப்படுத்திக்கலாம், மண்ணையும் வளப்படுத்திக்கலாம், நமக்கு விளையக்கூடிய பொருளும் வந்து தரமானதாக இருக்கும். அதிகமாக ரசாயனம் போட்டு விளைவிக்கிறதுக்கும் இயற்கையாக விளைவிக்கிறதுக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது இல்லையா. விளைபொருள் அப்போ கிடைக்கக்கூடிய விளைபொருளும் வந்து ரசாயன கலப்பு இல்லாமல் தரமான விளைபொருட்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் வந்து இந்த நேரத்தில் இந்த சமச்சீர் உர பயன்பாட்டை வந்து நீங்கள் எல்லோரும் வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அதனால் இந்த விஷயங்களை வந்து நீங்கள் கடைபிடிங்க. இது தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது பயிற்சிகள் வேணும் அல்லது தகவல்கள் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வேளாண் அறிவியல் நிலையத்தை எப்போ வேணாலும் அணுகலாம். வேளாண் அறிவியல் நிலையத்தை அணுகுங்க. இந்த வருஷம் வந்து உங்களுக்கு சொல்கிறோம் இல்லையா, பசுந்தாள் உரம் அது விதையும் வந்து ஏன்னா சாகுபடி பண்ணாத காரணம் அது விதை கிடைக்கிறது இல்லை. அதனால வந்து அந்த விதைக்கும் வந்து நாங்கள் ஏற்பாடு பண்ணிட்டோம். அடுத்த வாரத்தில் வந்து அந்த பசுந்தாள் உரத்தோட விதையும் வந்து நம்மள்ட்ட வந்துடுது. அதனால தேவைப்படுறவங்க அந்த விதையும் வாங்கிக்கலாம்.
1: நிறைவாக விவசாயிகளுக்கு உயிர் உரங்கள் அடங்கிய தொகுப்பு வேளாண் சார்பில் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் சார்பில் அதிகாரிகள், ஊழியர்கள் பங்கேற்றனர். விவசாயத்தில் நவீன விவசாய உபகரணங்களை பயன்படுத்தி வருவதன் மூலம் உலக அளவில் செல்வாக்குமிக்க விவசாய வல்லரசாக இந்தியா விளங்குகிறது. நவீன விவசாய உபகரணங்களை விவசாயத்தில் பயன்படுத்தி விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எஸ்எம் யோஜனா திட்டத்தை 2014 தொடங்கி வைத்தார். இத்திட்டத்தின் மூலமாக ஆயிரக்கணக்கான விவசாய குடும்பங்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. மேலும் விவசாயிகள் இக்கட்டான நிலையிலிருந்து வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள். இத்திட்டம் தொடங்கிய நாளிலிருந்து தற்போது வரை மாநில அரசுகளுக்கு 6,000 கோடி ரூபாய்க்கு மேல் நிதி வழங்கப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு 15 லட்சத்துக்கும் மேல் பயன் தரும் இயந்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. பிரதமரின் தொலைநோக்கு பார்வையில் மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் விவசாயிகளை தொழில்நுட்பத்துடன் வேகமாக இணைத்து வருகிறது. விவசாய வேலைக்கு ஆளில்லா விமானங்களை பயன்படுத்துவதை ஊக்குவிப்பது, ட்ரோன்களின் மூலமாக பயிர்களுக்கு பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளிப்பது, பயிர் மற்றும் மண் ஆரோக்கியத்தை கண்காணிப்பது, சேதமடைந்த பயிர்களை மதிப்பீடு செய்வது, தொழில்நுட்ப முறைகளை கடைபிடிக்க விவசாயிகளை ஊக்குவிப்பது போன்ற பல முயற்சிகளை மத்திய அரசு எடுத்து வருகிறது. இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கவுன்சில் ICAR மற்றும் மத்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் விவசாயிகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை கேட்டு அவர்களுக்கு ஆலோசனைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் மற்றும் ட்ரோன்களை இயக்குவதற்கான பயிற்சிகளை அளித்து வருகிறது. இந்தியாவில் விவசாயத்துறையில் முன்னேற்றத்தை கொண்டு வருவது மட்டுமே இத்திட்டத்தின் நோக்கமாகும். விவசாயிகள் தன்னிறைவோடு புதிய தொழில்நுட்ப முறையை கற்றுக்கொண்டு இந்தியாவை வளமிக்க நாடாக மாற்ற வேண்டும். விவசாயிகள் தங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்ள இந்த நவீன தொழில்நுட்ப முறை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது இம்மாதம் 19 அன்று நல்லெழுந்தூர் சமுதாய கூடத்தில் காரைக்கால் மாதூர் வேளாண் அறிவியல் நிலையம் சார்பில் நடைபெற்ற நிகழ்வின் வானொலி தொகுப்பு.

0: கழக யோகா பேராசிரியர் டி பிரேமானந்த் அவர்கள்.
1: மனநல நல்வாழ்விற்கான யோகா மற்றும் தியான நிகழ்ச்சிக்காக பெருந்தலைவர் காமராஜர் கல்வியியல் கல்லூரியில் நடைபெறக்கூடிய சிறப்பு நேரலை மற்றும் பயிற்சி நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் யோகா பேராசிரியர் டி பிரேம் ஆனந்த் அவர்கள் நம்ம மாணவர்களுக்கு மிகச் சிறப்பான யோகா பயிற்சியை வழங்க இருக்கிறாங்க. இன்றைய யோகா பயிற்சிக்கான தலைப்பாக மனநல நல்வாழ்விற்கான யோகா மற்றும் தியானம். நம்முடைய மென்டல் ஹெல்த்ல இந்த யோகாவின் தியானத்தின் பங்கை பற்றி நாம இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நிறைய தெரிந்து கொள்ள இருக்கிறோம். நேரடி பயிற்சி பெற இங்க கல்லூரி மாணவர்கள் இந்த வளாகத்துல காத்திருக்கிறாங்க. மிகச்சிறப்பான ஏற்பாடுகளை நம்ம காமராஜர் கல்வியியல் கல்லூரி நிர்வாகத்தில் செஞ்சிருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியில முதல்ல வரவேற்புரை வழங்குவதற்காக பிஎட் முதலாம் ஆண்டு ஆங்கிலத்துறை மாணவி ஜெய் சர்மிளா அவர்கள் இப்போது வரவேற்புரை வழங்குகிறார்.
2: அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியின் யோகா பற்றிய ஒரு சிறிய தகவல். யோகா என்பது வெறும் உடற்பயிற்சி மட்டுமல்ல, அது உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்கும் ஒரு வாழ்க்கை முறை. இன்றைய சர்வதேச யோகா தின விழாவிற்கு வருகை தந்துள்ள நமது சிறப்பு விருந்தினர்களான ஆகாஷ்வாணி காரைக்கால் நிகழ்ச்சி உதவி இயக்குனர் திருமதி காயத்ரி ராஜசேகரன் அவர்களையும், நிகழ்ச்சி பொறுப்பாளர்கள் திருமதி ஏ பிரியா மற்றும் ஆஷா அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றோம். தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக முன்னாள் யோகா பேராசிரியர் டி பிரேம் ஆனந்த் அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். மேலும் நமது பெருந்தலைவர் காமராஜர் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ஆர் கந்தவேல் ஐயா அவர்களையும், நமது கல்லூரியின் உடற்கல்வி பேராசிரியர் திருமதி சுபஸ்ரீ அம்மா அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். மேலும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள மதிப்பிற்குரிய ஆசிரியர்கள் மற்றும் என் அன்பு நண்பர்கள் அனைவரையும் மனமார்ந்த அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சி அனைவருக்கும் பயனுள்ளதாகவும் ஆரோக்கியத்தின் அவசியத்தை உணர்த்துவதாகவும் அமையும் என்று நம்புகிறேன். மீண்டும் ஒருமுறை இந்நிகழ்ச்சியில் கலந்து அனைவரையும் இதயம் கனிந்த வரவேற்புடன் வரவேற்கின்றேன். நன்றி, வணக்கம்.
1: மிகச்சிறப்பாக வரவேற்புரை வழங்கினார்கள் நம்ம மாணவி ஜெய சர்மிளா அவர்கள். நேயர்களே, நம் பாரத தேசம் அகில உலகிற்கும் அளித்த ஒரு அருட்கொடை அப்படின்னு இந்த யோகா கலையை சொல்லலாம். இந்த யோகா கலைய இந்த கல்லூரி வளாகத்தில் உள்ள மாணவர்களுக்கு பயிற்சியாக வழங்க வேண்டும் அப்படின்னு சிறப்பான முறையில இந்த பயிற்சியை ஏற்பாடு செய்திருக்கிற காமராஜர் கல்வியியல் கல்லூரியினுடைய முதல்வர் டாக்டர் ஆர் கந்தவேல் ஐயா அவர்களை இப்ப நாம சந்திக்கிறோம். அவர்கள் இந்த விழாவினுடைய சிறப்பு ஏற்பாடுகள் மற்றும் யோகா தினத்தினுடைய சிறப்பை பற்றி இப்ப நம்மகிட்ட பேசுவாங்க.
3: அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளில் உலக யோகாவை முன்னிட்டு நம் கல்லூரியில் மிக சிறப்பான விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள். யோகாவுடைய சிறப்பு தன்மைகளையும் அதனுடைய செயல்பாடுகளையும் குறித்து மிக சிறப்பாக பயிற்சி கொடுப்பதற்காகவும் அதனுடைய நன்மைகளை பற்றியும் இங்கு சொல்லிக் கொடுக்க வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம் கல்லூரி சார்பாக விழாவினை மிக சிறப்பாக செயல்படுத்தி கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் ஆகாஷவாணியினுடைய முக்கிய நிர்வாகி அம்மையார் காயத்ரி அவர்களை இக்கல்லூரி சார்பாக வருக என்று வரவேற்கிறேன். மற்றும் இந்த யோகா தினத்தை பயிற்சி கொடுப்பதற்காக தஞ்சையில் இருந்து வந்திருக்கும் ஆனந்தையா அவர்களையும் இவ்விழாவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். மற்றும் இவ்விழாவினை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கும் நம்முடைய உடற்பயிற்சி பேராசிரியர் டாக்டர் எஸ் சுபஸ்ரீ அவர்களையும் இந்நிகழ்ச்சியின் சார்பாக அவங்களையும் வாழ்த்தி வணங்குகிறேன். மற்றும் இந்நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் ஆகாஷவாணியின் ஒருங்கிணைப்பாளர்கள் செயல்பாட்டாளர்கள் அவர்களையும் கல்லூரி சார்பாக வரவேற்கிறேன். இன்று யோகா சிறப்பு நிகழ்ச்சி பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல கல்லூரி சார்பாக முதல்வர் சார்பாக சொல்ல ஒரு சில கடமைப்பட்டிருக்கிறேன். யோகா என்பது ஒரு பழைய ஒரு கலையை சார்ந்ததாகும். மனம், பயிற்சி, ஆன்மா, தியானம் இதை ஒருங்கிணைத்து சொல்லிக் கொடுப்பதுதான் யோக கலை. அதை நம்ம மர்ம கலையும் எடுத்துக்கலாம், யோக கலையும் சொல்லலாம். இது வந்து ஒரு பழங்கால தொன்று தொட்ட ஒரு மிக பெரிய எல்லாராலையும் போற்ற சொல்லக்கூடிய ஒரு கலை யோக கலை அப்படின்னு சொல்லலாம். இதனாலதான் இந்த கலையால் நம்ம கற்று தேர்ந்த பிறகு நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்கணும், நம்முடைய மனநிலை எப்படி இருக்கணும், இது முக்கியமா சொன்னாலுமே இது வந்து ஒரு மனப்பயிற்சி தான், மூச்சு பயிற்சி தான் சொல்லலாம். இது வந்து எப்படி நம்முடைய மன செயல்பாடுகள், உடல் செயல்பாடுகள் எப்படி ஒருங்கிணைத்து கொண்டு போகிறது, அதற்கேற்றவர் நம்ம எப்படி நம்ம மனமாற்றம் அடைகிறோம், உடல் செயல்பாடுகள் எப்படி செயல்படுகிறது என்றதுக்கு இது ஒரு முன் உதாரணமாக சொல்லிக் கொடுப்பதுதான் யோக கலை அப்படின்னு சொல்லலாம். இது இப்ப சொல்ல இது வந்து ஒரு இண்டிஜினஸ் ஆர்ட் சொல்லலாம். இண்டிஜினஸ் ஆர்ட் சொன்னாலுமே இது வந்து ஒரு பழங்கால ஒரு ட்ரெடிஷனல் பேஸ்டு முனிவர்கள் தவரிஷிகள் இது மூலமா தான் நமக்கு வந்து உணர்த்தி இருக்கிறாங்க. இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இப்படிதான் மெடிடேஷன் பண்ணணும், இப்படிதான் தியானம் பண்ணணும், இதை வச்சுதான் நம்ம இந்த அதிகாலையில இவ்வளவு டைமிங்ல எழுந்திருக்கணும், எந்த டைம்ல அந்த பயிற்சி செய்யணும் அப்படின்ட்டு இது மாதிரி ஒரு அஷ்டகங்கள், யோகா அஷ்டங்கள் சொல்லுவாங்க, எட்டு கலைகள் அதுல யோகா நிலைகளை பத்தி சொல்றாங்க.

0: நேரில் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலையின் 1:30 நேரம், 8 மணி.
1: நேர்கள் இனி கேட்கலாம் நலம் நல்கும் யோகா. மனநலன் நல்வாழ்விற்கான யோகா மற்றும் தியானம் குறித்து காரைக்கால் பெருந்தலைவர் காமராஜர் கல்வியியல் கல்லூரியில் இம்மாதம் 18 அன்று நடைபெற்ற சர்வதேச யோகா தின சிறப்பு நிகழ்ச்சியின் சில பகுதிகள். நிகழ்ச்சியில் பங்கேற்றவர் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டம் நெடுங்குளம் முன்னாள் தஞ்சாவூர் தமிழ்

0: ஒவ்வொரு நிலைகள் வந்து அதை பேஸ் பண்ணி நம்ம பின்பற்றினா நம்மளுடைய உடல் மனம் ஆன்மா தியானம் இதெல்லாம் வந்து ஒருங்கிணைந்து கற்பிக்கப்படுவதுதான் யோக கலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல சொல்லப்பட்டது இப்ப எப்படி இப்ப இருக்கிற பாடத்திட்டத்துல நம்மளுடைய பிஎட் கல்வியியல் கல்லூரியில நம்மளுடைய பல்கலைக்கழகம் புதுவை பல்கலைக்கழக பாடத்திட்டத்துல சொல்லப்பட்டிருக்கு யோகா பிசிக்கல் எஜுகேஷன். சோ அது அதுல என்னென்னலாம் நம்மளுடைய சிலபஸ்ல சொல்லியிருக்காங்களோ அதை நம்ம கல்லூரியில சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கும். சோ இதன்படி நம்ம பின்பற்றினா நம்மளுடைய மனம் உடல் எல்லாம் ஆரோக்கியமா இருப்பதற்கு ஒரு முக்கியத்துவமா இருக்கும் யோகக்கலை.
1: மிகச்சிறப்பாக நம்ம முதல்வர் ஐயா அவர்கள் பேசினார்கள். அதாவது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய கலைகள் நிறைய இருக்கிறது, ஆனால் உடல் நலம் அளிக்கக்கூடிய ஒரு கலை என்றால் அதுதான் யோகா அப்படிங்கறத ரொம்ப குறிப்பிட்டு சொன்னாங்க. இந்த நிகழ்ச்சியில பயிற்சி அளிக்க வந்திருக்கக்கூடிய தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் யோகா பேராசிரியர் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் மற்றும் நெடுங்குளத்தைச் சேர்ந்த பிரேம் ஆனந்த் சார் அவர்கள் மாணவர்களுக்கு இந்த பயிற்சியை வழங்குவதற்காக இப்ப காத்திருக்கிறாங்க. மனநல நல்வாழ்வுக்கு யோகா மற்றும் தியானம் எப்படி உதவி செய்கிறது? இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா ஆரோக்கியமான முதுமைக்கான பயிற்சிகள் அதுதான் நம்முடைய கருப்பொருளாக நம்முடைய அரசு அறிவித்திருக்கிறது. அந்த முதுமையில நாம ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா இளமை முதலே நாம இந்த யோகா ஆசனம் தியானம் பிராணாயாமம் போன்ற பயிற்சிகளை செய்ய வேண்டும். அதுவும் ஒரு முறைப்படியாக ஒரு குருவிடமிருந்து பயில வேண்டும் என்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த வகையில நமக்கு இந்த பயிற்சியை வழங்க வந்திருக்கக்கூடிய பிரேம் ஆனந்த் ஐயா அவர்கள் இந்த சர்வதேச யோகா தினம் குறித்தும் மனநல நல்வாழ்வுக்கு நாம எப்படிலாம் இந்த பயிற்சிகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கறத குறித்தும் ஒரு அறிமுக கொடுக்கிறாங்க. வணக்கம் ஐயா.
2: எல்லோருக்கும் வணக்கம். நலம் நல்கும் யோகா நிகழ்ச்சியில் மனநல நல்வாழ்விற்கான யோகா மற்றும் தியானம் என்ற தலைப்பில் சிறு கருத்துக்களுடன் உங்களுடன் பகிர விரும்புகிறேன். யோகா என்பது உடல் மனம் ஆன்மா என்ற இந்த மூன்றினுடைய மூன்றும் ஒன்று சேர வைக்கக்கூடிய இணையதல் என்றே பொருள். யோகம் என்பது இணையதல் என்றே பொருள். இந்த யோகத்தை எவ்வாறு பயிலலாம், இந்த யோகத்தின் மூலம் எவ்வாறு நம்மளுடைய ஆற்றலை பெருக்கிக் கொள்ளலாம் அப்படி என்பதை அதை இப்ப உங்களிடம் நான் பேச போகிறேன். இப்ப 100%-90% நோய் காரணம் மனம்தான் என்கிறது, அதில் 80% மருந்தே தேவையில்லை என்கிறது அறிவியல். அப்போ மனம்தான் முக்கியமான காரணம் என்கிறது. இப்போ மனதை எவ்வாறு சரி செய்யலாம், மனதை எவ்வாறு வழி நடத்தலாம் என்பதை நம்ம யோக கலையும் தியானமும் நம்மளுக்கு சொல்லித்தருது. இந்த பாரதத்தினுடைய பாரம்பரிய கலைகளில் ஒன்றான இந்த யோக கலை உடல் மனம் ஆன்மா இந்த மூன்றினுடைய செயல்பாடை எவ்வாறு உயர்த்தி கொள்ள மிகப்பெரிய கலையாக இருக்கிறது.
1: இன்றைய காலகட்டத்திலங்கய்யா எல்லாரும் பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல அந்த அளவு பெரிய பொறுப்புணர்வு அக்கறை காட்டுறதில்ல. ஆனா பிரச்சனைன்னு வந்ததுக்கு பிறகு அதை பத்தி அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுல வந்து ஒரு பக்க விளைவில்லாத அற்புதமான ஒரு தீர்வு, உலகத்துக்கே ஒரு தீர்வு கொடுக்கற மாதிரி நம்ம இந்தியாவில இந்த யோக கலை அப்படிங்கறது இருக்குங்கய்யா. இன்னைக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தம் பதட்டம் நிறைந்த சூழ்நிலையில இந்த யோகா அப்படிங்கறது மக்களுக்கு எப்படி உதவணும்னு சொல்லுங்கய்யா.
2: அதாவது இந்த நோய் எவ்வாறு உருவாகிறதுன்னு பாத்தீங்கன்னா மூணே மூணு காரணம் தான். அதாவது ஓதுகின்ற மலக்கட்டை ஒழிய வைத்தால் உடம்பில் உள்ள வாதை எல்லாம் ஒடுங்கி போகும். தாதுற்ற சிறுநீரை தெளிய வைத்தால் சடலத்தில் உள்ள வேகம் எல்லாம் தணிந்து போகும். கோதுற்ற உமிழ்நீரை முறிய வைத்தால் கூட்டில் உள்ள பகையெல்லாம் குலைந்து போகும். கோதடர்ந்த இவை மூன்றும் களங்கமற்றால் கொல்ல வந்த காலனையும் வெல்லலாமே என்கிறார் அகஸ்தியார். அதாவது மலச்சிக்கல் ஜலசிக்கல் கபச்சிக்கல் இந்த மூணுத்தையும் சரி செஞ்சிட்டாலே நம்ம கொல்ல வரும் காலனை வெல்லலாம் அப்படிங்கிறது அகஸ்தியருடைய நூல்கள்.
1: உடல் நலத்துக்கும் மன நலத்துக்கும் என்னங்கய்யா தொடர்பு, இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இல்ல ஒற்றுமை என்னங்க?
2: உடலுக்கும் மனதிற்கும் நேரடி தொடர்பு உண்டு. அதாவது நம்மளுடைய தமிழ்நாட்டுல ஒரு பழக்கம் உண்டு, வாங்க இல்ல எதுவா இருந்தாலும் உட்கார்ந்து பேசுவோம், ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான ஒரு தீர்வாக இருக்கிறது வாங்க உட்கார்ந்து பேசுவோம். உட்கார்ந்தோம்னா நம்மளுடைய மன அமைதி கிடைக்கிறது. மன அமைதி எப்படி கிடைக்கிறது? மூளை ஒத்துழைக்கு இந்த ஒரு ஆசனம், ஆசனம்னா இருக்கை, இந்த இருக்கையில உட்கார்ந்தோம்னா நம்மளுடைய மனநிலை அமைதி அடைகிறது. அதுதான் யோக பயிற்சி. அதுல எப்படி மனதை ஒருநிலைப்படுத்துறது அப்படிங்கிறது தான் இந்த யோக பயிற்சி.
1: இப்ப யோகா பயிற்சிங்கிறது ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் செய்யலாம், எந்த வயதுல இருந்து எந்த வயது வரைக்கும் உள்ளவங்க யோகா செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி இது கட்டுப்பாடு இருக்காங்க, அதை பத்தி சொல்லுங்க.
2: யோகா அனைத்து வயதினரும் செய்யலாம், ஆனால் எந்தெந்த பயிற்சிகள் செய்யணும்னு கணக்கு இருக்குது. சிறு குழந்தைகள் இது மாதிரி செய்யலாம், முதியவர்கள் இது மாதிரி செய்யலாம், இளம் வயதினர்கள் எவ்வாறு செய்யலாம் அப்படிங்கறது இருக்கு. அதுல குடும்ப வாழ்க்கையில இருக்கக்கூடியவர்கள் என்னென்ன ஆசனங்கள் செய்யணும், ஆன்மீக வாழ்க்கையில இருக்கக்கூடியவங்க என்னென்ன ஆசனங்கள் செய்யணும் அப்படிங்கறது பொறுத்தேதான் அமையும். அது நல்ல யோகா நிபுணர்களை சந்தித்துதான் அதை தெரிந்து கொள்ள வேண்டும்.
1: ரொம்ப சிறப்பா சொன்னீங்க.
3: உடலை வளமாக்கும் வழி யோகா, மனதை அமைதிப்படுத்தும் மொழி யோகா, வாழ்க்கையை ஒளிர செய்யும் ஒளி யோகா, நலம் நல்கும் யோகா, மனநல நல்வாழ்விற்கான யோகா மற்றும் தியானம்,
1: பிரேம் ஆனந்த் சார் வந்து மிக சிறப்பாக அஷ்டாங்க யோகம், பத்மாசனம், சவாசனம், அப்புறம் சாதாரணமாக நம்ம வாழ்க்கை நடைமுறையில கடைபிடிக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள்ல

0: இந்த ஆசனங்களுடைய பங்கு அப்படி எல்லாம் பற்றி மிகச்சிறப்பாக நேரடி பயிற்சியை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்துல நம்ம நேயர்களும் இந்த யோகாவினுடைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். குறிப்பாக ஐயா சொல்லக்கூடிய அந்த நடைமுறை வாழ்க்கையில யோகாவை எப்படி நாம கையாள்வது, ஆசன முறைகளை அறிந்து எப்படி பயன்படுத்துவது. ஐயா பேசும்போது சொன்னாங்க, சுவிட்ச் ஒரு இடத்துல இருக்கும், லைட் ஒரு இடத்துல இருக்கும். நீங்க சுவிட்ச தட்டினீங்கன்னா எங்கேயோ இருக்கிற லைட் எரியுது இல்ல. அதே போலதான் நம்ம உடம்புலையும் இருக்கக்கூடிய அங்கங்கள்ல இந்த இணைப்பு இருக்கிறது. அதையெல்லாம் தெரிந்து பயன்படுத்தினீங்கன்னா உடல் நலம், மனநலம், ஆரோக்கியம் என்பது எல்லாருக்குமே சாத்தியம் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னாங்க. அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு தலை வாருவது எப்படி, பொட்டு வைப்பது எப்படி, தலையில வந்து முடியை அள்ளி கொண்டை போடுவது எப்படி, அதெல்லாம் யோகா எப்படி பங்கு வகிக்கிறது அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா சொன்னாங்க. அதை பற்றி நம்ம நேயர்களுக்கு சொல்றதுக்காக ஐயாவை இப்ப மீண்டும் அழைக்கிறோம். ஐயா, இப்ப என்னென்ன பயிற்சிகள் சொல்லி கொடுத்துருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க.
1: சுகாசனம், பத்மாசனம், சவா அர்த்த சக்கராசனம், இந்த மூன்று பயிற்சிகள் சொல்லி கொடுத்துருக்கோம்.
0: இப்ப சவாசனம் அப்படிங்கறது நம்ம டெய்லி தூங்குறதே சவாசனம் தானங்கய்யா. இதுல வந்து இதுல என்ன சிறப்பு, நம்ம இத ஒரு ஆசனமா கத்துக்கிறதுல என்ன சிறப்பு இருக்கு?
1: இந்த மூச்சினை கவனிக்கிறது, மூச்சினை கவனிக்கிறது, அதுல நம்மளுடைய மனதை உள் செலுத்தி அதை சாந்தப்படுத்துறது. ஏன்னா ஏனோ கண்ணாபிரான சிந்தனை கண்ணாபிரான்னு ஓடுறத ஒருநிலைப்படுத்துறது, ஒருநிலைப்படுத்தி தூங்குறது எப்படி அப்படிங்கறதுதான் சவாசனம். இல்லைன்னா ஏனோ தானே தானே போயிட்டு இருக்கும். அதனால ஒருநிலைப்படுத்தி தூங்குறது எப்படி அப்படிங்கறதுதான் சவாசனம்.
0: அதனால நமக்கு வந்து ஒரு மன அமைதி ஏற்படுது. ஈடா பிங்களான்னு சொல்லுவாங்க இல்லையா?
1: ஆமா, இடகலை பிங்களை. இந்த நாடிகள் ஒழுங்குபட செயல்படுகிறது. இது மட்டும் இல்லாம இந்த நாடியில இடகலை நாடி, பிங்களை நாடி, இந்த இரண்டு நாடிகள்ல இடதுபுறமாக படித்தால் நம்முடைய ஆயுள் கூடும், வலதுபுறமாக படித்தால் ஆயுள் குறையும் அப்படிங்கிறது யோக சூத்திரம். சரிங்களா? அப்போ எல்லாரும் இடதுபுறமாக படுத்துறங்க பயில வேண்டும். சரிங்களா?
0: இப்ப நம்ம காலையில எழுந்த உடனே முதல்ல வந்து நம்ம பத்மாசனம் போட்டு பயிற்சியை ஆரம்பிக்கணும் அப்படிங்கறத பத்தி சொன்னீங்க. அதே போல இந்த பேக் போன், முதுகு எலும்பு, அதை வந்து நிறைய பேர் வந்து நேராவே வச்சுக்கிறது இல்ல, எப்பவுமே அது வளைந்த மார்க்கமாக தான் வச்சிருக்கிறாங்க. அதை வந்து நம்ம முதுகு எலும்பை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அதற்கு எப்படி நம்ம பயிற்சி செய்ய வேண்டும், அதை பத்தி சொல்லுங்க.
1: முதுகெலும்பு நேரா வச்சிருக்கிறதுக்கு உட்காரும் பொழுதே நேரா உட்கார்ந்தா போதும். சரிங்களா? பொதுவாக நம்ம பழக்கத்துக்கு எதுவா இருந்தாலும் பழக்கத்துக்கு கொண்டு வரணும், நம்ம அந்த பழக்கத்துக்கு கொண்டு வர்றது இல்ல. அதனால முதுகெலும்ப நேரா வச்சிருந்து மூச்சு எடுத்துக்கிட்டோம்னா பெருவாழ்வு வாழலாம்ங்கிறார்.
0: அடுத்தது ஏழு சக்கரங்கள் பத்தி சொன்னீங்க, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், அந்த ஏழு சக்கரங்களை ஆக்டிவேட் பண்றது, அதை வந்து உற்சாகமாக நம்ம வச்சுக்கிறது, உடலை ஆரோக்கியத்தோட வச்சுக்கிறதுக்கு இந்த சக்கரங்கள், அதை வந்து நம்ம எப்படி செயல்முறைப்படுத்துறதுங்க?
1: அதாவது இப்போ நம்ம உடல்ல பிட்யூட்ரி கிளாண்ட், இந்த பிட்யூட்ரி கிளாண்ட் ஆக்டிவேட் ஆனிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த தைராய்டு கிளாண்ட், தைமஸ் கிளாண்ட், பேங்க்ரியாஸ் கிளாண்ட், டினல் கிளாண்ட், கோனல் கிளாண்ட், இதெல்லாம் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இந்த பொட்டு வைக்கும் முறை இப்படி கையாண்டாலே ஆட்டோமேட்டிக்கா எல்லா சக்கரமும் நேராக வந்துவிடும். அது அதனுடைய வேலைகளை செவனே செய்ய ஆரம்பிக்கும்.
0: சரிங்க? குறிப்பா நீங்க சொல்லும் போது முடி கொட்டாம இருக்கிறதுக்கு எல்லாம் ஐடியா சொன்னீங்க, முதுகு வலி, கழுத்து வலி எல்லாம் வராம இருக்கிறதுக்கு. அது குறிப்பா பெண்களுக்கு வந்து இது ரொம்ப தேவையான ஒரு விஷயமா இருக்கு, அதை நேயர்களுக்கு சொல்லுங்க.
1: என்சான் உடம்புக்கு திரசே பிரதானம், எல்லாத்துக்கும் தலைதான் முக்கியமானது. அதை நம்ம குளிர வைக்கணும். அதை குளிர வைக்காம மேல் மட்டும் குளிச்சோம்னா உள்ள உள்ள உஷ்ணம் எல்லாம் தலைக்கு மேல போகும். எப்படி நீரை கீழே ஊத்தினா கீழே போகுதோ, நெருப்பு குளுத்தினா மேல போகுதோ, காற்று எப்படி ரெண்டுத்தையும் செயல்பட வைக்குதோ, அது போல இந்த உடல் உஷ்ணத்தை பேலன்ஸ் பண்றது. தலை குளிச்சாதான் இந்த மூணும் பேலன்ஸ் ஆகும். தலை மட்டும் குளிக்காம மேல் மட்டும் குளிச்சோம்னா நம்ம உடல் நோய்க்கு உள்ளாகும்.
0: ரொம்ப சிறப்பா சொன்னீங்க, சிறப்பான பயிற்சி. நடைமுறையில வாழ்வியலுக்கு பயனுள்ள பல பயிற்சிகளை வந்து ஐயா அவர்கள் எளிமையான முறையில சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப காமராஜர் கல்வியியல் கல்லூரியினுடைய உடற்கல்வி பேராசிரியர் சுபஸ்ரீ அவர்கள் காலையிலிருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பா நடத்துவதற்காக சிறப்பாக ஒருங்கிணைத்து மாணவிகள் வந்து இந்த யோகாவை பயிற்சி பெறணும், மாணவர்கள் பயிற்சி பெறணும்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமா வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள்ட்ட நம்ம இந்த யோகா தினத்தை பற்றியும் குறிப்பாக உடற்பயிற்சி சார்ந்து அவர்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகளும் கேட்கலாம். அம்மா வணக்கம்.
2: அனைவருக்கும் வணக்கம். சர்வதேச யோகா தினம் வந்து எல்லா வருடமும் ஜூன் 21 கடைபிடிக்கப்படும். ஆனால் இது அனைவருக்கும் சென்று சேர வேண்டும் என்ற எண்ணத்தினால் பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒரு வார காலமாக நமது ஆகாஷ்வாணி பண்பலையில் இருந்து எல்லா இடங்களுக்கும் சென்று கல்லூரி, பள்ளிகள், பொதுமக்களிடம் சென்று இந்த யோகத்தின் மகிமையை அனைவருக்கும் எடுத்துரைக்கின்றார்கள். அதன் ஒரு கட்டமாக நமது கல்லூரிக்கு அவர்கள் இங்கே வந்து நமக்கு நம்மளுடைய மாணவர்களுக்கு இந்த யோகத்தை பற்றி கற்றுக் கொடுக்கின்றார்கள். அதை பற்றி பெருமையை சொல்லிக் கொடுக்கின்றார்கள். நம்ம இந்தியாவின் பெருமைகளாக நம் பறைசாற்றிக் கொள்வதில் மிகப்பெரிய பல விஷயங்கள் உண்டு. அதுல வந்து நிறைய இருக்கு, நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய ஜனநாயகம், நம்மளுடைய தேர்தல் முறை, இது மாதிரி பல விஷயங்கள் உலக அரங்கில் மிக பிரம்மாண்டமாக பார்க்கப்படுகின்ற விஷயங்கள். அதுல முதன்மையாக ஒரு விஷயம் பிரம்மாண்டமா பார்க்கப்படுது, பயனுள்ளதாகவும் பார்க்கப்படுகிறது, என்னன்னா யோகா. யோகாவை வந்து எல்லா உலகத்திலும் மக்கள் அனைவரும் அதை கடைபிடிக்க தொடங்கி விட்டார்கள். அதன் காரணமாக தான் இந்த சர்வதேச யோகா தினம் என்பது கடைபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதன் ஒரு

0: இந்த பெருமையான ஒரு விஷயத்த எப்பவுமே என்னன்னா இந்தியால என்னன்னா நம்மளோட பெருமைகளை நம்ம அறியறதை விடவும் வெளிநாட்டர்கள் ரொம்ப அழகா அருமையா புரிஞ்சுக்கிறாங்க. அதை நம்ம மக்கள் அனைவரும் கொண்டாட வேண்டும், கடைபிடிக்க வேண்டும் என்ற நோக்கம் இந்த நிகழ்ச்சியின் நோக்கமாகும். அதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா, நீங்க நம்முடைய வெளித்தோற்றத்தை ஐயா அவர்கள் ரொம்ப அழகா சொன்னாங்க, எப்படி பொட்டு வைக்கணும், எப்படி கொண்டை போடணும் அப்படின்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. நம்மளுடைய வெளிப்புற தோற்றத்தை நம்ம ரொம்ப அழகா அழகுபடுத்திக்க விரும்புகிறோம், அதுக்காக செலவழிக்கிறோம். நீங்க வந்து பொட்டு வச்சுக்கிறீங்க, பூ வச்சுக்கிறீங்க, லிப்ஸ்டிக் போடுறீங்க, அதுக்கு நிறைய செலவழிக்கவும் செய்யறோம், நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிக்கிறோம். ஆனால் நம்ம உள்ள அழகை, உள்ள நலத்தை பாதுகாப்பதற்கு நாம எந்த முயற்சியும் எடுப்பதில்லை. அது எஸ்பெஷலி இந்த ஜெனரேஷன், இப்ப இருக்கின்ற காலகட்டத்தில் இருக்கிற மாணவ செல்வங்கள் எப்பொழுதும் தன் கைபேசியிலேயே இருக்கின்றார்கள். இவர்களுக்கு முக்கியமாக அவர்களுடைய மன நலத்தை காப்பதற்கு யோகா மிக மிக மிக பெரிய அளவில் பங்கு வகிக்கும். எனவே அனைவரும் யோகத்தை பயில வேண்டும். சின்ன சின்ன விஷயங்கள், யோகான்னு டெய்லி ஆசனா பண்ணணும், டெய்லி மெடிடேஷன் பண்ணணும், இதெல்லாம் இல்ல. ஒரு 5 நிமிடங்கள் நீங்கள் ஐயா சொன்ன மாதிரி உங்களை தினசரி வாழ்க்கையில் நம்ம செய்கின்ற செயல்களை ஒழுங்காக செய்தாலே நம்மளுடைய உடல் நலத்துல பாதி விஷயங்கள் நம்மளுக்கு சரியாக கிடைத்து விடும் என்கிறது. அந்த காலத்துல ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா யோகத்தில் 8 அங்கங்கள் உண்டு. அஷ்டாங்க யோகா சொல்லுவோம், யாமா, நியமா, தியானம், பிரதிகாரா, தாரணா, சமாதி அப்படின்னு ஒரு 7-8 அங்க நிலைகள் உண்டு. இதுல யாமா நியமா ஆசனா இந்த மூணும் வந்து புற விஷயங்களை சொல்லுது, மீதி 5 வந்து உள் விஷயங்கள், மனதை சார்ந்த விஷயங்கள். இந்த புற விஷயங்கள்னு சொல்லும் போது அந்த காலத்துல ஸ்கூல்ஸ்ல அசம்பிளி வைப்பாங்க, மாரல் கிளாஸ் வைப்பாங்க. வீட்டுல வந்து இங்க நிக்காத, இப்படி செய்யாத, 6 மணி ஆனா வாசப்படியில உட்காராத, வாசல தரையை விரிச்சு போட்டுட்டு இருக்காது, இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லுவோம்ல. இதுதான் யோகத்துல யாமா நியமா, செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை அப்படிங்கிற விஷயங்கள் தான் யாமா நியமா அப்படிங்கிற பெயர்ல அந்த காலத்துல நம்மளுடைய முன்னோர்கள் யாமா நியமாங்கிற ஒரு படிநிலையில வச்சிருந்தாங்க. நடைமுறையில இதை எல்லாம் மறந்து விட்டோம். இப்ப இங்க பெற்றோர்களோ இல்ல ஆசிரியர்களோ ஒரு குழந்தைங்கள்ட்ட போய் இது செய்யாது இல்ல இது இப்படிதான் செய்யணும்னா இந்த காலத்து மாணவர்கள், இந்த காலத்து குழந்தைகள் ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்பாங்க. இது ஏன் செய்யணும், இது ஏன் செய்யக்கூடாது அப்படிங்கிற கேக்குறாங்க. அதற்கான அறிவியல் பூர்வமான, அறிவியல் சார்ந்த, சமூகம் சார்ந்த விளக்கங்களை தான் இப்பொழுது நம்மளுடைய யோகா ஆசிரியர் திரு யோகா ஆனந்த் அவர்கள் மிக அழகாக, மிக அற்புதமாக நீங்க கேக்குறீங்களே, பொட்டு ஏன் இப்படி வைக்கணும், அதற்கான காரணத்தை ரொம்ப அழகா சொல்லி கொடுத்தாங்க. கொண்டு ஏன் இப்படி போடணும், ஏன் இப்படி உட்காரணும், ஏன் உட்காந்துதான் சாப்பிடணுமா, ஏன்னா டைனிங் டேபிள்ல சாப்பிடக்கூடாது, உட்காந்து சாப்பிட்டா என்ன பலன், இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம வழிமுறையில நிறைய செஞ்சுட்டே இருந்த பல விஷயங்களை நம்ம கடைபிடிக்க தவறி விட்டதுனால இப்ப நம்ம நிறைய வேல் நம்ம ஆஸ்பத்திரி நம்மளுடைய மருத்துவமனையில நம்ம செலவழிக்க வேண்டிய காலத்தையும் பணத்தையும் நேரத்தையும் செலவழித்துக் கொண்டிருக்கின்றோம். அதனால இதையெல்லாம் தவிர்த்து விட்டு நம்மளுடைய பாரம்பரியமான, நம் இந்தியாவின் பெருமைகளில் ஒன்றான இந்த யோகத்தையும் யோக முறையையும் நம் வாழ்வியலில், அன்றாட வாழ்க்கையில் கடைபிடித்தோம் என்றால் அனைவரும் மிக நலமோடும் வளமோடும் இருப்போம் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. எனவே இந்த நலம் நல்கும் யோகா நிகழ்ச்சி அனைவருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். நன்றி.
1: ரொம்ப சிறப்பாக ஒரு சிறப்புரையை ஆற்றிவிட்டார்கள் உடற்கல்வி பேராசிரியர் சுபஸ்ரீ அவர்கள். நிச்சயமாக மாணவிகளுக்கு எவ்வளவு சூப்பரா அவங்க அந்த உடற்கல்வியை சொல்லி கொடுப்பாங்கன்னு இந்த பேச்சிலேயே அவங்க புரிய வச்சுட்டாங்க. இப்ப இந்த பயிற்சி பெற்ற மாணவிகள் நம்ம கூட இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட நம்ம பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா.
2: எனது பேர் சரணலதா.
1: இன்னைக்கு யோகா இன்னைக்குதான் பண்றீங்களா, இதுக்கு முன்னாடி யோகா பண்ணிருக்கீங்களா?
2: நான் கொஞ்சம் கொஞ்சம் பழகி இருக்கேன், ஆனா இன்னைக்குதான் வந்து நல்ல விஷயங்களை கத்துக்கிட்டேன், நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். பிரேமானந்த ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். தனது கல்லூரியில வந்து இன்னைக்கு நடைபெற்ற யோகா தினத்தை பத்தி நான் கத்துக்கிட்ட விஷயங்களை நான் உங்கள்ட்ட ஷேர் பண்றேன். யோகா என்பது என்ன நம்ம நினைக்கிறோம், நம்மளோட உடல் ஆரோக்கியத்தையும் மன அழுத்தத்தையும் குறைக்கிறதுக்காக தான் வந்து நம்ம வாழ்க்கையில வந்து இந்த யோகா வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். இந்த யோகா பண்றது மூலமா நம்மளோட மன அழுத்தங்கள் அப்படிங்கறது வந்து குறையுது. அதனால வந்து இப்ப எனக்கு தெரிஞ்ச சில யோகா பத்தி நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். சூரிய நமஸ்காரம், இது எல்லாருமே வந்து நம்ம வாழ்க்கையில கேள்விப்பட்டிருப்போம். விடிய காலையில எழுந்தவனே சூரியனை பார்த்து நிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டுல இருக்க பெரியவங்க வயசானவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, பசங்களை பார்த்து காலையில எழுந்தி சூரியனை பார்த்து நின்று அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா, அந்த சூரிய ஒளி நம்ம மேல படும்போது நம்மளோட உடலுக்கு வந்து ரொம்ப நல்லது நடக்கும். நம்ம வந்து அந்த வாழ்க்கை வந்து நல்லா காலையிலேயே வந்து மன நிம்மதி கொடுக்கும் அப்படிங்கறதுக்காக வயசானவங்க எல்லாம் வந்து நம்மகிட்ட சொல்லுவாங்க. பண்றது மூலயமா உடல் எடை வந்து குறையும். உடல் வந்து எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கு, நல்லா குறைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலத்துல வந்து ஜிம்முக்கு போறாங்க, நிறைய வந்து டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் நீங்க பண்ணாம இந்த யோகா பண்றது மூலயமா இந்த உடல் எடையை வந்து நம்ம குறைச்சிக்கலாம். மர ஆசனம், இக்தாக்ஷனா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து உடல் சமநிலை மற்றும் கவனத்திறனை அதிகரிக்கிறது. ஸ்கூல் பசங்களா இருக்கட்டும், காலேஜ் பசங்களா இருக்கட்டும், எனக்கு படிப்பே ஏறல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம், ஃபீஸ் கொடுத்து டியூஷன் சென்டர் வைக்கிறோம், ஒன்னும் இல்ல காலையில ஏந்திருக்கிறீங்க. உடல் இந்த மராட்சனா உங்களோட புருவத்தை வந்து ஒருங்கிணைத்து மன அழுத்தத்தை கொண்டு வந்து ஒரு 5 நிமிஷம் உட்காந்து நீங்க வீட்டுல வந்து அந்த யோகாசனம் பண்ணீங்க அப்படின்னா உடல் சம நிலையாகும், உங்க கவனத்தை வந்து அதிகரிக்கும்.
1: மரம் மாதிரி நின்னா மராசனம் இல்லையா, மன அமைதியை தந்துவிடும்.
2: ஆமா, புஜங்க

0: சாசனம் இது என்ன பண்ணும் அப்படின்னா முதுகெலும்ப வந்து வலுப்படுத்தும். வயசானவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா, எனக்கு மூட்டு வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குது, ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் போவாங்க. அந்த மாதிரி போகாம இந்த புஜங்காசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனத்தை வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா இந்த முதுகு வலி எல்லாம் வந்து குறைஞ்சிடும். வஜ்ராசனம், வஜ்ராசனம் அப்படிங்கறது வந்து நான் ஃபுல்லா சாப்பிட்டுட்டேன், என்னால எதுவுமே பண்ண முடியல, ஏந்திரிக்க முடியல, எங்க போக முடியல. இந்த வஜ்ராசனம் எதுக்கு இருக்கு, பண்ணா செரிமானத்தை வந்து நம்மளுக்கு வந்து அதிகப்படுத்தும், நல்லா வந்து இன்னும் நம்மளால ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஆரோக்கியமா வந்து நம்மளால பண்ண முடியும். பத்மாசனம், பத்மாசனம் அப்படின்னா வந்து என்னன்னா மன அமைதி தந்து தியானத்துக்கு ஏத்த ஆசனம். யோகாவிலேயே ரொம்ப பெஸ்ட் அப்படின்னா இந்த பத்மாசனத்தை சொல்லலாம். ஒரு இடத்துல உட்காந்து நம்மளோட கைகளை வந்து ஒருங்கிணைத்து மூச்சு இழுத்து வெளியில விடும்போது நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். மன அழுத்தம் வந்து ரொம்பவே வந்து சாதுவாகி நம்ம வந்து ஒரு நல்ல விஷயங்களை வந்து ஈஸியா பண்ணலாம். தடாசனம், உடல் நிலையை வந்து சரி செய்து சமநிலையை மேம்படுத்துது. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா வந்து நீங்க உடனே வந்து ஐயோ என்னால முடியல, என்னால ஏந்திரிக்க முடியல, என்னால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு யோசிக்காம இந்த யோகா பண்றது மூலமா வந்து இந்த வாழ்க்கையில வந்து ஒரு நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம வந்து செய்யறதுக்கு ஆக்டிவா இருக்கிறதுக்கு இந்த யோகா யூஸ் ஆகுது. வந்து நிறைய கத்துக்கிட்டேன். இந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்றதுக்கு இந்த யோகாவை வந்து நீங்களும் வந்து அன்றாட வாழ்வுல பயன்படுத்துங்க. நன்றி,
1: ரொம்ப நன்றி, ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அடுத்த ஒரு மாணவி காத்திருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் சுபாகாமி
1: சார். என்ன படிக்கிறீங்க?
2: நான் வந்து பிஎட் படிச்சுட்டு இருக்கேன், முதலாம் ஆண்டு படிச்சுட்டு இருக்கேன். யோகாவை பற்றி ஒரு சில வார்த்தைகள் மட்டும் சொல்றேன். யோகா செய்தால் உடல் ஆரோக்கியமும் மன அமைதியும் கிடைக்கின்றது. உடல் நிகழ்வு தன்மை மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் அதிகரிக்க உகிறது. தினமும் யோகா செய்வதால் மன அழுத்தம் குறைந்து கவனத்திறமை மேம்படுத்துகிறது. முக்கியமான வாழ்க்கை வாழ யோகா தினமும் செய்ய வேண்டும்.
1: ரொம்ப நன்றி, ஒரு நல்ல தொடக்கமாக இது இருக்கட்டும். நேர்களே, கல்வியல் கல்லூரி மாணவர்கள் அப்படின்னு பாக்கும்போது இவங்க எல்லாமே ஆசிரியர்களா மாற போறாங்க. இவர்கள்ட்ட நிறைய மாணவர்கள் படிக்க போறாங்க. அவங்களுக்கும் இந்த யோகா பயிற்சிகளை வந்து இவர்கள் மூலமாக சென்று சேரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இப்போது நமக்கு பிறக்கிறது. அடுத்து ஒரு மாணவர் வர்றாங்க, அவங்கள்ட்ட பேசலாம். வணக்கம்.
3: முத்துக்குமார், பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் பயாலஜிக்கல். யோகாவின் முக்கியத்துவம், அதன் சிறப்புகள் மற்றும் வாழ்வில் அதனால் கிடைக்கும் பல்வேறு நன்மைகளை எடுத்துரைக்கும் வகையில் ஆகாஷ்வாணி காரைக்கால் வழங்கிய நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ளதாகவும் அறிவூட்டுவதாகவும் அமைந்தது. யோகா என்பது வெறும் உடற்பயிற்சி மட்டுமல்ல, உடல் மனம் மற்றும் சுவாசத்தை ஒருங்கிணைக்கும் ஒரு முழுமையான வாழ்வியல் முறையாகும். தொடர்ந்து யோகா செய்வதன் மூலம் உடல் நெகிழ்வு தன்மை அதிகரிக்கிறது, உடல் ஆரோக்கியம் மேம்படுகிறது, மன அழுத்தமும் குறைகிறது, சிந்தனை தெளிவு மற்றும் கவன ஒருமைப்பாடு வளர்கிறது. யோகாசனங்கள், பிராணாயாமம் மற்றும் தியானம் போன்ற பயிற்சிகள் அமைதியான மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வழிகாட்டுகின்றன என்பதை இந்நிகழ்ச்சி மூலம் நாங்கள் அறிந்து கொண்டோம். மேலும் நெற்றியில் பொட்டு வைப்பது போன்ற நமது பாரம்பரிய நடைமுறைகள் மன ஒருமைப்பாடு மற்றும் அமைதியுடன் தொடர்புடையது என்பதை தெரிந்து கொண்டோம். யோகா மற்றும் நமது பண்பாட்டின் சிறப்புகளை அழகாக எடுத்துரைத்த ஆகாஷ்வாணி காரைக்கால் நிகழ்ச்சி குழுவிற்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி,
1: ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அடுத்து ஒரு மாணவர் யோகா பயிற்சியை பற்றி தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வர்றாங்க, சொல்லுங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: வணக்கம், என் பேர் பாபு. நான் கல்வியில் முதலாம் ஆண்டு தமிழ் துறையில படிக்கிறேன். அதாவது யோகான்றது வந்து இந்த உடலை வடிவமைக்கிறதுக்கு எத்தனையோ வழிமுறைகள் இருந்தாலும் நம்முடைய மனதை வடிவமைக்கிறதுக்கு உண்டான ஒரு வழிமுறைகள் தான் இந்த யோகா முறை. இந்த யோகா முறையை வந்து முதல் முதல்ல யோகாசனத்தை பற்றி முதல் முதல்ல எடுத்துரைத்தவர் யாருன்னு பார்த்தா நம்முடைய பதஞ்சலி முனிவர். அவர் தான் முதல் முதல்ல யோகாசனத்துக்கு எப்படி எல்லாம் செய்யணும், எந்தெந்த நடைமுறைகள்ல செய்யணும்ன்றதை முதல் முதல் சொன்னாரு. அது மட்டும் இல்லாம நம்முடைய தமிழ் இலக்கியங்களான திருமூலருடைய திருமந்திரத்துல இந்த யோகாவை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதுல இந்த யோகாவினுடைய 8 படிநிலைகள் இருக்கு. அந்த படிநிலைகள் என்னன்னு பார்த்தோம்னா யமம், ஆசனம், பிராணயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இந்த 8 படிநிலைகள் மூலமா இந்த தியான முறைகளை செய்யலாம் அப்படின்னு திருமலை சொல்லியிருக்காரு. இந்த 8 படிநிலைகளை ஒவ்வொரு நிலைக்கும் ஒவ்வொரு பாடல் மூலமா சொல்லியிருக்காரு. அந்த ஒவ்வொரு பாடலும் இப்ப சொல்றதுக்கு முடியாது. அதனால யோகாவுடைய முக்கியமான பிராணாயாமம், அதாவது மூச்சு பயிற்சி, அந்த மூச்சு பயிற்சிக்கு உண்டான பாடல் என்னன்னா ஏறுதல் பூரகம் ஈரெட்டு வாமத்தால், ஆறுதல் கும்பம் கழுத்து நாளவில், ஊறுதல் 32 அதிரேசகம், மாறுதல் ஒன்றின் கண் வஞ்சகமாமே. அதாவது பூரகம்னா முதல்ல மூச்சை வந்து இடது நாசி வழியா உள்ளிழுக்கணும். எத்தனை வினாடினா 16 வினாடி இடது நாசி வழியா மூச்சை உள்ள இழுத்து, 64 வினாடி மூச்சை உள்ள நிலை நிறுத்தி, 32 வினாடி வலது நாசி வழியா வெளியிட்டோம்னா அந்த நம்ம உள்ள இழுக்கக்கூடிய மூச்சை வந்து நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய எல்லா பாகங்களுக்கும் சென்றடையும் அப்படின்னு திருமூலர் சொல்றாரு. நன்றி.
1: நேர்களே, நலம் நல்கும் யோகா நிகழ்ச்சியில இன்னைக்கு மனநல நல்வாழ்வுக்கான யோகா மற்றும் தியான பயிற்சிகளை நம்ம காமராஜர் கல்வியியல் கல்லூரி வளாகத்திலிருந்து நேரடி பயிற்சியாக பேராசிரியர் பிரேம் ஆனந்த் அவர்கள் வழங்கினார்கள். இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக இந்த இடத்துல காமராஜர் கல்வியியல் கல்லூரி நிர்வாகத்தினரும் நம்முடைய ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்து மிகச்சிறப்பாக இப்போது நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. நன்றி சொல்ல இந்த கல்லூரி மாணவி வர்றாங்க, அவங்களுடைய நன்றி உரையை இப்ப கேட்கலாம்.
5: சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு காரைக்கால் ஆகாஷ்வாணியின்

0: சிறப்பு நேரடி யோகா அமர்வை வெற்றிகரமாக நடத்த உதவிய அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய யோகா பயிற்சியை மிகுந்த பொறுமையுடனும் திறமையுடனும் பயிற்சி அளித்த தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக முன்னாள் யோகா பேராசிரியர் திரு பிரேம் ஆனந்த் அவர்களுக்கு எங்களது நன்றிகள். தங்களின் உற்சாகமான வழிகாட்டுதல் தொடக்க நிலை பயிற்சியாளர்களிருந்து அனுபவம் உள்ளவர்கள் வரை அனைவருக்கும் யோகாவை எளிதாக புரிந்து கொள்ள உதவியது. இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஆகாஷ்வாணியின் நிகழ் உதவி இயக்குனர் திருமதி காயத்ரி ராஜசேகரன் அவர்களுக்கும், நிகழ்ச்சி பொறுப்பாளர்கள் திருமதி பிரியா ஆஷா மற்றும் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இருந்து வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எங்களது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வை ஆதரித்து ஆரோக்கியமான உடலில்தான் ஆரோக்கியமான மனம் குறிக்கொள்கிறது என்பதை நினைவூட்டிய பெருந்தலைவர் காமராஜர் கல்வியியல் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ஆர் கந்தவேல் ஐயா மற்றும் உடற்கல்வி பேராசிரியர் டாக்டர் சுபஸ்ரீ அம்மா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். மேலும் பின்னணியில் உழைத்த அனைத்து ஆசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள் மற்றும் தன்னார்வலர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தங்களின் அர்ப்பணிப்பான பணி இந்நிகழ்வை சிறப்பாக நடத்த உதவியது. இறுதியாக இன்று ஆர்வத்துடன் பங்கேற்ற அனைத்து மாணவ மாணவர்கள் மற்றும் பங்கேற்பாளர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். உங்கள் உற்சாகமான பங்கேற்பு ஆரோக்கியம், சமநிலை மற்றும் ஒற்றுமை ஆகியவற்றின் மீதான நமது அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துகிறது. யோகா என்பது ஒரு நாள் மட்டும் கடைபிடிக்கப்படும் செயல்பாடு அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. இன்று பெற்ற அமைதியையும் புத்துணர்ச்சியையும் நமது அன்றாட வாழ்வையும் தொடர்ந்து கடைபிடிப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
1: ரொம்ப சிறப்பாக நன்றியுரை வழங்கிய மாணவிக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளலாம்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது நலம் நல்கும் யோகா. மனநல நல்வாழ்விற்கான யோகா மற்றும் தியானம் குறித்து காரைக்கால் பெருந்தலைவர் காமராஜர் கல்வியியல் கல்லூரியில் இம்மாதம் 18 அன்று நடைபெற்ற சர்வதேச யோகா தின சிறப்பு நிகழ்ச்சியின் சில பகுதிகள். நிகழ்ச்சியில் பங்கேற்றவர் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம்பட்டம் நெடுங்குளம் முன்னாள் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக யோகா பேராசிரியர் டி. பிரேமானந்த் அவர்கள்.

நேர்களே, காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

0: நேரம் 8:30 நேரடி கேட்கலாம். காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கும் காற்றில் வரும் காணம் நிகழ்ச்சி பகுதியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம் பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நிகழ்ச்சியில் உங்களது விருப்பமான பாடல் இடம்பெற 04368 என்ற முன்னணி பெண்ணோடு 299480 299580 231231 என்ற தொலைபேசி எண்களிலோ 9566427231 என்ற அழைப்பேசி எண்ணிலோ அழைத்து வரலாம். உங்களுடைய விருப்ப பாடலை நீங்கள் தொலைபேசி வாயிலாக கேட்கும் அதே நேரத்தில் நம்முடைய ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு போட்டு

போட்டிருக்கிறோம். ஸோ உங்களுடைய கமெண்ட்டை கண்டிப்பாக நீங்கள் அதில் பதிவிடலாம். இன்றைக்கி தலைப்பு, உங்கள் வீட்டில் மிக கண்டிப்பானவர் யார் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம போஸ்டரில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு கேள்வி. மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை நம்ம ஃபேஸ்புக் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள்.

0: தன் விருப்பப்படலுக்காக நம்மோடு இணையக்கூடிய முதல் நேயர் யாரு எங்கன்றதை பார்ப்போம். வணக்கம்.
1: வணக்கம் சார், நாகை மாவட்டம் கருங்கலிலிருந்து ரமேஷ் பேசுறேன்.
0: சொல்லுங்க ரமேஷ் சார், என்ன பாடல் உங்களுக்கு கொடுக்கலாம்?
1: மன்னன் படத்திலிருந்து அம்மா என்று அழைக்காத
0: பாடல் கொடுத்துடலாம் சார். அழைத்தமைக்க நன்றி.
1: நன்றி.
0: நாளை காலை 7:55 காரைக்கால் சக்தி டிவிஎஸ் வழங்கும் அற்புத திருவந்தாதி அருளிய அம்மையார்.
2: டிவிஎஸ் ஐக்யூ குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ்இல் இப்போது வாங்கலாம்.
0: நாளை காலை 9:35 காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் வழங்கும் மாங்கனி திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்த செய்தி வழங்குகிறார் கோவில் நிர்வாக அதிகாரி அவர்கள்.
3: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை மாலை 5:30 காரைக்கால் சக்தி டிவிஎஸ் வழங்கும் அற்புத திருவந்தாதி அருளிய அம்மையார்.
2: டிவிஎஸ் ஐக்யூ குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ்இல் இப்போது வாங்கலாம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
7: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
8: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
9: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: உங்க வீட்டில் மிக கண்டிப்பானவர் யார் அப்படிங்கறத நம்ம ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு போட்டிருந்தோம். அதற்கு நிறைய பேர் தங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. முதலாவதாக அவரிக்காடு வித்யா வீரமணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் வீட்டில் மிகவும் கண்டிப்பானவர் நான் தான், நான் எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருப்பேன், அதே மாதிரி எல்லாரும் கரெக்டாக இருக்கணும்னு நினைப்பேன் அப்படின்ட்டுருக்காங்க. அதே மாதிரி ஐயாவாடி அசோக் ராஜ் கனிமொழி அவங்களும் தான் சொல்லியிருக்காங்க, எங்கள் வீட்டில் கண்டிப்பானது நான் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கலைவாணி வெங்கடேஷ் வாட்டார் மன்னார்குடியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் வீட்டில் மிகவும் கண்டிப்பானவர் நான் தான், நான் எல்லா விஷயத்திலும் கரெக்டாக இருப்பேன் அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. மேலவடுதுறை எஸ் சேப்பு விஜயராகவன் அவர் அப்படி தான் சொல்லியிருக்கிறாரு, எங்கள் வீட்டில் நான் தான் கண்டிப்பானவர், அவ்வளவு தாங்க அப்படின்ட்டுருக்காங்க.

0: தன் விருப்பப்படலுக்காக நம்மோடு இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யாரு?
1: திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையம், ஜான் ஹாஜா நஜிமுதீன்.
0: சொல்லுங்க ஜான் ஹாஜா நஜிமுதீன் சார். நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: என்ன பாடல் கொடுக்கலாம்
1: இன்னைக்கு நிகழ்ச்சியில? பட்டா கட்டி பைரவன் படத்துல பாலு ஐயா அவர்கள்லாம் ஜானகி அம்மாவும் பண்ண இங்கு இங்கு செல்லும் எண்ணங்கள், அந்த பாடல் சார்.
0: பாடல் கொடுத்துடலாம் சார். அழைத்து மிக்க நன்றி.
1: மிக்க நன்றி சார், வாய்ப்பு கொடுத்து.
0: பேரளம் செந்தில் கண்ணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் வீட்டில் மிகவும் கண்டிப்பானவர் என் மனைவி தான் சார் அப்படின்ட்டு இருக்காங்க. கடல் துறைமுகம் சுரேஷ், வேற யாருங்க எங்கள் வீட்டில், எங்கள் பாட்டி தான் மிகவும் கண்டிப்பானவங்க, கவனமாகவும் இருப்பாங்க. அவங்க கிட்டேருந்து அப்படியே எங்கள் எனக்கும் அந்த விஷயம் வந்துடுச்சு. நானும் இப்போ அப்படி தான் இருக்கேன்ட்டுருக்காங்க. மயிலாடுதுறை சேந்தங்குடி ரத்ன ஜவஹர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் வீட்டில் என் சகோதரருடன் வாழ்ந்த காலங்களிலும் சரி, தற்போது என் பிள்ளைகளுடன் இருக்கும் போதும் நான் தான் என் குடும்பத்தில் கண்டிப்பானவன் எல்லா விஷயத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சோழை மற்றும் இதழ் நடுவதற்கான தார்ப்பாய்கள் சல்லு செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
2: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
3: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
2: ஜிஎல் மருத்துவமனை
3: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
4: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
5: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
4: விபிஎன் கண் மருத்துவமனை, தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் வலுபடா நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மளிகை வழங்கும் பசுந்தளிர்.
6: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொலமுத.
7: வீட்டு உபயோக பொருட்கள்
8: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
9: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை பிற்பகல் 1:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. நாளை 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி செட் வழங்கும் உழவர் அரங்கம்.

0: ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
2: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: தன் விருப்பப்படலுக்காக நம்முடைய இணையக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார். யாரு?
1: தெரிஞ்ச ஜார்ஜ்.
0: சொல்லுங்க ஜார்ஜ் சார், என்ன பாடல் கொடுக்கலாம் உங்களுக்கு?
1: எனக்கு புவனா ஒரு கேள்விக்குறி என்ற படத்துல ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜ்யம் இல்லையால என்ற பாடலை அனைத்து நேயர்களுக்காகவும் வழங்க சார்
0: பாடல் கொடுத்துடலாம் சார். அழைத்தமைக்கு நன்றி.
1: நன்றி. வணக்கம்.

0: நனிலம் அம்பலவாணன் என்ன பதிவுக்கான கமெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எங்கள் வீட்டில் மிகவும் கண்டிப்பானவர் நான் தான் சார், நான் எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன் கோட்டையிலேருந்து பாரியோல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்கள் வீட்டில் மிகவும் கண்டிப்பானவர் எங்கள் அப்பா தான் அப்படின்ட்டு இருக்காரு. அண்ணப்பன்பேட்டை ஜோதி, எங்கள் வீட்டில் கண்டிப்பானவர் நான் தான், என் கணவர் பொறுமையின் சிகரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
4: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நிகழ்ச்சல் ஒளிகருக்கும் நிறைவான பாடலுக்காக நம்முடைய இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
1: அன்பு அறிவிப்பாளருக்கு இனிய இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம் சார். யாரு?
1: மேட்டுப்பாளையம் நாகராஜன்.
0: சொல்லுங்க நாகராஜன் சார், என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: வேலைக்காரன் மரத்துல இருந்து வா வா வஞ்சி மலர்
0: பாடல் கொடுத்துடலாம் சார். அழைத்தமைக்கு நன்றி,
1: வணக்கம்.
0: தொடர்ந்து நம்ம ஃபேஸ்புக் உடைய கமெண்ட்ஸை பார்க்கலாம். திருநாகேஸ்வரம் சதீஷ்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒன்லி ஸ்டிக் பர்சன் என்னுடைய கிராண்ட் ஃபாதர் மிஸ்டர் தங்கராஜ் அப்படின்னு இருக்காரு. காட்டூர் எஸ் சிவகுமார் அம்மா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. குமகோணம் குமரன் வேற யாரு, நான் தான் சார் அப்படின்னு இருக்காரு. மோகன்தாஸ் ராஜதுரையும் வேற யாரு, நான் தான் சொல்லியிருக்கிறாரு. மேமாத்தூர் அமுதா சேகர் எங்கள் வீட்டில் நான் தான் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. நல்ல பெருமாள் எனது தந்தை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கொரநாட்டு கருப்பூர் ஜி பிரபாகரன் எங்கள் வீட்டில் அனைத்தும் நான் தான், வீட்டு தலைவனும் நான் தான், வீட்டோட வில்லனும் நான் தான், ஹீரோவும் நான் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசெட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
2: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
3: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 மயிலாடுதுறை தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வழங்கும் இன்சொல் அமுது. மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானதை எடுத்து உழைக்கும் பூமெக்ஸ்.
4: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
5: பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
0: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்ல வழங்கும் பசுந்தளிர்.
7: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: மளிகை பொருட்களை மலிவில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நல்ல அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ். உங்கள் கடையை கும்பகோணம் தரமான தார்பகல் கோர்ஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்படணும் கும்பகோணம் திருவாரூர்.
8: ஹார்ட்வேர் பிளம்பிங் ஐட்டம்ஸ் டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
0: நாளை மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் சொல்லி வழங்கும் கதையும் காணும். 5:15 திருத்துறைமுடி ஏபிசி கோல் பாலஸ் வழங்கும் தங்கமானவர்கள். காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடைசெய்தர் சொல்லி வழங்கும் தகவல் சுரங்கம். இவனத்தின் நிகழ்ச்சிகள். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனிச்சன் பிரிப்ஸ் வழங்கும் ஊரும் உணவும்.

0: நேர்கள் இவரை கேட்டது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்கமாளிகை வழங்கிய காற்றில் வரும் காலம் நிகழ்ச்சி பகுதியை வழங்கி ஒரு நிகழ்ச்சி நடத்தி வழங்கும் பிஎஸ்ஆர் தங்கமாளிகை காரைக்கால் தங்க நகைகளுக்கு மேற்கொண்டு சேதாரம் படத்தை மிச்சப்படுத்தும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்கமாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால் பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: தொடர்வது ஆங்கில செய்திகள்.
2: குட் ஈவினிங், This is Akashvani and I'm Saira Mujtaba with the news at 9. The headlines. Prime Minister Narendra Modi says BRICS has vital role in deepening security cooperation and addressing challenges like terrorism and cyber security. President Draupadi Murmu presents Padma Awards at 2nd Civil Investiture Ceremony. Journalist P. Narayanan, tennis legend Vijay Amrit Raj, actors Mammootty and R. Madhavan and singer Alka Yagnik among renowned recipients. Government says it is making advanced preparations to help farmers deal with the possible impact of weak monsoon caused by El Nino. IMD issues orange alert for thunder squall in Delhi, Haryana, Chandigarh and West Uttar Pradesh till tomorrow. Indian men's hockey team beat arch rivals Pakistan 4-3 in opening match of FIH Pro League in London. And in FIFA World Cup, Portugal to take on Uzbekistan in Houston, US.

வந்தியத்தேவன் பள்ளிப்படை தூணுடன் சேர்த்து கட்டப்பட்டிருந்தான். சற்று தூரத்தில் அவன் குதிரை ஒரு மரத்தில் கட்டப்பட்டிருந்தது. நந்தினி பல்லக்கில் ஏறிக்கொண்டு போய்விட்டாள். சிம்மாசனத்தை இரண்டு ஆட்கள் தூக்கிச் சென்றார்கள்.

0: ரவிதாசன் கோஷ்டியார் சிறுவனை அழைத்து கொண்டு விரைந்து போய்விட்டார்கள். அவர்களுடன் சென்ற தீவர்த்தியின் வெளிச்சமும் சிறிது சிறிதாக மங்கி மறைந்துவிட்டது. வந்தியத்தேவனைச் சுற்றிலும் கன்னங்கரிய காரிருள் சூழ்ந்தது. சிறிது நேரத்துக்கு முன்னால் அங்கு பார்த்த காட்சிகள், நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் கனவோ எனத் தோன்றியது. இருட்டில் ராட்சத வௌவால்கள் சடபடவென்று தங்கள் அகன்ற சிறகுகளை அடித்து கொண்டன. ஊமை கோட்டான்கள் உருமின. நரிகள் லகோரமான குரலில் முறை வைத்து ஊளையிட்டன. ஊளையிட்டு கொண்டே அவை நெருங்கி வருவது போல வந்தியத்தேவனுக்கு உணர்ச்சி ஏற்பட்டது. காட்டில் இனந்தெரியாத உருவங்கள் பல நடமாடின. கடம்பூர் மாளிகையில் அவன் கண்ட கனவு நினைவுக்கு வந்தது. ஆயிரம் நரிகள் வந்து தன்னை சூழ்ந்து கொண்டு பிடுங்கி தின்னப் போவதாக எண்ணி நடுங்கினான். அவசர அவசரமாக கட்டுக்களை அவிழ்த்து கொள்ள பார்த்தான். லேசில் அந்த கட்டுக்கள் அவிழ்கிற விதமாக தெரியவில்லை. வெளிச்சம் இருந்தால் கட்டுக்களை அவிழ்ப்பது சிறிது சுலபமாக இருக்கும். ஆனால் வெளிச்சம் என்ற அறிகுறியே அங்கில்லை. மின்னல் வெளிச்சமும் இல்லை, மின்மினி வெளிச்சங்கூட இல்லை. வானத்தில் ஒருவேளை மேகங்கள் அகன்று நட்சத்திரங்கள் தோன்றியிருந்தாலும் அவற்றின் வெளிச்சம் அந்த காட்டுக்குள் நுழைய இடமில்லை. ஆகா, அது என்ன சத்தம்? காட்டில் எத்தனையோ ஜந்துக்கள் நடமாடும், அதில் என்ன அதிசயம்? இல்லை இல்லை, இது மனிதனுடைய காலடி சத்தம் மாதிரி இருக்கிறதே. குதிரை லேசாக கனைத்தது. கால்களை மாற்றி மாற்றி வைத்து அவஸ்தைப்பட்டது. ஒருவேளை புலி கிளி வருகிறதா என்ன? வந்தியத்தேவன் கட்டை அவிழ்க்க அவசரப்பட்டான். பயனில்லை. அதோ ஒரு உருவம், அந்த காரிருளில் ஒரு கரிய நிழல் போன்ற உருவம். மனித உருவமா அல்லது வேறு என்னவாக இருக்க முடியும்? அது நெருங்கி நெருங்கி வந்தது. வந்தியத்தேவன் தன்னுடைய மனோதைரியம் முழுவதையும் சேகரித்து கொண்டான். தன்னுடைய தேகத்தின் பலம் முழுவதையும் காலில் சேர்த்து கொண்டான். ஓங்கி ஒரு உதை விட்டான். வீலென்று சப்தம் போட்டுக்கொண்டு அந்த உருவம் பின்னால் தாவிச் சென்றது. சிறிது தூரம் பின்னால் சென்றதும் டனார் என்று ஒரு சத்தம். பள்ளிப்படை சுவரில் அது மோதிக்கொண்டது போலும். பின்னர் அங்கேயே அந்த உருவம் சிறிது நேரம் நின்றது. பள்ளிப்படை சுவரில் சாய்ந்து கொண்டு நிற்பதாக தோன்றியது. இருட்டில் விவரம் தெரியாவிட்டாலும் அந்த உருவம் தன்னையே உற்று பார்த்து கொண்டிருப்பது போல வந்தியத்தேவனுக்கு உணர்ச்சி ஏற்பட்டது. கட்டுக்களை அவிழ்த்து கொள்வதற்கு மேலும் அவசரமாக அவன் முயன்றான். அந்த மந்திரவாதி பிசாசுகள் இவ்வளவு பலமாக முடிச்சுக்களை போட்டுவிட்டன. ஆகட்டும், மறுதடவை அந்த ரவிதாசனை பார்க்கும்போது சொல்லிக் கொடுக்கலாம். அந்த உருவம் இடம் விட்டு பெயர்ந்தது. பள்ளிப்படைக்குள்ளே போவது போல தோன்றியது. சிறிது நேரத்துக்கெல்லாம் பள்ளிப்படை கோவிலுக்குள் கூழாங்கற்கள் மோதுவது போல டன் டன் சத்தம் சில முறை கேட்டது. கோவில் வாசலில் வெளிச்சம். அதோ அந்த உருவம் கையில் ஒரு சுளுந்தை பிடித்து கொண்டு கோவிலுக்கு வெளியே வருகிறது, தன்னை நோக்கி வருகிறது. அது ஒரு காளாமுக வீர சைவனின் உருவம். நீண்ட தாடியும் சடைமுடியும் மண்டை ஓட்டு மாலையும் அணிந்த பயங்கரமான உருவம் வந்தியத்தேவன் அருகில் வந்து வெளிச்சத்தை தூக்கி பிடித்து அவனை உற்று பார்த்து கொண்டு நின்றது. பயங்கர தோற்றம் கொண்டிருந்த அந்த காளாமுக சைவரை அந்த நேரத்தில் அந்த இடத்தில் பார்க்கும் வந்தியத்தேவன் ஒரு கணம் திகிலடைந்தான். பிறகு அவனுக்கு இயற்கையான துணிச்சல் திகிலை விரட்டி அடித்தது. இவனை எங்கேயோ பார்த்திருக்கிறேனே, எங்கே என்று சிந்தித்தான். ஆம் ஆம், அரிச்சந்திர நதிக்கரையில் மரத்தடியில் படுத்திருந்த போது இரண்டு பேர் வந்து உற்று பார்த்து விட்டு போகவில்லையா? அவர்களில் ஒருவன் இவன். அவ்வளவுதானா? ஒரு தடவை மட்டும் பார்த்த முகமா இது? அந்த கூரிய பார்வையுள்ள கண்கள் வேறு எங்கேயும் பார்த்ததில்லையா? இதற்குள் காளாமுக சைவன் அவனை உற்று பார்த்து விட்டு என்று சிரித்தான். அந்த குரல் அடிக்கடி கேட்ட குரல் போல் இருக்கிறதே, நீதானா?
1: உனக்காகவா இந்த நள்ளிரவில் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தேன்
0: என்று காளாமுக சைவன் கூறிய போது அவன் வேண்டுமென்று சிறிது குரலை மாற்றிக்கொண்டு பேசியதாக தோன்றியது. பின்ன யாருக்காக வந்த என்று வந்தியத்தேவன் கேட்டான்.
1: இளவரசரை தேடிக்கிண்டு வந்தேன்
0: என்றான் காளாமுகன். எந்த இளவரசரை?
1: உனக்கு என்ன அதை பத்தி? நீ ஏன் கேட்கிற?
0: நானும் ஒரு இளவரசன்தான், அதனால் தான் கேட்டேன்.
1: இளவரசனோட முகலட்சணத்தை பாரு.
0: என் முகலட்சணத்துக்கு என்ன ஐயா குறைவு? உம்மை போல தாடி மீசையும் சடைமுடியும் எலும்பு மாலையும் அணிந்தால் என் முகம் லட்சணமாகி விடுமா?
1: அணிஞ்சு பாரு, அப்ப தெரியும்.
0: தாடி மீசையும் ஜடைமுடியும் எத்தனை நாளில் வளரும்?
1: அது என்ன பிரமாதம், ஒரே நாளில் வளர்ந்துடும். வேணும்னா ஒரு நாழிகையில கூட.
0: அப்படித்தான் இருக்கும் என்று நானும் நினைத்தேன்.
1: என்ன நினைச்சா?
0: ஒன்றுமில்லை. என்னை கட்டியிருக்கும் கட்டுக்களை அவிழ்த்து விடு, நானும் உங்கள் கோஷ்டியில் சேர்ந்து விடுகிறேன்.
1: போதும் போதும், ஒன்ன மாதிரியான ஒற்றர்கள் இன்னும் யாரோ எங்க கூட்டத்தில் இருக்கிறாங்க. அதனால தான் எங்கள் மகாசங்கம் இன்று அப்படி முடிந்தது.
0: எப்படி முடிந்தது?
1: மகாசங்கத்துக்கு இளவரசர் வரப்போறாரு. அவர் சிம்மாசனம் ஏறினதும் எங்க மகாகுருவை ராஜகுருவாய் ஏற்றுக்கொள்வதாய் வாக்களிக்க போகிறார் என்று காத்திருந்தோம். இளவரசர்

0: வரவே இல்லை.
1: என்னை கட்டவிழ்த்து விடு. இளவரசர் ஏன் வரவில்லை என்று நான் தெரியப்படுத்துகிறேன்.
0: எந்த இளவரசர்?
1: வேறு யார்? கண்டராதித்தரின் குமாரர் மதுராந்தகர்தான்.
0: நான் ஊகித்தது சரி.
1: என்னை யூகித்தாய்?
0: நீ ஒற்றன் என்று யூகித்ததை சொல்லுகிறேன்.
1: எதை கொண்டு யூகித்தாய்?
0: இளவரசரை தேடிக்கிண்டு வந்தபோது இந்த காட்டுக்குள்ளிருந்து சிலர் வெளியேறத பார்த்தேன். அவர்கள் இன்னார் என்று எனக்கு தெரியும். நீ ஒற்றன் என்று சந்தேகித்துத்தான் அவர்கள் உன்னை கட்டி போட்டிருக்க வேண்டும். ஆனால் உன்னை உயிரோடு ஏன் விட்டு போனார்கள்? இதுதான் தெரியல.
1: அதை நான் சொல்லுகிறேன். என்னை கட்ட அவிழ்த்து விடு.
0: நீ ஒன்றும் சொல்ல வேணாம். உன்னை கட்ட அவிழ்த்து விடவும் முடியாது. நான் சொல்லுகிறபடி செய்யறதா நீ ஒப்புக்கின்றா?
1: நீ சொல்லுகிறபடி என்ன செய்ய வேண்டும்?
0: உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்கள்ல தலையிடுறதில்லைன்னு ஒப்புக்கிண்டு 108 தோப்புகரணம் போடணும்.
1: அப்படியா சமாச்சாரம்? என்றான் வந்தியத்தேவன். இந்த பேச்சு நடந்து கொண்டிருந்த போதெல்லாம் அவனுடைய கைகள் சும்மா இருக்கவில்லை. மெல்ல மெல்ல கட்டுக்களை அவிழ்த்து கொண்டே இருந்தன. 108 தோப்புக்கரணம் போட வேண்டும் என்று காலாமுகன் கூறிய போது எல்லா கட்டுக்களும் அவிழ்ந்துவிட்டன. பாய்ந்தான் வந்தியத்தேவன். அவனை கீழே தள்ளினான். காலாமுகன் கையில் ஏந்தியிருந்த சுளுந்து பக்கத்தில் விழுந்தது. ஆனால் அடியோடு அணைந்து விடாமல் சிறிது வெளிச்சம் கொடுத்து கொண்டிருந்தது. கீழே விழுந்த காலாமுகன் மார்பின் மீது வந்தியத்தேவன் ஏறி உட்கார்ந்து கொண்டு அவன் முகதாடியை பிடித்து உலுக்கினான். தாடி வந்தியத்தேவனுடைய கையோடு வந்து விட்டது. அதே சமயத்தில் காலாமுகன் வந்தியத்தேவனை உதறி தள்ளிவிட்டு எழுந்து நின்றான். தரையில் கிடந்த அணைந்து போகும் தருவாயிலிருந்த சுளுந்தை வந்தியத்தேவன் எடுத்து தூக்கி பிடித்தான். தாடியும் சடையும் இழந்த காலாமுகனுடைய முகம் சாக்ஷாத் வீர வைஷ்ணவ ஆழ்வார்க்கடியானுடைய முகமாக காட்சியளித்து இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து சிறிது நேரம் சிரித்து கொண்டிருந்தார்கள்.
2: வைஷ்ணவரே, சம்பந்தமில்லாத விஷயங்களில் தலையிடக்கூடாது என்று எனக்கு சொன்னீரே, நீர் மட்டும் என்ன செய்தீராம் என்று வந்தியத்தேவன் கேட்டான்.
0: உன்னை போல நான் அபாயத்தில் அகப்பட்டுக் கொள்ளலையே அப்பனே. நான் மட்டும் இப்போ வந்திருக்கலன்னா
1: நீர்தான் என் கட்டுக்களை அவிழ்த்து விட்டதாக எண்ணமா?
0: நீ ஏன் கட்ட அவிழ்த்துக்கின்றிருந்தாலும் இந்த காட்டிலிருந்து என் உதவி இல்லாமல் வெளியே போக முடியாது. நரிகளுக்கு இரையாக வேண்டியதுதான்.
1: நரிகள் கிடக்கட்டும். இங்கே சற்று முன் வந்து கூடியிருந்த மந்திரவாதி நரிகளை நீர் பார்த்திருந்தால் அந்த நரிகளிடமிருந்து நான் தப்பியதுதான் பெரிய காரியம்.
0: அந்த மந்திரவாதிகளை எனக்கும் தெரியும். மந்திரவாதிகள் மட்டும்தான் வந்திருந்தார்களா? இன்னும் யாராவது வந்திருந்தார்களா?
1: சிறிய மீன் ஒன்று வந்திருந்தது. புலியை விழுங்க ஆசைப்படும் அதிசயமான மீன் அது.
0: ஆஹா, சொல்லு சொல்லு சொல்லு, யார் யார் வந்திருந்தாங்க, என்னென்ன நடந்தது, விவரமா சொல்லு.
1: நீர் எதற்காக இந்த வேஷம் தரித்தீர்? சாயங்காலம் எங்கே போயிருந்தீர்? போயிருந்த இடத்தில் என்ன நடந்தது? அதையெல்லாம் சொன்னால் இங்கே நடந்ததை நான் சொல்லுகிறேன்.
0: நான் சொல்றதுக்கு ஒன்றும் அதிகமா இல்லை. இன்னைக்கு முன்னிரவில் கொள்ளிடக்கரையில் காலாமுகர் மகாசங்கம் கூடும்னு தெரிஞ்சுது. அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு தான் இந்த வேஷம் போட்டுக்கிட்டு போனேன். பார்த்துட்டு கொள்ளிடக்கரையில் தோணித்துறையில் ஒன்று வந்து சந்திக்கலான்னு நினச்சேன். மகாசங்கமும் கூடிச்சு. பெரிய பருவேட்டரையர் வந்திருந்தாரா? காலாமுகர்களோட பெரிய குருவும் வந்திருந்தார். ஆனால் முக்கியமாக யார் வருவான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்களோ அவர் வரல.
3: பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: சுழற்காற்று தொடங்கிறதுக்கு முன்னால தேவராளன் வந்தியத்தேவனிடம் சொன்னதை நினைவுபடுத்திப்போம். 1000 வருஷத்து அரசகுமாரனை காளிக்கு பலி கொடுக்கலாம் என்றுதான் இலங்கைக்கு வந்தோம். அது சாத்தியப்படவில்லை. அந்த வீர வைஷ்ணவனை வைகுண்டத்துக்கு அனுப்ப பார்த்தோம். அதுவும் முடியவில்லை. நீயாவது வலுவில் வந்து சேர்ந்தாயே, மிக்க சந்தோஷம். இப்போதைக்கு குறுநில மன்னர் ரத்தத்தோடு காளி திருப்தி அடைய வேண்டியதுதான். உடனே வந்தியத்தேவன் கேட்டான், அப்படியானால் ஏன் தாமதிக்கிறீர்கள்? வீர வாலிபனாகிய உன்னை கண்ட இடத்தில் பலி கொடுத்து விடலாமா? கரை சேர்ந்த பிறகு எல்லா பூசாரிகளையும் அழைத்து உற்சவம் கொண்டாடியல்லவா பலி கொடுக்க வேண்டும்? முக்கியமாக பூசாரிணி வர வேண்டுமே. இப்போ மீண்டும் வலிய வந்து

0: சிக்கிக்கிட்டான் வல்லவரையன். ஏமாற்றத்தால் எழுந்த குரோதம் துணிக்க பூசாரியினிடம் சொன்னான் ரவிதாசன், தாங்கள் உடனே புறப்படுங்கள், இவனை நாங்கள் இந்த புண்ணியஸ்தலத்தில் பலி கொடுத்து விட்டு திரும்புகிறோம். ஆனா அந்த உக்ர துர்காதேவி அந்த மந்திரவாதியை எப்படி அடக்கிட்டா என்பதை பார்த்தோம். நகைச்சுவைக்காக சொல்லுவாங்க, ஒரு பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆனவர் எதிர்கொள்ள வேண்டிய அடுத்த பிரச்சனை அவரை விடுவிச்சாரே அந்த ஆளின் தொணதொணப்பு. கட்டுகளை வந்தியத்தேவன் அவிழ்த்து முடிக்கிற சமயம் பார்த்து காளாமுக வேஷத்தில் வந்து சேர்ந்துட்டான் திருமலையப்பன். வழிகாட்ட வந்த மாதிரி பேசி ஆழம் பார்க்குறான். நேர்களே, கருத்து தூண்டும் ரெண்டு தொடர்கள். கூழாங்கற்கள் மோதும் ஒலி. நெருப்பை உண்டாக்க ஆதி மனிதன் பயன்படுத்தின கல் சிக்கிமுக்கி எனப்படும். உறுதியான இந்த கற்களை ஒன்னோட ஒன்று உரசினா தீப்பொறி எழும். சிக்கி தீ, முகம் வாய். சிக்கிமுக்கி வாயில் நெருப்பை கொண்ட கல். சிலிக்கா என்கிற கனிமத்தால் ஆன கடினமான படிவு பாறையிலிருந்து கிடைக்கிற இந்த கல் ஃப்ளிண்ட் ஸ்டோன் எனப்படுகிறது. குருவின் அறிவுரை கேட்பவரின் மனத்துக்குள் மறைஞ்சிருக்கிற ஞானத்தை ஒளிரச் செய்வத சிக்கிமுக்கி கற்களின் உரசலுக்கு ஒப்பிடுவாங்க. தோப்பு கரணம். வலது கை இடது காதையும் இடது கை வலது காதையும் கத்தரி போல் பிடித்து கொள்ள உட்கார்ந்தும் எழுந்தும் செய்கிற செயல். துவாபியாம் கர்ணகா, இரு செவிகளாலும் என்கிற தொடர் தோப்பு கரணம் ஆயிடுச்சு. பெரும்பாலும் தண்டனை என்கிற பேரில் குறிப்பிடப்பட்டாலும் இது சிறப்பான உடற்பயிற்சி. கை முதலான புறக்கருவிகளை இயக்கி மனம் முதலான அகக்கருவிகளை பரம்பொருளிடம் ஊன்றி ஒன்றச் செய்யும் ஆற்றல் மிகுந்த இந்த யோக முறைக்கு தோர்பிகி கைகள், கர்ணம் செவிகள் என்கிற இணைப்பினால இந்த பேர் வந்துச்சுன்னும் சொல்லுவாங்க.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: நேர்கள் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலையின் 100.3.

0: நேரம் 9:30.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இன்றைய இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் ஒரு பட பாடலாக இடம்பெறும் திரைப்படம் அலைப்பாயுதே. நிகழ்ச்சியில் ஒலிக்கும் முதலாவது பாடல்

0: நாளை காலை 8:30 பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துளிவரும் பாட்டு.
1: பைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் பைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன்ஸ் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பைகள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். எப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சுலமது தார்பைகள் கிரினட்டோஸ் நரம்பு விலைகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
4: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் மங்கள் கோபால் பல்பொடி.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில்
6: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: தங்க மாளிகைக்கு வாங்க.

0: நாளை காலை 7:55 காரைக்கால் சக்தி டிவிஎஸ் வழங்கும் அற்புத திருவந்தாதி அருளிய அம்மையார்.
1: டிவிஎஸ் ஐக்யூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இப்போது வாங்கலாம்.
0: நாளை காலை 9:35 காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் மாங்கனி திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்த செய்தி வழங்குகிறார் கோவில் நிர்வாக அதிகாரி அவர்கள்.
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
0: நாளை மாலை 5:30 காரைக்கால் சக்தி டிவிஎஸ் வழங்கும் அற்புத திருவந்தாதி அருளிய அம்மையார்.
1: டிவிஎஸ் ஐக்யூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இப்போது வாங்கலாம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: பேரளம் துணை மின்நிலையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. நாளை 24/6/2026 புதன்கிழமை அன்று பேரளம் துணை மின்நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணி மேற்கொள்ள உத்தேசிக்கப்பட்டுள்ளதால் பேரளம் துணை மின்நிலையத்திலிருந்து மின்சாரம் பெறும் பகுதிகளான பேரளம், கொல்லுமாங்குடி, கொட்டூர், கொல்லாபுரம், மேனாங்குடி, உபயவேந்தபுரம், குறுங்குளம், கோவில் கந்தங்குடி, ஆலத்தூர், திருப்பாம்பரம், குமாரமங்கலம், இஞ்சிக்குடி, கற்கத்தி, அம்பல், பூந்தோட்டம், திருமாலம், கூத்தனூர் பகுதிகளுக்கும் அதம்பார் துணை மின்நிலையத்திலிருந்து மின்சாரம் பெறும் பகுதிகளான மருதுவஞ்சேரி, கடகம்பாடி, பாகசாலை, விலாகம், அதம்பார், எரவாஞ்சேரி, ஸ்ரீவாஞ்சியம், திருவிழிமலை, அன்னியூர், ராமாபுரம், புதுக்குடி, பரவாக்குறை, கூத்தனூர் பகுதிகளுக்கும் வேளங்குடி தூண் நிலையத்திலிருந்து மின்சாரம் பெறும் பகுதிகளான வேளங்குடி, நல்லாடை, காழியாக்குடி, திருக்கொட்டாரம், பாவட்டக்குடி, கடகம், சிறுபுழியூர், முகந்தனூர் பகுதிகளுக்கும் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களுக்கும் நாளை புதன்கிழமை 24/6/2026 அன்று காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை மின் விநியோகம் இருக்காது என்று உதவி செயற்பொறியாளர் தெரிவிக்கின்றார். நேர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உலகம் கடந்த நாள் வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மேற்கொண்டு சாதனம் படுத்த மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: நாளை காலை 7:55 காரைக்கால் சக்தி டிவிஎஸ் வழங்கும் அற்புத திருவந்தாதி அருளிய அம்மையார்.
1: டிவிஎஸ் ஐக்யூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ்இல் இப்போது வாங்கலாம்.
0: நாளை காலை 9:35 காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் வழங்கும் மாகனி திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்த செய்தி வழங்குகிறார் கோவில் நிர்வாக அதிகாரி அவர்கள்.
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ்.
0: நாளை மாலை 5:30 காரைக்கால் சக்தி டிவிஎஸ் வழங்கும் அற்புத திருவந்தாதி அருளிய அம்மையார்.
1: டிவிஎஸ் ஐக்யூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ்இல் இப்போது வாங்கலாம்.
3: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை.

0: தஞ்சாவூர்
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
2: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: உனக்கு அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இசை ஊஞ்சல். இது ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலையின் 1:03 நேரம், 9:55
1: கும்பகோணத்தில். யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
2: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.

0: கிளம் நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் மெயின் சொல்ல மத இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை நாகப்பட்டினம் தார்பாய்கள் கிரினட் ஹவுஸ் நரம்பு விலைகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்
1: உங்கள் கடை காரைக்கால்
2: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால் உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியத்துக்கு நம்பிக்கையான ஒரு இடம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பாதுகாப்பான கர்ப்பகால பராமரிப்பு அனுபவம் உள்ள நிபுணர்கள் பிறந்த குழந்தைகளுக்கான நவீன ஐசியு பிரிவு எலும்பியல் லாப்ரோஸ்கோபி டயாலிசிஸ் எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்
4: வழங்குகிறார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.

0: வைக்கால்.
1: இன்சொல் ஆமோது வழங்குகிறார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
2: அனைவருக்கும் வணக்கம். தொண்டை நாட்டில் சேக்கிழார் மரபில் வந்தவர்கள் சேது மன்னனிடத்தில் ஆலோசகராக பணியாற்றினார்கள். அவருக்கு இரண்டு மகன்கள், மூத்தவன் பெயர் அருண்மொழி தேவன், இளையவன் வாளராவாயர். இல்லறமாகிய நல்லறம் நடத்தி அவர் இரண்டு மகன்களுக்கும் கல்வி கற்பித்தார். மூத்த மகன் அருண்மொழி தேவன் மதிநுட்பமுடையவனாக திகழ்ந்தான். ஒரு நாள் சோழ மன்னன் தன்னிடம் பணியாற்றும் அருண்மொழி தேவனின் தந்தையை பார்த்து மூன்று கேள்விகளை கேட்கிறார். அந்த மூன்று கேள்விகள், முதல் கேள்வி, உலகினும் பெரியது எது? இரண்டாவது கேள்வி, மலையினும் பெரியது எது? மூன்றாவது கேள்வி, கடலினும் பெரியது என்பதுதான் அந்த வினாக்கள். அந்த மூன்று கேள்விகளையும் இரவெல்லாம் யோசிக்கின்றான். நூல்களையெல்லாம் புரட்டுகின்றான். விடை தெரியவில்லை. அரசனுக்கு என்ன சொல்வது என்று வாடிய முகத்தோடு அரண்மனைக்கு செல்கின்றார். தந்தையின் வாடிய முகத்தை மூத்த மகன் அருண்மொழி தேவன் காண்கிறான். ஏன் தங்கள் முகம் வாடியுள்ளது என்று வினவுகின்றான். மகனே, மன்னர் மூன்று கேள்விகள் கேட்டார். உலகினும் பெரியது எது, மலையினும் பெரியது எது, கடலினும் பெரியது எது என்பது அந்த மூன்று கேள்விகள். தக்க விடை கூறவில்லை என்றால் மன்னர் தண்டிப்பார் என்றான் தந்தை. இதற்காகவா இவ்வளவு வாட்டமும் யோசனையும்? கவலையை விடுங்கள், நான் விடையெழுது தருகிறேன் என்றான் மகன். ஓர் ஓலையை எடுத்து கொண்டு வந்து தந்தையிடம் கொடுத்தான் அருண்மொழி தேவன். அதில் இந்த மூன்று வினாக்களுக்கும் விடைகள் எழுதப்பட்டிருந்தன. காலத்தினால் செய்த நன்றி செறிதனினும் ஞாலத்தின் மானப்பெரிது, நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெரிது, பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது. மூன்று வினாக்களுக்கும் தகுந்த விடைகளை திருக்குறளிலிருந்து தேர்ந்தெடுத்த மகனின் அறிவு திறமையை எண்ணி அளவிலா மகிழ்ச்சியடைந்தார். அந்த ஓலையை சோழ மன்னன் அனபாயனிடம் தந்தார். மன்னர் பெருமான் அந்த ஓலையை உற்று நோக்கினார். அந்த கையெழுத்து அவருடையது இல்லை என்பதை தெரிந்து கொண்டார். இது யாருடைய எழுத்து என்று கேட்டார். மன்னர் பெருமானே, தாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு விடை தெரியாமல் விழித்தேன். என் மூத்த மகன் அருண்மொழி தேவன் இவ்விடையை எழுதி கொடுத்தான் என்றார். சோழ மன்னன் வியப்படைந்து அருண்மொழி தேவனை வரவழைத்து அவனை தன் அரசின் முதல் மந்திரியாக நியமித்தார். அவர்தான் சேக்கிழார். நுண்ணிய நூல்வள கற்பினம் தன் உண்மை அறிவே மிகும். நன்றி.
1: வழங்கினார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
3: நேர்களது முறை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கியவர் உங்கள் கடை நாகப்பட்டினம், தார்பாய்கள் கிரீனட்டோஸ் நண்பு விலைகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
4: உங்கள் கடை காரைக்கால்
5: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
3: இந்நிகழ்ச்சியை வழங்கியவர் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
6: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலையின் 1:30 மணி.

0: நேர்களின் கேட்கலாம் இரவும் மலரும் நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒலிகற்கும் பாடல் ராமன் தேடிய சீதை திரைப்படத்திற்காக.
1: திருவளர் செல்வியோ, திருவளர் செல்

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: அற்புத திருவந்தாதி அருளிய அம்மையார்.
1: காரைக்காலில் அருள் புரியும் காரைக்கால் அம்மையார் கோவில் மாங்கனி திருவிழா குறித்த சிறப்பு தொடர்
0: வழங்குகிறார் காரைக்கால் தமிழ் மாமணி திருமேனி நாகராசன் அவர்கள்.
1: இத்தொடர் நாளை தொடங்கி இம்மாதம் 29ஆம் தேதி வரை உங்கள் காரை பண்பலை 100.3 காலை மணி 7:55 மாலை மணி 5:30 ஒலிபரப்பாகும்.

0: மாங்கனி திருவிழா பக்தியின் பெருவிழா.
1: தங்க மாளிகை
2: நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒளிகரும் பாடல் குமுதம் திரைப்படத்திற்காக

0: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சோலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்ப்பாக்கள் சல்லு செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ்
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் ஹாஸ்பிடல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
3: விபிஎன் கண் மருத்துவமனையும். தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் எம்எம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் உள்ளதான நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மலையை வழங்கும் பசுந்தளிர்.
6: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கப்பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் மின்சுலம்.
7: வீட்டு உபயோக பொருட்கள்
8: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
9: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை பிற்பகல் 1:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. நாளை இரவு 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
10: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்கருகும் பாடல் கொடிமலர் திரைப்படத்திற்காக.

0: நாளை காலை 7:55 காரைக்கால் சக்தி டிவிஎஸ் வழங்கும் அற்புத திருவந்தாதி அருளிய அம்மையார்.
1: டிவிஎஸ் ஐக்யூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ்இல் இப்போது வாங்கலாம்.
0: நாளை காலை 9:35 காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் வழங்கும் மாங்கனி திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்த செய்தி வழங்குகிறார் கோவில் நிர்வாக அதிகாரி அவர்கள்.
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை மாலை 5:30 காரைக்கால் சக்தி டிவிஎஸ் வழங்கும் அற்புத திருவந்தாதி அருளிய அம்மையார்.
1: டிவிஎஸ் ஐக்யூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ்இல் இப்போது வாங்கலாம்.
0: இரவு மலரும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்கற்கும் பாடல் இருவல்லவர்கள் திரைப்படத்திற்காக.

0: அற்புத திருவந்தாதி அருளிய அம்மையார்.
1: காரைக்காலில் அருள் புரியும் காரைக்கால் அம்மையார் கோவில் மாங்கனி திருவிழா குறித்த சிறப்பு தொடர்
0: வழங்குகிறார் காரைக்கால் தமிழ் மாமணி திருமேனி நாகராசன் அவர்கள்.
1: இத்தொடர் நாளை தொடங்கி இம்மாதம் 29ஆம் தேதி வரை உங்கள் காரை பண்பலை 100.3 காலை மணி 7:55 மாலை மணி 5:30 ஒலிபரப்பாகும்.
0: மாங்கனி திருவிழா பக்தியின் பெருவிழா.
2: நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒளிகருக்கும் பாடல் காக்கும் கரங்கள் திரைப்படத்திற்காக

0: நேர்கள் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 10:31 நிமிடம்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இரவு மலரும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிகற்கும் பாடல் இதய கமலம் திரைப்படத்திற்காக.

0: நாளை காலை 7:55 காரைக்கால் சக்தி டிவிஎஸ் வழங்கும் அற்புத திருவந்தாதி அருளிய அம்மையார்.
1: டிவிஎஸ் ஐக்யூ குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ்இல் இப்போது வாங்கலாம்.
0: நாளை காலை 9:35 காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் மாங்கனி திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்த செய்தி வழங்குகிறார் கோவில் நிர்வாக அதிகாரி அவர்கள்.
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை மாலை 5:30 காரைக்கால் சக்தி டிவிஎஸ் வழங்கும் அற்புத திருவந்தாதி அருளிய அம்மையார்.
1: டிவிஎஸ் ஐக்யூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ்இல் இப்போது வாங்கலாம்.
0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்கொர்க்கும் பாடல் புதிய பறவை திரைப்படத்திற்காக.

0: அற்புத திருவந்தாதி அருளிய அம்மையார்.
1: காரைக்காலில் அருள் புரியும் காரைக்கால் அம்மையார் கோவில் மாங்கனி திருவிழா குறித்த சிறப்பு தொடர்
0: வழங்குகிறார் காரைக்கால் தமிழ் மாமணி திருமேனி நாகராசன் அவர்கள்.
1: இத்தொடர் நாளை தொடங்கி இம்மாதம் 29ஆம் தேதி வரை உங்கள் காரை பண்பலை 100.3 காலை மணி 7:55 மாலை மணி 5:30 ஒலிபரப்பாகும்.
0: மாங்கனி திருவிழா பக்தியின் பெருவிழா.

0: நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன்ஸ் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தற்பைகள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கல்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும். உழவர்களுக்கான அறிவிப்புகள் எப்பொழுது விற்பனையில்? மங்கல்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல. மங்கல்யான் சூப்பர் கோல்டு உரம்
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சோலமது தார்பாகல் கிரானைட் வாஸ் நரம்பு வேலைகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் கோபால் பல்புடி.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
6: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் ஒரு காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
7: இரவு மலரும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்கிற்கும் பாடல் பணக்கார குடும்பம் திரைப்படத்திற்காக.

0: அலைக்காலை 7:55 காரைக்கால் சக்தி டிவிஎஸ் வழங்கும் அற்புதா திருவந்தாதி அருளிய அம்மையார்.
1: டிவிஎஸ் ஐக்யூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இப்போது வாங்கலாம்.
0: நாளை காலை 9:35 காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் வழங்கும் மாங்கனி திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்த செய்தி வழங்குகிறார் கோவில் நிர்வாக அதிகாரி அவர்கள்.
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை மாலை 5:30 காரைக்கால் சக்தி டிவிஎஸ் வழங்கும் அற்புத திருவந்தாதி அருளி அம்மையார்.
1: டிவிஎஸ் ஐக்யூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இப்போது வாங்கலாம்.
0: தொடர்ந்து ஒளிகற்கும் பாடல் கை கொடுத்த தெய்வம் திரைப்படத்திற்காக

0: நேர்லுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உழக்கடிந்து நான் வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம் பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: இரவு மலரும் நிகழ்ச்சியில் நிறைவாக ஒளிக்கிறக்கும் பாடல் திருவிளையாடல் திரைப்படத்திற்காக.

அழுத்த அந்த பாடலோடு நிறைவு பெற்றது இரவு மலரும். நீங்கள் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலையின் 1:30 நேரம், 11 மணி. இனி கேட்கலாம் காற்றலையில் நாளை. நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்கமாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்கள் மங்கள் கோபால் பல்படி. காலை 6 மணிக்கு குரலோசை நிகழ்ச்சி குறிப்புகள், 5 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணையதளம் நல்லவை கேட்க வழங்குபவர் அம்சப்பிரியா அவர்கள், படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம், 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ONGC காவேரியர், காரைக்கால் சேகர் எக்ஸல்ஸ் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு, 6:40 மயிலாடுதுறை நீடூர் தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வழங்கும் மின் சொல்லமுத்து, வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மின் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள், 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரெடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்ல வழங்கும் பசுந்தலைவர், பங்கேற்கும் குழந்தை என் கிருஷ் அபிமன்யு, 7 மணிக்கு திரைசை, 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். காலை காம்பு, 7:55 காரைக்கால் சக்தி டிவேஷ் வழங்கும் அற்புத திருவந்தாதி அருளிய அம்மையார் உரை வழங்குகிறார். காரைக்கால் தமிழ் மாமணி திருமேனி நாகராசன் அவர்கள். 8 மணிக்கு துளிவரும் பாட்டு, முதலில் மயிலாடுதுறை ARC நட்டி சத்யராஜ் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் வழங்க நிகழ்ச்சி. 8:50 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் துளிவரும் பாட்டு. 8:30 கோபால் பல்படி வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் துளிவரும் பாட்டு. 9 மணிக்கு பாயிண்ட் டு பாயிண்ட், முதலில் காரைக்கால் GL ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ குழந்தைகள் வளர்ச்சியில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் தஞ்சாவூர் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவ வல்லுநர் டாக்டர் ஆர் சந்தோஷ் அவர்கள். 9:50 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மகளின் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் VPN ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் செய்தியும்.

0: 9:35 காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ் வழங்கும் மாங்கனி திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்த செய்தி வழங்குகிறார் கோவில் நிர்வாக அதிகாரி ஆர் சுப்பிரமணியன் அவர்கள். 9:40 வளம் பெறவும் நலம் பெறும் யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் பெண்களுக்கான ஆரோக்கியமான முதுமைக்கு யோகாசனங்களின் பயன்கள் உரை வழங்குபவர் யோகா பயிற்றுநர் எம் சண்முகப்பிரியா அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி. 10:00 சொந்த நேரங்க முதலில் நாமக்கல் எம்எம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் பலபடுதா நிகழ்ச்சி. பத்து 5 சிந்தனை அரங்கம் முற்பகல் 11:00 வணக்கம் தோழி மகளிரைகள் பங்குபெறும் தொலைபேசி நிகழ்ச்சி. 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ். 12:10 மனதில் நின்றவை. 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர் பங்கேற்கும் குழந்தை எம் கிருஷ்ணாபிமன்யு. 12:55 பனிசை. 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மகளின் தேன்மழை பரவசப்படுத்தும் பாடல்கள் பவனிவரம். 1:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை தென்னை உற்பத்தியாளர்கள் நிறுவனத்தின் தலைவர் எஸ் செல்வராஜ் அவர்களின் நேர்முகம். 1:55 மெல்லிசை. 2:00 லஞ்ச் பிரேக் முதலில் நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் வளமுதா நிகழ்ச்சி. 2:50 லஞ்ச் பிரேக்கில் அச்சானி. விழாக்களுக்கு அலங்காரம் வேலைகள் செய்து வரும் மயிலாடுதுறை மாவட்டம் கே பிரபு அவர்கள் பங்குபெறும் நேரலை. 3:00 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்கமாலையின் லைக் ஷேர் கமெண்ட். 3:30 கோபால் பல்புடியின் எல்எஸ்சி. 4:00 ஒரு மூணவம். 4:30 வைக்கிங் பனின்சின் பிரீஃப்ஸின் ஒரு மூணவம். மாலை 5:00 திருவர் மைதின் கோவிந்தராஜன் சோழரின் கதையும் காணும் விளம்பதா நிகழ்ச்சி. 5:15 திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல் பேலஸின் தங்கமானவர்கள். 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் விளக்கேற்றும் வேலை. 6:00 பன்னிசை. 6:20 நாச்சியார் கோயில் அமர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலது ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல்லும் போது வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மின்சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜர் மருத்துவமனையின் நலமாய் வாழ மகளிருக்கான உடல்நல பிரச்சனைகள் குறித்த சித்த மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் உதவி சித்த மருத்துவ அதிகாரி டாக்டர் பி சத்யமீரா அவர்கள். 6:45 இசை தூரிகை. 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டுத் தொடர். காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கொண்டுவரும் வழங்கும் முழுவதற்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட்டின் உழவர் அரங்கம். 8:00 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்கமாளிகையின் காற்றில் வரும் காணம். கேட்டது காற்றலையில் நாளை தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani. The news read by Abhineet Shukla. Prime Minister Narendra Modi today said that in a changing global landscape, BRICS has a vital role in deepening security cooperation and addressing shared challenges from terrorism and cybersecurity to emerging technologies. Prime Minister Modi met national security advisors and senior security officials of BRICS countries, that is Brazil, Russia, India, China and South Africa in New Delhi this evening. In a social media post, he also highlighted that India's BRICS chairmanship will seek to advance practical cooperation, support the priorities of the Global South, and contribute to a safer, more secure and inclusive world. President Draupadi Murmu presented the Padma Awards at the second civil investiture ceremony at Rashtrapati Bhavan this evening. Journalist P. Narayanan, tennis legend Vijay Amritraj, actors Mammootty and R. Madhavan and singer Alka Yagnik are among the decorated recipients. This year, the government had announced a total of 131 Padma Awards. These include 5 Padma Vibhushan, 13 Padma Bhushan and 113 Padma Shri Awards. The Ministry of External Affairs today confirmed the death of 12 Indian citizens in an explosion in Qatar. Addressing media in New Delhi today, Ministry spokesperson Radhi Jaiswal said, a total of 66 people were injured in the incident and are currently receiving medical treatment. Prime Minister Narendra Modi today received a telephone call from the Amir of the State of Qatar, Sheikh Tamim bin Hamad Al Thani. The Qatar Amir expressed condolences over the loss of lives of Indian nationals in the accident at Ras Laffan Industrial City in Qatar on Sunday and conveyed his wishes for the speedy recovery of those injured. Prime Minister Modi thanked the Qatari leader for his words of sympathy for the affected families and appreciated the prompt medical assistance extended to the injured. The two leaders also reaffirmed their commitment to ensuring the well-being and safety of their citizens and reiterated their solidarity and support for each other. Agriculture and Farmers Welfare Minister Shivraj Singh Chauhan today said that the government is making advanced preparations